ஹலோ ஹலோ ஹலோ, ஹலோ, மைக் டெஸ்டிங்.

5:56:30. நேர்களே, 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நேயர்கள் அனைவருக்கும் பண்பலையின் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக வருஷம் 1948, அஸ்வின மாதம் 19 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை. நேரம் காலை

இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களே, இனி இந்த காலை பொழுதில் நம் சிந்தனைக்கு விருந்தாய் வருவது குரலோசை. கெடுவாக வையாத உலகம், நடுவாக நற்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்றும் கொள்ளாது உலகம். கெடுவாக வையாத உலகம், நடுவாக நற்றிக்கண் தங்கியான் தாழ்வு. குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:30. பண்பலை

கெடுவாக வையாத உலகம், நடுவாக நற்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குரட்பாவிற்கான பொருள் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் உரையிலிருந்து. நடுவு நிலையாக நின்று அறநெறியில் நிலைத்து வாழ்கின்றவன் அடைந்த வறுமை நிலையை கேடு என்றும் கொள்ளாது உலகம். கெடுவாக வையாத உலகம், நடுவாக நற்றிக்கண் தங்கியான் தாழ்வு. குரலோசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:30. பண்பலையில் இனி வருவது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது பண்பலை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்போம். நேர்லே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரலையானது 1:15 முதல் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், திருவாரூர் சீமாட்டி சில்ஸ், நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ், தஞ்சாவூரியோ குழந்தைகள் மருத்துவமனை, விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல் கூத்தாநல்லூர். காலை 7:30 மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ரூமிலா அவர்கள். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னை அஞ்சல், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒஎன்ஜிசி காவிரி எஸ்எட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சீதா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமது கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர் உழவரும் பங்கேற்கும் தளிர் ஜி தர்ஷிகா. காலை 7:00 புதுப்பொழுது, முதலில் திரை இசை, அதனையடுத்து 7:25 சைவால் வழங்கும் தகவல் நீரும் உழவரும், 7:35 முதல் புதுப்பொழுது தொடரும். காலை 8:05 திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் பாட்டு பட்டாசு, 8:30 முதல் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு தொடரும். காலை 9:00 உங்கள் பதிவு எங்கள் குரல், முதலில் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் தொடரும். காலை 9:05 முதல் 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், அதனையடுத்து 9:35 தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் தொடரும். காலை 10:05 டெல்டா சிபிஎஸ்சி பப்ளிக் ஸ்கூல் கூத்தாநல்லூர், நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் இது எங்க ஏரியா. இன்று அரியலூர் மாவட்ட நேர்களோடு தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி உலாவரும். முற்பகல் 11:00 தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் வணக்கம் தோழி. மகளிர் நேயர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி 11:30 முதல் திருவாரூர் சீமாட்டி சில்ஸ் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல் கூத்தாநல்லூர் வழங்கும் வணக்கம் தோழி தொடரும். பகல் 12:00 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் ஜி தர்ஷிகா. 12:10 நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் திருச்சி மற்றும் சீல மங்களன்மங்கள் வழங்கும் ஜி பூம்பா. பகல் 12:50 ரெட்ரோ ரித்தம்ஸ், 1:55 மேலே செய்ய பிற்பகல் 2:05 நாங்கள் கேட்டவை. பங்கேற்கும் நேயர் சீர்காழி எஸ் மணிமேகலை சுந்தரம் அவர்கள், அவர்களின் பாடல் தெரிவுகளோடு நிகழ்ச்சி உலாவரும். 2:30 சிறுவர் சோலையில் காரைக்கால் மாவட்டம் குறும்பகரம் புனித தெரச அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியினை கேட்கலாம். 3:00 முதல் உலாவரும் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4:00 ஜாலி ஜங்ஷன், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் இந்நிகழ்ச்சி காரைக்கால் கடற்கரையிலிருந்து நேரலையாக உலாவரும். மாலை 5:00 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சீல மங்களன்மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. மாலை 6:00 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். மாலை 6:20 நாச்சியார்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லும் கேட்கலாம் வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். பாட்டுப்பெட்டி உலாவரும் மாலை 6:25. மாலை 6:40 பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள். மாலை 6:45 நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் கேட்கலாம் இன்று வேதாரண்யம் திருமறைக்காடர் துர்க்கையம்மன் திருக்கோயில் இடம்பெறுகிறது.
இரவு 7:25 காரைக்கால் கேம்

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
2: புறப்பொருள் வெண்பாமாலை. இந்நூல் கிபி 8 ஐயனார் இதனார் என்பவரால் இயற்றப்பட்டது. விட்சித்திணை முதல் பாடாண்திணை வரை உள்ளது. புறத்துறைகளாக அரசவகை, உண்டாட்டு, இயன்மொழி வாழ்த்து, ஏரான் முல்லை, எருமை மரம், கையறு நிலை, குதிரை மரம், குடைமங்கலம், செவியறிவுறு, கடவுள் வாழ்த்து, தாபத நிலை, தபுதார நிலை, தானை நிலை, தானை மரம், தொகை நிலை, நல்லிசை வஞ்சி, நூழிலாட்டு, நெடுமொழி, பரிசில் துறை, புலவராற்றுப்படை, காஞ்சி, மரக்கலவழி, நூதின் முல்லை, பேய்காஞ்சி, வஞ்சினக்காஞ்சி, வல்லான் முல்லை, வான்மங்கலம், விரலையாற்றுப்படை முதலியன. அடுத்து புற இலக்கியமாக கல்வி, கொடை, ஒழுக்கம், வீரம் முதலியனவாகும். இந்த நூல் 340 நேரிசை வெண்பாக்களை கொண்டது. இதில் மருட்பாக்கள் 21 உள்ளன. தொல்காப்பியம் குறிப்பிடும் புறத்திணையியல் 12 படலம் சேர்த்து 13வது படலமாக ஒழிபியல் சேர்க்கப்பட்டுள்ளது. சாமுண்டி தேவ நாயனார் என்பவர் முதல் உரையை எழுதியுள்ளார். எளிய உரையாக புலியூர் கேசிகன் என்பவர் எழுதியுள்ளார். இதன் மூலநூல் 12 படலம். அகத்திய மாமுனிவரின் 12 மாணவர்களை கொண்டு உருவானதே 12 படலமாகும். இதில் இடம்பெற்றுள்ள மருட்பாக்கள் முழுதும் கைக்கிளை படலம். இந்நூலை முதன் முதலில் அச்சில் பதிப்பித்தவர் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் டாக்டர் உவே சாமிநாத ஐயர் ஆவார். இதில் வரும் முதல் படலம் வெற்றி, பகையவருடைய பசுக்களை கவர்ந்து வருதல். அடுத்து 2வது கரந்தை படலம். கரந்தை படலம் என்றால் கவரப்பட்ட ஆணிரைகளை உரியவர்களிடம் இருந்து மீட்டு எடுத்து வருவது. 3வது வஞ்சி. வஞ்சி என்றால் பகைவரது நாட்டை கவர்தலாகும். 4 காஞ்சி. காஞ்சி என்பது அங்கனம் வந்த பகைவருக்கு எதிர் நின்று அவர்தம் முயற்சியை தடுத்தலாகும். 5வது நொச்சி. நொச்சி என்பது பகைவருக்கு எதிராக மதிலை காத்தலாகும். 6வது ஒழுங்கை. ஒழுங்கை என்பது காத்து நிற்கும் நொச்சியாரை வெற்றி கொள்ளல். 7வது தும்பை. தும்பை என்பது தம் பேராண்மை மிகுதிப்பாடு தோன்ற பகைவரோடு போரிடுதல். 8வது வாகை. வாகை என்பது போரின்கண் வெற்றி பெற்று சிறத்தல். 9வது படலம் பாடான். பாடான் என்பது ஒருவனின் கீர்த்தி, கொடை, வலிமை, தன் அலி ஆகியவற்றை ஆராய்ந்து சொல்லப்படுவது. 10வது புதுவியல். புதுவியல் என்பது முற்கூறியவற்றுக்கெல்லாம் பொதுவாக உள்ளவையாக அவற்றுள் கூறப்படாத ஒழிந்தவற்றை கூறி செல்வது. 11வது பெருந்திணை என்பது ஆண்வாள் கூற்று, இருவாள் பெருந்திணை என்னும் பொருந்தாக்காமம், ஒழுக்கம், பாடான் பகுதியில் கூறப்படாத புறத்துறை செய்திகள். 12 கைக்கிளை படலம். கைக்கிளை என்பது ஒருதலை காதல் என்பது இது ஆண்வாளை மட்டும் குறித்து நின்றதாகும். முதற்கண் கூறிய வெற்றித்தனியில் வெற்றி அரவம் என்பது துறை வகையை சார்ந்தது. வெற்றியில் மண்ணுறு தொழில், தன்னூறு தொழில் என இரண்டு வகைத்து, மண்ணுறு தொழில் என்பது மன்னன் ஆணையிட்டு செய்வது, தன்னூறு தொழில் என்பது ஆணையிடாமல் செய்வது. இதில் உள்ள துறைகள் மொத்தம் 19. 13வது ஒழிவியலாகும். அடுத்து விருச்சி. விருச்சி என்பது நற்சொல் கேட்டல். ஆணிரை கவர்களின் நன்மைகளை அறியும் பொருட்டு இருள் வேளையில் நற்சொல் கேட்டல். அடுத்தது பிள்ளை வழக்கு. பிள்ளை வழக்கு என்பது நன்னிமித்தம் கண்டு உரைத்தாரை சிறப்பித்தல். புறப்பொருள் வெண்பாமாலையின் மூல நூலாக தொல்காப்பியம் பொருளதிகாரம் புறத்திணையியல் திகழ்கிறது. சங்ககால மக்களின் வாழ்வியல் நெறிகள், போர், வீரம், கொடை, நிலையாமை பற்றி தெளிவாக அறிய முடிகிறது. இதில் இடம்பெறும் 21 வகை மருட்பாக்கள் என்பது வெண்பா, ஆசிரியப்பா, களிப்பா மற்றும் வஞ்சிப்பா 4 வகை பாவைகள் விரைவி வருகின்றன. வீரம் விளைந்த தமிழ் மண்ணுக்கு இணையாக கிரேக்கத்தையும், கிரேக்க நூல்களான இலியம் ஒடிசிக்கு இணையாக புறநானூற்றையும் ஒப்பிட்டு கருதுவர் அறிஞர்கள்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள்.
3: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் அணிந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 6:15. இனி நாம் பண்பலையில் இணையலாம் பக்தி பாடல்களோடு.

0: நேரம் காலை 6:23 20 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 பக்தி மாலையோடு.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை 1 ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட

0: குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: பக்திமாலை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹேமா ஜான் பாடியது

0: நேற்றைய நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை. மீண்டும் பண்பலையில் பக்தி பாடல்கள் உள்ளவரும் மாலை 5:30 விளக்கேற்றும் வேளையில் நேர்லே காரை பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 1.3. நேர்லி பொது கேட்கலாம். ONGC காவிரி அசட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி அசட் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.

0: அமேசான் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ONGC என்றும் மக்கள் பணியில்.
2: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: அன்பார்ந்த உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு புரட்டாசி திங்கள் 24 நாள் ஞாயிற்றுக்கிழமை.
5: உழவர்களுக்கு
6: நேத்து முட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்ன பூங்கொடி இப்பதான் வருது. வரட்டும்
7: அக்கா. இந்தாங்க முட்டை கேட்டீங்களே.
6: முட்டை கேட்டது இருக்கட்டும், உடனே எடுத்துட்டு வாழ்ந்தன சொன்ன நேத்து, இப்பதான் கொண்டு வர்ற.
7: நானும் எங்க வீட்டு கோழிக்கிட்ட ரேவதி அக்கா முட்டை கேட்டாங்கன்னு உடனே முட்டை போட்டு கொடுன்னு எங்க கோழிக்கிட்ட கேட்டேன், ஆனா அது இப்பதான் போட்டுச்சு.
6: இந்த பூங்குடிக்கு வாய பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பூங்குடி, இது உண்மையிலேயே கோழி முட்டை தானா இல்ல குருவி முட்டை ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டியா?
7: அது ஏன் ரேவதி அக்கா நீங்க கேக்குறீங்க? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா கோழியுமே இந்த சைஸ்லதான் போட்டுட்டு இருக்கு.
6: நாட்டு கோழிங்க அத்தனையும் கட்டாந்தறையில வச்சு குறுனையும் அரிசியும் போட்டா இப்படிதான் சத்து இல்லாம போகும். முட்டைக்கு 40-50 கோழி வளர்க்குறீங்களே, முட்டை அத்தனையும் இந்த சைஸ்ல விட்டா எப்படி விலை போகும்?
7: அப்பனா நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா?
6: என்ன?
7: எங்க வீட்டுல இருக்கிற எல்லா கோழியையும் உங்க கொல்லையில விட்டுறேன்.
6: எதுக்கு? வச்சிருக்கிற 4 செடியும் சீச்சு பறிக்கிறதுக்கா?
7: வேற என்ன தங்க பண்ண சொல்றீங்க?
6: நாட்டு கோழிங்களை வளமா வளர்க்கறதுக்கு பல வழி இருக்கு. இப்ப கூட புதுசா கொஞ்ச காலமா இந்த நாட்டுக்கோழி வளர்க்கறவங்கலாம் அதுங்களுக்கு ஒரு அருமையான உணவு கொடுத்துட்டு வராங்க.
7: அது என்னக்கா? அது ஏதாவது ஸ்பெஷல் தீவனமா என்ன?
6: அதான் இல்ல பூங்கொடி, அங்கங்க வீட்டுல இருக்கிற குப்பை கூளங்களை சேர்த்து கரையான உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். இல்லைன்னா அதை விட பல மடங்கு சத்துள்ள கருப்பு சிப்பாய் புழுக்களை கொடுக்கலாம்.
7: அக்கா அக்கா நிறுத்துங்க நிறுத்துங்க, கரையா தெரியுது, கருப்பு சிப்பாய் புழுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா
6: என்ன பூங்குடி? உனக்கு இத பத்தி விவரமே தெரியல. கருப்பு சிப்பாய் புழுன்றது தென் அமெரிக்காலேந்து பல நாடுகளுக்கு இப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்.
7: அதான் எனக்கு தெரியல, நம்ம இந்தியாவனா எனக்கு தெரியாமலையா இருக்கும்.
6: இந்தியானா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்ப.
7: சரி சரி அதை விடுங்க, அந்த கருப்பு சிப்பாய் புழு எப்படி இருக்குன்னு அத சொல்லுங்க.
6: இது பாக்குறதுக்கு குளவி மாதிரி இருக்கும், இதுவும் ஈ வகையை சேர்ந்ததுதான். ஆனா இது புழு பருவத்துல இருக்கும் போதே உணவு கழிவுகளை விரும்பி உண்ணு கொழுத்து போயிருக்கும்.
7: ஏங்கா, அது ஈயா போனா சாப்பிடாதா என்ன?
6: ஆமா பொங்குடி, சாப்பிடாதுதான். அதனாலதான் இது புழு பருவத்திலேயே கோழிகளுக்கு உணவா கொடுத்துடலாம். இந்த கருப்பு சிப்பாய் புழுவோட ஊட்டச்சத்தை பத்தி சொல்றேன் கேளு.
7: சொல்லுங்க சொல்லுங்க.
6: இதுல புரதம் மட்டுமே 40-45 விழுக்காடு இருக்கு, கொழுப்பு சத்து 14-16% இருக்கு. இந்த அமினோ அமிலோன்னு சொல்லுவாங்கல்ல,
7: ஆமா,
6: அந்த மெத்தியோனில் லைசின் வாலின் அர்சினைன் இதெல்லாம் 2-3 mg அளவுக்கு இருக்குது.
7: அடேங்கப்பா இவ்வளவா இருக்குது அதுல.
6: இந்த புழுக்களை கோழிங்களுக்கு கொடுத்தா கோழிங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிற?
7: நீங்க சொன்ன சத்துக்களை வச்சே தெரியுதுக்கா, இத கோழிங்களுக்கு போட்டா கோழி எப்படி வளரும்னு. சரி ரேவதி அக்கா, இந்த புழு எங்க கிடைக்கும், இது யாரு போய் வாங்கிட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
6: உங்குடி, இது சில குறிப்பிட்ட அறிவியல் நிலையத்துல கிடைக்கும், அதுக்காக அக்கா நீங்களே போய் வாங்கி வந்துருங்கன்னு சொல்லாத, அதையாச்சும் நீ போய் வாங்கிட்டு வா, சரியா?
7: சரி ரேவதி அக்கா, இது எப்படி போய் வாங்கிட்டு வர்றது?
6: நீ இப்படியே கேட்டுட்டு இருந்தா என்னைக்கு சாப்பாடு செய்ய விட மாட்ட போல இருக்கே.
7: சரி சரி ரேவதி அக்கா, நீங்க ரொம்ப கோமா பேசுறீங்க, நான் கொடுத்த முட்டைக்கு மட்டும் காசு கொடுங்க, நான் பிறகு வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.
6: ஏன் பூங்குடி, நீ திரும்பி வரும்போதே அந்த காசை வாங்கிக்க கூடாதா? காசை வாங்குறதுல மட்டும் கருத்தா இரு.
5: கேட்டது உழவர்களுக்கு.
2: ONGC காவிரி அசர் காரைக்கால் மற்றும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி அசர் காரைக்கால்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: உழவர்களுக்கு நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
4: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேரம் காலை 6:40 10 நேற்று இப்போது கேட்கலாம். ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் என்னை வழங்கும் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்களூர் எண்ணெய்.
1: இன் சொல்ல நிகழ்ச்சி உடன் வழங்குவோர் பூமேக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ்.
3: வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
4: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நல்லவர்களின் சிந்தனையும் செயலும் உலகம் இன்பமாக இருப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் கரையோரம் வாழ்ந்தவர்கள் தங்களின் பயிர்களையும் உயிர்களையும் இழந்தனர். திருமாவளவன் என்ற இயற்பெயரையும் கரிகாலன் என்ற சிறப்பு பெயரையும் கொண்ட சோழ மன்னன் மக்களின் இன்னலை போக்கி இன்ப வாழ்வுக்கு வழி செய்ய எண்ணினார். தன் ஆட்சி பரப்பில் அணையை கட்டுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்தார். நெடுந்தொலைவில் இருந்து எடுத்து வந்த கருங்கற்களை கொண்டு அணையை கட்டினார். கருங்கற்களை கொண்டு கட்டியதால் அது கல்லணையானது. 2500 ஆண்டுகள் கடந்தும் கல்லணை ஆற்று நீரை தேக்கி வைத்து தேவைக்கு பயன்படுத்துவதற்கும் மழைக்காலங்களில் தோன்றும் வெள்ளப் பெருக்கை தடுப்பதற்கும் பேர் உதவியாக உள்ளது. கல்லணையில் மேல்பகுதி போக்குவரத்திற்கு ஏற்ற சாலைகளை இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது. பழங்காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் பலர் மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டின் வளத்தை பெருக்க செய்த நற்செயல்கள் இன்று வரை வாழுகின்ற மக்களுக்கு பயன்படுகின்றன. அவருக்கு பின் ஆண்ட மன்னர்களும் மக்களும் அவரை பின்பற்றி பல நீர்நிலைகளை உருவாக்கினர். மக்களின் இன்றியமையா தேவையான உணவும் நீரும் தட்டுப்பாடியின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்தனர். நம் முன்னோர்கள் மன்னர்களாக இருந்து ஆட்சி செய்த போதும் மக்களுக்கு எது நன்மை பயக்கும் என்று ஆராய்ந்து அறிந்த சான்றோர்களின் அறிவுரைகளின்படி செயல்பட்டனர். சான்றோர்களும் புலவர்களும் மன்னனுக்கு தகுந்த அறிவுரைகளை தன்னலம் கருதாது கூறினர். மக்கள் தங்களுக்கு முறையான வாழ்வாதாரங்களை செய்கின்ற மன்னர்களை தெய்வமாக கருதினர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மன்னர்களால் மக்கள் இன்ப வாழ்வு பெற்றபோது நாடும் வளம் பெற்றது, நாட்டு மக்களும் நலம் பெற்றனர். செயற்கரிய செயல்களை செய்த கரிகாலன் சோழன் போன்றவர்களின் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் என்றும் மக்களுக்கு இன்பம் தருவதால் அவர்களை போன்று நம்மால் முடிந்த நல்ல செயல்களை நாளும் செய்து இன்பமாக வாழ்வோம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
3: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
2: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
0: விடங்களூர் எண்ணெய்.
1: இன் சொல்ல நிகழ்ச்சியை மேலும் இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ் பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமெக்ஸ்.

0: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 அடுக்கு வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் ரயில் நிலையம் 20 கோடி ரூபாய் செலவில் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அமிர்த பாரத் திட்டத்தின் கீழ் பழனி ரயில் நிலையம் சுமார் 20 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக புதிய நுழைவாயில், அகலமான பாதைகள், அகலமான நடை மேம்பாலங்கள் மற்றும் மின்தூக்கிகள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பான வசதிகள், புதிய காத்திருப்பு அறை மற்றும் பாதுகாப்பான வாகன நிறுத்த பகுதிகளும் உருவாக்கப்பட்டுள்ளன. தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திர காலங்களில் உலக புகழ்பெற்ற பழனி முருகன் கோயிலுக்கு வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் உள்ளூர் வர்த்தகத்திற்கும் இந்த மேம்பாடு பெரும் உறுதுணையாக இருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் பொறுப்புகள் ஜனநாயக நடைமுறையின் முக்கிய அங்கமாக உள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், இத்தகைய அமைப்புகளின் நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். மாறிவரும் சூழல்களை கருத்தில் கொண்டு இளைஞர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் கொள்கைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது ஜனநாயக உரிமை என்ற போதிலும் குழப்பத்தை விளைவிப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார். அரிய வகை கனிமங்களை கையிருப்பு வைத்துக் கொள்வதற்கான கொள்கை விரைவில் அறிவிக்கப்படும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுரங்கத்துறை செயலாளர் திரு கேசவ் சந்திரா, பாதுகாப்பு, விண்வெளி, எரிசக்தி போன்ற துறைகளுக்கு தேவையான அரிய வகை கனிமங்களின் சீரான விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் இந்த கொள்கை வகுக்கப்படும் என்று கூறினார். மேலும் குஜராத், மகாராஷ்டிரா, ஆந்திரப்பிரதேசம், ஒடிசா ஆகிய 4 மாநிலங்களில் அரிய வகை கனிமங்களை சுத்திகரிக்கும் ஆலைகளை அமைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு கேசவ் சந்திரா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.

0: இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை கே கே நகரில் இஎஸ்ஐசி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், போதிய மருத்துவ வசதி கிடைக்காத தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நவீன மருத்துவத்துடன் பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக இஎஸ்ஐசி மருத்துவமனையில் தீக்காயங்களுக்கான சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட மேம்படுத்தப்பட்ட வசதிகளையும் ஆளுநர் திரு அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்ற பள்ளி மாணவர்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பேசினார். எவ்வித தீய பழக்கத்திற்கும் ஆளாகாமல் உடல் நலனில் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று அமைச்சர் கூறினார். ஏழ்மை நிலையில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் வகையில் தேசிய மூத்த குடிமக்கள் மேம்பாட்டுத் திட்டத்தை மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் பயனுள்ளதாக இருக்கிறது என்று அரியலூரைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவிக்கிறார்.
1: நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவும் ஒரு மாற்றுத்திறனாளி. மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட அலிம்கோ நிறுவனத்திலிருந்து எனக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீல் சேர் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டேன். இப்ப அந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்துருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் இன்னொருத்த தயவோட போயிருந்தேன், இப்ப தானா போயிட்டு தானா நான் வந்துகிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் எடுத்துக்கும். அதனால எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
0: நீலகிரி, கோவை, ஈரோடு உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான ராணுவ நடவடிக்கையில் அந்த அமைப்பின் 136 நிலைகள் தகர்க்கப்பட்டுள்ளதாக யமன் அரசு கூறியுள்ளது. பலோச்சிஸ்தானில் பாகிஸ்தான் ராணுவம் மேற்கொண்டு வரும் தாக்குதலில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 734.6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது என்று ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. மணிப்பூரில் சட்டவிரோதமாக வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதையும் அதன் உடல் உறுப்புகள் விற்பனை செய்யப்படுவதையும் தடுப்பது குறித்த ஒருநாள் பயிலரங்கு நடைபெற்றது. மிசோரமில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளை உரிய காலத்திற்குள் முடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை 1000 விளக்கு சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளுக்கான சிறப்பு முகாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் நேற்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே சட்டவிரோதமாக கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிவதில் ஈடுபட்டுள்ள 2 பேரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே உள்ள விளக்குடி கஸ்தூரிரங்க பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத பவித்ர உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை போரூரில் செவித்திறன் குறைபாடு மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகள் குறித்த சர்வதேச மாநாடு நடைபெற்றது. போதைப்பொருள் இல்லாத சமூகம் என்பதை வலியுறுத்தும் வகையில் சென்னையில் இன்று மாரத்தான் ஓட்டம் நடைபெற்று வருகிறது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தோரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜோ ஃபுவை எதிர்கொள்கிறார். ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் இரு அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எம்மலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹூக்கை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்டுள்ள அமைப்புகளின் மீதான நம்பகத்தன்மையை குறைத்து மதிப்பிடுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இளம் மருத்துவர்கள் தங்களது திறமைகளை சமூக நலனுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தோரில் இன்று நடைபெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RN

0: சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் காலை 6:55.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
1: நேரில் இப்போது கேட்கலாம் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்
1: பசுந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
6: சூப்பர் ஃபென்சிங் எங்க தம்பி வாங்கின?
5: மேலனிக்குழி அபிநயா ட்ரேடிங்ஸ்லனே மைக்கான் கம்பி SAT ஃபென்சிங் உற்பத்தி விலைக்கே தர்றாங்க. ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
7: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தளிர் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
8: வணக்கம் பாப்பா.
9: வணக்கம் அக்கா.
8: உங்க பேர் என்ன?
9: ஜி தர்ஷிகா.
8: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
9: ஐ அம் ஸ்டடிங் 4th ஸ்டாண்டர்ட்.
8: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
9: நான் வந்து விடுகதை சொல்றதுக்காக வந்திருக்கேன்.
8: எங்க சொல்லுங்களேன்.
9: கிளை உண்டு ஆனால் இலை இல்லை, அது என்ன? கொம்புமான். ஒரு பெட்டிக்குள் 1000 முத்துக்கள், அது என்ன? வெண்டைக்காய். கைகளை வீசி சுட்டிடுமே, காற்றை நன்றாய் தந்திடுமே, அது என்ன? மின் விசிறி. சூடு நன்றாய் ஆகிடுமே, சுருக்கத்தை நன்றாய் போக்கிடுமே, அது என்ன? மின் செலவை பெட்டி. உருண்டையா இருந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? தீ குச்சி. அடுத்ததாக வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி கவிதை சொல்ல போகிறேன்.
8: எங்க சொல்லுங்க.
9: ஒரு வீட்டின் பெண்மணி என்றோ, இம்மண்ணின் தலைவி என்றோ, ஒரு அரண்மனை அரசு என்றோ சொல்வதை காட்டினும் நம் நாட்டை தலைநிமிர செய்த தமிழச்சி மாந்தான். வெறி பிடித்த பிரதான படைகளை தம் முன்னே மண்ணிட செய்த மாந்தான். இப்பெண்மை நாட்டிற்கு எவருக்கு உண்டு? பெண்ணடிமை காலத்தின் பாலேந்தி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தாயே, வீரம் விளைந்த மண்ணில் அந்நியரை எதிர்த்து இந்திய ஒன்றிடத்தின் முதல் பெண், விடுதலை போராளி, பெண்ணினத்தின் பெருமை, தமிழகத்தின் அடையாளம், சிவகங்கை சீமையின் பேரரசி, ராணி வேலுநாச்சியார் ஆவார்.
8: சூப்பரா சொன்னீங்களே வேலுநாச்சியார் பத்தி. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களா?
9: இவங்கதான் ஆங்கிலேயரம் எதிர்த்து போராடின பெண்மணி.
8: சரியா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
9: டாக்டர்.
8: சரிம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவர் ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
9: நன்றிக்கா.
7: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களில் மழலை மொழியில் நினைந்தோம்.
1: நேயர்கள் இதுவரை காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குழி குடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கிய பசுந்தளிர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகைப் பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
1: பசுந்தளிர் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலனிக்குழி குடிகாடு.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம். ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் மேலனிக்குழி நீண்ட காலம் துருப்பிடிக்காமல் உழைக்கும் மைக்கான் கம்பிகளால் தயாரிக்கப்பட்ட சூப்பர் ஃபென்சிங் முள் கம்பிகள் உற்பத்தி விலைக்கே வாங்கிட ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ். தொடர்புக்கு 9698328636.
1: இனிய காலைப்பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலையின் 1.3.

நேரம் காலை 7:40. நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் புது பொழுது நிகழ்ச்சியோடு. ஒரு புத்த புதிய நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது நடக்கலாம், அங்கங்கே எழுதலாம் பிள்ளைகள்.

மணி 40 நொடி. நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் புது பொழுது நிகழ்ச்சியோடு. ஒரு புத்தம் புதிய நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்திருக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அப்படின்னு இருந்தாலும் கூட நிறைய போட்டித் தேர்வுகள் அப்படிங்கிறது நடக்கலாம், அங்கங்கே எழுதலாம் பிள்ளைகள். கண்டிப்பாக அவங்களுக்கு பண்பலையோட வாழ்த்துக்களை நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி ஒவ்வொரு செயலையும் நம்ம நகர்த்திக்கிட்டே போகிறோம். நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தொடர் முயற்சி அப்படிங்கிறது தான் அந்த வெற்றிக்கான வழியை தருது. கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் கண்டிப்பாக தரட்டும் அப்படிங்கிற பண்பலையின் வாழ்த்துக்களோட இணையலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 புது பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது திரை இசை.

புதுப்பொழுது நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒளித்தந்த பாடல் முதல் வசந்தம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. தொடரும் பாடல் சித்ராவின் குரலில். இது மெல்ல திறந்தது கதவு படத்திலிருந்து.

0: இணைந்திருக்கிறோம் காரைக்காலில் பண்பலை 100.3 புதுப்பொழுது நிகழ்ச்சியை செய்தி அறிக்கைக்கு பின் தொடரலாம். இன்னும் சில உடல்களில் தமிழில் செய்திகள். சென்னையிலிருந்து
1: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள்

0: மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அடிஸ் அபபாவில் உள்ள அதுவா நினைவு அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், வளரும் நாடுகள் சுயசார்பு நிலையை அடைவதற்கான திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐநா பாதுகாப்பு சபையில் ஆப்பிரிக்காவிற்கு பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். உலக அளவில் வளரும் நாடுகளுடனான ஒற்றுமை, ஒத்திசார் சுயாட்சி, பன்முனைத்தன்மை மற்றும் பொதுவான வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் பரஸ்பரம் ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே பனாமாவில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் குறித்து திரு ஜெய்சங்கர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த இக்கட்டான தருணத்தில் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் விரைவில் மீண்டு வருவதற்கு பிரார்த்தனை செய்வதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், அமெரிக்காவின் இறக்குமதி விகிதத்தின் மாற்றங்களுக்கு ஏற்ப இந்த வர்த்தக ஒப்பந்தம் மறுமதிப்பீடு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டார். அமெரிக்க சந்தையில் இந்திய பொருட்களின் விற்பனையை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பிரிட்டன், கனடா, இஸ்ரேல், சிலி, வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில், யுரேஷியா பொருளாதார யூனியன் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக ஒப்பந்தங்களுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வளைகுடா மற்றும் கருங்கடல் பகுதிகளில் வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பனாமா நாட்டு கொடியுடன் கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கப்பலில் உள்ள 22 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக இருப்பதாக அவர் தெரிவித்தார். மாலுமிகளின் பாதுகாப்பு குறித்து கப்பல் நிறுவன அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும், வளைகுடா பகுதி நிலவி வரும் சூழல் குறித்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். தில்லியில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ள கருத்துகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று இந்தியா தெரிவித்துள்ளது. ஜெனீவாவில் உள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதித்துவ அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உள்நாட்டு விவகாரங்களில் தேவையின்றி தலையிடுவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நடுநிலை மற்றும் பாகுபாடற்ற செயல்பாட்டு நெறிமுறைகளுக்கு ஏற்ப உலகின் பிற பகுதிகளில் நடைபெறும் பெரிய அளவிலான போராட்டங்கள் மீதும் அந்த ஆணையம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதையும், அங்கு அமைதியான முறையில் கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமை அரசியலமைப்பு சட்டத்தால் உத்தரவாதம் அளிக்கப்பட்டு வலுவான அமைப்புகள், நீதித்துறை மற்றும் பத்திரிகை சுதந்திரம் போன்றவற்றால் பாதுகாக்கப்படுகிறது என்பதையும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஒவ்வொரு ஜனநாயக நாட்டையும் போலவே இந்தியாவிலும் பொது ஒழுங்கை பராமரிப்பதற்கான நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு மக்கள் அதற்கான உரிமையை பயன்படுத்துகின்றனர் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் இன்று தொடங்கி வைக்கிறார். போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்து அதில் பயணம் மேற்கொள்கிறார். இரண்டாவது கட்டமாக சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் கீழ் 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் 3.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 2 வழித்தடமாக அமைக்கப்பட்டுள்ளது. 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உட்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1,620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். மேலும் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர்

0: அடிக்கல் நாட்டி வைப்பதுடன் முடிவடைந்த திட்டங்களை தொடங்கியும் வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கிறார். தமிழகத்தில் கடல்சார் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்கும் துறைமுகத்தின் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமரின் வருகையையொட்டி சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சிறார் நீதி சட்டம் அமலுக்கு வந்து 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சட்டங்கள் சீர்திருத்தம் மறுவாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று திரு சூரியகாந்த் கேட்டுக் கொண்டார். ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லைப்பகுதியில் 5 கண்ணிவெடிகள் கண்டறியப்பட்டு பாதுகாப்பான முறையில் அகற்றப்பட்டுள்ளதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுக்கும் வகையில் பாதுகாப்பு அமைப்பின் ஒரு பகுதியாக எல்லையையொட்டிய பகுதிகளில் கண்ணிவெடிகள் பதிக்கப்பட்டுள்ளன. எனினும் பலத்த மழை காரணமாக சில சமயங்களில் இந்த கண்ணிவெடிகள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அவற்றை கண்டறிந்து அகற்றப்பட்டு வருவதாக ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எத்தியோப்பியா எல்லையையொட்டியுள்ள பகுதிகளில் அந்நாட்டு துணை ராணுவத்தினர் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சூடான் ராணுவத்திற்கும் துணை ராணுவத்திற்கும் இடையே கடந்த 3 ஆண்டுகளாக மோதல் காரணமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு ஐநா மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியா தலைநகர் ரியாதில் உள்ள விமான நிலையத்தின் மீதான தாக்குதலில் விமானி ஒருவர் உட்பட 3 பேர் உயிரிழந்துள்ளனர். கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், பிற சவுதி விமான நிலையங்கள், ராணுவ தளங்கள், எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள் மீதான தாக்குதல்களுக்கு யமனில் இருந்து செயல்படும் ஹவுதி அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இதனிடையே ஹவுதிகளுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருவதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் அன்ஸ்நேகி தைவானின் லியோ ஜூ ஃபுவை இன்று எதிர்கொள்கிறார். ISL கால்பந்து போட்டியில் சென்னை கோவா அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிந்தது. மார்கோவில் நடைபெற்ற இப்போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. இன்று நடைபெறும் ஆட்டங்களில் கேரளா இன்டர்காசி அணியையும் சர்ச்சில் பிரதர்ஸ் அணி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன. தென்னிந்திய வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி நாமக்கல்லை அடுத்த கீரம்பூரில் நேற்று தொடங்கியது. 2 நாள் நடைபெறும் இப்போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். கீகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்தியாவின் சஹாஜா எமலப்பள்ளி நெதர்லாந்தின் மேக்ஸ் ஹோக்ஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஆப்பிரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மாறிவரும் சூழலுக்கு ஏற்ப இந்தியா அமெரிக்கா இடையேயான இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் குறிப்பிட்டுள்ளார். வர்த்தக கப்பல் போக்குவரத்து மற்றும் மாலுமிகள் மீது நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் கவலைக்குரியதாக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குழந்தைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். சூடானில் நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் 40 பேர் உயிரிழந்துள்ளனர். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 புதுப்பொழுது நிகழ்ச்சியோடு பல அங்கங்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். புதுப்பொழுது நிகழ்ச்சி தரும் அடுத்த நிகழ்வு தகவல் நேரம் நிகழ்ச்சி. அதனை கேட்பதற்கு முன்பாக நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நேரம் காலை 7:25
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் நாச்சியார்கோயில்.
4: கும்பகோணம் MS பல்லோக்கு மருத்துவமனை தேசிய தரச்சான்றிதழ் பெற்றது.
5: வெறி மற்றும் உள் நோயாளி பிரிவு, அவசர சிகிச்சை, அறுவை சிகிச்சை, எலும்பு, மூளை நரம்பியல், ENT, சக்கரநோய், கால்புண் சிகிச்சை.

0: டயாலிசிஸ் என
1: அத்தனையும் நவீன தொழில்நுட்பத்தோடு MS பல்லாக்கு மருத்துவமனை கும்பகோணம்.
2: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
3: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
2: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
5: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
4: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
8: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
9: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
10: நேயர்கள் இப்போது கேட்கலாம் சைபால் வழங்கும் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
11: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிங்கம் சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
10: சைபால். தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
13: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC Gold Palace.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC, மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
13: ABC Gold Palace, திருத்துறைப்பூண்டி.
10: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கிரீன் ஹோஸ், நரம் வீடுகளுக்கு உங்கள் கடை கும்பகோணம்.
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
14: ஒரு அம்மா தெருவில் உட்காந்து என்னத்தையோ தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு சுஃபி ஞானி. அவங்க பேர் என்னன்னா ரபியா அல் அடாவியா. அந்த அம்மாவுக்கு கண் கூட தெளிவாக தெரியாது. அந்த பக்கமாக வந்த சில பேர் இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்தாங்க. என்ன தேடிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு அந்த அம்மா, அந்த கேள்வி அவ்வளோ முக்கியத்துவம் இல்லை, நான் தேடிகிட்ருக்கிறேன், உங்களால் முடிஞ்சால் எனக்கு உதவி பண்ணலாம் அப்படின்னாங்களாம். உதவி செய்ய வந்தவங்களுக்கு ஆச்சரியம், எதை தேடுறோங்கிறது தெரியாமல் இப்படி ஏன் நேரத்தை செலவழிக்கிறீங்க, நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும், எங்களுக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ருக்காங்க. சரி, உங்களை திருப்தி பண்ணுறதுக்காக சொல்கிறேன், ஒரு குண்டூசி தொலைஞ்சி போச்சு, அதை தேடுறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அதுக்கப்புறம் இவங்களும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆச்சு, ஒன்றும் கிடைக்கல. உதவி செய்ய வந்தவங்களும் அழுத்து போட்டாங்க. அப்புறம் கேட்டாங்க, இதை பாருங்கம்மா, இது ரொம்பவும் பெரிய தெரு, அகலமான தெரு, அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த இடத்துல அந்த குண்டூசியை தொலைச்சிங்க அதை சொல்ல முடியுமான்னாங்களாம். இதுக்கு அந்த அம்மா, நீங்கள் மறுபடியும் அர்த்தமில்லாத கேள்வியை கேட்குறீங்க, உங்கள் கேள்விக்கும் நான் தேடுறதுக்கும் என்ன சம்மந்தம்னாங்களாம். இதை கேட்டதும் அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. என்னம்மா நீங்கள் பைத்திய மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னாங்களாம். சரி, உங்களை மறுபடியும் திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறேன், அதை நான் வந்து எங்கள் வீட்டில் தொலைச்சுட்டேன் அப்படின்னாங்களாம். அப்புறம் எதுக்காக இங்கே வந்து தேடிட்டுருக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வெளிச்சம் அதிகமாக இருக்குது, அங்கே வீட்டுக்குள்ளே இருட்டாக இருக்குது, அதனால் இங்கே வந்து தேடுறேன், வெளிச்சம் உள்ள இடத்துல தானே தேட முடியும் அப்படின்னாங்களாம் அந்த ஞானி. இந்த கதைக்கு என்ன அர்த்தங்கிறத பெரியவங்க சொல்கிறாங்க. அதாவது, இந்த தேடுதல்ங்கிறது ஒரு வியாதி, அது வந்து நம்ம வந்து சதா அலைய வைக்கும், பைத்தியமாக மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம், ஒரு காலம் வந்து அது நிறைவு அடையவே அடையாது. வாழ்வுங்கிறது ஒரு புரிந்து கொள்ள முடியாத சதா இயங்கி கொண்டிருக்கிற ஒரு செயல், அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் கிடையாது. எதையோ தேடணும் அப்படிங்கிற உந்துதல் நமக்குள்ளே இருக்கும், ஆனால் குறிப்பாக எதை தேடிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது புரியாது. அப்படி ஏதாவது ஒன்றை தேடி அடைஞ்சிடுறோம்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு அதிருப்தி வந்துடும். அதனால் வாழ்க்கைங்கிறது சலிப்பு நிறைந்தது

0: அப்படிங்கிற எண்ணத்தை உண்டாக்கிக்கிறோம். ஒன்று அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிருவோம். ஆக இந்த தேடல்ங்கிறது நாம் ஒன்று அடைஞ்சாலும் அடையாவிட்டாலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கும், இதுக்கு முடிவே கிடையாது. இந்த உண்மையை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது பெரியவங்களுடைய கருத்து. ஏழையும் தேடுறான், பணக்காரனும் தேடுறான், நோயாளியும் தேடுறான், நோய் இல்லாதவனும் தேடுறான், அதிகாரம் உள்ளவனும் தேடுறான், அதிகாரம் இல்லாதவனும் தேடுறான், முட்டாளும் தேடுறான், அறிவாளியும் தேடுறான். ஆனால் யாரும் இதை தான் தேடி சாதிக்க போகிறோம், இதுதான் முடிவு அப்படின்னு திட்டவட்டமாக சொன்னதில்லை. ஒன்று அடைஞ்சதும் இன்னொன்று தேட ஆரம்பிச்சிடுறாங்க, அவ்வளோதான். அதாவது உங்களின் தேடுபவர் உங்கள் உள்ளே தான் இருக்கிறார், அவரை தேடி கண்டுபிடியுங்கள். இதுதான் ஞானிகள் நமக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை. நம்மால் ஒருத்தன் ஜெயிலில் இருந்தான், இன்னொரு கைதி அவனை பார்த்து கேட்டான், ஏன்ப்பா உன்னை பார்க்குறதுக்கு வெளியிலேருந்து யாருமே இங்கே வர்றதில்லையே, உனக்கு சொந்தக்காரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டானான். ஏன் இல்லை, எனக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் உண்டு, அவங்க என்னை பார்க்க வராததுக்கு காரணம் வேறு அப்படின்ட்டுருக்கான் இவன். என்ன காரணம்னு கேட்டான் அவன். அதுக்கு இவன் சொன்னானான், அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லாரும் இங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னானான்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கினார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளிக்கலைஞ்சத்திலிருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும், உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்,
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்,
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி,
5: மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
1: தகவல் நேரம் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம், தரமான தார்பாய்கள், கிரீனட் ஹோஸ், நரம்பு வேல்களுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
8: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
1: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 பொது பொழுது நிகழ்ச்சியோடு.

0: புதுப்பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். மனமே நலமா பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தார்பாய்கள் கிரேனைட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை,
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மனமே நலமா பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
3: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
7: வணக்கம். உலக மனநல தினத்தையொட்டி உங்களோட நான் ருமிலா, மனநல ஆலோசகர். நம்மளோட உடல் நலத்தை நம்ம எல்லாருமே நல்லா பார்த்துக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்மளோட மனநலத்தை பாதுகாத்துக்க நம்ம எதுவுமே செய்கிறதில்லை. காலப்போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளோட மனநலத்தை பாதுகாத்துக்கிட்டா தான் நம்மளோட உடல் நலமும் பாதுகாப்பாக இருக்கும். இதை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி. இதில் உங்களோட மனநலம் சார்ந்த விஷயங்கள் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள இது உதவியாக இருக்கும். இன்றைக்கி முதலாவது நாளாக நம்மளுடைய மனதை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவோம். மனநலத்தை பற்றி பேசும்போது அதற்கு வந்து மைய புள்ளி அப்படிங்கிறது நாம் தான். நம்மை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது தான் மனநலத்தினுடைய துவக்கமே. நம்ம ஏன் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,

0: நம்மளுடைய நிறைகளை வளர்த்துக்கொள்ள, குறைய மாற்றிக்க வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்றதுக்காக. ரெட் கார் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜியில் ஒரு தியரி இருக்கும். அதை வந்து உருவாக்குன ஆத்தர் வந்து ஒரு நாள் வந்து ஒரு நபரை கூப்பிட்டு, இன்னைக்கு போய் ரோட்டில் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிட்டு எனக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே போல் அந்த நபரும் போய் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு வருவார். அப்போ அந்த ஆத்தர் வந்து கேட்பாங்க, என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னதுக்கு, நான் நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்த்தேன், வண்டியெலாம் போயிட்டு இருந்தது, கார்லாம் போயிட்டு இருந்தது, அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்க கேட்பாங்க, என்னென்ன கலர்லலாம் கார் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் எல்லா கலர்லையும் பார்த்தேன், எத்தனை கார் பார்த்தீங்க எல்லா கலர்லையும் அப்படிங்கும்போது அவருக்கு தெரியாது. மறுநாள் அதே ஆத்தர் அந்த நபரை கூப்பிட்டு கேட்பாரு, இன்னைக்கு நீங்க போங்க, இன்னைக்கு போகும்போது ரெட் கலர்ல எத்தனை கார் இருக்கு அப்படின்னு நீங்க கவனிக்கணும். நீங்க சொல்லக்கூடிய ஒரு ஒரு ரெட் காருக்குமே நாங்க உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பீடு இல்லாம ஒரு ரிவார்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நபர் ரோட்ல போகும்போது ரொம்ப உத்து கவனிப்பார், எங்கெங்கெல்லாம் ரெட் கார் இருக்கு, மறைஞ்சிருந்தாலோ போனாலோ வந்தாலோ ரொம்ப கவனிச்சு சொல்லுவார். ஏன்னா அது வந்து அவருக்கு வந்து ஒரு ரிவார்டை கொண்டு வருது. அது போலதான் இந்த அவேர்னஸ் நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு வகையான ரிவார்டை நமக்கு கொடுக்கும். ஏற்கனவே நம்ம நல்லவங்களா இருந்தாலோ, இல்ல வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலோ, இன்னும் நல்ல நிலைமைக்கு போறதுக்கோ, இல்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அவசியப்படக்கூடிய மாற்றங்களை மாற்றிக்கொள்றதுக்கோ அது உதவியா இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வருகிற தினங்கள்ல பார்ப்போம். முதலாவதா மனநலத்தை பாதுகாத்துக்க நம்ம நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம்.
1: மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ருமிலா அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை மயிலாடுதுறை, தரமான தார்பாய்கள் கிரீன் ரெட் ஹோஸ், நரம் வேலிகளுக்கு உங்கள் கடை மயிலாடுதுறை,
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
2: மனமே நலமா நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை,
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
9: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
10: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: மற்றும்
12: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
13: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ, உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
14: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேரம் காலை 7:40 இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது புதுப்பொழுது உலாவரும் நேரம். காரைக்கால் ஜவஹர் நவோதய பள்ளி முதல்வர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பை, எதிர்வரும் 2027-28 கல்வியாண்டில் 9 மற்றும் 11 வகுப்பில் காலியாக உள்ள இடங்களில் சேர்வதற்காக நவோதய வித்யாலயா தெரிவு நிலை தேர்வு எழுத விண்ணப்பிக்க விரும்பும் தகுதியுடைய மாணவ மாணவியர்கள் நவோதய வித்யாலயா சமிதியின் கீழ்கண்ட வலைதளத்தின் மூலம் விண்ணப்பங்களை இணையதளம் வழியாக பதிவேற்றம் செய்வதற்கான இறுதி நாள் நிர்வாக காரணத்தால் மேற்கொண்டு 15/10/2026 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என இப்பள்ளியின் முதல்வர் அவர்கள் அறிவிக்கின்றார்.

இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது புதுப்பொழுது. நேரில் 8-5 முதல் உலாவரவிருக்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக இது ஒரு வாட்ஸ்அப்போடான குரல் பதிவோடு வரக்கூடிய நிகழ்ச்சி. உங்களுடைய விருப்பமான பாடல் குறித்த விவரங்களோடு எங்களுடைய குரல் பதிவுகளை 9488231 இந்த எண்ணுக்கு எப்படி அனுப்புகிறோம் அப்படின்னா, வாட்ஸ்அப் சேனல் வழி ஆகாஷ்வாணி காரைக்கல் எஃப்எம் இந்த வாட்ஸ்அப் சேனல் வழியாக அதோடைய லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் வழியாக போங்க, போயிட்டு உங்களுடைய குரல் பதிவுகள் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பலாம்.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
2: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
1: இன்றைய பயன்பெறுவீர்கள். மேலும் விவரங்களுக்கு www.pmsoorya

0: www.govi.in.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 புதுப்பொழுது நிகழ்ச்சியோடு. நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டம் விவசாயிகளுக்கு எதிர்பாராமல் ஏற்படும் இழப்புகளுக்கு நிதியுதவி வழங்கி பாதுகாக்கவும், பண்ணை வருவாயை நிலைப்படுத்தவும், அதிநவீன தொழில்நுட்பங்களை கடைபிடிப்பதை ஊக்குவிக்கவும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2026-27 ஆண்டில் சம்பா பருவத்தில் நெற்பயிரை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய எதிர்வரும் நவம்பர் மாதம் 15 கடைசி நாளாகும். அதாவது அடுத்த மாதம் 15 கடைசி நாளாகும். நடப்பு ஆண்டில் ஷேமா பொது காப்பீட்டு நிறுவனம் இந்த திட்டத்தை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் விருப்பத்தின் அடிப்படையில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறாத விவசாயிகள் பொது சேவை மையம் மூலமாகவோ, வங்கிகள் மூலமாகவோ, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பெயரில் பதிவு செய்து கொள்ளலாம். ஆகவே இயற்கை இடர்பாடு நிகழ்வுக்கு முன்னரே விவசாயிகள் பதிவு செய்து இறுதி நேர நெரிசலை தவிர்க்கவும், விவசாயிகளின் விண்ணப்பங்கள் விடுபடாமல் இருக்கும். பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் பிரீமிய தொகை செலுத்தி தங்களது பயிர்களை முன்கூட்டியே பதிவு செய்ய கேட்டுக் கொள்ளப்படுகிறது. விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு ₹576.50 காப்பீட்டு கட்டணமாக செலுத்தி காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் சிட்டா அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முன்பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து காப்பீடு செய்து கொள்ளலாம். உரிய நேரத்திற்குள் விதைப்பு மேற்கொள்ள இயலாவிட்டால் கிராம நிர்வாக அலுவலரிடம் அடங்கலுக்கு பதிலாக விதைப்பு செய்ய உள்ளார் என சான்றிதழ் பெற்று காப்பீடு செய்யலாம். காப்பீடு செய்யும் போது சாகுபடி செய்துள்ள கிராமத்தின் பெயர், புலையின் பரப்பு, வங்கி கணக்கு எண் ஆகியவை சரியாக உள்ளதா என்பதை சரிபார்த்து கொண்டு அதற்கான ரசீதை பதிவு செய்த இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
5: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
7: ஃப்ரீ, ஃப்ரீ ஃப்ரீ.
8: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
9: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
10: கோபால் பல் பொடி.
11: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
12: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
4: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவெடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் விடுத்துள்ள ஒரு அறிவிப்பு, பொதுமக்கள் பாஸ்போர்ட் எடுப்பதற்காக நீண்ட தூர பயணம் செய்வதை தவிர்த்து மிக எளிதாக விண்ணப்பிக்கும் வகையில் நடமாடும் பாஸ்போர்ட் சேவை வாகனம், மொபைல் பாஸ்போர்ட் சேவா வேன் என்ற புதிய திட்டத்தை திருச்சி மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்ட பொதுமக்களின் வசதிக்காக எதிர்வரும் 14/10/2026 முதல் 16/10/2026 வரை, அதாவது 3 நாட்கள், நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மொபைல் PSK வேன் மூலமாக சிறப்பு பாஸ்போர்ட் முகாமானது நடைபெறவுள்ளது. வழக்கமான பாஸ்போர்ட் அலுவலகங்களில் நடைபெறும் ஆவண சரிபார்ப்பு, புகைப்படம் எடுத்தல் மற்றும் கைரேகை பதிவு உள்ளிட்ட பாஸ்போர்ட் தொடர்பான அனைத்து நடைமுறைகளையும் பொதுமக்கள் இந்த நடமாடும் வாகனத்திலேயே மேற்கொள்ளலாம். இம்முகாமில் நாள் 1க்கு 40 பேர் வீதம் முன்பதிவு செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் பெற விரும்பும் பொதுமக்கள் https://www.passportindia.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் நார்மல் ஸ்கீம், அதாவது சாதாரண முறை மூலம் விண்ணப்பித்து கட்டணம் செலுத்திய பிறகு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் பகுதியில் மொபைல் வேன் என்பதை தேர்ந்தெடுத்து தங்களது முன்பதிவை உறுதி செய்து கொள்ளலாம். பொதுமக்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்திற்கு 15 நிமிடங்களுக்கு முன்பாகவே முகாம் நடைபெறும் நாட்களில், அதாவது 14ஆம் தேதி

0: முதல் 16ஆம் தேதி வரை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து தங்களது பாஸ்போர்ட் சேவைகளை பெற்றுக் கொள்ளலாம் என நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவிக்கின்றார்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேரில் இதுவரை கேட்டு ரசித்தது பொதுப்பொழுது. இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ். நேரம் காலை 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
0: நேரிலே தொடர்ந்து பண்பலையில் நாம் இணையலாம் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியின் முதல் அங்கமாக வருவது
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின்

சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச சித்தியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு, கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படிச்ச பட்டதாரி ஒரு பையன் வேலை தேடி அலையறான். அவன் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றான், அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அவனுக்கு வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கம்பெனியில ரிப்போர்ட்டர் வேலை கிடைக்குது. சரி பரவாயில்ல, ஒரு ரிப்போர்ட்டர் வேலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த வேலையை கூட நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நிறைய

நேயர்களுக்கு வணக்கம். ஒரு படிச்ச பட்டதாரி ஒரு பையன் வேலை தேடி அலையறான். அவன் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்றான், அவனுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல. அவனுக்கு வந்து பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, நியூஸ் பேப்பர் கம்பெனியில ரிப்போர்ட்டர் வேலை கிடைக்குது. சரி பரவாயில்ல, ஒரு ரிப்போர்ட்டர் வேலை தான் நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த வேலையை கூட நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணி நிறைய செய்திகளை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அன்னைக்கு பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, காலையில மீட்டிங் நடக்குது. அப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து வேற நாட்டுடைய ஒரு கப்பல் வந்து நம்மளுடைய துறைமுகத்துக்கு வந்திருக்கு. அந்த துறைமுகத்துல போய் கப்பல்ல வந்து சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்க, அதை போய் பேட்டி எடுத்துட்டு வர வேண்டியது பொறுப்பு ஒண்ணுது. அந்த நியூஸ் தான் நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டு மொத அசைன்மெண்ட்டை எடிட்டர் வந்து அவர் கொடுக்கறாரு. அந்த பட்டதாரி இளைஞனும் நமக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கப்பல்ல நடக்கக்கூடிய சுதந்திர தின விழாவை வந்து நம்ம வந்து நியூஸ் கேதர் பண்றதுக்காக போறோமேனு சொல்லிட்டு ஐடி கார்டெல்லாம் போட்டுட்டு நேராக கப்பலுக்கு போறாரு. போனா அந்த நேரத்தில் பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து அவர் ரொம்ப பரிதாபமான ஒரு விஷயம் என்னன்னா, கப்பல் ஒரு ஓட்டை விழுந்து தண்ணி உள்ள வந்து கப்பல் முழுகக்கூடிய சுச்சுவேஷன்ல அந்த நிகழ்ச்சி அங்கே நடக்கவே இல்லை. எல்லாரும் வந்து இந்த கப்பலை காப்பாத்துறதுக்கும் அங்கே இருக்கிற மக்களை காப்பாத்துறதுக்கும் முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப சோகமா வந்துடுறாரு. வந்தோடனே மத்தியானத்து மேல நிருபர்கள் கூட்டம் நடக்குது. அப்ப கேட்கிறார் ஆசிரியர், எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யார் போனீங்க, யார் யார் தலைமைச் செயலகம் போனீங்க, யார் யார் எங்கெங்க போனீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்பொழுது, இந்த புதிய இளைஞனை பார்த்து, என்னப்பா நீ ரொம்ப சோகமா இருக்க, எல்லாரும் ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்காங்க, நீ ஏன் ரிப்போர்ட் கொண்டு வரல அப்படின்னு கேட்கும்பொழுது, இல்ல நீங்க எனக்கு வந்து முத ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தீங்க, கப்பல்ல சுதந்திர தின விழா நடக்குது, அதை போய் பேட்டி எடுக்கணும்னு நானும் ரொம்ப ஆர்வமா போனேன். ஆனா அங்க போய் பார்த்தா அந்த கப்பல்ல ஒரு ஓட்டம் விழுந்து தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு, அதனால அங்க சுதந்திர தின விழா நடக்கல அப்படின்னு சொல்லும் பொழுது, உடனே அந்த ஆசிரியர் சொன்னாரு, இதுதான்ப்பா ஹெட்லைனா வரணும், எல்லா இடத்துலயும் சுதந்திர தின விழா இருக்குது, பட் ஒரு கப்பல் வந்து இது மாதிரி நடந்திருக்கு பாரு, ஒரு செய்தியை நீ இப்படிதான் பாக்கணும்னு சொல்லிட்டு சொன்னோன்னு அப்பதான் அவனுக்கு புரியுது, ஓஹோ இது வேலை இப்படிதான் இருக்கு அப்படின்னு. ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது வந்து ஒரு செய்தியா வருது அல்லது வந்து ஒரு தகவலா கொடுக்குறோம் அப்படின்னா அது நல்லதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு கெட்டது நடந்தா கூட அதை நமக்கு நல்லதா மாத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதராக நீங்க மாறணும். சோ ஒரு இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எப்படி பாக்குறோம், அதை பாசிட்டிவா பாக்குறமா நெகட்டிவா பாக்குறமாங்கிறத பொறுத்தா இருக்கு. பாசிட்டிவா நடக்கக்கூடிய இடத்துல நெகட்டிவா வந்தா கூட அதை பாசிட்டிவா நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களால லைஃப்ல சக்சஸ் பண்ண முடியும். சோ வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்புகள் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம். இந்த பட்டதாரியோடைய அந்த கதையை பாத்தீங்கன்னா, அந்த ஷிப்புக்கு போய் அவருக்கு கிடைச்ச விஷயத்த அவரு பாசிட்டிவா பார்க்காம நெகட்டிவா பார்த்தாரு. ஆனா அந்த ஆசிரியர் அதை பாசிட்டிவா பார்த்தாரு. நம்ம ஒரு விஷயத்த நெகட்டிவா பார்க்கும்போது மத்தவங்க அதை பாசிட்டிவா பார்ப்பாங்க. சோ மத்தவங்க கோணத்திலிருந்து அதை நீங்க பார்க்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்திக்கிறோம், வாய்ப்புகளை எப்படி நம்ம எதிர்கொள்றோம், அந்த வாய்ப்புகள் எந்த கோணத்துல நோக்குறோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு நல்ல விதமா நடக்க போகுது. சோ எதையுமே வந்து பாசிட்டிவா பார்க்க கத்துக்குங்க. அப்படி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா லைஃபே பாசிட்டிவா இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றி.

0: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715672 97 1516 7282 9715167282. சரி நேர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
2: நேரம் 8:05. நடைபாதை பாதசாரிகளுக்கே சாலையில் நடப்புவதற்கு நடப்பவருக்கு மதிப்பளிப்போம். சிந்தனை துளியாக அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. அனைவருக்கும் வணக்கம் கூறி பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம்.

0: பண்பலையில் இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நிகழ்ச்சி பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிடலாம்ல?
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்
8: ஃப்ரீ, ஃப்ரீக்கு ஃப்ரீ.
0: கரைக்கால் பண்பலையின் 1.3 நம்ம இணைத்திருக்கிறது பாட்டு பட்டாசு. பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் குரூப்பில் யாரெல்லாம் வந்து பாட்டு கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு விருப்பமான பாடலாம் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம் இல்லையா, அவங்களுடைய குரல் பதிவையும் நம்ம நிகழ்ச்சிக்காக கேட்கலாம். முதல் பாடல் யாருக்காக வருது பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில்?
10: சொந்தமொழியில் சொல்லெடுத்து சிங்கார இசை மீட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த சங்கத்தமிழ் ஒழிக்கும் தங்கத்தமிழ் ஒன்பலைக்கு உற்சாகமான இனிய நற்காலை வணக்கம். வேதாரண்யம் பயத்தவரன்காடு மருத வடுகநாதன். பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து பொட்டலமுட்டாய். நன்றி.

0: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
4: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நிலவு மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி
6: நௌலெட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெட்.
8: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
9: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
8: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
10: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
11: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.

0: கரைக்கால் பண்பில் 800.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சிக்கான அடுத்த பாடல் யாருக்காக அவங்களுடைய குரல் பதிவை நம்ம கேட்கலாம்.
1: அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆண்டிமடம் கார்த்திகேயன். பட்டாசு பாட்டு நிகழ்ச்சியில் படம் அமரன், பாடல் வெண்ணிலவு சாரல் நீ. இந்த பாடலை கொடுக்க நன்றி, வணக்கம்.

0: அபிப்பேரிச்சி நேரம் 8:20. அபிப்பேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரிச்சை, அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரிச்சை. காரைக்கால் பண்பலை 100.3 நம்மை இணைத்திருப்பது. பாட்டு பட்டாசு. நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் சின்வுட் அவர்களுக்கு நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவிரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.

0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெயின் இன்சொல் அமது நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ். பூமேக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீட்டித்து உழைக்கும் பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மேழிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸின் பசுந்தளிர். நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்சல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மேழனிக்குழி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ்.
2: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங், மேலனிக்குழி குடிகாடு, அரியலூர் மாவட்டம்.
0: நாளை காலை 7:00 மயிலாடுதுறை ஏயாசி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸின் மாப்பிளை மன்னா சாமி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆசி நடி செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸின் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
4: கம்மி நேரத்துல அதிக லாபம்,
5: ஒரே கிளிக்லயா, அற்புதம்.
6: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க, ஆர்பிஐ சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
8: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
9: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
10: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
13: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம். தொடரும் அடுத்த பாடல் யாருக்காக?
14: அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். வங்க கடலோரும் சங்க தமிழ் பாடும் நமது காரைக்கால் பண்பலை 100.3 வழங்கும் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்காக வாரிசு என்ற படத்திலிருந்து ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ற இனிய பாடலை வழங்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். நான் நாகூர் ஜகபர் சாதிக், நன்றி, வணக்கம்.

0: கேட்டு ரசித்தது திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ்.
1: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்,
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க். தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
5: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூரா சன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீப்ஸ்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: கரைக்கல் பண்பலை 100.3 நம்ம இணைத்திருப்பது பாட்டு பட்டாசு தொடரும். அடுத்த பாடல் யாருக்காக? அவங்களுடைய குரல் பதிவை கேட்கலாம். என்ன பாடல் கேட்டிருக்காங்க?
2: காரை பண்பலைக்கு காலை வணக்கம். காரைக்கால் நளினி பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் எனக்கான பாடல் ரப்பர் பந்து படத்திலிருந்து சில்லாஞ்சிருக்கியே என்ன கொள்ளுற அரைக்கியே. இந்த பாடலை ஒளிபரப்பு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.

0: நேயர்களுக்கு உலகின் இந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களுக்கு உலகணிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, சி மாட்டி சில்க்ஸ், திருவாரூர்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சி மாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சி மாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
5: மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
6: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
8: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
9: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
8: கிருஷ்ணலின் சிகோசா
9: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
5: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இப்போ மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் 5 லிட்டர் கேன் வாங்கும் போது 1/2 கிலோ குலாஸ் நாட்டு சக்கர ஃப்ரீ, கூடவே இன்னொரு 1/2 கிலோ ஃப்ரீ. என்ன வாங்கிரலாம்ல?
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயிலின் செம்ம ஸ்வீட்டான ஆஃபர்,
1: ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலையுடன் நாம் இணைந்திருக்கிறோம். தொடர்புடைய அடுத்த பாடல் யாருக்காக நிகழ்ச்சியில ஒலிக்க வருது, என்ன பாட்டு கேட்கிறாங்க?
9: காரை பண்பலைக்கு என் இனிய காலை வணக்கங்கள். கூடூர் திருவாரூர் இளவரசி பிரபாகரன். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போல் வருமா, பிச்சைக்காரன் படத்திலிருந்து எனக்காக ஒரு பாடலை தரும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

கரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை, நமது பண்பலையில் இன்று மாலை 6 மணிக்கு நலமாய் வாழ மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். இன்று மாலை 6:20 இன்சொலமது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். காரைக்கால் பண்பலையோடு நாம் இணைந்திருக்கிறோம் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சிக்காக.

0: Viking Bunions and Briefs.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
3: நவ்லெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நவ்லெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நவ்லெக்ட்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
7: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி,
8: இன்னும்
7: ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூராசான்ஸ் ரெடிமேட்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு. நிகழ்ச்சிக்காக தொடரக்கூடிய அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்?
9: வணக்கம், நெடுங்காடு மகேந்திரன். எனக்கு ரெட்ரோ படத்திலிருந்து கனிமா பாடல் வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: அவங்களுடைய குரல் பதிவை நம்ம கேட்கலாம் நேயர்களே.
1: வங்கக்கடலோரம் குஞ்சுன் தமிழ் பாடும் காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். நான் திருச்சியிலேருந்து அச்சுதன் பேசுகிறேன். எனக்கு விடுதலை 2லேருந்து நினப்பில் ஓன் நினப்பில் பாட்டு ப்ளே பண்ணுங்கள்.

0: இன்னைக்கு நம்ம பண்பலினுடைய பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியில் நினைச்சு நிறைய நேயர்களுடைய விருப்பமான பாடலை அவங்க குரல் பதிவு கேட்டு அவங்களுக்காக நம்ம ப்ளே பண்ணி கேட்டு ரசித்தோம் இல்லையா. அதே போல் நிறைய நேயர்கள் வந்து எஸ்எம்எஸும் அனுப்பியிருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பாட்டு கொடுக்க முடியல. இன்னொரு நாள் அவங்களுக்கான பாடல் கண்டிப்பாக உலா வரும் அப்படின்னு யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அவங்களுடைய பேரும் நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் படிச்சிடலாம். கொடைக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, கும்பகோணம் கௌசல்யா, பேரளம் செந்தில்கண்ணன், பூவம் குபேர், பிரதாம ராமபுரம் கவியரசன், டிஆர் பட்டினம் நளினி சங்கர், காரைக்கால் சாந்தி, மேமாத்தூர் அமுதா, ஆயக்காரன்புலம் சுரேஷ், நாகூர் முகமது ஜலீல், தானிக்கோட்டகம் தெற்கு ரவிக்குமரன், இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், பூவம் உஷாராணி, வழுவூர் பண்டாரவடை ஸ்ரீ கிருஷ்ணா, பில்லூர் சதா கௌதமன், அகரக்கொந்தகை கார்த்திகேசன், அக்கறைவட்டத்திலிருந்து உஷா. பண்பலியோடு இதுவரை நம்ம இணைத்திருந்தது நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸின் பாட்டு பட்டாசு நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சி பகுதியினை வழங்கியோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலை சொல்லும் நேரம். இது நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரமாய் காலை 9 மணி.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
8: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கரகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
7: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
9: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
10: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
9: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே.
10: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே.
11: என்னமா அங்க சத்தம்?
10: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
9: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
12: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி. உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்.

0: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வருவது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி.

0: காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. நலமாய் வாழ நிகழ்ச்சியினை வழங்குவோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ் திருவாரூர்.
3: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைரவிழா கண்டது.
4: 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வைரம், வெள்ளி நகைகளின் கலைப்பொக்கிஷம்.
3: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளாறு ரோட் காரைக்கால்.
0: நலமை வாழ் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் முதல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
6: தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லு செய்வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ். எல்ஏஎம்என் கோயில் தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் அருள்குமார், எலும்பியல் துறை நிபுணர், ஜிப்மர் காரைக்கால். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பொதுவான ஒரு டயக்னோசிஸ் இருக்குது, அப்படின்னா என்ன, இதை எப்படி வந்து மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மூட்டுகள் அப்படின்றது இருக்குது. அந்த மூட்டுக்குள்ளே வந்து நீர்கள் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், அதை சுற்றி ஜவ்வுகள் இருக்குது, கார்டிலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் அதில் வந்து வீக்கம் ஏற்படுறது, வலி ஏற்படுறது, அதில் தேய்மானங்கள் ஏற்படுறது, இதை தான் நம்ம பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸுக்கு என்னென்ன காரணங்கள்னால இது வருது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்மளுடைய சொசைட்டியில் காமனாக இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இருக்கக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பார்ப்போம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப வயசு அதிகமாகிறதுனால வரக்கூடிய மூட்டு தேய்மானம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது முழுமையான விளக்கம் கிடையாது. மூட்டில் இருக்கக்கூடிய கார்டிலேஜ், எலும்பு, மூட்டில் இருக்கக்கூடிய உரை, மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்து போகிறதுனால வரக்கூடிய விளைவு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும், சின்னவங்களுக்குலாம் அந்த மாதிரி எதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, இது வந்து வயதானவங்களுக்கு வர்றது கிடையாது, ரொம்ப இளம் வயசுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு ரொம்ப காமனாக இருக்கும், மிடில் ஏஜ் உமன் சொல்லுவோம், நடுத்தர வயதினர்களுக்கு ரொம்ப காமனாக வரும். கூட வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. இதனுடைய தொந்தரவுகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து கால் முட்டியில் வலி இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவு தான் இருக்கும். ஆனால் இதில் நேர்மாறாக வந்து பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள் எல்லாமே இருக்கும், நம்ம கை மணிக்கட்டாக இருக்கட்டும், கட்டவிரல் பக்கத்தில் இருக்கிற மூட்டாக இருக்கட்டும், இதில் வந்து வீக்கங்கள் ஏற்பட்டு காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத வலிகள் இருக்கும். நாளடைவில் அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வலியும் குறையும். பட் மார்னிங்கில் நம்ம வந்து தூங்கி எழுந்தும்போது நம்ம ஒரு டம்ளர் கூட நம்மளால் கையில் பிடிச்சி ஒரு தினசரி வேலைகளை நம்ம சிறப்பாக செய்ய முடியாது. அது மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப நாளுக்கு நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும். இது வந்து ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான அறிகுறிகள். இதை தாண்டி நூற்றுக்கணக்கான ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான டயக்னோசிஸ் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டில் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி முழு கவனம் தரணும். ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நலம் பெறலாம்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.

0: ஹால்மார்க் தங்க நகைகள் வைரம் வெள்ளி நகைகளின் கலைப்பகிஷம்
1: ரத்னா ஜுவல்லரி திருநள்ளா ரோட் காரைக்கால்.
2: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் தொடர்ந்து உலவருவது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரலில். உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் எஃப்எம் 100.3 முகநூல் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம். என்னென்னா திருவிழாவுக்கு போனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி கேள்வி. இந்த கேள்விக்கான விடை என்ன அப்படின்னு அந்த முகநூல் பக்கத்துடைய போஸ்டர் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நேரில் இப்போது கேட்கலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் இப்பகுதியினை உங்களுக்கு வழங்கும் ஒரு இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்
3: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் நேச்சுரல் வைர நகைகளுக்கு செய்கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. வெள்ளி நகைகள் வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலியில் 10% தள்ளுபடி. வெள்ளி கொலுசுகள் மெட்டுகள் அரிஞான் கைகளுக்கு செய்கூலியும் இல்லை, சேதாரமும் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலை கொல்லி.
9: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் பதிவு எங்கள் குரல் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக நேர்கள் நிறைய அனுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. திருவிழாக்கு போனால் எனக்கு இது வேணும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டோம். நிறைய திருவிழாக்கள் காலகட்டம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி நிறைவு பெறக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு திருவிழா தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நவராத்திரி கொலு அப்படிங்கிறது சாதாரணமே நம்முடைய பகுதியில் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். மாலை நேரங்களில் அதுக்கான அந்த கொலு வச்சிருக்கிற இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, எல்லாருக்கும் மகிழ்ச்சி. கொலு வச்சுருதை வந்து மற்றவங்கள்லாம் பார்க்குறதுல பலருக்கு மகிழ்ச்சி. இப்படி இந்த திருவிழாக்கள் அப்படிங்கிறது தீபாவளி வரைக்கும் கலக்கட்டும், அப்புறம் ஒரு சின்ன இடைவேளை, அப்புறம் பொங்கல் இப்படின்னு திருவிழா அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. பொதுவாக ஊரில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களில் நடக்கக்கூடிய விழாக்களுக்கு உறவுகளை கூப்பிட்றது, நண்பர்களை கூப்பிட்றது, அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு நாள் வீடு கலகலப்பாக இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அதே சமயம் திருவிழாவுக்கு போனால் எனக்கு இது வேணும் அது வேணும்னு வாங்குறதையும் நம்ம பார்க்குறோம். அதை பற்றி தான் நீ பேச போகிறோம். நிகழ்ச்சியுடைய தொடக்கமாக ஒரு நேயர் கருத்து அனுப்பியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து. திருவிழாவிற்கு நான் செல்லும்போது எனக்கு பிடிப்பது கண்ணாடி வளையல் பூச்செடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
12: அடுத்ததாக நிகழ்ச்சிக்காக யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ திருவிழான்னு சொன்னோடனே நிறைய பொருள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இல்லை வந்து மணக்குடி ராஜேந்திரன், எனக்கு போனால் முதல்ல வேணும்னு நினைக்கிறது விதவிதமாக கண்ணாடில் அது கரைகளில் கிடைக்கக்கூடிய தின்பண்டம், அப்புறம் ராட்டினத்தில் சுற்றுறது தாங்க ரொம்ப பிடிக்கும். அதுவும் ஃபேமிலியோட சந்தோஷமாக சுற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: பொம்மைகள் பிடிக்கிறதுனால என்னோ தெரியல, பொம்மைகள் தான் சார் எனக்கு பிடிக்கும்னு ஒரு வார்த்தையோடு சொல்லியிருக்கிறாங்க. அருண் இங்கேருந்து அவங்க ஊர் பேரை சொல்ல விட்டுட்டாங்க அவங்க. அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவிழாவிற்கு சென்றால் விதவிதமான கடைகளையும் வண்ணமயமான விளக்குகளையும் பார்த்து ரசிப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் எனக்காக எதுவும் வாங்க விரும்ப மாட்டேன், ஆனால் என் மனைவியும் பிள்ளைகளும் விரும்பி கேட்கும் பொருட்கள் உண்மையிலேயே தேவையானவையாக இருந்தால் மகிழ்ச்சியுடன் வாங்கி கொடுப்பேன். அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்ப்பது தான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் பெரிய சந்தோஷம்னு சொல்லுவாங்களே, அது ஷாகுல் ஹமீத் ராஜா அப்படி சொல்லியிருக்கிறாங்க.
12: அடுத்து அதே போல் இவங்க வந்து முதல்ல நம்ம படித்தப்பையும் வந்து இந்த தின்பண்டங்கள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, திருவிழா நேரத்திலே வந்து

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ரத்னா ஜுவல்லரி காரைக்கால்.
1: உள்ளங்களில் மகிழ்ச்சி பொங்க, உங்கள் இல்லங்களில் மங்களம் தங்க.
2: ஸ்ரீ ரத்னா ஜுவல்ஸ், திருவாரூர்.
3: ரத்னா ஜுவல்லரி காரைக்காலின் பாரம்பரியம் வைரவிழா கண்டது. 9

0: தின்பண்டங்கள்லாம் கிடைக்கும் நம்ம தினசரி. அது இந்த சின்ன வயசுல அந்த ஐஸ் வண்டி ஒன்று வரும் டப்பா, அவ்வளோ பெருசு, சேமியா ஐஸு, பால் ஐஸு.
1: ஆமாம்.
0: அப்போ அந்த திருவிழா நேரத்தில் அந்த கூட்டமாக இருக்கிறப்ப நம்ம போய் நின்றுட்டு வாங்கி தர மாட்டேன்னு வேற சொல்லுவாங்க, சளி பிடிச்சிக்கும்.
1: காலகட்டம்ழாக்கள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய பண்டங்களை வாங்கி சாப்பிடக்கூடிய வகையில இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு அச்சம் தரக்கூடிய விஷயமாக இருக்கு.
0: அதே போல இந்த அரிசி முறுக்குன்னு ஒண்ணு இருக்கும், கையில எல்லாம் மாட்டிட்டு நிப்பாங்க நம்மள வந்து வாங்குறதுக்கு, வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு.
1: ஆமாம்,
0: அந்த பேப்பர் அப்ளா மாதிரி. அடுத்தது வந்து திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் திருவிழாக்கு சென்ற போது அப்படி அடெல்லாம் பிடிச்சது இல்லைங்க. ஆஹா, ரொம்ப நல்ல பிள்ளையாக இருந்திருக்காங்க.
1: இரவாஞ்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீத் அனுப்பியிருக்காங்க. ஐஸ்கிரீமு, ஐஸு, முன்பெல்லாம் சர்பத்தும் வச்சுருப்பாங்க சார், அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அசோக் ராஜ், ஐயாவடி அசோக் ராஜ் கனிமொழி, இருவருக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லிட்டு, திருவிழாவுக்கு சென்றால் விதவிதமான பொம்மைகள், இனிப்புகள், இதுதான் எனக்கு பிடிக்கும், நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்ததாக காரைக்கால்லேருந்து நளினி அருள், ஷாலினியா அந்த வருஷம் என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்து பார்த்து வாங்குவாங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒரு பொருள் வித்தியாச வித்தியாசமாக வரும், அதில் இந்த வருஷம் என்ன வந்திருக்கு. அதுவும் இப்போ வந்து நம்ம மாங்கனி திருவிழாவில் அவ்வளோ வரும் பாருங்க, அதுலேயும் புதுசாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்த்து பார்த்து வாங்குவேன். வருஷத்தில் ஒரு முறை திருவிழாவுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கியே தீர்வேன் சார். அதாவது இவங்க ஞாபகார்த்தமாக அப்படி வாங்கி சேகரிப்பாங்க பிள்ளைக்கு, சின்ன வயசுலேருந்து அதை பழகிட்டேன்னு நினைக்கிறேன் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததான் நல்லம்பல் ஷேக் கலாவுதீன் திருவிழாவில் மக்களுடைய அன்பு அங்கே இருக்கும். அதே போல் கடைகளில் மின் விளக்க ரசிப்பங்க, பிள்ளைகள் கேட்குற பொருள் வந்து வாங்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்படி நேர்களுடைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய கருத்து இடம்பெறணும் அப்படின்னா உங்களுடைய கருத்து நீங்கள் காரைக்கால் எஃப்எம் 100.3 பக்கத்தில் அதுக்காக போட்டிருக்கிற போஸ்டர், உங்கள் பதிவு எங்கள் குரல், அது இந்த நிகழ்ச்சிக்கான போஸ்டருக்கு பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இணைந்திருங்கள், இன்னும் பேசலாம். இது உங்கள் பதிவு எங்கள் குரல், காரைக்கால் பண்பலையின் 1.3.
2: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ், இ பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.

அண்டர் கட்டுல தண்டர் குந்தர் அண்டர் வண்டர் ஜூடு கண்ணா அண்டர் சூடு கண்ணா வண்டர் ஜூடு.

0: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 உங்கள் பதிவு, எங்கள் குரல். நாளை காலை 9 காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ் கேட்கலாம். வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாரோடு காரைக்கால். செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நேர்களே, நாளை பிற்பகல் 12 ஜெயங்கொண்டம் ராம உணகை மாளிகை விழுங்கும் பசுந்தளி.
5: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராம உணகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா. உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர், தரமான தார்பாய்கள் ஹோஸ்டல் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
6: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது.
7: வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
10: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
11: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
12: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
13: நெல் நடவு செய்த 3 கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
12: கிறிஸ்டலின் சிகோசா
13: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
0: நீங்களே இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது உங்கள் பதிவு, எங்கள் குரல் நிகழ்ச்சியில் அடுத்து வந்திருக்கக்கூடிய கருத்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலேருந்து சண்முக

0: சுந்தரம் சோ சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்கிறாங்க. ஜிகர் தண்டாவும் கரும்பு சாரம் வாங்கி குடிப்பேன் சார், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அடுத்து அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பிலேருந்து சிங்காரவேலு, திருவிழாவுக்கு போனால் சுற்றி பார்க்குறதோடு சரி எனக்கு எதுவும் வாங்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு வேணால் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து செய்தி பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்துலேருந்து செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன் அவங்களுடைய பதிவு, பலூன் பஞ்சு மிட்டாய் கமர்கட்டு கலர் கூலிங் கிளாஸ் அந்த கண்ணாடி அப்படிங்கறது கண்டிப்பா திருவிழா போனா
1: கண்ணாடி வாங்க நாங்கப்பட்ட பாடி இருக்கே.
0: அப்படியா?
1: ஏதாவது ஒண்ணு கேட்டா அதாவது உடைக்காம நாங்க வச்சிருக்கணும் கொஞ்ச நாள் விளையாடுறதுக்கு, அத மாதிரி உள்ள பொருளாதான் வாங்கி தருவாங்க. இப்ப ஆசைப்பட்டோம் அப்படின்றதுக்காக இப்ப ராட்னம் சுத்துறதெல்லாம் பிடிக்கும், ஆனா அடிச்சு கூட அழைச்சிட்டு போவாங்க, ஆனா ராட்னம் சுத்த அலோவ் பண்ண மாட்டாங்க, விழுந்துருவோம் அப்படின்னு பயமா பயத்துல
0: மயக்கம் வரும் சில
1: அதனாலவே வந்து குழந்தைங்க எல்லாம் அனுப்ப மாட்டாங்க. சிலர் பேர் தான் வந்து துணிஞ்சு அடி வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஓரளவுக்கு அந்த சின்ன ராட்டினத்தெல்லாம் அவன் அப்லோட் பண்ணி அனுப்புறது. அடுத்ததாக அனுப்பியிருக்காங்க, திருவிழாவுக்குனா எனது பேர குழந்தைகளுக்கு விளையாட்டு பொருள் தாங்க வாங்கிட்டு வருவேன். இந்த கமெண்ட் வந்து வந்து கூவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க.
0: திருவிழாவுக்கு போனால் வளையல் தோடு மணி பூக்கள் ஆகியவை வாங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழக்குடியிருப்பிலேருந்து ஜான்சி கவியரசி சிங்காரவேல் இவங்க எல்லாம் சேர்ந்து அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
1: நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப திருவிழாவுக்கு செல்லும்போது அதிகமாக பந்து தாங்க வாங்க அடம் பிடிப்பேன், அதெல்லாம் ஒரு அழகிய நிலா காலம். இந்த கமெண்ட் செமினார் கோவில் கூட சேகர் சொல்லியிருக்காங்க, அவங்க அழகாக ஒரு வார்த்தையில சொல்லிட்டாங்க. நம்ம இமேஜின் பண்ணிக்கணும் பந்து வாங்குறப்ப என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்னு.
0: நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காரைக்கால் புதுத்துறையிலேருந்து செல்வகுமார், இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, திருவிழா கடைகளுக்கு போனால் முன்னாடி வாங்குவது பலூன், அது கூட்டத்தில் டமால் வெளிச்சம் ஒரே அழுக இன்னும் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வரத்துக்குள்ளார அதில் காற்று போயிடும் சின்னதாகிடும், இப்படிலாம் நடந்த நிகழ்வுகள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுத்துறையிலேருந்து செல்வகுமார்.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க காரைக்கால் மேலே ஒரு துறை சேப்பு விஜயராகவன், அது வேணும் இது வேணும் சின்ன பிள்ளை நினைச்சது உண்டு, ஆனால் இப்போது அந்த போல என்ன எதுவும் இல்லை. இந்த கமெண்ட் ஆண்டி மகனும் கார்த்திகேயன் நிகழ்ச்சிக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்ததா திட்டச்சேரி அஜிலின், நான் திருவிழாவுக்கு போனால் அவசியம் எனக்கு பொம்மைகள் அப்புறம் பறவைகள் பேசும் பொம்மைகள் தான் கேட்பேன், இந்த பொம்மை சவுண்டெல்லாம் வரும்ல சார் விதவிதம், அது மாதிரி அந்த பொம்மை தான் பர்டிகுலராக வேணுமா இவங்களுக்கு அப்படி கேட்டு வாங்கியிருக்காங்க.
0: ஆண்டிமடத்துலேருந்து சரவணா, அது ஒரு கனா காலம் அப்படின்னு ஒரு வரையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து குடவாசல்லேருந்து கோவி கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க, சிறு வயதில் திருவிழாவுக்கு சென்றால் ஆசைப்படுவது ராட்டினம் சுற்றுவதற்கும் அங்கே விற்கப்படும் தின்பண்டங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அதாவது அதுவும் ஒரு கனா காலம்னு ஒரே வரியில் முடிச்சிட்டிங்க, நாங்கள் அந்த கனா காலத்தில் என்னென்ன நடந்தது என்னென்ன அடம் பிடிச்சிங்க அழுதிங்க அப்படி இன்ட்ரெஸ்டாக கேட்குறோம் ஜாலியாக சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து குளஞ்சியப்பன் காட்டுமன்னார்கள்னு, நீங்கள் இப்போ கேட்ட கேள்விக்கு பதில் எல்லாமே சின்ன வயசில் தாங்க சொல்ல முடியும், சின்ன வயசில் போய் எல்லாத்துக்கும் ஆசைகள் வரும், அந்த ஆசைகள் வருவதற்கு தகுந்தார் போல பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் பணமும் இருக்காது, ஓரக்கூடிய ஓரளவுக்கு வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் திருவிழாவில் விற்ற பொருளில் அப்படி ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து சின்ன வயசில் சில பொருள்லாம் வாங்கியிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் நினைவுகள் அதோட முடிச்சிட்டாங்க, என்ன பொருளுங்கிறத குறிப்பில்லை அவங்க அந்த இதோட சொல்லி முடிச்சிருக்காங்க. அடுத்ததாக வந்து
0: குமரன் கேக்கரையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, என்னென்னா திருவிழாவுக்கு போனால் சின்ன வயசில் எனக்கு ஜவு மிட்டாய் பிடிக்கும், பெருசாக பிறகு பொறிச்ச முறுக்கு நீங்கள் சொன்ன விஷயம் வந்திருக்குங்க.
1: ஆமாம்,
0: அப்புறம் எங்கே கிடைக்குது இப்போல்லாம் காலம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் கேக்கரை குமார். அடுத்து மின்சார கண்ணன் இஞ்சிக்குடின்னு நினைக்கிறேன், அவங்க வந்து ரெண்டு மூணு விஷயம் நல்லா சொல்லியிருக்காங்க. கலர் கலராக பலூன் பார்க்குறப்ப மனசு சந்தோஷமாக இருக்கும், அந்த கூட்டத்துலேயும் அந்த சூடான மிளகா பஜ்ஜி காலிஃப்ளவர் பகோடா ஐஸ்கிரீம் என எல்லையில்லா சந்தோஷம் அடையும், மனசுக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ உள்ள சூழலை தான் இவங்க சொல்லியிருக்காங்க, சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் இருக்காது, அதாவது காலிஃப்ளவர் பகோடா ஐஸ்கிரீம் இந்த விஷயங்கள்லாம் கூட ரேராக தான் இருக்கும்.
1: நிச்சயமாக இந்த ஐஸ் வண்டி தான் இருக்கும், ஐஸ்கிரீம் அப்படின்றது கிடைக்காது, ஐஸ் வண்டி தான் இருக்கும். அதில் வந்து நம்ம அந்த சேமியா ஐஸ் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, பால் ஐஸு குச்சி ஐஸு ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரேட் இல்லையா. அப்போ அடுத்ததாக வந்து அக்கூர் மடப்புறம் நாச்சா மன்சூர் இவங்க சொல்லியிருக்காங்க, மண்பானை சட்டி இதை தாங்க வாங்குவேன், மண்பானை சட்டியில் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதே போல் ஊஞ்சல் ஆடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: தஞ்சை மக்களே ரெடியா, இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா, சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது உங்கள் பதிவு, எங்கள் குரல். நினைவு கட்டுமீர்களே, இன்று பிற்பகல் 1:15 முதல் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் பங்கேற்கும் நிகழ்வுகளின் நேரலை உலாவரும். நேர்களே, நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம் கேட்கலாம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் #100.3. நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ. இன்று மாலை 4:30 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன். ஜாலி ஜங்ஷன் நம்ம காரைக்கால் கடற்கரையிலிருந்து நேரலையா உலாவரப்போகுது.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் பதிவு, எங்கள் குரல் நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி அனுப்பியிருக்காங்க. நான் திருவிழாவுக்கு போனால் அங்கே இருக்கிற பொம்மைகளை வாங்கி கேட்பேன், அது சுற்றி சுற்றி வர்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கலாவதி ராஜ்மோகன் இரவாஞ்சேரியிலேருந்து இருவருக்கும் அன்பான காலை வணக்கம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு பொருள் கண்டிப்பாக வாங்குவாங்க. அதுவும் குறிப்பாக சாப்பிட்ற விஷயங்கள்லாம் பல்லாச்சொல்லி ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது கண்டிப்பாக வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
7: நாகப்பட்டினத்துலேருந்து ரஜினிகண்ணன் இவங்க சொல்லியிருக்க கமெண்ட், திருவிழாவுக்கு போனால் சிறு வியாபாரிகளுக்கு உதவும் வகையில் ஏதாவது பொருட்கள்லாம் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இனிய காலை வணக்கம்னு சொல்லிட்டு மேலே வாங்கியூர் ஃபாத்திமா சொல்லியிருக்காங்க, திருவிழாவுக்கு போனால் கிளிப்பு வளையல் வீட்டுக்கு தேவையான பொருள் இதெல்லாத்தையும் வாங்குவேங்க. குழந்தைங்களுக்கு தின்பண்டம் கண்டிப்பாக வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பொன்னியம்மன் வீடு வண்ணை கணேசன் சொல்லியிருக்காங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க. அடுத்து கவி அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு, எனக்கு வேணும்னு எதுவும் எந்த பொருளையும் சொன்னதில்லை, மனைவிக்கு பிடித்ததை வாங்கி கொடுப்பேன், அனல்யா பாப்பாவுக்கு பொம்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பிரதாபராமபுரத்துலேருந்து கவியரசன் பிள்ளைகளுக்கு வாங்கி தரத மகிழ்ச்சியாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக
7: பலூன் பொம்மைகள் இவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் அம்பலவாணன்.
0: அடுத்து திருவிழாக்கு போகும்போது நான் முதல்ல தீமிதியை கூட பார்க்க மாட்டேங்க, அன்னதானம் நடைபெறும் இடத்துக்கு அதுதாங்க முதல்ல போவேன். அங்கே தரும் புளிச்சாதமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், கூட்டத்தில் அடித்து பிடிச்சி அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் கடைகளை சுற்றி பார்ப்பேன். திருவிழாவில் எனக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறது உணவு தாங்க. இருவரும் சரி கமல் நான் எழுதிய கருத்து பதிவை படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதி லக்ஷ்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா நாகூர்லேருந்து ஏஜேமன் முகமது ஜலீல், திருவிழாக்கு போனால் அவசியம் கரும்பு ஜூஸ், ஊட்டி அப்பளம், மிளகா பஜ்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக உண்டுங்க என்னுடைய விசிட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர்லேருந்து ஏஜேமன் முகமது ஜலீல். இன்னும் பதிவுகளை நம்ம பார்க்கலாம். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த உங்கள் பதிவு, எங்கள் குரல் நிகழ்ச்சியினை உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சீலம்.
8: மங்கள் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
0: நேரம் காலை 9:31.
10: ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
11: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
12: கோபால் பல்படி.
0: நேரில் இப்போது கேட்கலாம் நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் BPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
13: நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை,
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
13: BPN கண் மருத்துவமனை, நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை. ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
14: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
13: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
14: BPN கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: இந்த நாளின் வரலாற்று நிகழ்வுகளை சொல்லும்

0: தேதியும் தேதியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
3: இன்னைக்கு அக்டோபர் 11 தேதி சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் அனுசரிக்கப்படுது.
0: பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவத்தையும் அவங்களுடைய பாதுகாப்பையும் ஒரு வளமான சமுதாயத்துக்கு, அறிவுசார் பெண்கள் சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய நாள். பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமை. அவங்களை அறிவு ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் வளர்க்க வேண்டியதும் ஒரு உயர்ந்த நிலை கொண்டு வர வேண்டியதும் நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் அப்படிங்கிறத இந்த நாள் நினைவுபடுத்துது.
3: இந்த நாளில் பெண் குழந்தைகளுடைய முழு அளவிலான உரிமைகளை அங்கீகரிக்கவும் அவற்றுக்கான குரல் கொடுக்கவும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஐக்கிய நாடுகள் சபையானது இந்த ஆண்டுக்கான கரும்பொருளாக குழந்தை திருமணத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம் மற்றும் பெண் குழந்தைகளின் உரிமைகளில் முதலீடு செய்வோம் என்ற கருத்தை முன் வச்சிருக்கு.
0: 1958 ஆண்டு அக்டோபர் 11 தேதி நாசாவுடைய முதலாவது விண்கலம் பயணியர் 1 சந்திரனை நோக்கி ஏவப்பட்ட நாள் இன்று.
3: அதே போல 1968 நாசா மனிதர்களை ஏற்றிச் சென்ற முதல் வெற்றிகரமான அப்பல்லோ பயணம் வந்து அப்பல்லோ 7 விண்ணில் செலுத்திய நாளும் இன்றுதான். அடுத்ததா வந்து தேதியும் சேதியும்ல மக்களின் தலைவர் லோக்நாயக் JP அப்படின்னு அழைக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களின் பிறந்த தினம் என்று 1902 ஆண்டு. இந்திய அரசியல்வாதியாகவும் கோட்பாட்டாளராகவும் சுதந்திர போராட்ட வீரராகவும் அறியப்பட்டவர். இவரை பெருமைப்படுத்தும் வகையில் இந்திய அரசானது நினைவு தபால் தலையை வெளியிட்டுள்ளது. மேலும் இவரது பொது சேவைக்காக ராமன் மகசேசே விருதும் இந்தியாவின் மிக உயர்ந்த குடிமையியல் விருதான பாரத ரத்னாவும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது.
0: புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர், மறுமலர்ச்சி கவிஞர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமுவேல் வேதநாயகம் பிள்ளை 1826 ஆண்டு அக்டோபர் 11 தேதி திருச்சி மாவட்டம் குளத்தூரில் பிறந்தார். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கி மாயூரம் மாவட்ட, தற்போது மயிலாடுதுறை அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த மாயூரம் மாவட்ட முன்சீஃபாக 13 ஆண்டுகள் பணிபுரிந்ததால் மாயூரம் வேதநாயகம் பிள்ளை அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்பட்டார். வாழ்க்கை நெறிகள், பொது நீதிகள், பெண் கல்வி, ஒற்றுமை உணர்வு, புதிய சிந்தனைகள், முற்போக்கு கருத்துக்கள் இதெல்லாம் இவருடைய கவிதைகளுடைய கருப்பொருளாக இருந்தது. தமிழ்நாட்டில் பஞ்சம் ஏற்பட்ட பொழுது தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அந்த அரசுக்கு தானமாக வழங்கினார் அப்படிங்கிறதும் சிறப்பு.
3: 1852 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் பழமையான புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான சிட்னி பல்கலைக்கழகம் மாணவர்களுக்காக அதிகாரப்பூர்வமாக இன்று திறந்து வைக்கப்பட்டது.
0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கிய தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு, VPN கண் மருத்துவமனை.
0: தேதியும் சேதியும் நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 பண்பலையில் தொடர்கிறது. உங்கள் பதிவு, எங்கள் குரல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதியை உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்,
6: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
5: ரூபாய் 1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்,
5: திருவாரூர்.

0: மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் அனுப்பியிருக்கிறாங்க. கண்டிப்பாக திருவிழாக்கு போனால் இவங்க பேனை வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய கையெழுத்து அப்படிங்கிறது முத்து முத்து அழகாக இருக்கும். இனி காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, திருவிழானா எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு நான் எதுவும் வாங்கிட்டுறதே கிடையாதுங்க. வீட்டுக்கு பயனுள்ள பொருட்கள் அது தேவை அப்படின்னா நான் அதை வாங்குவேன், தேவையில்லை அப்படின்னா வாங்க மாட்டேன். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் சார், அது அவ்வளோதான் சார். நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜான் ஹாஜா நஜ்முதீன் கொடிக்கால்பாளையத்திலிருந்து.
2: புதுத்துறையிலேருந்து சித்ரா தேவி சொல்லியிருக்காங்க. இருவருக்கும் வணக்கங்க. திருவிழா கடைக்கு போனால் முதல்ல வந்து சொன்னால் சிரிக்கக்கூடாது, சேமியா ஐஸு, பால் ஐஸு, சர்பத்து, அப்புறம் அந்த பெரிய அப்பளம், அப்புறம் மிளகா பஜ்ஜி, சட்னி, இதெல்லாம்
1: உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக சொல்லிட்டு இருக்காங்க.
2: ஐயோ, அப்படியே வருசெல்லாம் லிஸ்ட்டாக அடிக்கிருக்காங்க. நம்ம வந்து இது வேணும் அப்படின்னு ஒன்றே ஒன்று தான் கேட்டோம். ஆனால் அவங்க ராட்டின வரைக்கும், ராட்டின சுற்றுலேருந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சொல்லுங்க, எங்களுக்கும் அப்படியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குறிப்பு, திருவிழா கடையில் உண்டியல் வாங்குறது, அதில் காசு செஞ்சோம் சேர்த்து மறு திருவிழாவுக்கு அதை உடைச்சி எடுத்துறது.
1: ஆமாம்,
2: இப்படியே சொல்லி முடிச்சிட்டாங்க. இவ்வளவும் செய்வாங்க சித்ரா தேவி.
1: ஆமாம், சிவசண்முகம் சீர்காழிலன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் 10 நாள் உற்சவமாக சீர்காழி சொக்கநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு விழா நடக்குங்க. விழாவில் ஏராளமான கடைகள் வரும், பார்க்குறதெல்லாம் வாங்கணும் போல் என்ன வரும், ஆனால் கையில் காசு இல்லையே என்ன செய்கிறது, வேடிக்கை மட்டுமே பார்த்துட்டு வருவோம். இதுதான் சார் என்னோடய நிலைமை. நன்றி வணக்கம் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சில 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பெற்றோர் எல்லாருடைய நிலையும் இது தான். பிள்ளைகள் ஏதாவது கேட்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. பிள்ளைகள் கேட்டால் வாங்கி கொடுக்க முடியாத ஒரு சூழல் நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு பெற்றோர் நினைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் கள சூழல் மாறி இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அடுத்து தில்லை சீனிவாசன் சொல்லியிருக்காங்க, பலூன், கண்ணாடி, பிபி, அது கேட்டு நானும் என் அக்காவும் அழுது தரணும் இன்றைக்கி எனக்கு நினைவுக்கு வருதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நினைவுகள் வந்து போகுது இந்த நேர்களுக்கு.
2: பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருளும் வீட்டுக்கு அலங்கார பொருளும் வாங்குறது எங்களுடைய வழக்கம் அப்படின்னு நன்னிலம் சுப்பிரமணியன் சொல்லியிருக்காங்க.
1: நிகழ்ச்சியில் உங்களோட நிறைவி நச்சுப்பிள்ளை குழுவும் சொல்லியிருக்காங்க, குறிப்பாக திருவிழாக்கு போனால் தேவையான பொருள் அப்படின்னா வாங்குவோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெற்கிருப்புலேருந்து மணிகண்டன்,
2: மசாலா அவங்களுடைய விருப்பமான பொருள்.
1: ஆமாம்,
2: அடுத்ததாக வந்து சத்யா மணக்குடியிலேருந்து, திருவிழாவுக்கு போனால் நான் வாங்கணும்னு நினைக்கிற பொருள் வளையலுங்க, அப்புறம் கலர் முறுக்கு, பிள்ளைங்களுக்கு பொம்மை, பலூன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: பஞ்சநதி குளத்திலிருந்து செல்வ செந்தில்குமார் சொல்லியிருக்காங்க, திருவிழாக்கு போனால் ஸ்வீட் ஸ்டால், அதாவது திருவிழா இனிப்பு கடையில் இனிப்பு சேவு வாங்கி சாப்பிட்றது வழக்கங்க, அது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விருதாசலம் அரசக்குடி ஜான் பீட்டர், இருவருக்கும் இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாங்க.
2: அடுத்ததாக அதம்பர் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் வந்து திருவிழாவுக்கு போனால் அந்த கண்ணாடி வளையல் வாங்குவாங்க, இப்போ வளையல் கடை எங்கே இருக்குது, பார்த்தது முதல்ல கிளாஸ் வளையல் வாங்கிட்டு வந்துடுவேன், இப்போ வளையல் கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்து முதல்ல அந்த அதே போல் கண்ணாடி வளையல் வாங்கிட்டு வாங்கலாம், சின்ன வயசில் வாங்கினதுனால இப்போவும்.
1: ஆமாம், இப்போ உள்ள பசங்க எங்கே கையை எதிர்பார்க்குறாங்க, அதாவது எங்கள் ஏன் பையனே எங்கிட்ட தான் காசு வாங்கிட்டு போய் திருவிழாக்கு இது வேணும் அது வேணும், விளையாட்டு பொருள் வேணும், கார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாமே வாங்கிக்கிறாங்க. அம்மா கையை அப்பா கையை நான் பார்க்கவே மாட்டேன், கதிர் எடுத்த வயலில் சிதறி கிடக்கும் நெல்மணிகளை சேகரித்து கொண்டு போய் அந்த நெல்லை போட்டுட்டு திருவிழாவுக்கு செலவுக்கு வச்சுட்ட காலம் ஒன்று உண்டு அப்படின்னு தன்னுடைய பழைய நினைவுகளை வந்து சொல்கிறாங்க. கூடவே அதை 1 ரூபா சேர்த்து வச்சு தங்கச்சிக்கு வளையல் மணி வாங்கி கொடுக்குறதுல இருக்க சந்தோஷம் இருக்கேங்க, அதோட குலுசா முறுக்கு வைக்கும் பாருங்கள், அதையும் வாங்கி சாப்பிடுவோம் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டத்துலேருந்து, நல்ல நினைவுகள், அதாவது கிராமப்புறங்களில் திருவிழாக்கள் அப்படிங்கிறதுக்கு போகும்போதும் அண்ணன் தங்கை உறவுக்கு மத்தியில் அண்ணன் வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்கறது தங்கச்சிக்கு மட்டற்ற மகிழ்ச்சி, அப்படிப்பட்ட ஒரு அண்ணன் கிடைச்சதில் தங்கச்சிக்கு மகிழ்ச்சி, தங்கச்சிக்கு ஒரு அன்பான தங்கச்சி கிடைச்சதில் அந்த அண்ணனுக்கு மகிழ்ச்சி, இது வந்து திருவிழாலேயும் பங்கெடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து கருத்து யாருடையது?
2: அடுத்ததாக வந்து பனங்காட்டாங்குடி அனுசியா சங்கர், திருவிழாவுக்கு போனால் நான் பீங்காம் பொருள் தாங்க பார்ப்பேன், அழகாக இருக்கும், அதே போல் ஜிமிக்கு எங்கே இருக்குன்னு பார்ப்பேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா, சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம், சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: தீபாவளிக்கு நம்ம சாரதாஸ்,
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.

0: நம்ம ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் ஒவ்வொரு விதமான பெருமை அப்படிங்கிறது எப்போ வருது அப்படின்னா, அது துவங்கப்பட்ட நாள் அப்படிங்கிறதுல வருது. நம்முடைய காரைக்கால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துடைய நிறுவன நாள் சிறப்பு நிகழ்ச்சியானது நாளை பிற்பகல் 3 மணிக்கு நடக்குது. நிறுவன நாள் நிகழ்ச்சி அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் நம்முடைய காரைக்காலையும் அதோடைய கிளை அமைஞ்சிருக்க நிறுவனத்துடைய நிறுவன நாள் அப்படிங்கிறது சிறப்பு. நிறுவன நாள் நிகழ்வு அப்படிங்கிறது நாளை பிற்பகல் 3 மணிக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் நடக்குது.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
5: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ரூபாய் 1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
4: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 10:05 தொடங்கி இது எங்க ஏரியா வர இருக்கு. என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்ட நேர்கள் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறாங்க, அவங்களோட விருப்பமான பாடலையும் பண்பலையில் கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து அரியலூர் மாவட்ட நேர்களுக்கான நிகழ்ச்சி அப்படிங்கிறது இன்று காலை 10:05 தொடங்கி 11 வரைக்கும் வர இருக்குது. அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த நேர்கள் என்ன பேச போகிறாங்க அப்படின்னு கேட்குறதுக்கு மற்ற மாவட்ட நேர்கள் ஆவலாக காத்துட்ருக்குறாங்க. நிகழ்ச்சிக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அரியலூர் மாவட்ட நேர்களுக்கு கொடுத்து பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத மற்ற மாவட்ட நேர்களும் கண்டிப்பாக கேட்டு மகிழ்ச்சி அடைங்க. அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த நேர்களும் அழைக்க காத்துருங்க. காலை 10:05 தொடங்கி நமது பண்பலையில் உள்ளவரும் இது எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்பமான பாடல் தெரிவோடு உங்களுடைய குரலும் பண்பலையில் ஒலிக்கும்.
6: மற்றும்
7: நேரடி

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன், நம்ம காரைக்கால் கடற்கரையிலிருந்து
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ்.

0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையோடு இணைந்திருக்கும் நேர்களை வாழ்த்துகிறார்கள். இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சீமாட்டி சில்க்ஸ் திருவாரூர்.
5: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு நிகழ்ச்சி, அனுமதி இலவசம்.
6: அம்மாவூரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
7: பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நேர்களை, நாளை காலை 8:30 நமது பண்பலையில் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பீஃப் வழங்கும் பாட்டு பட்டாசு.
8: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி, கூத்தாநல்லூர்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ கேட்கலாம். தரமான தார்பாய்கள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குகிறார்.

0: எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ் வி ஜுவல்லரி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் கேட்கலாம்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ARC நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலையாள மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பாய்கள் கிரீன் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். மேலும் நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் PSR தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நேர்களே, உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஜெயங்கொண்டத்திலேருந்து கலைவாணன் மெர்சி ராணி அனுப்பியிருக்கிறாங்க. எங்கள் ஊர் திருவிழாவுக்கு சென்றால் எனக்கு பிடித்தது ராட்டினம் சுற்றுவது. பஞ்சமிட்டாய் விரும்பி வாங்கி சாப்பிடுவேன். என் மனைவிக்கு கண்ணாடி வளையல் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
6: அடுத்ததான் எம்எல்ஏ நந்தகுமார், எனக்கு வந்து இந்த ஐஸ் கிரீம் அப்புறம் ராட்டை சுற்றுறது பலூன் வாங்குறது இதெல்லாம் தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் மேமாத்தூர் அமுதா, எனக்கு திருவிழான்னு சொன்னாவே இந்த ஐஸ் தாங்க, அதை தான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: இங்கே பாருங்க, திட்டச்சேரியிலேருந்து குவைத்திலேருந்து திட்டச்சேரி நிஷான் ஹாலியும் அனுப்பியிருக்காங்க. திருவிழாக்கு போனோம் அப்படின்னா சினிமா பாட்டு புத்தகங்கள் ஆகாகா என்ன நினப்பு வந்திருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் இதெல்லாம்.
6: சினிமா பாட்டு
0: புத்தகங்கள், கலர் பேனாக்கள், இன்ஷியல் போட்ட கீ செயின், இன்னும் பல என்னை பிடித்தவர்களுக்காக வாங்கி கொடுக்கறதுக்காக அதை தேடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிஷான் ஹலீம் திட்டச்சேரியிலேருந்து.
6: அதே போல இந்த வாழ்த்து அட்டைகள், இந்த செப்பு ஜாமான் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன பானை
0: ஒரு செட்டாக இருக்கும் எல்லாம் சேர்ந்து இருக்கும்,
6: அதை வாங்கிட்டு போய் மண்ணில் தண்ணியை ஊற்றி சமையல் ஒன்று பண்ணி அது ஒரு கணக்காலம் அப்படின்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அடுத்ததான் வந்து காலை வணக்கத்தோட டிஆர் பட்டினம் நளினி சங்கர், திருவிழானா எனக்கு ஞாபகம் வருது விளையாட்டு பொருள் அப்புறம் ஐஸ்கிரீமு சர்பத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: திருவிழாவில் எதுவும் வாங்க மாட்டேன். அங்கே ஒரு கேம் இருக்கும், பலகையில் வரிசையாக சிறு பொருட்கள் 50, 100 பணம் அப்படின்னு வரிசையாக வச்சுருப்பாங்க. அதில் சரியாக வளையம் போட்டால் அதை நம்ம வாங்கிக்கலாம். அந்த கேம் விளையாட பிடிக்கும். ஆனால் நிறைய நேரங்களில் ஏமாந்துருப்பீங்க நிச்சயமாக. இப்படி சொல்லியிருக்கிறாங்க சுரேஷ் ராஜேந்திரன் கண்ணாரப்பாளையத்துலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொள்ளிடம் கருணாநிதி சொல்லியிருக்காங்க, இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திருவிழாக்கு போனால் பீங்கான் பொம்மை தாங்க, பீங்கான் பொருட்கள் பொம்மை இதெல்லாம் தாங்க வாங்குவேன் அப்படின்னு
6: சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்ன இது வேணும்னு. ஆனால் இதெல்லாம் வேணும்னு நம்ம நினைக்கிறப்ப நம்ம வீட்டிலேருந்து ஒன்று கண்டிப்பாக எல்லாருக்கும் பாதி பேருக்காவது கிடைச்சிருக்கும்.
0: கையில இருக்கிற பணத்தை பொறுத்து கையில நம்மளால முடியலையேங்கிற ஆற்றாமையோட வெளிப்பாடா தான் அந்த அடி வந்திருக்கும். அன்பான அடியா தான் இருந்திருக்கும். திருமூல ஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. வேற என்ன பொம்மை, விளையாட்டு பொருட்கள் உண்டியல் பொம்மை அவ்வளவுதாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வாங்கி விரும்பி வாங்குவோம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அதம்பாரில இருந்து ராமன், திருவிழாக்கு போனா பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருட்களும் திருமணங்களும் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பழனிவேல், ஆயக்காரன் புலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க, தேவையான பொருட்கள் மற்றும் விளையாட்டு சாதனங்கள் பூச்செடி இதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடைய நினைவுகளை பற்றி
6: நெய்விளக்கு தூயமணி, திருவிழான நமது பள்ளி தோழர்கள் வெளியூருக்குன்னா திருமணம் செய்து கொண்டு போய் எங்கள் ஊரில் உள்ள பெண்கள் அனைவரையும் சந்தித்து நலம் விசாரிப்பதாங்க. அப்படியே அருகில் உள்ள டீ கடைக்கு டீ சாப்பிட்றது இந்த நிகழ்வுகள்லாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியோட.
0: அடுத்து ரவிக்குமரன், தானிக்கோட்டகம் தெற்குலேருந்து அனுப்பியிருக்காங்க, சின்ன வயசில் அடம் பிடிக்கிறது பலூன் வாங்குறதுக்கு. எனது மகள் தற்சமயம் அடம் பிடிப்பது கோயிலில் விற்பனை செய்யக்கூடிய சர்பத் மற்றும் பூச்செடி, குறிப்பாக ரோஜா பூச்செடி வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. இது தாங்க நடக்குது திருவிழாக்கு போனால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
6: அடுத்தது சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு, ராட்டினம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூர் குப்பநத்தம் ராமு, அது ஒரு கணக்காலம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து என்ன வேணும்னு கேட்டோம்னா அவங்க மகிழ்ச்சியோட கணக்காலத்தோட நிறைவு பண்ணிட்டாங்க.
0: நான் சின்ன வயசில் திருவிழாக்கு போனால் ஒரு கம்பில் ஜவு மிட்டாய் இருக்கும், அதை எடுத்து விதவிதமான பொருட்கள் செஞ்சு கையிலேயே கட்டி விடுவாங்க. இப்படி அழகான பல வண்ணங்களில் வேறு அதை செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைவுகளை பகிர்ந்துருக்கிறாங்க. நாகூர்லேருந்து அலோன்ஸ் ராஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா
6: இன்பா இலக்கிய

0: அந்த ஐடியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. இந்த சோம்பு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த வந்து ஒரு தாத்தா தட்டு வண்டியில் வச்சுட்டு தள்ளிட்டே வருவாங்க, 10 ரூபாய்க்கு கேட்டால் அழகழகாக பொட்டலம் போட்டு தருவாங்க, அது ஒரு நினைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும், 20,000 ரூபாய் பர்ச்சேஸிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: உங்கள் பதிவு எங்கள் குரல் நிகழ்ச்சியோட நிறைய பதிவுக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீது நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கிறேன் அப்படின்னா, கோவி இளவரசன் பஞ்சநதி குளத்திலேருந்து உங்களோட பதிவு அப்படிங்கிறது வந்திருக்கு. என்னென்னா என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க எனக்கு திருவிழா அப்படின்னா, உற்றார் உறவினர்கள் மற்றும் ஊர் உறவுகள் அனைவருடைய அன்பு கலந்த அந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது மகிழ்ச்சி. என்னுடைய பேரனுக்கு பானிபூரி பரோட்டா இதெல்லாம் கேட்டு அடம் பிடிப்பாங்க, அதெல்லாம் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட புகைப்படத்தோடு அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்ததாக திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன், சும்மா சுற்றி பார்ப்பாங்க பசிக்கிற மாதிரி, இருந்தால் பட்டாணி வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்துட வேண்டியதுதான், பொருட்கள் வாங்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3: அடுத்து பார்த்தீங்கன்னா நன்னிலம் அம்பலவாணன் அனுப்பியிருக்காங்க, திருவிழாவிற்கு சென்றால் பலூன் மற்றும் பொம்மைகள் அவ்வளோதாங்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காட்டூர்லேருந்து சிவகுமார், வால் அப்புறம் பலூன் ரெண்டு தாங்க வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கனக சுந்தரி பாஸ்கரன் திருப்பூண்டியிலேருந்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கருத்து அப்படிங்கிறது, சும்மா சுற்றி பார்ப்பாங்க அவ்வளோதான்.
0: இந்த தகவல் படித்தாங்க. திருக்கண்ணபுரத்துலேருந்து ஆனந்த், இருவருக்கும் வாழ்த்துக்காக, சிறு வயதில் போனது இப்போலாம் போகிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே சிறு வயதில் என்ன ஆசைப்பட்டீங்கன்னாவது சொல்லியிருக்கலாம். அடுத்ததாக பிள்ளை தருவாசல் ஆரோக்கியதா செல்வமரி, அந்த காலத்தில் திருவிழாவுக்கு போனால் எனக்கு இந்த கலர் கண்ணாடி பிடிக்குங்க, இப்போ வந்து பேர குழந்தைங்களுக்கு கண்ணாடி வாங்க பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க.
3: சின்ன வயசில் ராட்டினம் தின்பட்டோம், அந்த வயசில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வழங்கமானது ஆட்டோ துறையும் அதே கருத்து சொல்லியிருக்காங்க.
0: வந்து
3: வந்த கருத்துக்கள் அத்தனையும் நிறைய வாசிச்சிருக்கோம், முடிந்த அளவுக்கு நம்மளால் வாசிச்சிருக்கோம் அப்படிங்கிற நிறைவோட கருத்துக்களை அனுப்பிய நேயர்களுக்கும் நன்றி, அனுப்ப முயற்சித்த நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு பெறுகிறது இன்றைய உங்கள் பதிவு எங்கள் குரல். பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டது தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய உங்கள் பதிவு எங்கள் குரல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி, அனுமதி இலவசம். எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு, அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: நேர்களை காலை பண்பலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். எங்கேயும் போயிடாதீங்க, இருங்க. 10:05 முதல் அரியலூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய இது எங்கள் ஏரியா நிகழ்ச்சி வளமுறை இருக்குது. அவங்க பங்கேற்க அவளோட காத்துட்ருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்க நீங்களும் அவளோட காத்துட்ருங்க. இணைந்தீர்கள், இன்னும் பேசலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம் நேயர்களே, நாமக்கல் இமய மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில மருத்துவர் மதன்குமார் பெரியசாமி அவர்கள் எலும்பு மற்றும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்களுக்கு 40 வயதுக்கு மேல இருக்கும்போது இடுப்புல ஒரு சர்ஜரி பண்ணி பிளேட் வச்சிருக்காங்க ஒரு பெண்மணி. அவங்க இப்ப அவங்களுக்கு 56 வயசு ஆகுது, வச்ச பிளேட் வந்து ரொம்பவே உறுத்துது, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. இப்ப நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், என்னால முடியுமா, எடுத்தா இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க.
7: இது என்ன அப்படின்னா, இப்ப வந்து நார்மலா நமக்கு வந்து எலும்பு உடையுது இந்த மாதிரி இருக்கு, நம்ம கையில ஒரு பிளேட் போட்டிருக்கோம், காலில் ஒரு ராடு போட்டிருக்கோம், இந்த மாதிரி போட்டிருக்கோம்னா அதுக்கு டைம் டியூரேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல எலும்பு நல்லா கூடிருச்சு நாள், 1 வருஷம் 1.5 வருஷத்துல 2 வருஷத்துல நம்ம அந்த போனோட ரீமாடலிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், அது வந்து நடந்திருக்கும். அதாவது நார்மலான போன் மாதிரி அது வளர்ந்துருக்கும், அது அதோட ஸ்ட்ரென்த்து ரீகெயின் ஆயிருக்கும் 1.5 வருஷம் 2 வருஷத்துல. அந்த மாதிரி டைமில் நம்மளோட போனில் இருக்க அந்த இம்ப்ளான்ட் நம்ம ரிமூவ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது, அது இன்னும் போனுக்கு ஸ்ட்ரென்த்தை தான் சேர்க்கும். அதில் பர்டிகுலராக இந்த ஸ்பைனுக்குன்னு நம்ம உள்ளே வரும்

போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனோட இம்ப்ளான்ஸ் எல்லாமே நம்ம பொருத்த போகிறது அப்படின்னு பர்மனெண்ட்டாக இருக்க மாதிரி தான் பொருத்த போகிறோம். இதில் வந்து என்ன கண்டிஷன்ஸ்லாம் நாங்கள் அதை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்னா, இம்ப்ளான்ட் ஏதாவது காரணத்தினால லூஸ் ஆகுது, எலும்போட ஸ்ட்ரென்த் இல்லாமல் லூஸ் ஆகுது. அதே மாதிரி சில சமயம் அந்த இம்ப்ளான்ட் கிரானிக்காக அந்த எலும்பு கூடாதனால சில சமயம் அந்த ஃபோர்ஸ் இருக்கனால உடையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால், உள்ளே ஏதாவது சீல் பிடிக்குது இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த அந்த இடத்துலேருந்து நாங்கள் இம்ப்ளான்ட்டை அந்த இடத்துல எடுப்போம், எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுவோம். சில சமயம் அந்த எலும்பு வந்து கூடாமல் போகுது, அந்த எலும்பு கூடல, கிரானிக்காக அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருக்கனாலும் நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ரெண்டு எலும்புக்கு நடுவில் ஒன்றா சேர்க்கறதுக்காக கேஜ்னு ஒன்று வைப்போம், உள்ளார முதுத்தண்டிலும் பாக்ஸ் பாக்ஸாக இருக்கும், நிறைய அடுக்கடுக்காக இருக்கும் ஏணி மாதிரி. அதில் ரெண்டு எலும்பு நம்ம ஒன்றா சேர்க்கறதுக்காக ஸ்க்ரூ போட்டு பாக்ஸ் அந்த கேஜ் மாதிரி வைப்போம். அது எதுக்குன்னா டைம் பீரியடில் அந்த ரெண்டு கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதுக்குள்ளே எலும்பு நம்ம எலும்பு எடுத்து உள்ளே வச்சு தான் அது உள்ளே வைப்போம். அது ரெண்டு ரெண்டு இதுமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எலும்புமே ஒரே எலும்பாக மாறிடும். ஸோ ரெண்டு எலும்பு ஒரே இதாக எலும்பாக நமக்கு அது மாறும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி

0: பாக்ஸ் அந்த கேஜ் மாதிரி வைப்போம். அது எதுக்குன்னா டைம் பீரியடில் அந்த ரெண்டு கேப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கும், அதுக்குள்ளே எலும்பு நம்ம எலும்பு எடுத்து உள்ளே வச்சு தான் அது உள்ளே வைப்போம். அது ரெண்டு ரெண்டு இதுவுமே வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு எலும்புமே ஒரே எலும்பாக மாறிடும். ஸோ ரெண்டு எலும்பு ஒரே இதாக எலும்பாக நமக்கு அது மாறும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துல ஸ்க்ரூஸை நம்ம கம்பல்சரி ரிமூவ் பண்ணால் ஒன்றும் ஆகாது. சில இடத்துல வந்து ஜாயிண்ட் பிரேக்கேஜ் இருக்கும், ஸோ சில இதில் ஸ்பைன் அழுத்தி இருக்கும், அதனால் வந்து அதை விரிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கீழேருந்து மேலேருந்து கீழே விழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு நசுங்கி இருக்கும், எலும்பு நசுங்கி பின்னாடி நரம்பு அழுத்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த எலும்பை ஓப்பன் பண்ணுறதுக்காக ஸ்க்ரூ போடுவோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸில் அந்த எலும்புமே நல்லாயிருக்கும். சப்போஸிங் கேஸ் வேணும்னா அவங்களுக்கு நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸ்க்ரூ குத்துது அப்படிங்கும் போது குத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அப்படின்னா எப்படி இருக்கலாம்னா பேஷண்ட் மேபி ரொம்ப எலும்புந்தோளுமாக இருக்கலாம், கொஞ்சம் தசையே இல்லாமல் எலும்புந்தோளுமாக இருக்க பேஷண்ட்டுக்கு தான் அந்த மாதிரி குத்துது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பைனோட இம்ப்ளான்ஸ் ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பேஷண்ட்ஸ் தான் பண்ணுறோம். ஸோ நான் சொன்ன காரணங்கள் இருந்தால் மட்டும்தான் ஸ்பைனோட இதை இம்ப்ளான்ட் ரிமூவ் பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன காசஸ் இருக்குது அப்படிங்கிறது டெஃபினட்டாக மருத்துவர் அணுகி அதுக்கு எக்ஸ்ரேவோ ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம்.
1: மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
3: இனிய காலை பொழுதில் உற்சாகமாக நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் காலை 10:05.

0: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம். நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் இது எங்க ஏரியா நிகழ்ச்சியோடு. அரியலூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் நேரடி நிகழ்ச்சியின் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: அரியலூர் அப்படின்னு கண்டிப்பா நம்முடைய ஜெயங்கொண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அப்படிங்கிறது நினைவுக்கு வரும். அதாவது தஞ்சாவூர் பெரிய கோயிலை ஒட்டிய அளவில் இருக்கக்கூடிய அந்த கோவில் அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருடைய நினைவுக்கு வரும். மீன் சுருட்டி கூட்டுறதுலேருந்து ஜெயங்கொண்டம் நுழையக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிறது, கூடவே இன்னும் முந்திரி தோப்பு நிறைய நிறைந்த பகுதி அப்படின்னே சொல்லணும். விவசாயம் சார்ந்த பகுதி அப்படிங்கிறப்போ அதே நேரம் கண்டிப்பாக நெசவு தொழில் அப்படிங்கிறதும் அந்த பகுதியில் இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு நேர்கள் மூலமாக தெரிய வந்தது. இப்படிப்பட்ட ஊர்களிலிருந்து நம்முடைய பண்பலையோட பாசப்பறவைகளாக இருக்கக்கூடிய நேர்களை இப்போ நிகழ்ச்சியில் பங்கெடுக்க போகிறாங்க. இது எங்கள் ஏரியா நிகழ்ச்சிக்காக அரியலூர் மாவட்டத்திலேருந்து அழைக்கக்கூடிய முதல் நேயர் யார், எங்கேருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்கேருந்துங்க?
6: அரியலூர் மாவட்டம்.

0: ஆண்டி மேடம் கார்த்திகேயன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நான் எதேச்சையா சொன்னேங்க, நெசவு தொழிலும் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்க நெசவா ஒரு நெசவு
1: தான் சார் செஞ்சுட்டு இருக்கு?
0: ஆமா, நிறைய நேரங்களில் சொல்லியிருக்கீங்க, நேரலையில் சொல்லியிருக்கீங்க.
1: ஆமா
0: ஆமா, உங்களுடைய பொழுதுபோக்கா நம்முடைய பண்பலை அப்படிங்கிறது சில பத்து ஆண்டுகளாகவே உங்க கூட இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க, என்ன பாடல் கேட்க போறீங்க கார்த்தி?
1: படம் வந்து முடிவெல்ல ஆரம்பம், பாடல் வந்து தென்னங்கீற்றும் தென்றல் காற்றும்.
0: கண்டிப்பா மகிழ்ச்சி, பாடல் வருது கேட்கலாம். நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

0: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: இணைந்திருக்கிறோம். இது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இது எங்க ஏரியா அரியலூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறும் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்க அரியலூர் மாவட்ட நேயர்களை புது அழைக்கலாம். சொல்லி 4368 என்கிற முன்னணி பெண்களோடு 2311 2 9 4 8 0 2 9 9 5 8 0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம். அது 9 5 6 6 4 2 7 2 3 1. அடுத்து இணையும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருதுங்க? ராமானுஜம் ஐயா. எங்க இருந்தீங்க?
5: அரியலூர் மாவட்டம் மங்கள்ல இருந்து ராமானுஜம் சார்.
4: ஓ, ராமானுஜம் ஐயா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணுங்க உங்களுக்கு? ஹலோ,
5: பாசமலையில இருந்து வாராய போறோம் சார்.
4: அப்படியா?
5: ஆமா சார்.
4: சரி, பாடல் வரும், ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
6: அதில் ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கணும்.
7: அது என்ன? நீ கவலைப்பட.
6: நன்றி ஆனந்தா, மிக்க நன்றி. அம்மா, மஞ்சள் குங்குமத்தோட

0: நேர்களை நமது பண்பலையில் இன்று மாலை 4 மணிக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன் நம்ம காரைக்கால் கடற்கரையிலிருந்து
1: புத்த புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர் சேகர் சேகர்.
0: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில இன்னைக்கு அரியலூர் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில பங்கெடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் வருக வணக்கம்.
2: வணக்கம், உடையார் பாளையம் மகிழ்
0: மகிழ்ச்சி எப்படி இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கேன் சார்.
0: சரி, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க?
2: எங்க ஏரியா மாவட்ட வாரியாக நேயர் நேரலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் நன்றியும்.
0: கண்டிப்பா,
2: மறுமலர்ச்சி என்ற திரைப்படத்திலிருந்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு.
0: சரி, அந்த பாட்டை கொடுத்துருவோம். நீங்கள் அழைத்தமைக்கு நன்றி.
2: நன்றி சார்.
0: நன்றி.

0: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைக்கலைகளை கட்டுப்படுத்த
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
0: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3 இது எங்க ஏரியா. அரியலூர் மாவட்ட நேர்களோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமை வாழ்க்கைக்கெல்லாம் வைரவிழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாறு ரோடு காரைக்கால். செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
5: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனை
7: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
8: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நாளை பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசும் தண்ணீர் உலா வரும்.
9: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனை வழங்கும் மனமே நலமா உலக மனநாளை மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர் கேட்கலாம். தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
10: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
4: அரியலூர் மாவட்ட நேர்களோட நம்ம இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். அடுத்து வரக்கூடிய நேர் வருக வணக்கம்.
11: வணக்கம்.
4: வணக்கம். யார் எங்கிருந்துமா?
11: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
4: சொல்லுங்க, என்ன பாடல் திருவிட வந்திருக்கீங்க?
11: படம் ராஜநடை. பாடல் கஸ்தூரி மான்குட்டியா.
4: அப்படியா?
11: ஆமா, ரொம்ப ஒரு இனிமையான பாடல். இது கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: மகிழ்ச்சிமா, பாடல் வருது கேட்கலாம். நன்றி நன்றி
11: நன்றி.

0: பன்றியில் நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸின் இது எங்க ஏரியா. அரியலூர் மாவட்ட நேர்கள் பங்குபெறும் தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியின் அப்போதைய உங்களுக்கு வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

நேரம் காலை 10:32. இது காரைக்கால் பண்பலை 100.3. கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கும் இது எங்க ஏரியா தொடரும் நேரம். நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.

0: கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில இன்னைக்கு அரியலூர் மாவட்ட நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
4: அரியலூர் மாவட்டம் கூவாகம், இளங்கோவன்.
0: கூவாகம், இளங்கோவன். சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க நிகழ்ச்சிக்கு?
4: படம் சாலாட்டி பாடவா? பாடல் வராது வந்த நாயகன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இது எங்கள் ஏரியா அரியலூர் மாவட்ட நேர்களோட பேசிகிட்டு இருக்கோம். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லும் போது கேட்கலாம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 நமது பண்பலையில் காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.

0: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் நினைவரும் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க? ஆஹா, இணைப்பில் வந்தாங்க. என்னவோ தெரியல, அவங்களோட இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டுட்டு மீண்டும் இணைப்பில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் எங்க இருந்தீங்க?
2: அரியலூர் மாவட்டம் அமிர்நாடு பேசுறேங்க ஐயா.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
2: எல்லாம்
0: நல்லா இருக்காங்க.
2: ரஜினி படம்
0: மாவீரன் படத்துல இருந்து அப்படியா? ஒன்னும் இல்லைங்க, கண்டிப்பா ஒரு நேரா உங்களுடைய விருப்ப பாடல கேட்க போறீங்க.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் #100.3. மேலும் நமது பண்பலையில் நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேளை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன்கோ.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்தன்கோ.
0: இன்று மாலை 4:00 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் எலக்ட்ரானிக் பொருட்களுக்கு தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக 10,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு வெள்ளி நாணயமும் 20,000 ரூபாய் பர்ச்சேசிற்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம்.
6: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தொற்று புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
7: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
8: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இது எங்க ஏரியா நிகழ்ச்சியில் இணைவரும் அடுத்த அரியலூர் மாவட்ட நேயர் வருக. வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
9: தேவாமங்கலம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில் உங்களுக்கு?
9: சின்ன கவுண்டர்ல இருந்து
0: சரி பாடல் வருது கேட்கலாம். நன்றி
9: நன்றி சார்.

நண்பர்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின்

0: இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நேர்களே, நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் பங்கேற்கும் நிகழ்வுகளின் நேரலை இன்று பகல் 1:15 முதல் நமது பண்பலையில் உலாவரும்.
3: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
5: இது எங்கள் ஏரியா நிகழ்ச்சியில் இன்றைக்கி அரியலூர் மாவட்ட நேர்களை நம்ம சந்திக்கிறோம். நிகழ்ச்சியோட நிறைவாக வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து அழைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம்.
6: வணக்கம் அன்பு சகோதரர், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேங்க. யார், எங்கிருந்துங்க? சொல்லுங்க, என்ன பாடல் தெரிவோட வந்திருக்கீங்க?
6: நிகழ்ச்சி கொடுத்ததுக்கு மேடத்துக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றி தெரிவிச்சுங்க.
5: என்னன்னு
6: கேட்டீங்கன்னா, எங்களை மாதிரி பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பாட்டில் வர்றதுக்கு.
5: சரி, இப்போதான் கிடைச்சிட்டு இல்ல, சந்தோஷம் தானே?
6: என்ன
5: பாட்டுங்க?
6: எந்த ஒரு உணவு செஞ்சாலும் அந்த பொருளை போடாம செய்ய மாட்டாங்க ஐயா. அப்படிப்பட்ட ஒரு உணவு என்னன்னு சொன்னீங்கன்னா வாசை கருவேப்பிலன்னு சொல்லி வரும்.
5: சரி,
6: அந்த பாட்டு அனைவருக்காகவும் வாய்ப்பு கொடுத்து நன்றிங்க.
5: நன்றி.

0: பன்மலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இது எங்கள் ஏரியா. அரியலூர் மாவட்ட நேயர்கள் பங்குபெற்ற தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர்.
1: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் முற்பகல் 11 மணி.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் நாம் இன்னைக்கு ரசிக்கலாம். தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும். வணக்கம் தோழி, இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கும் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
3: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
7: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாம் இணைந்திருப்பது இது உங்களுக்கு உங்களுக்கான நிகழ்ச்சி தோழிகளே. வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன டாபிக் கொடுத்துருக்கேன், எது தொடர்பா நீங்க பேச போறீங்க, எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்திருப்பீங்க.

வணக்கம் தோழி. இன்னைக்கு வணக்கம் தோழி நிகழ்ச்சியில என்ன டாபிக் கொடுத்துருக்கேன், எது தொடர்பா நீங்க பேச போறீங்க, எது தொடர்பான நினைவுகளை பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்னு இந்நேரம் நம்ம காரைக்கால் பண்பலையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பார்த்துருப்பீங்க. என்னது இன்ஸ்டாகிராம் பேஜ்லயா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, நம்மளோட வணக்கம் தோழி நிகழ்ச்சி இனிமே எப்போதும் இன்ஸ்டாகிராம்ல உங்களுக்கான போஸ்டர் தயாரா இருக்கும். ஸோ உங்களுக்கான போஸ்டர் போட்டாச்சுங்க, அதில் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேங்க. இருந்தாலும் நான் சைலண்டாக ரேடியோ மட்டும் கேட்குறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும் நானும் ஒரு முறை சொல்லணும்ல. எப்போதுமே பெண் குழந்தைகள் அல்லது பெண்கள் மகளிர் யாராக இருந்தாலும் சரி, இவங்களை பற்றி பேசணும் அப்படின்னாலே உடனடியாக அவங்க நினைவுக்கு வர்றது இவங்களை அதிகமாக செய்கிற தியாகம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தாங்க. அதுவும் இவங்க செய்கிற தியாகத்துக்கெல்லாம் அளவே கிடையாதுங்க. அம்மாவா இருக்கும்போது ஒரு தியாகம் பண்ணுறாங்க, சகோதரியாக இருக்கும்போது ஒரு தியாகம் பண்ணுறாங்க, இப்படி இருக்கு. அவங்களுக்காக தன்னுடைய சுயத்தை இழந்து நிறைய விஷயங்கள் மற்றவர்களுக்காக செஞ்சு செஞ்சு நிறைய விஷயத்த தனக்கு என்ன வேணுங்கிறதையும் மறந்துடுறாங்கங்க. அப்படி இருக்கிற பெண்களுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியா கொடுக்கலாமா? சரி ஓகே. அப்படி நீங்க இன்னைக்கு என்னதான் பேச போறீங்க அப்படின்னா, பெண்களின் கனவுகளுக்கு என்னைக்கும் கட்டுப்பாடே கிடையாதுங்க. உண்மை அதுதான். நம்ம சின்ன வயசா இருக்கும்போது நான் இப்படி ஆகணும், இந்த விஷயத்துல சாதிக்கணும் அப்படின்னு பல பல கனவுகள் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு சில காரணங்கள்னால அந்த கனவுகள் கனவுகளாவே முடிஞ்சிருக்கும். அப்படியாப்பட்ட கனவுகளுக்கு மறுபடியும் ஒரு புத்துயிர் கொடுக்குற மாதிரியான சூழல் அமைஞ்சா நிச்சயமா அதை நாம செய்யணும்னு தானங்க ஆசைப்படுவோம். இன்னைக்கு நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில இது தொடர்பான நினைவுகளை தாங்க பகிர்ந்துக்க போறீங்க. சிறு வயசுல நீங்க ஆசைப்பட்ட கனவுகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தள்ளி போயிடுச்சு, அப்படி இல்லைனா அதை செய்ய முடியல அப்படின்னா, இப்பவும் எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இதை நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொல்ற விஷயங்களை பத்தி இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். ஸோ உங்களுக்கான நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்டரும் ரெடியா இருக்கு, உங்களோட கமெண்ட்ஸையும் கொடுக்கலாம், நீங்க கால் பண்ணியும் பேசலாம். ஓகே, நீங்க கால் பண்றதுக்கான போன் நம்பர் சொல்லணும்ல. இன்னைக்கு என்ன கால் உங்களுக்கான நம்பர் என்ன அப்படின்னா 04368 இந்த முன்னிணைப்பு என்னோட 2312231 அல்லது 2994800 அல்லது 2995800 இந்த அலைபேசியில் நீங்க அழைக்கலாம். உங்களுக்கு ஒரு தொலைபேசி எண்ணும் இருக்குதுங்க. உங்களுக்கான அலைபேசி எண் என்ன அப்படின்னா 9566427231. இந்த அலைபேசி எண்ணுக்கு அழைச்சு நீங்க உங்களோட சிறுபிராயத்துல செஞ்சு செய்யணும்னு ஆசைப்பட்ட விஷயங்கள், இப்போ செய்ய முடியாம நீங்க கஷ்டப்படுற விஷயங்கள், இதெல்லாம் நான் மாத்திக்கிட்டு கண்டிப்பா இதை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறதையும் நீங்க நம்ம பண்பலையில பகிர்ந்துக்கலாம்.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கனவுகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, அதாவது நம்ம சின்ன வயசுல செஞ்ச ஆசைப்பட்ட கனவுகள் எதுவுமே நடக்கல, ஆனா இதற்கான வாய்ப்புகள் கிடைச்சா நிச்சயமா நீங்களும் அதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக் கொடுத்துருக்கேன். நிகழ்ச்சியில வர முதல் தோழியால் கேட்போம். வருக வணக்கம்.
1: இனிய முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: வணக்கம். சொல்லுங்கம்மா, பண்பில் என்ன பாடல் வேண்டும்?
1: படம் மறிக்கொழுந்து பாடல் கண்ணதாசனே வந்து விடு, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள்.
1: நான் படிக்கணும்னு நினைச்சம்மா, எனக்கு ரொம்ப படிக்க ஏறலம்மா. இப்ப எங்க மருமக பொண்ணெல்லாம் நல்லா படிச்சு நல்லா வேலையில இருக்காங்கம்மா. இப்ப தோணுதுமா, நம்மளும் நல்லா படிச்சிருக்கலாமே, இப்ப எனக்கு தோணுதுமா.
0: அந்த வயசுல அது நடக்கல அப்படின்னாலும் இப்ப அத பத்தி யோசிக்கும் போது நம்மளும் இந்த இடத்துல முயற்சி பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
1: வருதுமா, எனக்கு
0: வாய்ப்பு கிடைச்சா நம்மளும் படிக்கலாமா? படிக்கிறதுக்கு வயசு எல்லாம் தேவையே கிடையாது, எப்ப நினைச்சாலும் நம்ம படிப்போம். ஓகேவாமா?
1: சரிமா. ஓகேமா.
0: ஓகே, நன்றி.
1: நன்றிமா.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி, 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
5: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
4: கிறிஸ்டலின் சிகோசா
5: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த

0: கொல்லி ஆகும்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
4: நேர்கே நமது பண்பலையில் இன்று பிற்பகல் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீபேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11 ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
7: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
8: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
7: ரைசாக்ட், கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
9: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
10: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
4: பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும். வணக்கம் தோழி.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் இன்னைக்கு கனவுகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, அதாவது சின்ன வயசில் நம்ம கண்ட கனவுகளுக்கு எப்போ நினைச்சாலும் அதை சாதிக்கலாம் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ லைனில் வர இந்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். வருக வணக்கம்.
1: அன்பு வணக்கத்துடன் வருவது காட்டுமன்னார் கோயில் திருநாரையூர் மங்கையரசி கோயம்புத்தூர்லேருந்து தோழி.
0: சொல்லுங்கம்மா, பண்பில் என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு சுந்தரா டிராவல்ஸ் படத்துல இருந்து மல்லிகை பூவுக்கு மதுர விலாசம் அந்த பாடல் கொடுத்துருங்க. என்னுடைய கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வந்து ஒரு அப்பா வந்து ஒரு தமிழ் டீச்சரா ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு என் பெரியப்பா ஆசைப்பட்டாங்க. நிச்சயமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வந்து என்னுடைய அது வந்து பூர்த்தி செய்ய முடியல. அப்பா பெரியப்பா எல்லாமே டீச்சரா அப்படின்றதுனால நானும் அதே இதுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். ஆனா என்னுடைய சூழ்நிலையா என்னுடைய வாழ்க்கை வந்து என்னுடைய திருமணத்தினால புரட்டி போட்டது. ஆனா இப்ப நான் ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்கேன். எனக்கு அந்த டீச்சர் பொறுப்பு இல்லாட்டி போனாலும் தொழில வந்து நான் முன்னேற்றத்துல இருக்கேன் தோழி.
0: நிச்சயமாமா, இதுக்கே உங்களுக்கு தனி வாழ்த்துக்கள் சொல்லணும்.
1: ஆமா, இப்ப தொழிலதிபர் அப்படிங்கிறதுக்காகவே நான் வந்து சில இதெல்லாம் கோட்ஸ் எல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே நான் அதை வந்து வின் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பண்பனையில கூட அச்சானி அப்படிங்கிற ப்ரோக்ராம்ல வந்து என்னுடைய கதைகள் எல்லாத்துமே என்னுடைய வாழ்க்கை
0: வரலாறு,
1: எனக்கு வந்து முதல் அனுபவத்தையும் பாடத்தையும் கொடுத்தது காரைக்கால் பண்பலை மட்டுமே தோழி.
0: வாழ்த்துக்கள்மா, நிஜமா நீங்க
1: 8 மாவட்டத்துக்கு ஆன்லைன் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். டிசைனர்ஸ் ஆப்ஸ் ஆர்டிஸ்டா இருக்கேன் தோழி.
0: சூப்பர்மா, இதெல்லாமே நம்ம பண்பலை நேயர்கள் எல்லாருமே கேட்டிருப்பாங்க. ஏன்னா நம்ம பெண்கள் அப்படின்னா ஒரே வீட்டுக்குள்ளேயே நம்ம இருந்துட்டு தினசரி நம்ம சமையல் செஞ்சு கொடுக்குறோம் எப்படின்னு நிறுத்திடாம நம்ம வெளியில போகணும், நிறைய விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு. நீங்க அப்படி சாதிக்கலனாலும் இப்படி ஒரு விஷயத்த மாற்றா யோசிச்சு சாதிச்சிட்டு இருக்கீங்க.

0: தொழில் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன், பெரியவங்க விஐபி கையில நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கேன். நல்ல அன்ப நான் பாராட்டிட்டு வரேன் தோழி.
1: நிச்சயமா உங்களுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்மா.
0: வாய்ப்புக்கு நன்றி தோழி.
1: நன்றி. நேர்கே நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சல் அமுது. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலினிக்குழி கொடிகாடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங்ஸ் வழங்கும் பசந்தளர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலினிக்குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
1: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் கும்பகோணம். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ABC கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
11: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
12: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
13: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. இது வணக்கம் தோழி.

0: பண்பலை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய வணக்கம் தோழி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாவது விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாவது விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
2: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நீர்கள் தொடர்ந்து கேட்டு ரசிக்கலாம். தஞ்சாவூர் சிமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கொத்தானலோ டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்சி ஸ்கூல் வழங்கும் வணக்கம் தோழி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் சிமாட்டி சில்க்ஸ்.
3: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
7: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கொத்தானல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
8: திருவாரூர் மாவட்டம் கொத்தானல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கொத்தானல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
9: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன்

0: பாதுகாப்பற்ற உடல் உறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
1: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு கனவுகளுக்கு கட்டுப்பாடு இல்லை, இது தொடர்பா தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில வர இந்த தோழி யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம் மேடம்.
5: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா? எப்போதுமே ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய முயற்சிகள் பலவாறு போட்டா மட்டும்தான் அதை நம்ம சாதிக்க முடியும் இல்லையா?
6: ஆமா மேடம்,
5: நம்மளுடைய கனவுகள்
6: எல்லாம் வளர்க்கணும்னு நினைச்சோம். சொன்னாங்க வாஞ்சூர்ல இருந்துட்டு பிள்ளைங்களை எப்படி வளர்ப்பா அப்படின்றாங்க. பையனுக்கு பாருங்க, எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாம நல்லா வளர்த்திருக்கான்.
5: நிச்சயமாமா, அதாவது குழந்தைகளுக்கு நம்ம கட்டுப்பாடா வளர்க்கறதோட அன்பும் அக்கறையும் கொடுத்து நல்லபடியா அந்த குழந்தைங்களை வளர்க்கறதே பெரிய விஷயம். நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றிமா.
6: நன்றி மேடம்.
5: நன்றி.
7: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
9: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: நேற்று நமது பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிள்ளை மன்னார்சாமி. நாளை மாலை 5 மணிக்கு நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் வழங்கும் உழாவரும் நேரம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ERC நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: மண்ணப்பா
1: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
2: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழிக்கிட்டையும் பேசிடலாம். வருக வணக்கம்.
3: இனிய வணக்கம்.
2: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
3: முடிகண்டநல்லூர் வாசுகி முத்துக்குமரன் பேசுறேம்மா.
2: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
3: எனக்கு அவர்கள் படத்துல இருந்து காற்றிருக்கேன் நெவியே இல்லி அந்த சாங் போடுங்க.
2: பாடல் கொடுத்துடலாம், சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல ஆசைப்பட்ட நிறைவேறாத விஷயம், இப்பவும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்ற விஷயங்கள் என்னென்ன?
3: எனக்கு நான் 8th வரைக்கும் தான் படிச்சேன், இருந்தாலும் என் தொடர்ந்து படிக்கணும்னு ஒரு ஆசை, முடியல எனக்கு. ஆனா இப்ப கூட என்ன ஸ்கூல்ல சேர்த்தா கூட திருப்பி அதை கண்டினியூ பண்ணணுவேன், பண்ணிடுவேன் மேடம். ஆனா
2: நிச்சயமா, அதாவது இப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாலும் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்க பாருங்க. இதுவே நீங்க சாதிச்சதுக்கான ஒரு முதல் படிதாம்மா. நேயர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோம். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி
4: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல் தஞ்சாவூர் சிமாட்டி சில்க்ஸ்.
6: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
7: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை, நாகை மூரா.

0: ஃபேஷன்ஸ் ரெடிமேட்ஸ்
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன் ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
0: நேர்களுக்கு தங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
3: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
7: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
8: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்கை நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 3 மணிக்கு காரைக்கால் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக நிறுவன நாள் சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பண்பலையில் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருவாரூர் சீமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிக் கொண்டிருக்கும் வணக்கம் தோழி. வணக்கம் தோழி நிகழ்ச்சிக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். காரைக்கால்ல இருந்து நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கனவு காணுங்கள், கண்களை மூடி அல்ல, கண்களை திறந்து நம் இலக்கை அடையும் வரை கனவுகள் காண்போம், கனவை செயல்படுத்துவோம், நம்மால் முடியும், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் யாரு கொடுத்துருக்காங்கன்னா, டிஆர் பட்டினத்துல இருந்து நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க, கனவு காணுங்கள், நிஜத்தில் இல்லை கனவுல, அதாவது நிஜத்துல நிஜத்துல நம்ம கனவு கண்டோம் அப்படின்னா அது கனவு கனவாவே போயிடும். அதனால நம்ம வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை கனவுகளாக காணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கமெண்ட்ஸ் நிறவிலேருந்து அனுஷ்யா பிரபாகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுமதி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க திருநெல்வேலி காவல்லேருந்து. நமக்கு இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கனவுகள் அதிகமாக இருக்கும்பொழுது தான் நம் கவனத்துடன் முயற்சியோடும் இருப்போம், அப்போ தான் கனவு வந்து சாதனையாகும், சாதனையும் படைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவில்லேருந்து அனலக்ஷ்மி ரவி. தேவனூர்லேருந்து ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாத கனவுகள் ஆபத்தானது, எல்லையை மீறிய கனவுகள் ஏமாற்றத்தையே தரும், கனவுகளுக்கு எல்லை இருந்தால் மட்டுமே இலக்கை அடைய முடியும், நம்மால் இயன்றதை கனவு கண்டால் வெற்றி அடையலாம், ஆனால் நம்மால் இயலாததை கனவு கண்டால் வெற்றி அடைய முடியாது, அது கொஞ்சம் வேறு மாதிரி முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போல உங்களுடைய கமெண்ட்ஸையும் நம்ம காரைக்கால் பண்பலை இன்ஸ்டாகிராம் பேஜில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாங்க.

0: வணக்கம் தோழி, நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் வர இந்த தோழி கிட்ட பேசிடலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: திருத்தலை பூண்டி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் தேவியம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, பண்பலில் என்ன பாடல் வேண்டும்?
1: பாஷா படத்துலேருந்து ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் பார்த்து
0: பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, இன்னைக்கு எது தொடர்பாக பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்களா?
1: கேட்டோம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு படிக்கணும்னு ஆசை மேடம். எங்க அம்மா அப்ப வந்து என்ன 8th வரைக்கும் தான் மேடம் படிக்க வச்சாங்க. அப்ப வந்து சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை ஒன்னு, வெளியில ரொம்ப தூரம் போய் படிக்கணும் மேடம். அப்பெல்லாம் சைக்கிள் வசதி எதுவுமே எங்கிட்ட வசதி இல்லாததுனால எங்க அம்மா படிக்க வச்சல மேடம்.
0: ஆனா
1: ஹெச்எம் சார் நல்லா படிப்பேன் மேடம். நானு ஹெச்எம் சாரே கூப்பிட்டு உங்க பொண்ணை படிக்க வைங்க, செலவெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், அதெல்லாம் பாக்காதீங்க என்னங்க. எங்க அம்மா கொஞ்சம் படிக்க வைக்க மாட்டேன்டாங்க மேடம். ஆனா இப்ப வருத்தப்பட்டாங்க மேடம். இடையில
0: மிகப்பெரிய சாதனை. நீங்க படிக்கல அப்படின்னாலும்
1: சொந்த வீடு கட்டணும் மேடம்.
0: கண்டிப்பா அதுவுமே வந்து நாளடைவில் நடக்கும்
1: மேடம். வீடு கட்டுறது மட்டும் வெயிட்டிங்ல இருக்கு மேடம். எனக்கு ரொம்ப ஆசை.
0: நம்ம எதையுமே திருப்பி திருப்பி நம்ம மனசார சொல்லிக்கிட்டே இருக்கும் போது அந்த ஆசைகள் கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கறது தான் உண்மைமா.
1: சும்மா வாட வீட்டுலதான் இருக்கும், அதுவே கஷ்டமா இருக்கும்.
0: இந்த நிலையும் கண்டிப்பா மாறும். எப்போதுமே நம்பிக்கையை நம்ம விடவே கூடாது, அதற்கான முயற்சிகளையும் விடவே கூடாது இல்லையா? முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பா நடக்கும்.
1: நன்றி
0: நன்றி. நேர்கே நமது பண்பலையில் இன்று மாலை 6:45 நலம் தரும் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி. இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் திருமறைக்காடன் துர்க்கையம்மன் திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC நடச செட்டியார் அன்கோச்வல்.

0: Dos.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
3: கிறிஸ்டலின் சிகோசா
4: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.

0: பண்பலை நாம் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் சீமாட்டி சில்க்ஸ் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி கோத்தானல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல் வழங்கிய வணக்கம் தோழி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் சீமாட்டி சில்க்ஸ்.
1: சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: வங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய இரண்டு நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். நேரம் 12 மணி.

0: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிப்ரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழ 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் தானே சொல்லணும்.
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.tsuryagar.gov.in.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தலை. நிகழ்ச்சியை வழங்குவர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
5: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
6: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசந்தல் இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தல நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
7: வணக்கம் பாப்பா.
8: வணக்கம் அக்கா.
7: உங்க பேர் என்ன?
8: ஜி தர்ஷிகா.
7: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
8: I'm studying 4th standard.
7: இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
8: நான் வந்து விடுகதை சொல்றதுக்காக வந்திருக்கேன்.
7: எங்க சொல்லுங்களேன்.
8: கிளை உண்டு ஆனால் இலை இல்லை, அது என்ன? கொம்புமான். ஒரு பெட்டிக்குள் ஆயுத முத்துக்கள், அது என்ன? வெண்டைக்காய். கைகளை வீசி சுட்டிடுமே, காற்றை நன்றாய் தந்திடுமே, அது என்ன? மின் விசிறி. சூடு நன்றாய் ஆகிடுமே,

0: சுருக்கத்தை நன்றாய் போக்கிடுமே, அது என்ன? மின் சலவை பெட்டி. உருண்டையா இருந்திடுமே, உரசினால் தீயை தந்திடுமே, அது என்ன? தீ குச்சி.
1: அடுத்ததாக வீரமங்க வேலுநாச்சியாரை பற்றி கவிதை சொல்ல போகிறேன்.
2: எங்க சொல்லுங்க.
0: ஒரு வீட்டின் பெண்மணி என்றோ, இம்மண்ணின் தலைவி என்றோ, ஒரு அரண்மனையின் அரசு என்றோ சொல்வதை காட்டினும் நம் நாட்டை தலைநிமிர செய்த தமிழச்சீமான்தான். வெறி பிடித்த பிரதான படைகளை தம் முன்னே மண்ணிட செய்த மான்தான். இப்பெண்மை நாட்டிற்கு எவருக்கு உண்டு? பெண்ணடிமை காலத்தின் பாலேந்தி சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்த எங்கள் வீரத்தாயே, வீரம் விளைந்த மண்ணில் அந்நியரை எதிர்த்து இந்திய ஒன்றிடத்தின் முதல் பெண், விடுதலை போராளி, பெண்ணினத்தின் பெருமை, தமிழகத்தின் அடையாளம், சிவகங்கை சீமையின் பேரரசி ராணி வேலுநாச்சியார் ஆவார்.
2: சூப்பரா சொன்னீங்களே வேலுநாச்சியார் பத்தி. அவங்க யாருன்னு தெரியுங்களா?
0: இவங்கதான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின பெண்மணி.
2: சரியா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: டாக்டர்.
2: சரிம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்க.
0: நன்றி.

0: அவங்க யாருன்னு தெரியுங்களா?
1: இவங்க தான் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடின முதல் பெண்மணி.
0: சரியா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரியாரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: சரிம்மா, நீங்க வருங்காலத்துல படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சிறந்த மருத்துவராகிறதுக்கு காரைக்கால் பண்பை சார்பாக வாழ்த்துக்க.
1: நன்றிக்கா.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகையின் பசந்தளிர் நிகழ்ச்சியை வழங்கியவர் ஜெயங்கொண்டம் ராமுநகை மாளிகை.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமுநகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: காரை பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம். நாகை மூரா சயின்ஸ் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் ஜி பூம்பா நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சயின்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாகை மூரா சயின்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன் ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சயின்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சயின்ஸ் நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
7: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
6: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
7: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
6: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
7: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
6: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
8: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
9: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
10: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதை

0: மற்றும்
1: அனு மருத்துவமனைக்கு போங்க.
2: அனு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அனு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: ஜி பூம்பா. நிகழ்ச்சி தொடங்கினோடனே பண்பலையை கேட்டுக்கிட்டு இருக்க குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் பங்கெடுக்கிறதுக்கு தயாராக இருப்பீங்களா? நிகழ்ச்சியில் பங்கெடுக்க அழைக்கலாம். 0436 8 இணைப்பு எண்ணுடன் 2311 2 9 9 0 2 9 9 5 8 0 அலைபேசி எண் 9566 4 2 7 2 3 1. இன்றைக்கி நம்ம ஜிபூமா நிகழ்ச்சியில் நம்ம ஜீனா திருக்குறள் சொல்வோம், பானா ஒரு பாட்டு ரைம்ஸ் பாடுவோம் இல்லையா. இப்போ பூம் அப்படின்ற இடத்துல இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஒரு எளிமையான விடுகதை. வரக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு எளிமையான விடுகதை கேட்டு அதற்கு விடை சொல்லணும் குழந்தைங்க. இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம ஜிபூம்பா நிகழ்ச்சியில் விளையாட போகிறோம். வரக்கூடிய முதல் குழந்தை எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
1: ரஞ்சிதா பேசுறேன்.
0: ரஞ்சிதா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நாகை மாவட்டம் வேதாரண்ய வட்டம் தலையார் லிங்கத்தில் இருந்து பேசுறேன்.
0: அப்பா, ஏ தெரு வரைக்கும் சொல்லியாச்சு ரஞ்சிதா. சரி, நீங்க சொல்லுங்க ஜிபூம்பால என்ன பண்ண போறீங்க?
1: ஜி சொல்ல போறேன்.
0: ஜி சொல்ல போறீங்களா? சரி, குரல் சொல்லுங்க.
1: அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு பொருள். அன்பு அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு பொருள். அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அது போல ஆதிபகவனே உலகுக்கு தொடக்கம்.
0: சரிம்மா, சரிம்மா, நன்றி ரஞ்சிதா, ரொம்ப அருமையா திருக்குறள் சொல்லிருக்கீங்க, பொருளோட சொல்லிருக்கீங்க. நன்றிமா,
1: நன்றி.
0: அடுத்து வரக்கூடிய குட்டி எங்க இருந்து பேசுறாங்க குழந்தை? வணக்கம்.
2: வணக்கம், ஆக்கூர் கரையில இருந்து குழந்தை பேசுறேன்.
0: குடுங்க.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கரையில இருந்து மீனாட்சி பேசுறேன்.
0: மீனாட்சி, என்ன சொல்ல போறீங்க?
3: ஜி.
0: ஜியா? சரி, திருக்குறள் சொல்லுங்க.
3: கற்க கசடர கற்பதை கற்ற பின் நிற்க அதற்கு தக போடும். கற்க வேண்டிய பிழை இல்லாமல் கற்க வேண்டும். கற்ற பின் கற்க வழியிலே நடக்க வேண்டும்.
0: சரி மீனாட்சி, என்ன படிக்கிறீங்க? மீனாட்சி, என்ன படிக்கிறீங்க?
3: ஏழாம் வகுப்பு படிக்கிறேன்.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க, சரி, நன்றிமா.
3: இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: சரி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்ம பண்பலையை கேளுங்க. சரிங்கம்மா, கொடுங்க.
3: தங்கச்சி பேசுது.
0: சரி, கொடுங்க.
4: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
4: ஹலோ,
0: ஹலோ, கேக்குதுமா? உங்க பேர் சொல்லுங்க.
4: ஹலோ,
0: ஹலோ, கேக்குது. சரி, இன்னொரு தடவை முயற்சி பண்ணி நல்ல உங்களுக்கு டவர் கிடைக்கிற இடத்துல பேசுங்க, நிகழ்ச்சியில பங்கெடுக்கலாம். அடுத்து வரக்கூடிய குழந்தை என்ன சொல்றாங்க ஜிபூம்பா நிகழ்ச்சியில? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: திருவாரூர் கொடிக்கால் பாளையம் அகரஸ் பேசுகிறேன்.
0: என்ன சொல்ல போறீங்க ஜிபூம்பால?
5: திருக்குறள் சொல்ல போறேன் மேடம்.
0: திருக்குறள் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.
5: சொல்லுக சொல்லின் பயனுடையார் சொல்லற்க சொல்லின் பயனிலா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுக, பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டு விடுக.
0: நன்றி. வணக்கம் ஜிபூம்பா. ஹலோ, யார் பேசுறீங்க?
6: சிவானி பேசுறேன்.
0: சிவானி, எங்க இருந்து பேசுறீங்க?
6: எங்க
0: இருந்துமா? சரி ஜிபூம்பால, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: பூம்.
0: பூம், சரி, உங்களுக்கான விடுகதை கேட்கலாமா?
6: கேட்கலாம்.
0: நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன் யார்?

0: ஹலோ,
1: ஹலோ,
0: கேட்டிங்களா? விடுகதை
1: ரெயின்கோட்.
0: ரெயின் கோட் கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க. ஆனால் இருந்தாலும் நான் இன்னொரு விடையும் வச்சுருக்கேன் பாருங்க. சரியா, அதே போல தான். இதுவும் வந்து நீங்கள் நம்ம ரெயின் கோட்டை எதுக்கு பயன்படுத்துவோமோ அதே. ஹலோ,
1: அம்பர்லா.
0: அம்பர்லா, ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள், நன்றிமா. அடுத்து வரவங்க, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
2: யாழினி.
0: யாழினி, எங்க இருந்து பேசுறீங்க? கருவிலேந்தா? சரி, நீங்க ஜீபும்பால என்ன சொல்ல போறீங்க? பாம். ஹலோ
2: ஹலோ,
0: சொல்லுங்க. ஜீபும்பால என்ன சொல்ல போறீங்க? பாட்டு. சரி, பாடுங்க.
2: பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கைமுகத்து தூமணியே. நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா.
0: சரி, நன்றிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க. காரைக்கால் பண்பலை 100.3 மழலை செல்வங்களின் பங்கெடுப்போடு நம்ம இணைத்திருப்பது ஜி பூம்பா.
3: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
3: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
7: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.

0: நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி. வைர விழா கண்ட காரைக்காலின் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளாரோடு காரைக்கால். நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் செங்கல் சுலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சாலு சாய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 9:30 மணிக்கு நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும். நிகழ்ச்சியை வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம் திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும்

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 7:30 மணிக்கு மயிலாடுதுறை உங்கள் கடை தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா உலக மனநன நாளையொட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை மயிலாடுதுறை. தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை. நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சாவூர் அணு மருத்துவமனை.
4: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: நாளை மாலை 6:20 நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் இன்சொல்லாமது நிகழ்ச்சியை வழங்குவோர் நாச்சார்கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ்.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
6: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: நாளை 7:30 மணிக்கு காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட்டின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால்.
8: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
2: நாளை மாலை 4:30 மணிக்கு வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் ஹேஷ்டாக் 100.3 நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நாளை மாலை 5:30 மணிக்கு விளக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
9: இந்தியாவின் நம்ம வண்டியாளர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை, தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
2: இன்று மாலை 4:00 காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் ஏகர்ஸ்.
10: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் திருவாரூர் சிமாடி சில்க்ஸ்.
11: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
12: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நேயர்களுக்கு உலகினிதன் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
13: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
14: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேயர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் நாகப்பட்டினம்.
15: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
16: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
2: நேர்களுக்கு உலகணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூல்.
17: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
18: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
19: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
20: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
21: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
22: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு, அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பான்ஸ் வசதி. ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீடு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
17: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல் கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
23: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
17: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள்.

0: பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
3: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
2: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
3: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
2: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
3: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
2: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
8: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: ஜி பூம்பா. மழலை பட்டாளங்கள் பங்கெடுத்து ஜி பூம்பா நிகழ்ச்சியில் பங்கெடுத்து திருக்குறள், பாட்டு, விடுகதை அப்படின்னு பங்கெடுத்துட்ருக்காங்க இல்லையா. அடுத்து யார், இங்கே எந்த குட்டீஸ் நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, கேட்கலாமா? வணக்கம்.
10: வணக்கம் மேடம்.
9: வணக்கம், யார் பேசுகிறீங்க? யார் பேசுகிறீங்க?
10: குரல் ஓவியா.
9: குரல் ஓவியா, எங்கேருந்து பேசுகிறீங்க?
10: நான் வேளாண்மை வட்டம், நாகை மாவட்டம். 3 பெரிய குட்டன்.
9: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில? ஜிபு பால பாட்டு பாட போறீங்க, சரி பாடுங்க.
10: விண்ணில் ஒரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விளையாடி மகிழலாம், விண்ணில் விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வீடெல்லாம் வைக்கலாம், வானில் ஒரு தூளி கட்டி ஊந்தலாக்கி ஆடலாம், ஊந்தலாக்கி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி வெண்ணிலவு சுற்றலாம், வெண்ணிலவு சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்ந்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், மெத்தையாக்கி தூங்கலாம், வேதமேனை விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம், பூமி வந்து பார்க்கலாம்.
9: நன்றி குரலோவியா. காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ், திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் ஜி பூம்பா. நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூரா சன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
11: நாகை மூரா சன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூரா சென்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூரா சென்ஸ், நாகப்பட்டினம்.
9: நிகழ்ச்சியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
12: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக, தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு

0: 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி ஆர்டரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேயர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்று பிற்பகல் 1:15 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு அஞ்சலாகும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று தொடங்கி வைத்தார். 4,090 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை பிரதமர் திறந்து வைத்தார். பின்னர் இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டார். முன்னதாக சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் இன்று பிற்பகல் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைக்கவுள்ளார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்படவுள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலை 744 வடுகப்பட்டி தெற்கு வெங்கநல்லூர் சாலை பகுதியையும் மதுரை சுற்றுச்சாலை பகுதியையும் அவர் திறந்து வைக்கவுள்ளார். பின்னர் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும், கோவையில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் வழிபடுகிறார். சென்னை ஐஐடியில் உள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தன்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி 100 மாவட்டங்களில் கடந்த ஆண்டு இதே நாளில் தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் கீழ் 11 அமைச்சகங்களின் 36 மத்திய அரசு திட்டங்களை ஒருங்கிணைத்து மாநில அரசின் திட்டங்களுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுத்துறை தனியார் பங்களிப்புடன் விவசாயத்தை மேம்படுத்த இத்திட்டம் வழிவகை செய்கிறது. இத்திட்டத்தின் கீழ் வேளாண் உற்பத்தியை மேம்படுத்தவும், பாசன வசதியை அதிகரிக்கவும், வேளாண் கடன் வசதி வழங்கவும், சேமிப்பு கிடங்குகளை அமைக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், துர்கை அம்மனின் ஆசியுடன் அனைவருக்கும் வலிமை, தைரியம், ஞானம் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சைலபுத்ரி அம்மனின் பாதங்களை தலை வணங்குவதாக கூறியுள்ளார். அம்மனின் அருளாசியால் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த அவர் வாழ்த்தியுள்ளார். குஜராத்தில் காந்திநகர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறும். காந்திநகர் நகராட்சிக்கு உட்பட்ட 44 தொகுதிகளில் பிஜேபி, காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி 130 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 2,59,000 வாக்காளர்கள் வாக்களிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தேர்தலை சுமூகமாக நடத்த 1,000-க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின்

0: செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று குஜராத்தின் துறைமுகங்கள் இடம்பெறுகிறது.
2: குஜராத் மாநிலம் நாட்டின் நெடுந்தூர கடலோர பகுதி உள்ள மாநிலமாக திகழ்கிறது. திரு நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக பதவி வகித்திருந்த போது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து குஜராத்தின் கடல்சார் திறனை உருவாக்கினார். பொதுத்துறை மற்றும் தனியார் பங்களிப்புடன் இப்பகுதிகளில் தொழில் கட்டமைப்பை அவர் மேம்படுத்தினார். குஜராத்தின் துறைமுகங்களை மின்சார தொகுப்புகளுடன் இணைத்து, சாலை வசதிகளை மேம்படுத்தி, ரயில் தடங்கள் அமைத்து, தொழில் மையங்களை உருவாக்கி அப்பகுதியின் வளர்ச்சிக்கு வழிவகை செய்தார். குஜராத் மாநிலத்தின் முந்த்ரா, ஹசிரா மற்றும் பிபாவாவ் துறைமுகங்கள் இத்திட்டத்தின் கீழ் வளர்ச்சியடைந்துள்ளன. குஜராத்தில் வெற்றிகரமாக அமல்படுத்திய இந்த திட்டம் நாடு முழுவதும் சாகர்மாலா திட்டமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் மூலம் கடந்த 2014-2015 நிதியாண்டில் 1561 மில்லியன் டன்னாக இருந்த துறைமுகங்களின் கையாளும் திறன் தற்போது 2817 மில்லியன் டன்னாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் கடல்சார் திட்டங்கள் புதிய சாதனைகளை படைத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் தொடங்கப்பட்ட துறைமுக விரிவாக்க திட்டங்கள் நாடு முழுவதும் விரிவாக்கப்பட்டு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகை செய்துள்ளதாகவும் அவர் கூறினார். குஜராத் மாநிலம் தற்போது சரக்கு பெட்டக உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக தேசிய கப்பல் வாரிய உறுப்பினர் திரு ராகுல் மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட கடலோர பகுதிகளை பொருளாதார மையங்களாக மாற்றி துறைமுக மேம்பாட்டு திட்டங்கள் மூலம் உலக அளவில் கடல்சார் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
0: சவுதி அரேபியாவின் ரியாத் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தாக்குதலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிப்பதோடு காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வாழ்த்துவதாக கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் குடியிருப்புகள் மீதான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா முழு ஆதரவளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபியா ரியாத் சர்வதேச விமான நிலையத்தில் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 309க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலுக்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சர்வதேச சட்டங்களை மீறிய செயல் என்று தெரிவித்துள்ளார். எகிப்து, கத்தார் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. இதனிடையே சவுதி அரேபியாவுக்கு செல்லும் பல்வேறு விமானங்கள் பாதுகாப்பு காரணங்களால் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கால் பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கோர்கா மாவட்டத்தில் புதி கந்தக்தி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஓடுகிறது. இந்த வெள்ளத்தால் ஏராளமான வீடுகள் சேதமடைந்துள்ளன. இருப்பினும் உயிர் சேதம் குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. சும்னுப்ரி பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இந்த திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திரிசூலி வரையிலான புதி கந்தகி ஆற்றின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே சம்லிங், லோக்பா பகுதிகளில் ஆற்றங்கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். புதுதில்லியில் கைது செய்யப்பட்ட சிஜேபி கட்சியின் அபிஜித் திப்கே, அசுதோஷ், சௌரோதாஸ் ஆகியோர் இன்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். புதுதில்லி சிறப்பு நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்ட இவர்கள் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகையின்

0: அடிப்படையில் விடுவிக்கப்பட்டனர். ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. லக்னோவில் இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. மார்கோவில் 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சர்ச்சில் பிரதர்ஸ் மும்பை சிட்டி அணியை எதிர்கொள்கிறது. புதுச்சேரியில் நடைபெறும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்யும் இந்தியா ஏ அணி 275 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்தூரில் இப்போட்டி 7:00 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்றன. ரஞ்சிக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தமிழகத்திற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ராஜஸ்தான் அணி முதல் நாள் உணவு இடைவேளையில் 1 விக்கெட் இழப்பிற்கு 100 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான 2வது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க வழிவகை செய்யும் பிரதமரின் தந்தானியா திட்டம் தொடங்கப்பட்டு இன்றுடன் ஓராண்டு நிறைவடைகிறது. நவராத்திரி விழா இன்று தொடங்குவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். சவுதி அரேபியாவின் ரியாத் சர்வதேச விமான நிலையம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ISL கால்பந்து போட்டியில் இன்று கேரள அணி காஷி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 12:50.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
3: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் சார்பாக இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள் நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லிட்டே இருக்காரு. இன்னைக்கு அவர்கிட்ட அடுத்த ஒரு கேள்வி இருக்கு, நேயர் கேட்டது, கேட்டுவிடலாம். வணக்கம் சார்.
4: வணக்கம் சார்.
3: நிறைய நேயர்கள் வந்து கேட்டுட்டு நிகழ்ச்சி கேட்டுட்டு நிறைய கேள்விகள்லாம் கேட்கறாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு, கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணியாச்சு, அதற்கடுத்து ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, கேன்சரை கூட சமாளிச்சலாம் போல இந்த மன போராட்டத்தை என்னால் சமாளிக்க முடியலையே அப்படின்னு நிறைய நேயர்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. இதிலிருந்து அவர்கள் விடுபட, இதிலிருந்து அந்த நோயை அவர்கள் தைரியமாக எதிர்கொள்ள என்ன பண்ணணும்?
4: ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த ஒரு நியூஸ் சொல்றதுலேருந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன விளைவுகள் இருக்குன்னு தெரியறதுக்கும், அப்புறம் ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் வர கஷ்டங்கள், வர விஷயங்கள், மன தைரியமும் ஒரு காம் மைண்டும் வேணும். இது வந்து ஈஸி கிடையாது. எனக்கும் திடீர்னு யாராவது ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னு சொன்னால் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். மேனேஜ் பண்றது டோட்டலாக நம்ம உலகமே தலையில போன மாதிரி இருக்கும். ஓகே, கேன்சர் டயக்னோசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன், எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் அவங்கள வந்துட்டு காம் பண்ணுவேன். டோன்ட் வரி, நம்ம ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், பட் சரி பண்ணிடலாம். ஸோ சார், என்ன டாக்டர், என்ன டாக்டர் அப்படிம்பாங்க. சில டைம் சுற்றி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, சார் இது ரிவீல் பண்ணாதீங்க, மனஞ்சடத்துல உடஞ்சி போயிடுவாங்க அப்படிம்பாங்க. பொறுமையாக பேசிட்டோன்னா அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுடைய ஆழத்தை புரிஞ்சு அசைஞ்சுக்கிறாங்க. அப்புறம் ரியாக்ஷன் சில பேர் வந்துட்டு, சில பேர் உடனே அழுத ஆரம்பிச்சிருவாங்க. சில பேஷண்ட்ஸ்னால் அவங்களால இன்ஃபர்மேஷனை ரிசீவே பண்ண முடியாது. அது நாங்கள் என்ன சொல்லணுமா, இந்த மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு, நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு பேனிக் ஆக வேண்டாம், ரிலாக்ஸ் பண்ணுங்கள், யோசிங்க, நாளைக்கு வாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு சில பேர் அடுத்த நாளில் கொஞ்சம் கிளாரிட்டியோடு வருவாங்க. ஓகே டாக்டர், இப்போ என்ன பண்ணணும். சில டைம் நான் பார்க்குறேன், சில இடங்களில் எந்த சாய்ஸும் கொடுக்க மாட்டாங்க, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுவார். அண்ட் சில டைம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், வேறு ஆப்ஷன். உதாரணத்துக்கு நான் ஒரு டைம் பேசியிருந்தேன், இந்த மாதிரி குரலில் வந்துட்டு கேன்சர் இருந்துச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணால் அவங்க ஆயுஸுக்கு வாய்ஸ் போயிடும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நான் வந்து உடனே ஒரு பேஷண்ட்டை பார்க்குறேன், ஆமாம் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும், குரல் இனிமேல் இருக்காது, இன்றைக்கு மேலே ஊமையாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ அவங்களுக்கும் சொல்லணும், அது பார்ப்பா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, குரல் பாதிக்காமல் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது, அது பண்ணிட்டீங்களா ஆப்ரேஷன் கூட தேவை இருக்காது, நீங்கள் குரலை காப்பாற்றிக்கலாம். ரெண்டாவது என்ன பார்க்குறேன்னா, ட்ரீட்மெண்ட் நடக்கும் போது, ட்ரீட்மெண்ட் நடந்ததுக்கப்புறம் பேஷண்ட்டுக்கு 1000 கேள்வி இருக்குது. ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இணையதளத்தில் நம்ம வந்துட்டு செயற்கை நுண்ணறிவை வச்சுலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கிறாங்க. பட்டு எல்லாமே உண்மை கிடையாது. அதில் நம்மளே ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு பர்சனலாக தெரிஞ்சுக்கிற விஷயங்களை விட பெட்டர் விஷயம் கிடையாது. ஏதாவது டவுட் இருந்தால் என்னோடய அட்வைஸ், நீங்கள் ஒழுங்காக எழுதிட்டு பொறுமையாக போய் கேளுங்க ஒரு டாக்டர்கிட்ட, அவர் யூஸ்வலாக எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமும், ட்ரீட்மெண்ட் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நான் பார்க்குறேன், நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், உங்களை மாதிரி வியாதி இருக்கிறவங்கள ஒரு கூட்டு மாதிரி, ஒரு 10 பீப்புள், 10 பேரை வந்துட்டு நாங்கள் ஒரு குரூப் மாதிரி ஆக்கிட்டு அவங்களுக்குள்ளே பகிர்ந்துருக்கிற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா புதுசாக ஒருத்தர் டயக்னோஸ் பண்ணுறதுக்கு சில டைம் என்ன பண்ணுவேன், ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த வியாதியிலேருந்து வெளியில் வந்தவரை கொண்டாந்து பக்கத்தில் வச்சோம்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு 1 வருஷம் முன்னாடி, 2 வருஷம் முன்னாடி, நான் ஆப்ரேஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா

0: கேட்டேன். என்ன மாதிரி ஏதாவது டவுட்னா நீங்கள் என்ன கேளுங்கள். ரொம்ப பவர்ஃபுல் அது. ஏற்கனவே ஒருத்தர் ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னா அவங்க நம்ம ஜூனியர் சீனியர் மாதிரி பள்ளிக்கூடத்தில் ஜூனியர் நம்ம ஏதாவது டவுட்னா போய் சீனியரை கேட்போம்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சால் பேஷன்ஸ் யூஸ்வலாக நல்லாவே அதை எடுத்துப்பாங்க. நேயர்களே, 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம்.
1: புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 12:55. நாம் கேட்டு ரசிக்கலாம் ரெட்ரோ ரதம்.
1: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ரெட்ரோ ரிதம்ஸில் தொடக்கமாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் நாகப்பட்டினம் ஆரே நாட்டுத்தர சிவா பாரதி, கீச்சாங்குப்பம் லக்ஷ்மி பாஸ்கர், வேளாங்கண்ணி சொக்கலிங்கம், மயிலாடுதுறை வேந்தன்.

0: நெற்கே நமது பண்பலையில் நாளை காலை 8:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: பைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் பைக்கிங் தான்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தரப்பகல் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை 24 செயல்படும். அனைத்து மருந்து கடை அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நெற்கை நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்பி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ERC நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்ட் இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்ட் உரம்.
4: 24 எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா தாருப்பைகள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கவிருப்போர் பேரளம் சரோ CBSE சங்கரா மெட்ரிகுலேஷன்.
6: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 இது ரெட்ரோ ருத்தம்.
7: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
8: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
7: ₹1500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம்.
9: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. ₹2000 மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
10: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7

0: 5 8 4 4 3.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ

0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், தஞ்சாவூர் சிமாட்டி சில்க்ஸ்.
3: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் திருவாரூர் சிமாட்டி சில்க்ஸ், தஞ்சாவூர் ரியோ குழந்தைகள் மருத்துவமனை.
5: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.
0: நேர்களுக்கு தங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுவோர் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
6: மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர்.
0: நாம் இணைந்திருப்பது கரைக்கால் பண்பலை 100.3. இது ரெட்ரோ ரத்தம். நிகழ்ச்சியில் ஒழிக்கவிருக்கும் இந்த பாடல் ரிக்ஷா மாமா திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், திட்டச்சேரி நிஷான், ஹலீம், கொள்ளிடம் காமராஜ், வில்லிவாக்கம் குபேந்திரன், ராஜலட்சுமி, கலாபதி, ரேவதி.

0: நேற்று இன்று பிற்பகல் 1:15 நமது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளின் நேரடி ஒளிபரப்பு கேட்கலாம்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: ரெட்ரோ ரிதம்ஸில் நிறைவாக ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் சீர்காழி வட்டம் மேலமாதூர், கலைஞர் தாசன் பாரி.

நேரம் 1:44 முப்பது நொடி.

0: நேயர்களே, மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சியின் நேரடி ஒளிபரப்பு.
1: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அதிமுக்கியமான நேரலையில் இணைய உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறது ஆகாஷ்வாணி.
2: வணக்கம் நேயர்களே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, முடிவுற்ற பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் 50வது ஆண்டு விழா ஆகிய நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பில் இப்போது உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறோம்.
1: முன்னதாக மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று முற்பகல் சென்னை வந்தடைந்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட திட்டத்தின் 4வது வழித்தடத்தின் ஒரு பகுதியாக நிறைவடைந்துள்ள பூவிருந்தவல்லி வடபழனி வரையிலான 14.64 கிலோமீட்டர் தொலைவிலான வழித்தடத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவர்களும் பயணித்தனர். முன்னதாக பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தமிழ்நாடு முதல்வர் ச ஜோசப் விஜய் அவர்களும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து நிகழ்வை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினர். பயணத்தின்போது இந்த நிகழ்வு மிகவும் ரசிக்கும் விதமாகவும் சிறப்பாகவும் நடைபெற்றது.
2: அதனைத் தொடர்ந்து ஐஐடியில் அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலுக்கு வருகை தரும்போது அவருக்கு மேளதாள வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருடன் பிரதமர் அவர்கள் சாமி தரிசனம் செய்த காட்சியை பார்க்க முடிந்தது. தரிசனத்தின் போது தாமரை பூக்களை தட்டில் வைத்து ஜலகண்டேஸ்வரரை தரிசனம் செய்தார் பிரதமரும் முதலமைச்சரும் கவர்னரும் இணைந்து. தரிசனம் முடித்து கோவில் குருக்களோடு சிறிது நேரம் அளவலாவினார்.
1: வழிபாடுங்கிறதே நமக்கான முயற்சிகளை ஒருங்கிணைப்பதற்கான தருணம் இது. இதில் நமது பிரதமர் எப்போதுமே நம்பிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோவிலின் கட்டுமான பணி காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி இந்த கோவில் புனரமைக்கப்பட்டதாக சொல்றாங்க. 1962 தொடங்கி 1965 இந்த கோவில் பணிகள் நிறைவடைந்தன. சென்னை ஐஐடி வளாகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் டெல்லி அவென்யூ பகுதியில் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில் வளாகம் அமைந்துள்ளது. இந்த கோவிலின் முக்கிய கடவுள் சிவபெருமான் சிவலிங்கமாக வழிபடப்படுகிறார். அவரது துணைவியான தேவி காத்யாயினியும் இங்கு வழிபடப்படுகிறார். சென்னை மெட்ராஸ் ஐஐடி தொடங்கப்படுவதற்கு முன்னாலேயே அந்த பகுதியில் சிவலிங்கம் மண்டபத்திலும் ஓலைக்கூரையின் கீழும் இருந்ததாக கூறப்படுகிறது. அப்பைய தீட்சிதர் இங்கு வந்து வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. நவராத்திரியின் முதல் நாள் பிரதமர் அவர்கள் இந்த வழிபாட்டினை இங்கு செலுத்தியது மிக சிறப்பு. இங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் பிரதமர் அவர்கள் பங்கேற்றார். உடன் தமிழக முதல்வரும் ஆளுநர் அவர்களும் வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இத்திருக்கோவிலில் மகாமேரு போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களாலேயே மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்தார். அதனைத் தொடர்ந்து
2: இப்போது
1: மூளை, அதாவது மனித மூளை ஆராய்ச்சி மையத்தை பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார்.
2: அதாவது பிரெயின் அட்லஸ் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு. அதாவது 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம், அதையும்

0: வைக்கிறதுக்கு உண்டான அந்த அந்த புகைப்படங்கள்லாம் பார்த்துட்டு அங்கே உள்ள பேராசிரியர்களோடு கலந்துரையாடிட்டு இருக்காரு.
1: இங்கு சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையம் இருக்கிறது. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பின்படி பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் மூப்பில் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் இங்கு ஆராய்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இங்கு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி மையத்தை மிகவும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு அங்குள்ள ஆராய்ச்சியாளர்களை அங்குள்ள தகவல்களை கேட்டு தெரிந்து கொண்டார் முதல்வர் அவர்கள். இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு பிரதமர் அவர்கள் வருகை தர இருக்கின்றார்.
0: அதாவது இந்த பிரெயின் சென்டரில் அவங்க ரெண்டு இல்லை மூணு பேர் சேர்ந்து பேசும்போது அவங்க பக்கத்தில் ஐஐடி பேராசிரியர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு பக்கத்திலே வந்து தமிழக முதல்வரும் நின்று அவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிஞ்சுது. பக்கத்து கவர்னர் அவர்களும் இணைந்து அந்த பேச்சை உற்று நோக்கி கொண்டிருந்த காட்சியை பார்க்க முடிந்தது. இப்போது சென்னை ஐஐடி கேவி மைதானத்தில் வளர்ச்சி திட்டங்களின் தொடக்க விழாவும் அடிக்கல் நாட்டு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்க இருக்கு.
1: பங்கேற்று சிறப்பிக்க உள்ள புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழாவின் நேரலையில் நாம் இன்னும் சற்று நேரத்தில் இணைய உள்ளோம். இந்த பெருமைமிகு விழாவில் முன்னிலை வகிக்க உள்ளார் தமிழ்நாடு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெறுகிறது.
0: இப்போ அந்த அடிக்கல் நாட்டு விழா சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது பல பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா இங்கே நடைபெற இருக்கு. அது என்னென்னா NH-83 நாகப்பட்டினம் தஞ்சாவூர் பிரிவில் 4 வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை சிபிசிஎல் நிறுவனத்தின் Group 2 மற்றும் Group 3 லாப்ஸ் திட்ட பணிகள் தொடக்கம், தூத்துக்குடி துறைமுகத்தின் தலையன் 7 சரக்கு பெட்டக முனையமாக மேம்படுத்தும் திட்டம், காமராஜர் துறைமுகத்தின் தளத்தை மேம்படுத்துதல் இயக்குதல் மற்றும் பராமரித்தல் திட்டம், தூத்துக்குடியில் சரக்கு வாகன நிறுத்த முனையும் திட்டம், தூத்துக்குடியில் தையல் மற்றும் கன்வேயர் அமைப்புகளோடு 3 பேக்கிங் இயந்திரங்கள் நிறுவுதல், அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் சம்பந்தமான திட்டம், தூத்துக்குடியில் 3 MW பசுமை ஹைட்ரஜன் எலக்ட்ரோலைசர் மற்றும் எரிபொருள் நிரப்பு மையம் அமைக்கிற திட்டம், NLC தூத்துக்குடியில் 250 MW 500 MWH பெஸ் திட்டம், இந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்களுக்கு பிரதமர் அவர்கள் இப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் அடிக்கல் நாட்டி தொடக்கி வைக்க போறாரு.
1: நமது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நீண்ட கால பொது வாழ்க்கை அனுபவத்துடன் நாட்டின் வளர்ச்சி மற்றும் நிர்வாகத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் தலைவராக அறியப்படுகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து தனது பொது வாழ்க்கை பயணத்தை தொடங்கி குஜராத் மாநிலத்தின் முதலமைச்சராக 13 ஆண்டுகள் பணியாற்றி தற்போது இந்தியாவின் பிரதமராக உயர்ந்தவர். அனைவரும் போற்றத்தக வகையில் 3வது முறையாக பாரத பிரதமராக பரிமளிக்கிறார் நமது பிரதமர். வளர்ச்சியை நோக்கி இந்தியா, வலிமையை நோக்கி இந்தியா, புதிய நம்பிக்கையுடன் முன்னேறும் இந்தியா, இதுவே நமது பிரதமரின் தாரக மந்திரம். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்ற அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை வலியுறுத்தும் அணுகுமுறையுடன் சமூக நலத்திட்டங்கள், பொருளாதார வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தித்துறை ஆகியவற்றில் பல்வேறு முயற்சிகள் நமது பிரதமர் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மேக் இன் இந்தியா என்ற முயற்சியின் மூலம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரிப்பது, முதலீட்டை ஈர்ப்பது மற்றும் ஏற்றுமதியை வளர்ப்பது போன்று தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. பெண்களின் முன்னேற்றம், பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை வலியுறுத்தும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ போன்ற திட்டங்களும் அவரது ஆட்சி காலத்தில் முக்கியமான திட்டங்களில் ஒன்றாகும். மக்கள் போற்றும் பிரதமராக வளர்ந்து பலம் வந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் விழா மேடைக்கு வந்து மக்கள் நலப்பணி திட்டங்களை தொடக்கி வைக்க உள்ளார்.
0: அதுபோக இந்த நிகழ்ச்சியில்

காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை மற்றும் ரயில்வே மேம்பாலங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். அதாவது ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க போகிறார். என்னென்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐஐடியில் வந்து அந்த பேராசிரியர்களோட கலந்து அந்த பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதையும் வந்து பிரதமர் அவர்கள் உரையாற்றும் போது அதை இந்த திட்டத்தை பற்றி விளக்கி மக்களுக்கு சொல்ல இருக்கிறார். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ஒரு மெலிசை பாடலை கேட்கலாமா?

0: சென்னை ஃபேஸ் டூ மெட்ரோ ரயில் தொடக்கம், ஐஐடி சென்னை நிகழ்வுகள், நந்தம்பாக்கம் வர்த்தக மைய நிகழ்ச்சிகள் என பிரதமரின் இன்றைய சென்னை பயணம் பல்வேறு முக்கிய நிகழ்வுகளால் நிறைந்துள்ளது. ஒருபுறம் நவீன உட்கட்டமைப்பு வளர்ச்சி, மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை மற்றும் கலாச்சாரம், மேளதாளங்கள் முழங்க நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தமிழ்நாடு பிரதமரை மிகச் சிறப்பாக வரவேற்றது. சற்றுமுன் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருந்த புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அவருடன் தமிழ்நாடு முதல்வர் ச. ஜோசப் விஜய் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் அவர்கள், ஐஐடியின் இயக்குநர் திரு. காமகோட்டி அவர்களும் உடன் இருந்து ஆர்வத்துடன் விவரங்களை கேட்டறிந்தனர்.
1: பல பணிகளுக்கான திறப்பு விழாவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடைபெற இருக்கு. அந்த வரிசையில் வடுகப்பட்டி தெற்கு வெங்கானல்லூர் பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், அப்புறம் வாடிப்பட்டி தாமரைப்பட்டி பிரிவை நான்கு வழிச்சாலையாக மாற்றும் திட்டம், காமராஜர் துறைமுக நிறுவனத்தின் கோல் பெர்த் 3 சென்னை துறைமுக ஆணையத்தின் நான்கு எக்ஸிம் கிடங்குகள், தூத்துக்குடியில் நான்கு வழிச்சாலை அமைக்கும் திட்டம், சென்னை துறைமுக ஆணையத்தின் மார்ஷலிங் யார்ட் மற்றும் ஜேடி ஈஸ்ட் அருகே தளம் அமைக்கப்பட்ட

0: சேமிப்பு முற்றம் அமைக்கும் திட்டம். தூத்துக்குடியில் இபிசி முறையில் 750 கனமீட்டர் கொள்ளளவு கொண்ட பசுமை மெத்தனால் கப்பல் எரிபொருள் சேமிப்பு மற்றும் நிரப்பு மையம் அமைக்கும் முன்னோடி திட்டம். சென்னை துறைமுக ஆணையத்தோட குரூஸ் டெர்மினலை மேம்படுத்தும் திட்டம் மற்றும் சி ஃபாரஸ்ட் கிளப்பை மேம்படுத்துகிற திட்டம். தூத்துக்குடியில் கூடுதலாக 2 மெகாவாட் சூரிய மின்சக்தி அமைப்பதற்கான வடிவமைப்பு பொறியியல், கொள்முதல், விநியோகம், பரிசோதனை மற்றும் பயன்பாட்டுக்கு கொண்டு வருதல் பற்றின திட்டம். செம்மஞ்சேரியில் உள்ள ஐஎம்யு தலைமை அலுவலகத்தில் இன்னோவேஷன் லேப் அமைக்கும் திட்டம். அப்புறம் பழனி, நாமக்கல், பரமக்குடி, அம்பாசமுத்திரம், வேலூர் கண்டோன்மெண்ட்டில் 5 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் அமைக்கிற திட்டமும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதோட திறப்போட நடைபெற இருக்குது. அதிலே நம்ம கலந்துக்க போகிறோம்.
1: தற்போது சென்னை ஐஐடியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மூளை ஆராய்ச்சி நிறுவனத்தை நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறார். உடன் தமிழக முதல்வர், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், ஐஐடியின் இயக்குனர் திரு காமகோடி, நமது தமிழ்நாடு ஆளுநர் விஸ்வநாத் அர்லேக்கர் ஆகியோரும் பங்கேற்று ஆர்வத்துடன் அங்கு நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளை கண்டு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கின்றனர். சென்னை ஐஐடியில் மூளை ஆராய்ச்சி மையத்தில் பக்கவாதம் போன்ற நோய்கள் வராமல் தடுப்பதற்கான ஆராய்ச்சிகள் மிகச்சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. வயது மூப்பு காரணமாக வரும் இன்னல்களை தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் பல நடைபெற்று வருகின்றன. இங்கு 100 மனித மூளை அமைப்புகள், அதாவது சிறு குழந்தையிலிருந்து வயது மூப்பு வரை உள்ள மனித மூளை அமைப்புகள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. செல்லுலர் மேப்பிங் அமைப்பு மூலம் பார்க்கின்சன், அல்சைமர் நோய்கள், டிமென்ஷியா போன்றவை வராமல் தடுக்கவும் இங்கு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. முன்னதாக நமது பிரதமர் அவர்கள் மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்கி வைத்தார். பயணம் என்பது அனைவரும் விரும்பக்கூடியது. ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லும்போது அது தொழில்முறை பயணமாக இருக்கலாம், பொழுதுபோக்காக இருக்கலாம், நண்பர் அல்லது உறவினரை சந்திக்க செல்லலாம், அவசர காலத்தில் விரைவாக செல்லவும் இருக்கலாம். குறித்த நேரத்தில் குறிப்பிட்ட காலத்திற்குள் செல்ல மெட்ரோ ரயில் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. சாலை மார்க்கமாக செல்லும்போது திடீரென்று போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம், குறித்த நேரத்திற்குள் செல்ல முடியாமல் போகலாம். சுகமாக பயணம் செய்யவும் அதே நேரத்தில் சரியான நேரத்திற்கு செல்லவும் மெட்ரோ ரயில் பொதுமக்களின் பாதுகாவலனாக நண்பனாக திகழ்கிறது. ரயில் நிலையங்களில் நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட் வசதி, பார்க்கிங் வசதி, இப்படி பல பல பொதுமக்களுக்கு தேவைப்படும் அனைத்து வசதிகளும் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. வரிசையில் நின்று நுழைவுச் சீட்டு வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை. QR கோட் ஸ்கேன் செய்தால் போதும். வாட்ஸ்அப் செயலி வழியாகவும் டிக்கெட் வாங்கலாம். எப்போது ரயில் வரும் என்று அவ்வப்போது அறிவிப்பு கேட்கவா வேண்டும் நம்ம மக்களின் மகிழ்ச்சிக்கு? அலுவலகத்திற்கு மற்றும் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு மலர்ந்த முகத்துடன் வியர்வை எரிச்சல் இல்லாமல் பயணம் செய்யலாம். ஆடி வரும் யானை, ஆர்ப்பரிக்கும் அலைக்கடல், அசைந்து வரும் ரயில், இம்மூன்றும் பார்க்க பார்க்க பேரழகு. மெட்ரோ ரயில் சேவையோ அழகுடன் ஆனந்தத்தையும் அள்ளித்தருகிறது. சற்று முன்னர் மெட்ரோ ரயில் சேவையை தொடக்கி வைத்தார் நமது பிரதமர். அவர்களுக்கு தமிழகம் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறது.
0: பிற்பகல் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழகத்தோட வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதே மாதிரி 3,700 கோடி மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி அது பணி முடிந்த திட்டங்களை தொடங்கியே வைக்கிறார். அதுக்கப்புறம் 750 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் நாட்டுக்கு பிரதமர் அர்ப்பணிக்கிறார். காரைக்கால் பேரளம் இடையேயான ரயில் பாதையையும் கோயம்புத்தூரில் 3 ரயில் மேம்பாலங்களையும் திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்பட்ட பழனி, வேலூர் கண்டோன்மெண்ட், அம்பாசமுத்திரம், பரமக்குடி மற்றும் நாமக்கல் ரயில் நிலையங்களையும் பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார்.
1: தமிழகத்தின் தலைநகர் சென்னை இன்று ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னைக்கு வருகை தந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி பயணத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைப்பதற்கும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதற்கும் பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பில்

0: புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும் வகையில் மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட பணிகளின் தொடக்கம் இன்று அதிமுக்கிய நிகழ்வாக கருதப்படுகிறது.
1: அதுக்கு முன்னாடி இந்த பெருமை வாய்ந்த இந்த நிகழ்ச்சி நடைபெற இந்த ஐஐடி வளாகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி 2.5 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இது முற்காலத்தில் கிண்டி தேசிய பூங்கா இருந்த வளாகத்தில் அமைஞ்சிருந்தது. முற்றிலும் கல்விக்கூட வளாகத்தில் தங்கி படிக்கிற கல்விக்கூடமாகிய அந்த கழகத்தில் ஏறத்தாழ 360 ஆசிரியர்கள், 4000 மாணவர்கள், அப்புறம் 1250 நிர்வாக துணை அலுவலர்கள் இருக்காங்க. 1961 நாடாளுமன்ற ஆணை பெற்ற நாளிலேருந்து இந்த நாட்டின் கற்பித்தல், ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறை பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய

0: ஆய்வு மற்றும் தொழில் அறிவுரை துறைகளில் முதன்மை மையமாக இந்த ஐஐடி வளர்ந்திருக்கு. அது இதோட வரலாறு பார்த்தோம்னா 1956 ஜெர்மன் அரசு இந்தியாவுக்கு பொறியியலில் உயர்கல்வி வழங்க கல்விக்கூடம் ஒன்றை நிறுவ தொழில்நுட்ப உதவி வழங்கியது. இதுக்கான முதல் இந்திய ஜெர்மன் உடன்பாடு 1959 அப்போதைய மேற்கு ஜெர்மனியோட பான் நகரில் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட்டு சென்னையில் தொடங்கப்பட்டது. அப்போதைய மேற்கு ஜெர்மனி அரசோட கல்வி, தொழில்நுட்பம் மற்றும் நிதி உதவியோடு இந்திய தொழில்நுட்ப கழகம் ஐஐடி தொடங்கப்பட்டது. அச்சமயத்தில் இது ஜெர்மன் அரசால் அவங்க நாட்டுக்கு வெளியே மேற்கொண்ட மிகப்பெரிய ஒரு கல்வி திட்டமாகும் இந்த ஐஐடி. இது பின்னாடி வரக்கூடிய ஆண்டுகளில் ஜெர்மானிய பல்கலைக்கழகங்களோடும் கல்வி நிறுவனங்களோடும் பல ஒருங்கிணைந்த ஆய்வு திட்டங்களை நடத்துறதுக்கு வழி போட்டு கொடுத்தது.
1: இங்குள்ள துறைகளோட படிப்புகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். விமானவியல் பொறியியல், செயலாக்க விசையியல், உயிரி தொழில்நுட்பம், வேதி பொறியியல், குடிசார் பொறியியல், கணினி அறிவியல் மற்றும் பொறியியல், மின் பொறியியல், பொறியியல் வடிவமைப்பு, எந்திர பொறியியல், உலோக மற்றும் பொருளியல் பொறியியல், பெருங்கடல் பொறியியல், வேதியியல், கணிதம், இயல்பியல், மனிதம், சமூக அறிவியல், மேலாண்மை பாடங்களை இங்கு தேர்ந்தெடுத்து படிக்கவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. அதற்கான துறைகள் இங்கு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றன. இன்றைய இந்தியாவின் டிஜிட்டல் மாற்றம், தொழில்நுட்ப வளர்ச்சி, உள்கட்டமைப்பு முன்னேற்றம், உள்நாட்டு உற்பத்தி மற்றும் உலக அரங்கில் இந்தியாவின் பங்களிப்பு ஆகியவற்றை முன்னிறுத்தி செயல்படும் அரசின் தலைமை பொறுப்பை பிரதமர் மோடி அவர்கள் சிறப்பான முறையில் செய்து வருகிறார். தொடர்ச்சியான உழைப்பு, உறுதியான முடிவுகள், வளர்ச்சியை நோக்கிய பார்வை இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு வளர்ந்த நாடாக உருவாக்க வேண்டும் என்ற இலக்குடன் பயணிக்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பங்கு பணியை மிக பெருமையுடன் இந்நிகழ்வில் நினைவுபடுத்துகின்றோம்.
0: இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஐடி வளாகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வில் 750 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள பல்வேறு ரயில் உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். சென்னை பெட்ரோலியம் நிறுவனத்தோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் திறனை மேம்படுத்தும் வகையில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். அப்புறம் 3700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி வைப்பதோட முடிவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். நாகை தஞ்சாவூர் இடையே திருவாரூர் புறவழிச்சாலை அமைப்பதற்கும் அவர் அடிக்கல் நாட்டுகிறார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தவும் துறைமுகத்தோட சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கவும் பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார். பிரதமர் வருகையொட்டியும் சென்னையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
1: இப்போ தொடர்ந்து ஒரு மெல்லிசை பாடலை கேட்டு நேரலையுடன் இணையலாம்.

0: இன்று அக்டோபர் 11 தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் கவனம் பெறும் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவின் பிரதமர் மாண்பமை திரு நரேந்திர மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை புரிந்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சி, சென்னையின் போக்குவரத்து கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு திட்டங்கள், புதிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், தொழில்நுட்ப வளர்ச்சி என பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய முக்கியமான நிகழ்வுகளை இன்னும் சற்று நேரத்தில் தொடக்கி வைக்கவுள்ளார். முன்னதாக பிரதமர் அவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். இன்று முற்பகலில் சாலை மார்க்கமாக கார் மூலம் போரூர் புறவழிச்சாலை மெட்ரோ ரயில் நிலையம் வந்தடைந்தார். அங்கு தமிழ்நாடு முதல்வர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள் பிரதமரை வரவேற்றார். பூந்தமல்லி புறவழிச்சாலை வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முற்பகலில் தமிழ்நாடு முதல்வரும் பிரதமருடன் இணைந்து கொடியசைத்து ரயில் சேவையை தொடக்கி வைத்தார். பின்னர் பிரதமர் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்களும் மெட்ரோ ரயிலில் பயணம் செய்தனர். மெட்ரோ ரயில் அதிகாரிகள் மெட்ரோ ரயிலின் உயரிய சேவைகள் குறித்து பிரதமர் அவர்களிடம் விளக்கி கூறினார். பயணத்தின் போது இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்தது. மெட்ரோ ரயில் பயணம் செய்யும்போது சுமார் 21 ஸ்டார்ட் அப் நிறுவனர்களோடு பிரதமர் அவர்கள் கலந்துரையாடினார், பேசினார். அவர்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு ஆலோசனைகள் கூறினார். அவர்களது வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கான பயனுள்ள தகவல்களை, உதவிகளை செய்வதாகவும் கூறினார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் தற்போது பிரெயின் சென்டர் அமைப்பில் நமது பிரதமர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். 6 கம்பெனிகள் சிஇஓக்களுடன் பிரெயின் சென்டரில் உரையாடி கொண்டிருக்கிறார். பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இவை குறித்தும் அந்த கலந்துரையாடலில் கருத்துக்கள் இடம்பெற்றன. சற்று முன் நடைபெற்ற நிகழ்வு அது. சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் புதிய மூளை ஆராய்ச்சி மையத்தை மதிப்புமிகு பிரதமர் அவர்கள் பார்வையிட்டார். அப்போது அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்வுகளை ஆர்வத்துடன், அங்கு கூறப்படும் கருத்துக்களை ஆர்வத்துடன் கேட்டறிந்தார்.
1: அந்த உரையாடி கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அந்த 6 கம்பெனி சிஇக்களோடு வெகு உன்னிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை உன்னிப்பாக கலந்துரையாடல் மூலமாக வெளிப்படுத்தினார் பிரதமர் அவர்கள். அது எது சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னா, பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின் வாகனங்கள், போக்குவரத்து, தளவாடவியல், மாணவர்களுக்கான நூதன கண்டுபிடிப்புகள், இது சம்பந்தமான விஷயங்களை அங்கே உள்ள சிஇக்களோடு கலந்து உரையாடி சில கருத்துக்களெல்லாம் அவங்கள்ட்டேந்து வாங்கினாங்க.
0: இதற்கும் முன்பாகவே ஐஐடியில் அமைக்கப்பட்டிருக்கும் அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தார். அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்னும் முகமாக அவர் 1962 ஆண்டு தொடங்கி 1965 ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட காஞ்சி மகா பெரியவரின் வழிகாட்டுதலின்படி

0: இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்ட வளாகத்தில் பிரதமர் அவர்கள் வழிபாடு செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அப்பைய தீட்சிதர் முதலான பெரியோர்கள் சான்றோர்கள் இங்கு வழிபட்டதாக வரலாறுகள் தெரிவிக்கின்றன. இன்று நவராத்திரியின் முதல் நாள் வழிபாட்டினை இன்று பிரதமர் அவர்கள் IIT ஜலகண்டேஸ்வரர் வளாகத்தில் செய்தது மிகவும் சிறப்புக்குரியது. அங்கு நடைபெற்ற தூபதீப ஆராதனைகளில் அவர் பங்கேற்றார். சென்னை IIT மெட்ராஸ் தொடங்கப்படுவதற்கு முன்பே அந்த பகுதியில் சிவலிங்கம் ஒரு ஓலை கூரையின் கீழ் இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கிருந்த கிராம மக்கள் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்தனர். IIT மெட்ராஸ் நிறுவனம் தொடங்கப்பட்ட போது அங்குள்ள மக்கள் மகா பெரியவரிடம் சென்று கோவில் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அவருடைய ஆலோசனையின் பேரில் IIT மெட்ராஸ் வளாகத்தில் கோவில் கட்டப்பட்டது. அங்குதான் நமது மதிப்புமிகு மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தமது வழிபாட்டினை இன்று செலுத்தினார். தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. உடன் தமிழக முதல்வர் அவர்களும் ஆளுநர் அவர்களும் IIT-யின் இயக்குநர் திரு காமகோடி அவர்களும் வழிபாட்டில் பங்கேற்றனர். இத்திருக்கோவிலில் ஒரு மகாமேரு போன்ற அமைப்பையும் நாம் கண்டோம். அதற்கு பிரதமர் அவர்கள் தமது திருக்கரங்களால் மலர்களை கொண்டு பூஜை செய்தார்.
1: அதாவது சென்னை பூந்தமல்லி, அதாவது மக்களோட நேர விரயத்தை குறைக்கிற வகையில் சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையேயான இரண்டாவது கட்ட மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் அவர்கள் இன்று தொடங்கி வச்சிருக்கார். 4,900 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாவது கட்டமான பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த மெட்ரோ ரயிலில் அவர் பயணம் மேற்கொண்டு பல தகவல்களையும் அங்கே பயணம் செய்தவர்களோடு பேசி ஆலோசித்து நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த பிரதமருக்கு தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கினார்கள். பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கான 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் பிரதமர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். 3,700 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட உள்ள தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டி நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்க இருக்கிறார்.
0: இன்றைய நிகழ்வுகளில் மிகவும் முக்கியத்துவம் பெறுவது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தட தொடக்கம். சுமார் 14.64 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த வழித்தடத்தில் 11 உயர்மட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன. பூந்தமல்லி, போரூர், வளசரவாக்கம், பிருகம்பாக்கம், வடபழனி என சென்னையின் மேற்கு மற்றும் புறநகர் பகுதிகளை நகரின் போக்குவரத்து வலை அமைப்புடன் மேலும் இணைக்கும் இந்த புதிய பாதை பொதுமக்களின் தினசரி பயணத்திற்கு புதிய வாய்ப்பினை உருவாக்குகிறது. சாலை போக்குவரத்து நெரிசலுக்கு மாற்றாக வேகமான பயணத்திற்கு ஒரு புதிய பாதையாக சென்னையின் எதிர்கால நகர்ப்புற போக்குவரத்தின் இந்த மெட்ரோ வழித்தடம் இன்று ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறது. இத்துடன் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணிப்பதும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவதும் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளன. சென்னை இன்று விழா கோலம் பூண்டுள்ளது. தமிழகம் இன்று புதிய திட்டங்களை வரவேற்கிறது. வளர்ச்சியின் புதிய பாதையில் தமிழ்நாடு பயணிக்கிறது. அவற்றை நாட்டுக்கு அர்ப்பணித்த சென்னைக்கு வருகை தந்திருக்கும் நமது பிரதமருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும்.
1: நேயர்களே, இன்னும் 3-4 நிமிடங்களில் பிரதமர் அவர்கள் சென்னை IIT வளாகத்துக்குள் வருகை தர இருக்கிறார். அதற்கான நிகழ்வுக்காக நாம் காத்திருப்போம். இன்னும் சற்று நேரத்தில் மேடையில் தன்னுடைய இருக்கையில் சென்று அமர்வார் என்று எதிர்பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த நிகழ்வு நடைபெற உள்ளது.
0: ஒரு புறம் நவீன மெட்ரோ ரயில், மறுபுறம் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை, மேளதாளங்கள், நாகஸ்வரம், தவில், நாட்டுப்புற கலைகள், புதிய தொழில்நுட்பத்தை வரவேற்கும் தமிழகம், அதே நேரத்தில் தனது 1000 ஆண்டு கால பாரம்பரியத்தையும் பாதுகாக்கும் தமிழகம். இன்னும் சற்று நேரத்தில் விழா நிகழ்வுகள் தொடங்கப்பட உள்ளன. விழா மேடைக்கு பிரதமர் அவர்களை எதிர்பார்க்கிறோம். உடன் முக்கிய விருந்தினர்களையும் எதிர்பார்க்கிறோம். இப்பெருமைமிகு விழாவில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்

0: ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர்கள் முன்னிலை வகிக்க உள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு சா ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர் லால் அவர்கள், செய்தி மற்றும் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் ஆகியோர் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளனர். இத்தகு சிறப்பு வாய்ந்த விழா சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகம் கேந்திரிய வித்யாலயா மைதானத்தில் நடைபெற உள்ளது. பிரதமர் அவர்கள் சென்னை ஐஐடி வளாகத்தில் சில முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய தகவல்களையும் விவரங்களையும் ஆர்வத்துடன் கேட்டறிந்து வருகிறார்.
1: சற்று முன் 6 கம்பெனி சிஇக்களோடு மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து கலந்துரையாடி தகவல்களை பெற்றார் நமது பிரதமர் அவர்கள். அதாவது பேட்டரி தொழில்நுட்பம், ட்ரோன்கள், பசுமை இயக்கம், பாதுகாப்பு தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் கட்டமைப்பு, மேலாண்மை, சூரிய சக்தி, மின்வாகனங்கள், போக்குவரத்து, இது குறித்த பல விஷயங்களோடு அந்த சிஇக்களோடு கலந்துரையாடி கருத்துக்களை கேட்டறிந்தார்.
0: சாலை இணைப்பு, ரயில் இணைப்பு, தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அமைந்துள்ளன. ஐஐடி அறிவும் தொழில்நுட்பமும் சந்திக்கும் இடம். இந்தியாவின் முன்னணி தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்களில் ஒன்றான ஐஐடி அறிவியல் ஆராய்ச்சி, புதிய கண்டுபிடிப்புகள், செயற்கை நுண்ணறிவு, புதிய தொழில்நுட்பங்கள், இளம் தலைமுறையினரின் கனவுகள், இவை அனைத்தும் சந்திக்கும் அறிவு களஞ்சியமாக விளங்குகிறது ஐஐடி மெட்ராஸ். நேரலை தொடரும் வரை

0: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் சென்னை ஐஐடி மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெறும் 13,000 கோடி மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களின் தொடக்க விழா, புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் இப்போது நம்மை இணைத்துக் கொள்வோம்.
1: அதனைத் தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட உள்ளது. நாட்டுப்பெண் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்து பாட தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
2: As we begin our on stage proceedings, may we kindly request all of our guests to please rise for the national anthem, followed by the தமிழ்தாய் வாழ்த்து presented to us by the students of Music College.

0: Thank you. We invite you to take a seat.
1: இப்போது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பூங்கொத்து மற்றும் பொன்னாடை வழங்கி வரவேற்கிறார்கள்.
0: May we now humbly request the Honorable Chief Minister of Tamil Nadu to kindly felicitate the Honorable Prime Minister of India.

0: நன்றி ஐயா. சிறப்பு வாய்ந்த இன்றைய நிகழ்வில் வரவேற்புரையாற்ற மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் வெளி விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.
1: To formally welcome this distinguished gathering and set the context for today's proceedings, may we kindly invite Dr. L. Murugan Avargal, Honorable Minister of State for Information and Broadcast and Parliamentary Affairs.
2: Bharat Mata Ki! Bharat Mata Ki! Bharat Mata Ki! 11,000 கோடி ரூபாய் திட்டங்களை நமக்கெல்லாம் கொடுக்க வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர், உலகத்திற்கு வழிகாட்டியாக இருக்கின்ற தலைவர், 25 ஆண்டுகள் தொடர்ந்து பொது சேவை செய்து கொண்டிருக்கின்ற தலைவர், குஜராத் முதலமைச்சராக பாரத பிரதமராக இன்றைக்கு நம்மளிடத்தில் வந்திருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களை, மாண்புமிகு ஆளுநர் திரு ராஜேந்திர வி அல்கே அன்லேக்கர்ஜி அவர்களை, மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை, மாண்புமிகு அமைச்சர்

0: திரு என் ஆனந்த் அவர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சுமதி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் பவன்குமார் கோயங்கா அவர்களே, ப்ரொஃபசர் காமக்கோடி அவர்களே, திரு கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, பாராளுமன்ற உறுப்பினர்களே, தமிழக மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளே, ஐஐடி சேர்ந்த பேராசிரியர்கள், ஐஐடி மாணவ மாணவ சமுதாய அனைவருக்கும் கூட என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த 25 ஆண்டை கொண்டாடும் விதமாக இங்கு வந்திருக்கிறார். தமிழக மக்களின் சார்பில் நாம் எல்லாம் எழுந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, 25 ஆண்டுகள் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் பணியாற்றி விட்டு நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலியை கொடுத்து தமிழக மக்கள் நாம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை கொடுப்போம். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்ப பார்த்துட்டு வந்தாங்க ஜி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் 2014 வெறும் 400 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இருந்தது, இன்றைக்கு 250,000 ஸ்டார்ட் அப் கம்பெனிகள் இந்தியாவில் வந்திருக்குன்னா நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய ஊக்கமும் உற்சாகமும். சகோதரர்களே, இந்த 12 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்களுடைய தேசிய ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோவை கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சென்னை மெட்ரோ உண்டே 2ஆம் கட்டத்தை, அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ஐசிஎஃப்ல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது. கோவிட் நேரத்தில் கிட்டத்தட்ட 220 கோடி பேருக்கு இலவசமாக வேக்சின் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மகான் இங்கு வந்திருக்கிறார். தமிழ் மொழியினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய பெருமையை 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டெல்லியில பிரிக்ஸ் மாநாடு நடந்தது. நம்மளுடைய ரஷ்யாவுடைய அதிபர் அவர்கள் வந்திருந்தார்கள். அப்பொழுது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ரஷ்ய அதிபருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பெருமை, தமிழகத்தினுடைய தொன்மை திருக்குறளை, ரஷ்ய மொழியிலான திருக்குறளை அவருக்கு கொடுத்து அவர்களை வரவேற்றார்கள். அதே போல ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி முகப்புல சீன அதிபர் உலக தலைவர்களை வரவேற்று தமிழர்களுக்கு உலகரங்கில பெயர் சேர்த்தது மட்டுமல்ல, காசி தமிழ் சங்கமும் வருவதோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளுவருக்கு கலாச்சார மையம் மலேசியாவில், சிங்கப்பூர்ல, ஸ்ரீலங்காவில், அமெரிக்காவில், ஐரோப்பாவில் காசி தமிழ் சங்கமம் கொடுத்து ஐநாவில் ஐநா சபையில் நம்மளுடைய தமிழ் மொழியை உரக்க யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று உரக்க செய்த நம்மளுடைய தலைவர் பாரதியாருக்கு இந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு இருக்கை அமைத்து கொடுத்த மாபெரும் தலைவர் நம்மளிடத்தில் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத்.
1: மிக்க நன்றி ஐயா. தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை உணர்ந்து சொன்னதை செய்யும் வேகத்தோடும் வெளிப்படையான நிர்வாகத்தின் மூலமும் நேர்மையான நல் ஆட்சியை தந்து கொண்டிருக்கும் மக்கள் தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை உரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, Tamil Nadu is charting a path of transformation, and at this juncture we humbly invite the Honorable Chief Minister of Tamil Nadu, Thiru C. Joseph Vijay Avargal, to address the gathering.
3: Honorable Prime Minister, Honorable Governor, Honorable Minister of State for Information, Broadcasting and Parliamentary Affairs, மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வள ஆதாரத்துறை அமைச்சர் அவர்கள்,

டிக்னிட்டரிஸ் ஆன் தி டயர்ஸ், மாண்புமிகு அமைச்சர்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசின் உயர் அலுவலர்கள், பேராசிரியர்கள், மாணவ மாணவியர்கள் மற்றும் விழாவில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். On behalf of the government and the people of Tamil Nadu, I extend a warm welcome to Honorable Prime Minister and convey our thanks for the inauguration of Chennai Metro Rail Project Phase 2 from Vadapalani to Poonamalli, and also for inauguration and foundation stone laying of various infrastructure projects. Tamil Nadu pallayiram aandugalai கடந்த பண்பாடுகளையும் அவற்றை இன்றளவும் உயிர்ப்புடன் பேணி பாதுகாத்து வரும் மக்களையும் கொண்ட சிறப்புமிக்க மாநிலமாகும். உலகின் தொன்மையான மொழிகளில் ஒன்றான தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்கள் வாழும் இம்மாநிலம் சிறப்பான வரலாறு, இலக்கியம், கலை, கட்டடக்கலை மற்றும் பண்பாடு மரபுகளால் தனித்துவம் பெற்றுள்ளது. Our government has transformed the political landscape and ushered in a new political chapter, having successfully completed more than 100 days, we are striving to establish a corruption-free and transparent administration rooted in social justice. Pirappukkum ella uyirkkum endra uyiriya tattuvathin adipadaiyil namad arasu anaivarum ulladakkiya valarchiyai ookkivittu kalvi, sugadharam, velan valarchi, meenavar nalan matrum ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை இலக்காக கொண்டு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு குழந்தைகள், பெண்கள், திருநர், விவசாயிகள், மீனவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் மேக் அ ஸ்ட்ராங் இந்தியா. தமிழ்நாடு ஹேஸ் ஆல்வேஸ் பீன் அ ஃபவுண்டேஷன் ஃபார் இந்தியாஸ் எக்கானமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ரஸ். ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படும் போது அதன் பலன் நேரடியாக மக்களின் வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்பதே நமது அணுகுமுறை. தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய மூன்றுக்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும். ப்ரெசன்ட்லி சென்னை மெட்ரோ ரயில் ஹேவ் 54 kilometers ஆஃப் ஆபரேஷனல் லைன் இன் ஃபேஸ் 1. காரிடார் 4 ஆஃப் ஃபேஸ் 2 ஆஃப் தி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் கவரிங் 14.64 kilometers ஃப்ரம் பூனமல்லி பைபாஸ் டு வடபழனி has been inaugurated today, and about 104 kilometers of metro rail network under phase 2 is currently under construction. I take this opportunity to request that phase 3 of the Chennai metro rail project covering approximately 65 kilometers from airport to Kilambakkam, Poonamalli to Sungavachathram and Coimbatore to Pattabhiram be approved early to improve connectivity, strengthen public transport and ensure comprehensive coverage of the Chennai metropolitan area. Similarly, I request Honorable Prime Minister to reconsider the proposal of construction of metro rail in Coimbatore and Madurai cities in view of the future development and economic growth of the western and southern part of Tamil Nadu. I also take this opportunity to request to give approval for interstate metro rail line from Hosur in Tamil Nadu to Bommasandra in Karnataka for the benefit of

0: both the states. I would like to thank the Honorable Prime Minister for announcing two high-speed rail corridors between Bengaluru, Hyderabad and Chennai in the Union Budget 2026. These projects will surely benefit this region. We have already made a request to Government of India for sanction of high-speed rail corridor from Chennai to Kanyakumari and Chennai to Coimbatore to better serve Tamil Nadu. This will also benefit tourism sector. Further, I wish to highlight a few important infrastructure projects for sanction by the Government of India on a priority basis. These include the 6th laning of the Chengalpattu Trichy section of GST road NH32, the 6th laning of the Trichy Panchapur Jayapuram Karur section of NH81, the 6th laning of the Karur Coimbatore section, and the elevated corridor from Madhavaram to Solavaram on NH87. Timely approval and implementation of these projects will greatly support the economic development of the nation. I also take this opportunity to place a few more requests to the Honorable Prime Minister. Interlinking of rivers is essential to bring water equity across the states. Godavari-Kaveri linkage project represents important opportunity for augmenting water resources in southern states. I request the Government of India to accord priority and take it up as a national project. The Tamil Nadu Legislative Assembly has recently passed a resolution seeking the use of Tamil as the principal language in the proceedings of the Honorable High Court of Madras. A proposal has been sent for seeking consent of Honorable President. The same may be considered at the earliest, thereby enabling the use of Tamil in the proceedings of the High Court. Under the SSA scheme, an amount of ₹5,110 crore of central share is due to Tamil Nadu. I request the Government of India to release the amount without any conditionalities. இன்றைய இந்த நிகழ்வை சிறப்பித்த மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: மிக்க நன்றி ஐயா. இன்று 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளன. சென்னை மெட்ரோ திட்டம் 2ம் கட்டத்தின் உயர்மட்ட பாதை மற்றும் புதிய அம்ரித் பாரத் ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திறந்து வைத்து, NH83 நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை பணிகள், பேட்டரி ஆற்றல் சேமிப்பு, லூப் ஆயில் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் திட்டம், காமராசர் மற்றும் வாபு சிதம்பரனார் துறைமுகங்களின் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி, காரைக்கால் பேரளம் புதிய ரயில் பாதை, ரயில்வே மேம்பாலங்கள் மற்றும் IIT மெட்ராஸின் பிரெயின் அட்லஸ் மற்றும் 100 ஹியூமன் பிரெயின்ஸ் மிஷன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்குமாறு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து திட்டங்கள் தொடர்பான காணொளியையும் காண இருக்கின்றோம்.
2: Ladies and gentlemen, we now move to the heart of today's proceedings, the inauguration of Phase 2 Chennai Metro Rail Line, Amrit Bharat Railway Stations and various projects across the state, the laying of foundation stones for the NH83 four-lane Thiruvarur Bypass, development schemes of Kamarajar Port and V.O. Chidambaranar Port and other infrastructure projects across the state, and the dedication to the nation of the Karaikal Peralam New Railway Line, rail flyovers, IIT Madras's SG Brain Atlas and 100 Human Brains Mission Scheme and various projects across the state, accompanied by a video showcasing these projects. Together, these initiatives amount to a grand total of 13,000 crores. May we humbly request the Honorable Prime Minister to digitally unveil the projects.

0: project will strengthen indigenous production at V.O. Chidambaranar Port. Investments in container infrastructure and green hydrogen will strengthen logistics while accelerating the transition towards cleaner energy. Under the Honorable Prime Minister's vision, the progress of every state becomes the strength of the nation. A stronger Tamil Nadu, a developed India.
1: Thank you, sir, for unveiling these landmark initiatives.
2: நமது பாரத திருநாட்டை வலிமையான பொருளாதார பாதையிலும் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியிலும் முன்னெடுத்து சென்று உலக அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி கொண்டிருக்கும் நமது தேசத்தின் தலைவர் நம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை விழா பேருரையாற்ற பணிவன்புடன் அழைக்கின்றோம்.
1: And now, ladies and gentlemen, a leader whose vision has shaped a brand new chapter in India's journey of growth and transformation. A leader whose foresight, unwavering commitment and decisive leadership have truly paved the way for a journey that has strengthened the confidence and aspirations of a billion Indians. It is with utmost pride and privilege that we invite the Honorable Prime Minister of India, Shri Narendra Modi ji, to address the gathering.

0: तमिलनाडु के राज्यपाल राजेंद्र आर्लेकर जी, चीफ मिनिस्टर श्री जोसेफ विजय जी, केंद्रीय मंत्रिमंडल में मेरे साथी एल मुरुगन जी, नयनार नागेंद्र जी, हिंदू तमिल சகோதர சகோதரிகளே வணக்கம்.
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஆர்லேக்கர் அவர்களே, முதலமைச்சர் ஓ ஜோசப் விஜய் அவர்களே, மத்திய அமைச்சரவையின் என்னுடைய சகாவான எல் முருகன் அவர்களே, மக்களவையின் என்னுடைய சகாவான நயினார் நாகேந்திரன் அவர்களே, எனது தமிழ் சகோதர சகோதரிகளே வணக்கம்.
0: It is a pleasure to be in Chennai with all of you. This is a historic day for Tamil Nadu. Today's program involves projects worth 13,000 crore rupees. We are inaugurating many completed projects and laying foundations for new ones. Some will make daily travel easier, others will strengthen industry and trade. Together they will create jobs for young people across Tamil Nadu. I congratulate the people of the state on this occasion.
1: இந்த சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: ஆஜ் சே நவராத்திர கே பாவன் பர்வ கா சுபாரம்ப ஹோ ரஹா ஹை. நவராத்திரி கா யே புண்ணிய அவசர் ஔர் சிவ் கே சாத் சாத் சக்தி கி பவித்திர பூமி தமிழ்நாடு. ஆர் இஸ் கார்யக்ரம் மே ஆனே சே பஹலே முஜே ஜல் கண்டேஸ்வர் மந்திர் மே பகவான் சிவ் கா ஆசீர்வாத் பிராப்த கர்னே கா சௌபாக்ய பி மிலா ஹை. மே தமிழ்நாடு கி தீர்த்த பூமி சே சபி தேஷ்வாசியோ கோ நவராத்திரி

0: की हार्दिक शुभकामनाएं देता हूं।
1: நண்பர்களே, இன்றிலிருந்து நவராத்திரி புனித காலம் தொடங்குகின்றது. நவராத்திரியின் இந்த புனிதமான வேளையிலே சிவனோடு கூடவே சக்தி பீடம் கொண்டிருக்கும் பவித்திரமான பூமியாம் தமிழ்நாட்டிலே நான் இருக்கின்றேன். இங்கே வருவதற்கு முன்னாலே ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பகவான் சிவனுடைய நல்லாசிகளை பெறும் பெரும் பேறு எனக்கு கிட்டியது. புண்ணிய பூமியாம் தமிழ்நாட்டிலிருந்து நாட்டு மக்கள் அனைவருக்கும் நான் நவராத்திரி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் ஜி ஆர் பாரத் ரத்ன நானாஜி தேஷ்முக் கி ஜெயந்தி பி ஹை. இன் தோனோ விபூதியோ கா ஜீவன் हमें राष्ट्र सेवा के प्रति और अधिक समर्पण से काम करने की प्रेरणा देता है। मैं इस मंच से इन दोनों महान विभूतियों को नमन करता हूं।
1: நண்பர்களே, இன்று பாரத் ரத்ன ஜெயபிரகாஷ் நாராயண் நாராயண் தேஷ்முக் நானாஜி தேஷ்முக் ஆகியோருடைய பிறந்த நாளும் ஆகும். அவர்களுடைய வாழ்வு தேசபக்தி, தேச சேவை, அர்ப்பணிப்பு உணர்வு ஆகியவற்றின் ஒரு அடையாளமாக விளங்குகின்றது. அவர்களை இந்த வேளையிலே நான் நினைவு கூறுகிறேன்.
0: நண்பர்களே, அபி குத்தேர் பஹலே ஐஐடி மதராஸ் மே முஜே வஹாங் கே பிரெயின் ரிசர்ச் சென்டர் மே ஜானே கா அவசர் மிலா ஹை. இஸ் ஃபீல்ட் மே ஹோனே வாலி ரிசர்ச் பப்ளிக் ஹெல்த் கி ஃபீல்ட் மே अनेक नए अवसर पैदा कर सकती है। इस विजिट के अलावा मुझे चेन्नई मेट्रो के एक और स्टेज को भी जनता को समर्पित करने का अवसर मिला है।
1: நண்பர்களே, சற்று முன்னால் மதராஸ் ஐஐடியிலே பிரெயின் ஆய்வு மையம் செல்லும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. இந்த துறையிலே நடைபெற்று வரும் ஆய்வு பொது சுகாதாரத் துறையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இந்த வருகையை தவிர சென்னை மெட்ரோவின் மேலும் ஒரு விரிவாக்கத்தை அர்ப்பணிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிட்டியது.
0: நண்பர்களே, மந்திர் சே மெட்ரோ தக் தமிழ்நாடு கே அனுபவ் யஹி ஆஜ் கே பாரத் கி ஸ்பிரிட் ஹை. பாரத் அப்னி சாஸ்கிருதிக் சக்தி சே பிரேரணா லேதா ஹை, விஜ்ஞான் கி பிரகதி சே ஆகே படதா ஹை ஆர் ஆதுனிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கே ஜரியே नए अवसरों का निर्माण कर रहा है। हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही है।
1: நண்பர்களே, ஆலயம் முதல் மெட்ரோ வரை தமிழ்நாட்டின் இந்த அனுபவம் இதுதான் பாரதத்தின் உணர்வு. பாரதம் தனது கலாச்சார சக்தியிலிருந்து உத்வேகம் பெறுகின்றது, அறிவியல் வளர்ச்சியால் முன்னேறுகிறது, மேலும் நவீன உள்கட்டமைப்பு வாயிலாக புதிய வாய்ப்புகளை அமைத்துக் கொண்டு வருகின்றது. நமது பாரம்பரியம் மற்றும் நமது எதிர்காலம் தொடர்பான எதிர்பார்ப்புகளை ஒன்றிணைத்து நாம் முன்னேறி வருகின்றோம்.
0: நண்பர்களே, குத் தின் பஹலே ஹி ஆப் சப்கே ஆசீர்வாத் சே தேஷ்வாசியோ கே பிரேம் கே காரண் हेड ऑफ द गवर्नमेंट के रूप में मैंने 25 वर्षों का एक महत्वपूर्ण पड़ाव पार किया है। अक्टूबर 2001 में मैंने मुख्यमंत्री के रूप में शपथ ली थी और तब से देशवासियों ने सीएम और फिर पीएम के रूप में सेवा करने का अवसर दिया है। 25 वर्षों के इस कालखंड में डेमोक्रेसी की दो शक्तियों में मेरा विश्वास लगातार मजबूत हुआ है। फर्स्ट People of country, second cooperative federalism. मैं हमेशा राज्य के विकास से देश के विकास का मंत्र लेकर चला।
1: நண்பர்களே, சில நாட்கள் முன்பாக உங்கள் நல்லாசிகளோடும் உங்களுடைய இனிமையான அன்பு காரணமாகவும் அரசாங்கத்தின் முன்னவர் என்ற வகையிலே என்னுடைய

0: ஆண்டு கால மகத்துவமான பயணம் நிறைவடைந்தது. அக்டோபர் மாதம் 2001 ஆண்டிலே நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் இரண்டு சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி கே ரூப் மே மேனே ராஜ்யோ கி எக்ஸ்பெக்டேஷன் கோ குத் சம்ஜா. இஸ்லே பிரதானமந்திரி பன்னே கே பாத் மேனே ந சிர்ஃப் உன் ஆஸ்பிரேஷன்ஸ் கோ பூரா கர்னே கா பிரயாஸ் கியா பல்கி யே கோஷிஷ் பி கி கி ஹர் ராஜ்ய அப்னே ஆஸ்பிரேஷன்ஸ் கோல்ஸ் கோ பூரா கர் சகே.
0: நண்பர்களே, ஒரு முதல்வர் என்ற வகையிலே மாநிலங்களின் எதிர்பார்ப்புகளை நான் நன்கு புரிந்து கொண்டேன். ஆகையால் தான் பிரதமரான உடனேயே நான் அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டேன். அதே சமயத்தில் அனைத்து மாநிலங்களும் தங்களுடைய பேரார்வ இலக்குகளை நிறைவேற்ற முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டது.
1: நண்பர்களே, முக்கியமந்திரி ரேட்டே ஹுயே முஜே கை பார் கருணாநிதி ஜி ஆர் அம்மா ஜெயலலிதா ஜி கே சாத் சம்வாத் கர்னே கா அவசர் மிலா தா. ஆர் ஜப் மே பிஎம் பனா தப் பி ஜெயலலிதா ஜி, ஓ பன்னீர்செல்வம் ஜி, ஈ பலானிஸ்வாமி ஜி ஆர் எம் கே ஸ்டாலின் ஜி, இன் நேதாவோ கே சாத் காம் கர்னே கா முஜே அவசர் மிலா. சர்க்காரே பதல்தி ரஹி லேகின் தமிழ்நாடு கே டெவலப்மெண்ட் ஆர் யஹா கே லோகோ கி சேவா கா மேரா சங்கல்ப ஹமேஷா அடூட் ரஹா ஆர் ஆஜ் இசி சங்கல்ப கே சாத் ஹம் முக்கியமந்திரி ஜோசப் விஜய் ஜி கே சாத் மில்கர் தமிழ்நாடு கே விகாஸ் கி இஸ் யாத்ரா கோ ஆகே படா ரஹே ஹேன்.
0: நண்பர்களே, முதலமைச்சராக இருந்தபோது பலமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களோடும் அம்மா ஜெயலலிதா அவர்களோடும் உரையாடும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. மேலும் நான் பிரதமரான பிறகும் கூட ஜெயலலிதா அவர்கள், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இ பழனிசாமி அவர்கள், எம் கே ஸ்டாலின் அவர்கள் போன்ற தலைவர்களுடன் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அரசுகள் மாறிக்கொண்டிருந்தன, ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சியும் இங்கிருக்கும் மக்களுக்கு சேவை புரியும் என்னுடைய மன உறுதியும் எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்தது. இன்று இதே உறுதிப்பாட்டோடு கூடவே நாம் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களோடும் இணைந்து தமிழ்நாட்டின் இந்த வளர்ச்சி பயணத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம்.
1: நண்பர்களே, ஆஜ் தமிழ்நாடு மே அர்பன் டெவலப்மெண்ட் ஹமாரி எக் படி பிராயோரிட்டி ஹே. மேரா ஹமேஷா சே யே மான்னா ரஹா ஹே அர்பனைசேஷன் எக் சேலஞ்ச் நஹீ பல்கி ஆப்பர்ச்சுனிட்டி ஹே ஆர் இஸ்மே பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் கி பஹுத் படி பூமிகா ஹோதி ஹே. ட்ரான்ஸ்போர்டேஷன் அச்சா ஹோ தோ இஸ்ஸே லோகோ கி ஈஸ் ஆஃப் லிவிங் படத்தி ஹே.
0: நண்பர்களே, தமிழ்நாட்டின் நகர்ப்புற மேம்பாடு நமது பிரதான முதன்மையாகும். நகரமயமாக்கல் என்பது ஒரு சவால் அல்ல, மாறாக அது ஒரு வாய்ப்பு என்பதை நான் எப்போதுமே கருதி வந்திருக்கின்றேன். மேலும் இதிலே பொதுத்துறை போக்குவரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. மக்கள் போக்குவரத்து முறைகள் நன்றாக இருக்க வேண்டும். இதனால் மக்களின் வாழ்க்கையில் சுலபத்தன்மை அதிகரிக்கின்றது.
1: ஹம் சப்கோ பதா ஹே பெஹதர் டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே சிர்ஃப் சட்கே சௌடி கர்னா.

0: काफी नहीं होता। आधुनिक शहरों में हमें होलिस्टिक इंफ्रास्ट्रक्चर की जरूरत होती है, और इसलिए बीते एक दशक में हमने पूरे देश में मेट्रो नेटवर्क का बहुत बड़ा एक्सपेंशन किया है। 2014 में देश के सिर्फ 5 सिटीज में मेट्रो चलती थी, आज देश के 25 सिटीज में मेट्रो की सर्विसेज ஆப்ரேட் கி ஜாதி ஹே.
1: நண்பர்களே, நாம் ஒரு விஷயத்தை நன்கறிவோம். சிறப்பான போக்குவரத்துக்கு சாலைகளை அகலப்படுத்துவது மட்டுமே போதுமானது அல்ல. நவீன நகரங்களில் முழுமையான கட்டமைப்பு அவசியம். ஆகையினாலே கடந்த 10 ஆண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது.

0: பல்லாண்டுகளாகவே நாங்கள் நாடு முழுவதிலும் மெட்ரோ வலைப்பின்னலை மிகப்பெரிய அளவிலே விரிவாக்கி இருக்கின்றோம். 2014 ஆண்டிலே நாட்டில் 5 நகரங்களில் மட்டுமே மெட்ரோ இயங்கி வந்தது. இன்று தேசத்தின் 25 நகரங்களிலே மெட்ரோ சேவைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன.
1: 2014 में देश का मेट्रो नेटवर्क 250 किलोमीटर के करीब था, 250 किलोमीटर. आज ये नेटवर्क 1100 किलोमीटर से ज्यादा हो चुका है. मुझे प्रसन्नता है कि आज चेन्नई मेट्रो के इस एक्सपेंशन से ये नेटवर्क और बड़ा हो रहा है. और ये काम इसलिए किया गया है ताकि चेन्नई में रहने वाले सामान्य जन, यहां की वर्किंग फैमिलीज, यहां के स्टूडेंट्स और सीनियर सिटीजन्स, सबका सफर आसान हो, उनकी यात्रा कुछ समय में पूरी हो सके.
0: 2014 ஆண்டிலே தேசத்தின் மெட்ரோ வலைப்பின்னலின் தூரம் சுமார் 250 கிலோமீட்டர்கள் மட்டுமே இருந்தது. இன்று இந்த வலைப்பின்னல் 1100 கிலோமீட்டர்களுக்கும் அதிகமாகி இருக்கின்றது. இன்று சென்னை மெட்ரோவின் இந்த விரிவாக்கம் காரணத்தால் இந்த வலைப்பின்னல் மேலும் பெரியதாகி வருகிறது. ஏன் தெரியுமா மக்களே? சென்னையில் வசிக்கும் சாமானிய மக்கள், இங்கிருக்கும் பணிபுரியும் குடும்பங்கள், இங்கே இருக்கும் மாணவ மணிகள், மூத்த குடிமக்கள் அனைவரின் பயணமும் சுலபமாக வேண்டும், அவர்களின் பயணம் குறைவான நேரத்தில் நிறைவாக வேண்டும் என்பதே இந்த சீரிய பணியின் நோக்கம்.
1: நண்பர்களே, ஹமே ஹமாரே ராஜ்யோ கோ சசக்த பனாகர் பாரத் கோ சசக்த பனானா ஹை. இஸ்லிய கேந்திர சர்க்கார் तमिलनाडु जैसे राज्यों में मैन्युफैक्चरिंग को प्रमोट कर रही है. तमिलनाडु का मैन्युफैक्चरिंग सेक्टर, यहां के लघु उद्योग, इनमें काम करने वाले हर व्यक्ति पर, हर भारतवासी को गर्व है. और आज केंद्र सरकार के अभियान, चाहे वो मेक इन इंडिया हो या वोकल फॉर लोकल, वो तमिलनाडु को भी लाभ पहुंचा रहे हैं.
0: நண்பர்களே, நமது மாநிலங்களை சக்தி படைத்தவையாக மாற்றி பாரதத்தை சக்தி உடையதாக நாம் ஆக்க வேண்டும். ஆகையால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களின் உற்பத்தியை மத்திய அரசு ஊக்கப்படுத்தி வருகின்றது. தமிழ்நாட்டின் உற்பத்தி துறை, இங்கே இருக்கும் சிறு தொழில்கள், இவற்றில் வேலை பார்க்கும் அனைவர் மீதும் பாரத நாட்டவர் அனைவரும் பெருமிதம் கொள்ளுகின்றார்கள். மேலும் இன்று இந்தியாவில் தயாரிப்போம் ஆகட்டும், உள்ளூர் பொருட்களுக்கு குரல் கொடுப்போம் என்ற மத்திய அரசின் இயக்கங்கள் தமிழ்நாட்டிற்கும் ஆதாயங்களை அளித்து வருகின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் கம்போனென்ட் சே டெக்னாலஜி ஆர் ஃபினிஷ் ப்ரோடக்ட்ஸ் கா ஹர் ராஜ்ய மே கேந்திர சர்க்கார் பூரி ப்ரோடக்ட் செயின் கோ மஜ்பூத் கர் ரஹி ஹை. ஆர் இன்ஹி கோஷிஷோ கா பரிணாம் ஹை ஆஜ் ஹம் துனியா கே सेकंड लार्जेस्ट मोबाइल मैन्युफैक्चरर है. 2014 से अब तक हमारे इलेक्ट्रॉनिक्स एक्सपोर्ट 11 टाइम्स बढ़े हैं. हमारे डिफेंस एक्सपोर्ट 50 टाइम्स बढ़े हैं. और हमारे इंजीनियरिंग एक्सपोर्ट ने भी नया रिकॉर्ड बनाया है.
0: நண்பர்களே, இன்று உள்பாகங்கள் தொடங்கி தொழில்நுட்பம் மற்றும் முடிவடைந்த பொருட்கள் வரை அனைத்து மாநிலங்களுமே மத்திய அரசின் ஒட்டுமொத்த பொருட்கள் சங்கிலியை பலப்படுத்தி வருகின்றன. மேலும் இந்த முயற்சிகளின் பலனாக இன்று நாம் உலகத்தின் 2வது மிகப்பெரிய செல்பேசி தயாரிப்பாளராக ஆகியிருக்கின்றோம். 2014 முதல் இதுவரை நமது மின்னணு உற்பத்தி ஏற்றுமதி 11 மடங்கு அதிகரித்திருக்கிறது. நமது பாதுகாப்பு தளவாட ஏற்றுமதி 50 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. மேலும் நமது பொறியியல் ஏற்றுமதியும் கூட

0: இந்த ஆண்டு புதிய சாதனை படைத்திருக்கின்றது.
1: நண்பர்களே, மேனுஃபேக்சரிங் கி இஸ் க்ரோத் கே காரண் தேஷ் மே நௌஜவானோ கே லியே லாக்கோ டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஜாப் பனி ஹே ஆர் பாரத் கி இஸ் மேனுஃபேக்சரிங் க்ரோத் மே தமிழ்நாடு கே லோகோ கா பஹோத் சரானிய யோக்தான் ரஹா ஹே. ஆஜ் ஹம் அட்வான்ஸ் லூப்ரிகன்ட் பேஸ் ஆயில் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் கர் ரஹே ஹே. இஸ்ஸே யஹான் நயே ரோஜ்கார் பி பனேங்கே ஆர் தேஷ் கே இம்போர்ட்ஸ் கோ கம் கர்னே மே பி மதத் பஹோத் படி மதத் மிலேகி.
0: தயாரிப்பின் இந்த பயணம் காரணமாக தேசத்தின் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான நேரடி மற்றும் மறைமுக வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கின்றன. மேலும் பாரதத்தின் இந்த தயாரிப்பு வளர்ச்சியிலே தமிழ்நாட்டின் மக்களுடைய மெச்சத்தகுந்த பங்களிப்பு இருந்து வந்திருக்கின்றது. இன்று நாம் மேம்பட்ட லூப்ரிகன்ட் பேஸ் எண்ணெய் திட்டத்திற்கான அடிக்கல் நாட்டியிருக்கிறோம். இதனால் இங்கே புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். தேசத்தின் இறக்குமதியை குறைப்பதிலும் இது பேருதவியாக இருக்கும்.
1: எக் ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் செக்டர் பனானே கே லியே ஹமே அச்சி ரோட் சாஹியே ரா மெட்டீரியல் கே டிரான்ஸ்போர்டேஷன் கே லியே ரெயில்வே ஆர் போர்ட் சாஹியே ஆர் ஜப் ஐசா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பன்தா ஹே தோ இஸ்ஸே அலக் அலக் லெவல்ஸ் பர் பஹோத் சாரே ரோஜ்கார் பி பன்தே ஹே.
0: நண்பர்களே, பலமானதொரு உற்பத்தி துறையை உருவாக்க நமக்கு நல்ல சாலை வசதிகள் தேவை. கச்சா பொருட்களின் போக்குவரத்துக்காக ரயில்வே மற்றும் துறைமுகங்கள் தேவை. மேலும் அப்படிப்பட்ட உள்கட்டமைப்பு உருவாகும் போது இதனால் பல்வேறு மட்டங்களில் அதிக அளவு வேலை வாய்ப்பும் உருவாகின்றது.
1: ஜப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோதா ஹே தோ இன்ஜினியர்ஸ் கோ காம் மில்தா ஹே டெக்னீஷியன்ஸ் கோ வொர்க் வர்க்கர்ஸ் கோ ஹர் கிசி கோ ரோஜ்கார் மில்தா ஹே. சிமெண்ட் ஸ்டீல் ஆர் இக்விப்மெண்ட் சே ஜுடி ஃபேக்டரிஸ் மே சோட்டி கம்பெனியோ பி ரோஜ்கார் கே அவசர் பன்தே ஆர் ஜ ப்ரோஜெக்ட் பூரா ஹோ ஜாதா ஹே தோ அச்சி கனெக்டிவிட்டி கே காரண் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் சர்வீசஸ் கோ ஆகே படானே மே மதத் மில்தி ஹே. இஸ்லியே ஆஜ் ஜின் ரேல் ஆர் ரேட் ப்ரோஜெக்ட் கா சிலான்யாஸ் ஆர் லோகார்பண் ஹோ ரஹா ஹே வோ தமிழ்நாடு கி ப்ரகதி கே லியே பஹோத் மஹத்வபூர்ண் ஹோனே வாலா ஹே.
0: கட்டுமானம் நடக்கிறது என்று சொன்னால் பொறியாளர்களுக்கு வேலை கிடைக்கிறது, தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் வேலை வாய்ப்பு உண்டாகின்றது. சிமெண்ட் எஃகு மற்றும் உபகரணங்களோடு தொடர்புடைய தொழிற்சாலைகளிலே சிறிய நிறுவனங்களிலே வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. மேலும் திட்டங்கள் நிறைவேற்றப்படும் போது நல்ல இணைப்புகள் காரணமாக தொழிற்சாலைகளும் சேவைகளும் மேம்படுவதில் உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த ரயில் மற்றும் சாலை திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டப்பட்டிருக்கும் திட்டங்கள் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தவையாக இருக்கும்.
1: ஆஜ் தேஷ் மே போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கோ பி மஜ்பூத் பனாயா ஜா ரஹா ஹே தாக்கி ஷிப்பிங் செக்டர் நயி ஊஞ்சாயியோ தக் பஹுஞ்ச் சகே. இஸ்மே பி தமிழ்நாடு கி பஹுத் படி பூமிகா ஹே. இசி திசா மே கேந்திர சர்க்கார் நே ஹாலி மே எக் மஹத்வபூர்ண் ஃபேஸ்லா லியா ஹே. கரீப் 17,000 கரோட் ருபீஸ் கே இன்வெஸ்ட்மெண்ட் சே தூத்துக்குடி கே பிஓசி போர்ட் கோ வேர்ல்ட் கிளாஸ் மேகா கண்டெய்னர் ஆர் கிரீன் எனர்ஜி ஹப் கே ரூப் மே விக்சித் கியா ஜா ரஹா ஹே. ஜப் யே ப்ரோஜெக்ட் பூரா ஹோகா தப் யஹான் துனியா கே அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல்ஸ் பி ஆசானி சே பஹுஞ்ச் பாயேங்கே. ये हमारे तमिलनाडु को इंडस्ट्री और ट्रांसपोर्ट का ग्लोबल हब बनाने में मदद करेगा.
0: நண்பர்களே, இன்று நாம் பாரதத்தின் கப்பல் கட்டுமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் உலகளாவிய மையமாக ஆக்கும் தொலைநோக்குடன் பணியாற்றி வருகின்றோம். இதிலும் கூட தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. தமிழ்நாட்டின் கப்பல் கட்டுமானத்திற்கு கௌரவம் வாய்ந்த சரித்திரம் இருக்கிறது. இன்று இந்த மரபு நவீன தொழில்நுட்பம் மற்றும் வாய்ப்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த திசையினிலே மத்திய அரசு தற்போது ஒரு மகத்துவம் வாய்ந்த முடிவு ஒன்றினை எடுத்திருக்கின்றது. சுமார் 17,000 கோடி ரூபாய் முதலீட்டிலே தூத்துக்குடியில் இருக்கும் வஉசி துறைமுகம் உலகத்தரம் வாய்ந்த மெகா கண்டெய்னர் மற்றும் பசுமை எரிசக்தி மையமாக மேம்பட்டு

0: இருக்கின்றது.
1: பித்தே குச் வர்ஷோமே இந்தியன் போர்ட்ஸ் கி ஸ்பீட் ஆர் எஃபிஷியன்சி தோனோ பெஹத்தர் ஹுயி ஹை. ஸ்பீட் படனே சே போர்ட்ஸ் பர் ஜஹாஜோ கா டர்ன் அரவுண்ட் டைம் ஆதா ஹோ கயா ஹை. ஆர் இஸ்கே காரண் பாரத் கே ப்ரோடக்ட்ஸ் பி பஹலே சே ஜாதா தேஜி சே குளோபல் மார்க்கெட் தக் பஹுஞ்ச் பா ரஹே ஹை.
0: நண்பர்களே, கடந்த சில ஆண்டுகளிலே இந்திய துறைமுகங்களின் வேகமும் திறனும் சிறப்பாக ஆகியிருக்கின்றன. வேகம் அதிகரிப்பதன் வாயிலாக துறைமுகங்களில் கப்பல்கள் திரும்பும் நேரம் பாதியாக குறைந்துவிட்டது. மேலும் இதன் காரணமாக பாரதத்தின் பொருட்களும் கூட முன்பை விட அதிக வேகத்தில் உலக சந்தைகள் வரை சென்று சேர்கின்றன.
1: ஹமாரி ஓசன் இக்கானமி கே விஜன் மே ஹமாரி ஃபிஷர்மேன் கி பூமிகா பஹுத் படி ஹை. இஸ்லிய பிஎம் மத்ஸ்ய சம்பதா யோஜனா ஆர் தூசரி கை யோஜனாவோ கே ஜரிய தமிழ்நாடு கே லியே ஹஜாரோ கரோட் ரூபே கே ப்ரோஜெக்ட்ஸ் கோ மஞ்சூரி தி கயி ஹை. யான் ஃபிஷிங் ஹார்பர்ஸ் கோ பெஹத்தர் பனாயா ஜா ரஹா ஹை. ஃபிஷிங் லேண்டிங் சென்டர்ஸ் விக்சித் கியே ஜா ரஹே ஹை. கோல்ட் செயின் ஃபெசிலிட்டிஸ் பர் ஃபோகஸ் கியா ஜா ரஹா ஹை. மச்சலியோ கோ தாஜா ரக்னே கே லியே ட்ரான்ஸ்போர்ட் வெஹிக்கல் கரீதே மே பி மதத் தி கயி ஹை.
0: நண்பர்களே, நமது கடல்சார் பொருளாதார தொலைநோக்கிலே நமது மீன்பிடி மக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது. ஆகையால் தான் பிரதம மந்திரி மீன்வள திட்டத்தோடு கூடவே மேலும் பல திட்டங்கள் வாயிலாக தமிழ்நாட்டிற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே மீன்பிடி துறைமுகங்கள் மேலும் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மீன்பிடி படகுகள் கரை சேர் மையங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. குளிர் சேமிப்பு சங்கிலி வசதிகள் மீது கவனம் செலுத்தப்பட்டு வருகின்றது. மீன்களை புதியதாக வைத்துக் கொள்ள போக்குவரத்து வாகனங்கள் வாங்கவும் உதவிகள் செய்யப்பட்டிருக்கின்றன.
1: நண்பர்களே, மச்வாரே பாயோக்கு லியே சென்னை ஃபிஷிங் ஹார்பர் கோ ஆதுனிக் பனானா ஹோ யா தமிழ்நாடு மே சீ வீட் பார்க் கா டெவலப்மெண்ட் ஹோ கேந்திர சர்க்கார் இஸ்மே பி மதத் கர் ரஹி ஹை. கிசான் கிரெடிட் கார்டு கே ஜரிய அப் ஹம் ஃபிஷர்மேன் கோ பி பேங்கிங் கேபிட்டல் ஆசானி சே மில் பா ரஹா ஹை.
0: மீனவ சகோதரர்களுக்கு சென்னை மீன்பிடி துறைமுகம் நவீனப்படுத்துவதாகட்டும், தமிழ்நாட்டிலே கடல் பாசி பூங்கா மேம்பாடாகட்டும், மத்திய அரசு இவற்றிலே உதவிகள் புரிந்து வருகின்றது. விவசாயிகள் பற்று அட்டை இப்போது மீனவர்களுக்கும் செயல்பாட்டு மூலதனம் சுலபமாக கிடைக்க உதவிகரமாக இருக்கின்றது. ஆகையால் இந்த தேசத்தின் மீன்பிடி அளவு விரைவாக வளர்ந்து வருகின்றது.
1: ஆ தேஷ் கா ஃபிஷ் ப்ரொடக்ஷன் பி தேஜி சே படா ஹை. பிச்சலே சால் ஹமாரே சீ ஃபுட் எக்ஸ்போர்ட்ஸ் குவான்டிட்டி ஆர் வேல்யூ தோனோ டர்ம்ஸ் பே அப்னே ஹாயஸ்ட் லெவல் தக் பஹுஞ்சே ஹை. இஸ்ஸே ஹமாரே ஃபிஷர்மேன் ஃபேமிலி ஆர் கோஸ்டல் கம்யூனிட்டி கே லோகோ கா ஜீவன் பி பெஹத்தர் ஹுவா ஹை.
0: கடந்த ஆண்டிலே நமது கடல்சார் உணவு ஏற்றுமதி அளவு மற்றும் மதிப்பு இரண்டிலுமே சரி மிக அதிக அளவுகளை எட்டியது. இதனால் நமது மீனவ குடும்பங்கள் மற்றும் கரையோர சமூகங்களைச் சேர்ந்தவர்களின் வாழ்க்கை மேலும் சிறப்பாகி வருகின்றது.
1: நண்பர்களே, ஹம் எக் ஐசா தமிழ்நாடு பனானா சாஹத்தே ஹை ஜோ நிரந்தர் நயி உச்சாயி தக் பஹுஞ்சா ஜாயே. ஆர் இஸ்கே லியே கேந்திர சே ஜோ பி மதத் சாஹியே ஹோகி ஹம் உஸ்கே லியே பூரி பிரதிபத்ததா சே சாத் ஆப்கே சாத் கடே ஹை. ஹம் மில்கர் விக்சித் தமிழ்நாடு சே விக்சித் பாரத் கா சங்கல்ப சாகார் கரே இசி பாவனா கே சாத் எக் பார் ஃபிர் ஆப் சப்கோ இன் ப்ரோஜெக்ட் கே லியே மேரி டேர் சாரி சுப்காமனாயே. நன்றி, வணக்கம்.
0: நண்பர்களே, இன்று எந்த திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றனவோ அவை நிகழ்காலம் மற்றும் வருங்காலத்தின் கனவுகளின் பாதையை உருவாக்க இருக்கின்றது. தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம்.

0: வருகிறோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். நாம் இதற்காக கச்சை கட்டிக்கொண்டு உங்களோடு பணியாற்ற இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடைந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம். இந்த உணர்வோடு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இந்த நலத்திட்டங்களின் பொருட்டு என்னுடைய ஏராளமான நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. தன்யவாத்.

0: மாணவர்கள் முதல் மூத்த குடிமக்கள் வரை அனைவரின் பயணமும் எளிதாகவும் வசதியாகவும் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் சென்னை மெட்ரோ ரயில் சேவை, சாலை போக்குவரத்து என்று நாட்டுநல பணித்திட்டங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் மரியாதைக்குரிய நமது பாரத பிரதமர் அவர்கள். மக்கள் பங்களிப்புடன் மக்கள் முன்னேற பல்வேறு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி பாரத மக்களின் வாழ்வில் மேம்பாட்டினை ஏற்படுத்தி அவர்களின் வாழ்க்கை தரம் உயர அயராது உழைத்துக் கொண்டிருப்பவர் மதிப்புமிகு நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியும் ஒவ்வொரு நகரம் மற்றும் கிராமத்தின் வளர்ச்சியும் ஆகும். அந்த வகையில் தமிழ்நாட்டின் உட்கட்டமைப்பு வளர்ச்சிக்கும் போக்குவரத்து இணைப்புக்கும் முக்கியத்துவம் அளிக்கும் திட்டங்கள் இன்று கவனம் பெறுகின்றன. சற்று முன்னர் சென்னை ஐஐடி கேந்திரிய வித்யாலயா வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகள் நிறைவேறின. நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள் தனது உரைகளில் முக்கியமாக மாதத்தின் கடைசி ஞாயிறன்று வானொலி வழி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழ்மொழி மற்றும் தமிழ் பண்பாட்டின் சிறப்பினை பலமுறை வியந்து பாராட்டியுள்ளார். தமிழ்மொழி என்றென்றும் நிலைத்திருக்கும் மொழி என்றும் தமிழ் பண்பாடு உலகளாவியது என்றும் பலமுறை குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் சென்னை வருகையில் இதனை நினைவு கூர்வது மிகவும் உற்சாகமாகவும் பொருத்தமாகவும் இருக்கும் என்று நம்புகிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறும் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் நிகழ்வின் நேரலை இடம்பெறவுள்ளது.
1: நேயர்களே, ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற வளர்ச்சி திட்டங்களுக்கான திறப்பு விழா மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவும் இனிதே நிறைவு பெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் ஹெர்லேக்கர் அவர்கள், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ச ஜோசப் விஜய் அவர்கள், மாண்புமிகு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்லால் அவர்கள், மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
0: அதுவரை நமது நிலையத்தில் மெல்லிசையோடு இணைந்திருப்போம். இப்போது மெல்லிசை பாடல் ஒன்று.

0: தாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: நேயர்களே, சற்று முன் ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பிரதமர் அவர்கள் நாட்டின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தகவல்களை தெரிவித்தார். அதாவது, நாட்டில் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளது என்றும், கப்பல் கட்டுமானத்தில் உலகளாவிய மையமாக நம் நாடு பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி அதிகரித்தால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என்றும் சொன்னார். அதாவது, வோக்கல் ஃபார் லோக்கல். இந்தியாவின் பொருட்கள் முன்பை விட வேகமாக உலக சந்தையை சென்று அடைகின்றன என்றும், மீன்பிடி துறைமுகங்கள் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கிறது என்றும், சென்னை மீன்பிடி துறைமுகம் மீன்பிடி மையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன என்றும், தமிழ்நாட்டின் கடற்பாசி உற்பத்திக்கும் மத்திய அரசு உதவி வருகிறது என்ற தகவல்களையும் பகிர்ந்து கொண்டார். மேலும், 2014 5 நகரங்களில் மட்டுமே இந்த மெட்ரோ சேவை இருந்தது என்றும், அதாவது மெட்ரோ ரயில் சேவை இருந்தது என்றும், இன்றைக்கி நாடு முழுவதும் 25 நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவைகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் சொன்னாங்க. 2014 250 கிலோமீட்டர் தூரம் இருந்த மெட்ரோ சேவைகள் இன்று 1100 கிலோமீட்டரையும் தாண்டி பயணித்து கொண்டிருக்கிறது என்ற தகவல் நாட்டிற்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. அதுவும் போக, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் பொருட்களில் உற்பத்தியை ஊக்குவிப்பதாக கூறியுள்ளார். பலமான ஒரு உற்பத்தி துறை உருவாக்க சாலை வசதிகள் தேவை, உள்கட்டமைப்பு அதற்காக உருவாகும்போது வேலை வாய்ப்பும் பெருகும் என்றும் தெரிவித்தார். கட்டுமானம் நடைபெறுகிறது என்றால் பொறியாளர் வேலை அதை சார்ந்த வேலை வாய்ப்பும் உருவாகும் என்பது நகமும் சதையும் போன்ற விஷயத்தை ஒத்தது. செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது நாடாக மாறியுள்ளோம் என்ற தகவலையும் பிரதமர் அவர்கள் அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் தெரிவித்தது மகிழ்ச்சியாக இருந்தது.
2: சென்னை ஐஐடியில் நடைபெற்ற நாட்டுநல பணித்திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்த திட்டங்களை சிறப்பாக நாட்டிற்கு அர்ப்பணித்து சிறப்பு செய்தார் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களை தொடக்கி வைத்து பங்கேற்க உள்ள நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார். சாலை மார்க்கமாக நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தை இன்னும் சற்று நேரத்தில் சென்றடைவார்கள் நமது பிரதமர் அவர்கள். கல்வி சேவையில் பொன்விழா ஆண்டில் சிறப்பாக காலடி எடுத்து வைத்திருக்கிறது சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளி 50வது ஆண்டில் காலடி எடுத்து வைத்திருக்கிறது. மாணனிய வேதாந்தம்ஜி அவர்களால் தொடக்கி வைக்கப்பட்டு பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. தொடக்கி வைத்து சிறப்புரையாற்ற உள்ளார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். பிரதமர் அவர்களே பாராட்டிய ஆசிரியர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள், பேரிடர் காலங்கள், கிராமத்தில் கழிப்பறை அமைத்தல், ஓராசிரியர் பள்ளிக்கு உதவுதல் என பல முயற்சிகளுக்கு வித்தாக அமைந்து அதை செயல்படுத்தி காட்டியும் இருக்கிறார் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள். தொடர்ந்து அவர் மன் கி பாத் நிகழ்ச்சியை செவிமடுத்து அதில் இடம்பெற்ற 20-25 கருத்துக்களை செயலாக்கம் செய்து வெற்றி பெற்றதாகவும், பிரதமர் அவர்களுக்கு இதுகுறித்து பலமுறை கடிதங்கள் எழுதியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதை கேள்விப்பட்டு மதிப்புமிகு பிரதமர் அவர்களே நேரில் இவரை அழைத்து, அதாவது பள்ளி செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களை அழைத்து பாராட்டியிருக்கிறார். பணி அடர்ந்த சூழலில் பணிபுரியும் இராணுவ வீரர்களின் நலனுக்காக

0: தனது பள்ளியில் கல்வி கற்கும் மாணவர்கள், பணிபுரியும் ஆசிரியர்கள், நிர்வாக அலுவலர்கள் என ஒவ்வொருவரிடமிருந்தும் தினமும் ஒரு ரூபாய் வசூலித்து ஒட்டுமொத்தமாக 40 லட்சம் ரூபாயை பிரதமரிடம் அண்மையில் வழங்கி அனைவரின் பாராட்டுதலை பெற்றதோடு பிரதமர் அவர்களே நேரில் அவர்களை அழைத்து பாராட்டியும் இருக்கிறார். பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள் இப்போது கேட்கலாம்.
1: பிரதமர் உங்களை கூப்பிட்டு பாராட்டினப்போ அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
2: எல்லையில்லாத ஆனந்தமும் அதே சமயம் என்ன பேச போகிறோம், எப்படி கையாள போகிறோம் என்ற ஒரு எதிர்பார்ப்புகள், பலவிதமான ஒரு மனதிலே எழுந்த ஒரு எழுச்சின்னு என்று சொல்லலாம். அப்படி இருந்தது.
1: அவர் உங்களை பார்த்த உடனே கேட்ட அந்த முதல் வார்த்தை என்ன? என்ன கேட்டார் உங்ககிட்ட?
2: நமஸ்தே கோல்டன் ஜூப்ளி அப்படி என்று கேட்டார். ஏன்னா எங்கள் பள்ளிக்கூடம் ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா 1975 ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தான் இப்பொழுது கோல்டன் ஜூப்ளி பொன்விழா நாங்கள் கொண்டாட போகிறோம். அதற்கு கூப்பிடுவதற்காக கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நான் அவருக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். மன் கி பாத்தில் அவர் சொல்ற பாயிண்ட் எல்லாம் என்னெல்லாம் என் பள்ளிக்கூடத்தில் இருக்கு, அதை எப்படி செய்கிறோம் எல்லாம் எழுதி ஒரு 25 கடிதங்கள் இருக்கும். அதன் முடிவு தான் அந்த சந்திப்பு.
1: அப்படி அவர் சந்திச்சு கேட்கும் போது அந்த தருணம் பத்தி சொல்லுங்க எங்களுக்கு.
2: அந்த மொமெண்ட்ல வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு. சரி நீங்க சொல்லுங்க, உங்க பள்ளிக்கூடம் வந்து ஜெயகோபால் கருடைய இந்து வித்யாலயா, எல்லா பள்ளிக்கூடமும் அதே பேரா இல்ல வேற பேரா அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, எல்லா பள்ளிக்கூடங்களும் இந்து வித்யாலயங்கள் என்றுதான் அழைக்கப்படுகின்றது. ஆனால் டோனர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பள்ளிக்கு அவங்களோட பெயரை நாங்க கொடுப்போம், கணிசமான தொகை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய பெயரை கொடுப்போம் என்றேன். ஓ அச்சா, சரி நீங்க எவ்வளவு டொனேஷன் எல்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க பாக்கலாம். உடனே அடுத்த கேள்வியை கேட்டாரு. கேட்டவுடனே நான் சொன்னேன், குஜராத் எர்த்குவேக்கு, அஸ்ஸாம் ஃப்ளட்டுக்கு, லேயோட ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸுக்கு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஓராசிரியர் பள்ளிக்கூடங்களில் இருக்கிற குழந்தைகள் வீட்டிலெல்லாம் வந்து டாய்லெட் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டம், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள், அங்கெல்லாம் வந்து டாய்லெட்டே கிடையாது. வீட்டில் அந்த 20 வரைக்கும் அந்த குழந்தைகள் வெயிட் பண்ணி போவாங்க. இந்த 1000 வீடுகள்லையும் இப்போ கட்டி கொடுத்துட்டோம். அதில் 50 கழிவறை கட்டி கொடுத்தது எங்கள் குழந்தைகள். அதை வந்து சொன்ன உடனே அவர் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டார். ஏன்னா அவரே 3 பாராட்டு கடிதம் எங்களுக்கு கொடுத்துருக்கார். இந்த கழிவறைகளை பற்றி நாங்கள் கட்டியிருக்கோம்னு சொன்ன போதெல்லாம் கொடுத்துருக்கார். அதனால இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன் நான்.

0: இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். விழா நிகழ்வுகளில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு ராஜேந்திர விஸ்வநாத் தர்லேக்கர் அவர்களும், மாண்புமிகு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறைக்கான இணையமைச்சர் முனைவர் எல் முருகன் அவர்களும், தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்க இருக்கிறார்கள்.
1: பாரத நாட்டின் கண்கள் மாணவ செல்வங்கள் என்று எப்போதும் சொல்லிக் கொண்டிருப்பார் நமது மரியாதைக்குரிய பிரதமர் அவர்கள். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் தேர்வுகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்று வருடா வருடம் பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் அறிவுரைகள் மற்றும் அறவுரைகளை பகிர்ந்து கொள்வார் நமது பிரதமர் அவர்கள். தனி மனித ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, காலத்தை வீணாக்காமை, பெற்றோரை மதித்தல், பெரியவர் சொல் கேளல், ஆசிரியர்களின் வழிகாட்டுதலை பின்பற்றுதல், சுற்றுச்சூழலை காத்தல், புதிய அறிவியல் தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை தெரிந்து கொள்ளுதல், அவற்றில் மாணவர்களையும் ஈடுபட செய்வது என பரீட்சா பே சர்ச்சா நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு மதிப்புமிக்க ஆசானாக நின்று அவர்கள் கரம் பற்றி கைதூக்கி விடுபவர் நமது பிரதமர் அவர்கள். இளமையில் கல் என்பது மட்டுமல்ல, அனைத்தையும் அறிந்து கொள்ளுதல், தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்ளுதல், அவற்றை ஆராய்ந்து அறிதல், செயல்பாட்டுக்கு கொண்டு வருதல், இவையெல்லாம் மாணவ செல்வங்களின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். மாணனிய வேதாந்தம் ஜி அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பள்ளிச் செயலர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்களால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஜெயகோபால் கரோடியா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தொடங்கப்பட உள்ளன.
0: நேர்களே, ஒரு சிறப்பு அம்சமாக பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள செயற்கை நுண்ணறிவு ஆய்வகத்தை காணொலி மூலமாக பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் பள்ளியின் பொன்விழா மலரை பிரதமர் வெளியிட்டு சிறப்புரையாற்றவும் இருக்கிறார்.

கடந்த 2000 ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா பள்ளியின் வெள்ளி விழாவில் அப்போதைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். தற்போது பள்ளியின் பொன்விழா சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நமது மதிப்பிற்குரிய பிரதமர் அவர்களால் தொடங்கப்பட உள்ளது. பொன்விழா கொண்டாட்டங்கள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்பட உள்ளன. பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளார் நமது பிரதமர் அவர்கள்.

0: அதனாலே மிகவும் பிரியம் நமது பிரதமர் அவர்களுக்கு. மாணவர்கள் பயன்பெறும் பல்வேறு நலத்திட்டங்கள், அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகள், கல்வியின் அவசியம், தொழிற்கல்வியை அவர்கள் கற்க வேண்டியதன் அவசியம், சுற்றுச்சூழலில் கவனம், மரம் நடுதலின் முக்கியத்துவம் போன்றவற்றை அன்பாய் வலியுறுத்திக் கொண்டே இருப்பார் நமது பிரதமர் அவர்கள். தேசத்தின் வருங்காலம் மாணவர்கள் கையில்தான் உள்ளது, அவர்களின் எதிர்காலம் மிக நம்பிக்கை வைத்திருப்பார் நமது பிரதமர் அவர்கள். ஜெயகோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயா மெட்ரிக் உயர்நிலைப் பள்ளியின் செயலர் டாக்டர் ஜி வி கிரிஜா சேஷாத்ரி அவர்கள் நமது ஆகாஷ்வாணிக்கு அளித்த நேர்முகத்திலிருந்து சில பகுதிகள்.
1: சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஒரு ரூபாயில என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம். அந்த ஒரு ரூபாயில நீங்க பண்ண அந்த சாதனை, அதை பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க.
2: அதுக்கு மோட்டிவேஷனே நம்ம பிரதமர் தான். மன் கி பாத்தில் அவர் சொன்னார், எப்படி சொன்னார்னா ரொம்ப அழகாக அவர் பேசுறதே வந்து ரொம்ப இனிமையாக இருக்கும். அதாவது உங்க மனசை கவரும். இந்த இராணுவ வீரர்களுக்காக வந்து உருகியிருக்கா, போய் அவளோட பண்டிகைகளை கொண்டாடி இருக்கா. ஒவ்வொரு வாட்டியும் நாங்கள் மன் கி பாத் எல்லாருமே ஸ்கூல்ல கேட்போம், சில சமயம் வீட்டில் கேட்போம், அப்புறம் வந்து பேசுவோம். அந்த வாட்டியும் நான் கேட்குற பொழுது அதில் என்ன சொன்னார்னா, இவ்வளவு ஜனத்தொகை இருக்கிற இந்த நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம கொடுத்தாலே போகிறோம், நம்ம இராணுவ வீரர்களுக்காக நம்ம வந்து நிறைய செய்யலாம். 25 முடியறது நமக்கு 50 வருஷம் முடிஞ்சு விடுறது. அப்போ இந்த குழந்தைகள்லாம் ஒரு நல்ல காரியம் இந்த நாட்டுக்கு செய்யணும். இந்த ஒரு ரூபாவை இந்த 15 ஸ்கூலும் கொடுத்தாக்கா வருடம் முழுவதும்னா கூட 365 ரூபாய் தான் தலைக்கு அப்படின்னு டீச்சர்ஸ் சொன்னாங்க. நாங்களும் கொடுக்குறோம்னு. அப்போ எங்களோட நான் டீச்சிங்க, நாங்கள் என்னமா பண்ணோம் பாவம், எங்களால் 365 ரூபா கொடுக்க முடியாதா, அவ்வளோ எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன் எல்லாரும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போட்டோம். கடை கடைக்கடை டெய்லி 1 ரூபா 1 ரூபா 1 ரூபா அன்னன்னைக்கு சாயங்காலமே கொண்டு போய் டீச்சர்ஸ் கட்டிடுவாங்க ஸ்கூல் அக்கௌண்ட்லேயே. ஸோ அது பார்த்தா கடைசியில் வந்ததுன்னா 40 லட்சம் வந்தது. ஒரு கிட்டத்தட்ட 10,000 குழந்தைகள் இருக்காங்க. 600-690 டீச்சர்ஸ், 200-290 மேலே நான் டீச்சிங் ஸ்டாஃப், இவெல்லாம் சேர்ந்து எல்லாம் போட்டு 40 லட்சம் வந்தது.

ஸ்ரீ குருப்யோ நமஹ. நானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவர் உபாஸ்மகே. நமஸ்தே.

0: तमिलनाडु के राज्यपाल श्री राजेंद्र हार्लेकर जी, डॉक्टर एल मुरुगन जी, थिरु राजमोहन जी, थिरु नयनान नागेंद्रन जी, डॉक्टर गिरिजा शेषाद्री अम्मा जी, थिरु आर आर गोपाल जी, मेरे युवा साथियों, शिक्षकों और अभिभावकों, एंदु तमिल सहोदर सहोदरी गणे वणक्कम।
1: தமிழ்நாட்டின் ஆளுநர் ராஜேந்திர ஹார்லேக்கர் அவர்களே, டாக்டர் எல் முருகன் அவர்களே, ராஜ்மோகன் அவர்களே, நயனார் நாகேந்திரன் அவர்களே, டாக்டர் கிரிஜா சேஷாத்ரி அவர்களே, ஆர் ஆர் கோபால்ஜி அவர்களே, எனது இளைய நண்பர்களே, ஆசிரியர்களே, காப்பாளர்களே, சென்னையிலே இன்று உங்கள் அனைவர் மத்தியிலும் வந்திருப்பதற்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எனது தமிழ் சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்.
0: நண்பர்களே, ஆஜ் நவராத்திரி கா பிரதம் தின், சிவ் ஔர் சக்தி கி பவித்ர தர்த்தி தமிழ்நாடு ஆனே கா யே சௌபாக்ய और मां सरस्वती के साधकों से मिलने का यह अवसर मेरे लिए नवरात्रि का ये अद्भुत शुभारंभ है। मैं मेरे युवा साथियों का ये उत्साह भी देख रहा हूं। ये जो पॉजिटिव एनर्जी है, ये जो एक्साइटमेंट है, मैं उसे महसूस कर रहा हूं। मुझे आप सबकी आंखों में भारत का भविष्य दिखाई दे रहा है।
1: நண்பர்களே, நவராத்திரியின் புனித பிரதமை நன்னாளிலே நான் இங்கே சிவசக்தி ரூபமாக பவித்திரமான இந்த தமிழ்நாட்டு மண்ணிலே கால் பதித்திருக்கிறேன். இதை ஒரு அற்புதமான தருணமாக நான் கருதுகிறேன். நண்பர்களே, இன்று இங்கே உங்கள் அனைவரிடமும் இருக்கும் உற்சாகம், துடிப்பு, ஆர்வம், இவை அனைத்தையும் நான் உணர்கிறேன். உங்கள் கண்களிலே பளிச்சிடும் ஒளியை காணும் போது பாரதத்தின் எதிர்காலம் என் கண்களுக்கு தெரிகிறது.
0: मैं अपनी बात शुरू करूं उसके पहले, मैं आज चेन्नई में तो समय से भी 10 मिनट पहले लैंड कर दिया था, लेकिन कार्यक्रमों की रचना और उसमें कुछ न कुछ विलंब होता गया और उसके कारण आपके बीच आने में मुझे विलंब हुआ। मैं देर से पहुंचा, आपको असुविधा हुई, इसके लिए मैं आप सबकी क्षमा मांगता हूं।
1: அருமை நண்பர்களே, இன்று சென்னைக்கு நான் காலம் முன்பாகவே வந்துவிட்டேன். ஆனால் நிகழ்ச்சி நிரல் காரணமாக எனக்கு சற்றே நேரமாகிவிட்டது. இங்கே உங்கள் மத்தியிலே வருவதற்கு தாமதமாகிவிட்டது. அதற்காக நான் உங்கள் அனைவரிடமும் மன்னிப்பு கோருகிறேன்.

0: நண்பர்களே, ஆஜ் கா யுவா விக்சித் பாரத் கே விஜன் கி தாக்கத் பன்னா சாஹதா ஹை. விக்சித் பாரத் கே லியே ஜோ நயே ஐடியா சாஹியே, ஜோ நயே சொல்யூஷன்ஸ் சாஹியே, உன்சே பாரத் ஹி நஹீ விஸ்வ கா பவிஷ்ய பீ தயே ஹோகா. Today, the world is looking for solutions, and you have the potential to provide those solutions.
1: நண்பர்களே, இன்றைய இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தொலைநோக்கிற்கு மேலும் பலம் கூட்ட விரும்புகின்றார்கள். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு தேவையான புதிய கருத்துக்கள், புதிய தீர்வுகள் ஆகியவற்றால் பாரதம் மட்டுமல்ல உலகின் எதிர்காலமும் தீர்மானிக்கப்படும். இன்று உலகம் தீர்வுகளை தேடிக் கொண்டிருக்கின்றது. அந்த தீர்வுகளை அளிக்கக்கூடிய வல்லமை உங்களிடத்திலே இருக்கின்றது.
0: நண்பர்களே, ஆஜ் பாரத் மே ஜோ இன்ஃபைனைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஹை, மே சாஹதா ஹூ கி ஹர் யுவா அப்னே பவிஷ்ய கோ உசி படே கேன்வாஸ் பர் தேகே, பிகாஸ் திஸ் இஸ் யோர் டைம், திஸ் இஸ் யோர் ஆப்பர்ச்சுனிட்டி. முஜே பூரா விஸ்வாஸ் ஹை ஹமாரா யே சப்னா பூரா ஹோகர் ரஹேகா. Together, we will do it.
1: நண்பர்களே, இன்று பாரதத்திடம் கணக்கில்லாத சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இளைஞர்கள் அனைவரும் தங்களுடைய எதிர்காலத்தை இந்த பெரிய பின்னணியில் காண வேண்டும் என்று நான் விழைகின்றேன். இது உங்களுக்கான நேரம், இது உங்களுக்கான சந்தர்ப்பம். நமது இந்த கனவு கண்டிப்பாக நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நாம் அனைவரும் இதை இணைந்து சாதிப்போம்.
0: Together we will do it. Together, together, together. நண்பர்களே, ஆஜ் மே ஆப் சப்சே மில்னே யஹான் ஆயா ஹூ. இஸ்கே பீச்சே பி ஏக் தில்சஸ்ப பிரேரணா ஹை. ஹமாரி கிரிஜா அம்மா குச் மஹீனே பஹலே ஹி முஜ்ஸே குச் பச்சோ கே சாத் நாகர் கோயில் மே மிலி தி. உன்கி லகன், உன்கா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஆர் தேஷ் கே ஃபியூச்சர் கே லியே உன்கா டிவோஷன், உஸ்னே மேரே மன் பர் ஏக் அபூத்பூர்வ சாப் சோடி தி.
1: நண்பர்களே, இன்று நான் உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இதன் பின்னணியில் கூட ஒரு சுவாரஸ்யமான கருத்தூக்கம், உத்வேகம் இருக்கின்றது. நம்முடைய கிரிஜா அம்மையார் சில மாதங்களுக்கு முன்பாக சில குழந்தைகளுடன் என்னை நாகர்கோயிலிலே சந்தித்தார். அவர்களுடைய ஈடுபாடு, அவர்களுடைய தன்னம்பிக்கை, மேலும் தேசத்தின் எதிர்காலத்துக்காக அவர்களிடம் இருந்த அர்ப்பணிப்பு, இவை என் மனதில் நீங்காத முத்திரையை பதித்துவிட்டன.
0: உசி முலாகாத் மே உன்னோனே முஜே இஸ் கோல்டன் ஜூபிலி செலிப்ரேஷன் கே லியே இன்வைட் கியா தா. ஏக் தோ உன்கா ஸ்னே

0: दूसरा, इस ऐतिहासिक संस्थान के प्रति मेरी भावना, मैंने तभी पक्का कर लिया था कि मैं इस कार्यक्रम में जरूर आऊंगा। मैं इस अवसर पर विश्व हिंदू विद्या केंद्र और पूरे हिंदू विद्यालय परिवार को 50 वर्ष की शानदार यात्रा के लिए बहुत बहुत बधाई देता हूं।
1: அவர்களை நான் சந்தித்த போது இந்த பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்திற்கு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஒரு பக்கம் அவருடைய உள்ளார்ந்த அன்பு ஒரு புறம், மறுபுறத்திலே இந்த நிறுவனத்தின் ஆளுமை, இதன் பழமை இன்னொரு புறம். அப்போதே நான் முடிவு செய்தேன், இந்த விழாவிற்கு கண்டிப்பாக நான் வர வேண்டும் என்று. இன்று நான் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் மற்றும் அனைத்து ஹிந்து வித்யாலய குடும்பத்துக்கும் 50 ஆண்டுகள் என்ற இந்த அருமையான பயணத்திற்கான பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன்.
0: நண்பர்களே, விஸ்வ ஹிந்து வித்யா கேந்திரம் ஆஜ் அப்படி கோல்டன் ஜூபிலி மனா ரஹா ஹை. ये माइलस्टोन जितना बड़ा है, इसकी यात्रा भी उतनी ही इंस्पायरिंग है। 1975 में चेन्नई का वेस्ट मम्बलम एक छोटे से विद्यालय के रूप में इस संस्थान की शुरुआत हुई। उस समय इसमें केवल 7 स्टूडेंट थे। आज जैसी सुविधाएं भी नहीं थी, परमानेंट बिल्डिंग भी नहीं था, रिसोर्सेज भी सीमित थे, लेकिन एक चीज थी, दृढ़ इच्छा शक्ति और अटूट सेवा भावना। इसलिए ये संस्थान हर कठिनाई के बावजूद आगे बढ़ता रहा।
1: நண்பர்களே, இன்று நாம் எந்த அமைப்பின் பொன்விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோமோ, இந்த மைல்கல் இது எப்படி அடையப்பட்டது, இது தொடங்கப்பட்ட கதையும் மிக உள்ளெழுச்சி அளிக்க வல்லது. சற்றே உங்கள் எண்ணங்களை கடந்த காலத்தை நோக்கி திருப்பிச் செல்லுங்கள். அது 1975 ஆம் ஆண்டு சென்னையின் மேற்கு மாம்பலத்திலே ஒரு சிறிய பள்ளி தொடங்கப்பட்டது. அந்த வேளையிலே இதில் வெறும் 7 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். அப்போதெல்லாம் இன்று போல வசதிகள் எல்லாம் இருக்கவில்லை, நிரந்தரமான கட்டிடம் எல்லாம் கிடையாது, ஆதாரங்கள் அளவாகவே இருந்தன. ஆனால் அத்தனை கடினங்களுக்கு இடையேயும் என்ன இருந்தது என்றால், அர்ப்பணிப்பு பாவம், சேவை உணர்வு. அதன் காரணமாக பல இடர்களுக்கு இடையேயும் கூட இந்த அமைப்பு மேலும் மேலும் முன்னேறி கொண்டே இருந்தது.
0: சமயக்கே சாத் ஏ சோட்டா சா பிரயாஸ் இத்தனா படா எஜுகேஷனல் மூவ்மெண்ட் பன் கயா. आज तमिलनाडु के अलग अलग हिस्सों में आपके 15 संस्थान हैं।
1: मेल मेल இந்த சின்ன முயற்சியானது ஒரு பெரிய கல்வி இயக்கமாக பரிமளித்தது. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு பாகங்களிலே இவர்களுக்கென 15 நிறுவனங்கள் இருக்கின்றன.
0: நண்பர்களே, மை அவசர் பர் ஸ்ரீ ஜெயகோபால் கரோடியா ஜி கே யோகதான் கோ பி ஆதர்பூர்வக் யாத் கர்த்தா. உன்னோனே வித்யாலய கே பவன் நிர்மாண மே

0: महत्वपूर्ण सहयोग दिया। आज मैं उन सभी शिक्षकों, कर्मचारियों, अभिभावकों और पूर्व विद्यार्थियों का भी अभिनंदन करता हूं जिन्होंने हिंदू विद्यालय की इस यात्रा को सफल बनाया है। 50 ईयर्स ऑफ डेडिकेशन, 50 ईयर्स ऑफ कमिटमेंट, 50 ईयर्स ऑफ शेपिंग यंग लाइव्स।
1: நண்பர்களே, நான் இந்த வேளையிலே ஜெயகோபால் கரோடியா அவர்களின் பங்களிப்பையும் கூட மிகுந்த மரியாதையோடு நினைவு கூறுகிறேன். அவர்தான் இந்த கல்விச்சாலைக்கான கட்டட நிர்மாணத்திற்கு மகத்துவம் வாய்ந்த உதவிகளை அளித்தார். இன்று இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தை வெற்றியாக மலரச் செய்த அனைத்து ஆசிரியர்கள், பணியாளர்கள், பெற்றோர், காப்பாளர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் என இன்று அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள்தான் இந்து வித்யாலயத்தின் இந்த பயணத்தின் வெற்றிக்கான வித்துக்கள். 50 ஆண்டுகால அர்ப்பணிப்பு, 50 ஆண்டுகால கடமை உணர்வு, 50 ஆண்டுகாலாக இளம் நண்பர்களின் வாழ்க்கை உருவாக்கல்.
0: நண்பர்களே, एक संस्थान कैसे शिक्षा के साथ साथ राष्ट्रभक्त नागरिकों का निर्माण करता है, ये स्थान इसका भी उदाहरण है। मैंने अपनी मन की बात में इसकी चर्चा भी की थी। कैसे गिरिजा अम्मा ने बच्चों को एक आइडिया दिया, हर बच्चा रोज सिर्फ 1 रुपये बचाए और उसे देश के सैनिकों के लिए समर्पित करे। जब हजारों बच्चे इस संकल्प से जुड़े तो अराउंड 40 लाख रुपये जुटा के लिए गए। इंडीड, व्हाट एन इंस्पायरिंग एग्जाम्पल।
1: நண்பர்களே, எப்படி ஒரு அமைப்பு கல்வியோடு கூடவே தேசபக்தியுடைய குடிமக்களை உருவாக்குகிறது என்பதற்கும் இந்த அமைப்பு ஒரு எடுத்துக்காட்டு. நான் என்னுடைய மனதின் குரலிலும் கூட இது பற்றி கூறியிருந்தேன். எப்படி கிரிஜா அவர்கள் குழந்தைகளுக்கு ஒரு கருத்தை ஊட்டினார் பாருங்கள். அதாவது, ஒவ்வொரு குழந்தையும் வெறும் 1 ரூபாயை சேமிக்கும் அன்றாடம். சேமித்தாதனை எப்படி நாட்டின் ராணுவ வீரர்களுக்கு அர்ப்பணிப்போம்? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இந்த உறுதிப்பாட்டிலே சங்கமித்த போது சுமார் 40 லட்சம் ரூபாய் திரட்டப்பட்டு விட்டது. என்ன ஒரு உத்வேகம் தரும் எடுத்துக்காட்டு இது.
0: நண்பர்களே, ஸ்மால் கான்ட்ரிபியூஷன்ஸ் கேன் மேக் அ பிக் டிஃபரன்ஸ். एक छोटा सा प्रयास भी बहुत बड़ा इंपैक्ट करता है। आपदा के समय जरूरतमंदों को सपोर्ट करना हो या स्वच्छता से जुड़े प्रयास हो, ये संस्कार ही हिंदू विद्यालय परिवार की महान विरासत है।
1: நண்பர்களே, சின்ன சின்ன முயற்சிகள் கூட எத்தனை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதைத்தான் இந்த எடுத்துக்காட்டு காட்டுகிறது. சிறிய பங்களிப்புகளால் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியும். பேரிடர் காலங்களிலே தேவையானவர்களுக்கு ஆதரவு அளிப்பதாகட்டும், தூய்மையோடு தொடர்புடைய முயற்சிகளாகட்டும், இந்து வித்யாலய குடும்பத்தார் எப்போதுமே தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றார்கள்.
0: நண்பர்களே, ஆஜ் இஸ் அவசர் பர் மே மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா. உன்கி சிக்ஷா

0: सभी स्टूडेंट्स के लिए बहुत अहम है। हाल ही में मुझे रूस के राष्ट्रपति पुतिन को तिरुकुरल का रूसी अनुवाद भेंट करने का अवसर मिला था।
1: நண்பர்களே, இன்று இந்த தருணத்திலே மகான் புனிதர் திருவள்ளுவரை நினைவு கூர்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை, அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். தற்போதுதான் நான் ரஷ்ய நாட்டு அதிபர் புதின் அவர்களுக்கு திருக்குறளின் ரஷ்ய மொழியாக்கத்தை அளிக்கும் சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது.
0: திருக்குறள் உன் சபி லோகோ கே எக் அத்புத் மார்கதர்ஷக் ஹை, ஜோ ஜீவன் பர் குச் நயா சீக்தே ரஹனா சாஹதே ஹை. திருவள்ளுவர் ஜி நே அப்னே எக் பஹுத் பிரசித்த குரல் மே வோ ஹமே சிகாதே ஹை கி குச் சீக்னே கே சாத் ஹி உசே அப்னே ஜீவன் மே அப்னானா பி ஆவஷ்யக் ஹை. ஆர் யே ஆப் சபி வித்யார்த்தியோ கே லியே பி படி சீக் ஹை.
1: வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே, கற்றல் தானே.
0: நண்பர்களே, ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோபி கூப் படா ஹோகா. மகாகவி பாரதியார் கே ஜீவன் மே படி பூமிகா காஷி கி பி தி. காஷி கே ஆத்யாத்மிக் ஔர் ராஷ்ட்ரிய சேத்னா சே பரே வாதாவரண் கா உன்கே விசாரோ பர் கஹரா பிரபாவ் படா.
1: நண்பர்களே, தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். காசியின் ஆன்மீக மற்றும் தேசிய விழிப்பு நிறைந்த சூழல் அவருடைய எண்ணங்களிலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது.
0: நண்பர்களே, மே காஷி கா சாம்சத் ஹூ. காஷி கே லோக் ஆஜ் பி மகாகவி பாரதியார் கோ யாத் கர்த்தே ஹை. உன்கே சப்த அச்சமிலை யே ஹமே நீடர் ஹோகர் ஜீனே கி பிரேரணா தேதே ஹை. இஸ்லியே மே யஹா ஆப் சப் யுவாவோ சே பி கஹுங்கா, ஆப் நீடர் ஹோகர் ஸ்வயம் கோ ஏக் மௌகா ஜரூர் தீஜியே. அப்னே ஐடியா பர் காம் கர்கே தேக்கியே. ட்ரீம் பிக், திங்க் டிஃபரண்ட்லி அண்ட் பி ஃபியர்லெஸ்.
1: நண்பர்களே, நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். உங்கள் அனைவருக்கும் தெரியுமா இல்லையா? தெரியும். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். இன்றும் கூட காசிவாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. நண்பர்களே, நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கண்டிப்பாக அளியுங்கள். நீங்கள் உங்கள் கருத்துப்படி வாழ்ந்து பாருங்கள். பெரிதாக கனவு காணுங்கள். வித்தியாசமாக சிந்தியுங்கள். அச்சமின்றி வாழுங்கள்.

0: நண்பர்களே, பாரத் கோ லேக்கர் மேரி அப்னி சமஜ் தேஷ் கே அலக் அலக் ஹிஸ்ஸோ கி யாத்ராவோ ஆர் வஹா கே லோகோ சே சீக்னே கே அனுபவோ சே பனி. 90 கே தசக் கி ஷுருவாத் மே மே கன்னியாகுமாரி சே கஷ்மீர் தக் கி ஏக்தா யாத்ரா கா பி ஹிஸ்ஸா ரஹா தா. கிரிஜா அம்மா சே மேரா பஹலா பரிச்சய் உசி ஏக்தா யாத்ரா கே தௌரான் ஹுவா தா. தப் சே ஹமாரா யே பரிச்சய் படா ஹுவா ஹை.
1: நண்பர்களே, பாரதம் தொடர்பான என்னுடைய புரிதல் தேசத்தின் பல்வேறு பாகங்களுக்கும் பயணித்து அங்கே இருக்கும் மக்களிடமிருந்து கற்றுப்பெற்ற அனுபவங்களால் இது உருவானது. 90களின் தொடக்கத்திலே நான் கன்னியாகுமரி தொடங்கி காஷ்மீர் வரையிலான ஏகதா யாத்திரையில் பங்கு கொண்டேன். இன்று இந்த வேளையிலே அந்த கால நினைவலைகள் என் மனதிலே வந்து போகின்றன. கிரிஜா அவர்களுடனான என்னுடைய முதல் அறிமுகம் அந்த ஏகதா யாத்திரையின் போதுதான் நடந்தது.
0: நண்பர்களே, மேரி யாத்ராவோ நே முஜே பாரத் கி டைவர்சிட்டி கோ கரீப் சே சமஜ்னே கா அவசர் தியா. மேரே ஜீவன் மே தமிழ் பாஷா ஆர் தமிழ் சம்ஸ்கிருதி கே லியே ஜோ பிரேம் ஹை யே பி இன்னி அனுபவோ சே பைதா ஹுவா ஹை.
1: நண்பர்களே, இந்த பயணங்கள் எல்லாம் பாரதத்தின் பன்முகத்தன்மையை அருகிருந்து புரிந்து கொள்ளும் சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தன. ஆகையினால்தான் தமிழ் மொழி மீது இந்த பயணங்கள் காரணமாக என்னுடைய மனதிலே இருக்கின்ற அன்பு மேலும் மேலும் பெருகியது.
0: Friends, that is why I encourage you to discover India. Wherever you go, carry Tamil culture with you. Share Tamil poetry, stories and traditions with friends. Make friends with people whose backgrounds may be different from your own. The unity of our nation is built by the friendship you make.
1: நண்பர்களே, ஆகையினால்தான் உங்களிடத்திலே நான் கூறுகிறேன், இந்தியாவை அதிகமாக சுற்றி பாருங்கள். இந்தியா நெடுக அதிக பயணத்தை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் இந்தியாவின் எந்த பாகத்துக்கு சென்றாலும் சரி, தமிழ் கலாச்சாரம், தமிழ் பாரம்பரியம், தமிழ் இலக்கியம், தமிழ் கவிதைகள், தமிழ் மரபுகள், இதனை உங்களோடு சுமந்து செல்லுங்கள். அங்கே இருக்கும் வேறுபட்ட பின்புலத்தைச் சேர்ந்த உங்கள் நண்பர்களிடம் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
0: நண்பர்களே, ஆஜ்கி நியூ ஜெனரேஷன் கோ அப்னே சப்னோ கோ பூரா கர்னே கே லியே ஜோ அவசர் மில் ரஹே ये अपने आप में अभूतपूर्व है. आप देखिए, आज देश में एजुकेशन का पूरा लैंडस्केप बदल रहा है. 2014 में भारत में करीब 750 यूनिवर्सिटीज थी. आज इनकी संख्या 1300 से भी ज्यादा हो गई है. காலேஜோ கி சங்கியா பி கரீப் 38,000 சே பட்கர் 52,000 சே அதிக ஹோ சுகி ஹை. பீதே வர்ஷோ மே தேஷ் கோ அநேக் IITs, IIMs, IIITs ஆர் எய்ம்ஸ் மிலே ஹை.
1: நண்பர்களே, இன்று உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ள முன்பை விட அதிகமான சந்தர்ப்பங்கள்

0: இருக்கின்றன. தேசத்தின் கல்வித்துறையின் ஒட்டுமொத்த பின்னணியும் மாறி வருகின்றது. 2014 ஆம் ஆண்டிலே சுமார் 750 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே பாரதத்திலே இருந்தன. இன்று இவற்றின் எண்ணிக்கை 1300க்கும் அதிகமாகி இருக்கிறது. கல்லூரிகளின் எண்ணிக்கையும் கூட சுமார் 38,000 அதிகரித்து 52,000க்கும் அதிகமாக ஆகியிருக்கிறது. கடந்த ஆண்டுகளிலே தேசத்திற்கு புதிய ஐஐடிக்கள், ஐஐஎம்கள், IIITக்கள் மற்றும் எய்ம்ஸ்கள் கிடைத்திருக்கின்றன.
1: நண்பர்களே, ஆஜ் நயி எஜுகேஷன் பாலிசி சே தேஷ் மே எஜுகேஷன் கி குவாலிட்டி பி இம்ப்ரூவ் ஹோ ரஹி ஹை. பாரதிய சம்ஸ்தானோ கி குளோபல் பஹச்சான் பி லகாதார் பட் ரஹி ஹை. 2015 கி QS ரேங்கிங் மே பாரத் கி சிர்ஃப் 14 யூனிவர்சிட்டிஸ் தி. லேட்டஸ்ட் ரேங்கிங் மே சங்கியா படகர் 52 ஹோ கை ஹை. இன் ஆங்கடோ கா மத்லப் பஹத் சீதா ஹை. மோர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மோர் சாய்ஸிஸ் அண்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூ.
0: மேலும் பாரத நாட்டு நிறுவனங்களின் உலகளாவிய அடையாளமும் கூட தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது. 2015 ஆம் ஆண்டுக்கான QS தரவரிசைகளிலே பாரதத்தின் வெறும் 14 பல்கலைக்கழகங்கள் மட்டுமே இருந்தன. 2027 ஆம் ஆண்டிற்கான தரவரிசையிலே இந்த எண்ணிக்கை அதிகரித்து 52 ஆகியிருக்கின்றது. நண்பர்களே, இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் கூறும் பொருள் நேரடியானது. அதிக நிறுவனங்கள், அதிக தேர்வுகள், உங்களுக்கு அதிக வாய்ப்புகள்.
1: நண்பர்களே, ஹர் யுவாக்கு அப்னே அலக் அலக் சப்னே பி ஹோத்தே, अपनी अलग प्रतिभा भी होती है. उदाहरण के लिए मैं आप में से शायद कई साथी ऐसे होंगे जो स्पोर्ट्स को अपना कैरियर बनाना चाहते होंगे. अब देर इसलिए देश भी ये इंश्योर कर रहा है कि स्पोर्ट्स केवल एंटरटेनमेंट तक सीमित न रहे. इसलिए ஆஜ் பாரத் மே கேலோ கே நயி சுவிதாய் பன் ரஹி ஹை. யுவா கிலாடியோ கோ பெஹதர் ட்ரேனிங் ஆர் சப்போர்ட் மில் ரஹா ஹை ஆர் இன்டர்நேஷனல் சப்போர்ட் மே பாரத் கா கத் பி இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கி துனியா மே பாரத் கா கத் பி பட் ரஹா ஹை.
0: நண்பர்களே, ஒவ்வொரு இளைஞரிடத்திலும் ஏதோ ஒரு திறமை ஒளிந்திருக்கிறது. நாம் இந்த திறமையை வெளிக்கொணர்வதில் நம்முடைய முயற்சிகளை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்போதெல்லாம் விளையாட்டுகள் ஏதோ கேளிக்கையோடு மட்டும் நின்று போவதில்லை. ஆகையினால் நண்பர்களே, இன்று பாரதத்திலே விளையாட்டு உலகம் கூட விரைவாக மாறி வருகின்றது. விளையாட்டுகளுக்கான புதிய வசதிகள் உருவாகி வருகின்றன. இளைய விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பான பயிற்சிகளும் ஆதரவும் கிடைத்து வருகின்றது. மேலும் சர்வதேச விளையாட்டுகளில் பாரதத்தின் திறமைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றது.
1: நண்பர்களே, பாரத் 2030 காமன்வெல்த் கேம்ஸ் கி மேஜ்பானி கி தயாரி கர் ரஹா ஹை. ஹம் 2036 ஒலிம்பிக்ஸ் கி மேஜ்பானி கா சப்னா பி லேகர் ஆகே பட் ரஹே ஹை. ஆனே வாலே வர்ஷோ மே ஜப் துனியா கே படே

0: स्पोर्ट्स इवेंट भारत में होंगे, इसलिए भारत के युवाओं के पास अब प्लेटफॉर्म भी है, पोटेंशियल भी है और सपोर्ट भी है. इट मीन्स द अपॉर्चुनिटीज आर एंडलेस. मुझे विश्वास है आपकी जनरेशन भारत को स्पोर्ट्स की दुनिया में भी नई ऊंचाइयों पर लेकर जाएगी.
1: மனம் நிறைந்த இளைய நண்பர்களே, பாரதம் 2030 ஆண்டிலே காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதற்கான தயாரிப்புகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. நாம் 2036 ஆண்டிற்கான ஒலிம்பிக்ஸ் போட்டிகளை நடத்தும் கனவினை தாங்கி முன்னேறிக் கொண்டிருக்கின்றோம். வரவிருக்கும் ஆண்டுகளிலே உலகின் பெரிய விளையாட்டு நிகழ்ச்சிகள் பாரதத்திலே நடக்கும். உங்களுக்கு தளமும் உண்டு, ஆதாரங்களும் உண்டு, ஆதரவும் உண்டு. அப்போது இங்கே அமர்ந்திருக்கும் பல குழந்தைகளுக்கு அந்த பயணத்தில் பங்கெடுக்கும் சந்தர்ப்பம் வாய்க்கும். வாய்ப்புகள் முடிவே இல்லாதவை. உங்களுடைய தலைமுறை பாரதத்தை விளையாட்டுக்கள் உலகிலும் கூட புதிய சிகரங்களை நோக்கி இட்டுச் செல்லும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது.
0: நண்பர்களே, ஆஜ் ஆப் சபி கே பீச் ஆகர் ஆப்கே சப்னோ கோ மஹசூஸ் கர்கே மேரா விஸ்வாஸ் ஆர் மஜ்பூத் ஹுவா ஹை. மே கஹ சக்தா ஹூ பாரத் கா பவிஷ்ய பகத் ஷாந்தார் ஹோகா ஆர் உஸ் பவிஷ் கே சப்சே படே ஹீரோ ஆப் ஹை.
1: நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரிடையே நான் வந்திருக்கின்ற வேளையிலே உங்களுடைய துடிப்பை பார்க்கும்போது, உங்களுடைய கனவுகளை நான் உள்ளார்ந்த வகையிலே உணரும் பொழுது என்னுடைய நம்பிக்கை மேலும் பலப்படுகிறது. பாரதத்தின் எதிர்காலம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது. அந்த எதிர்காலத்தின் மிகப்பெரிய நாயகர்கள், ஹீரோக்கள் யார்? நீங்கள்தான்.
0: முஜே ஆப்கே டேலண்ட் பர் பரோசா ஹை, ஆப்கே கான்ஃபிடன்ஸ் பர் பரோசா ஹை, ஆப்கி கேபபிலிட்டி பர் பரோசா ஹை. और इसलिए आज मैं आप सभी के साथ कुछ बड़े संकल्प दोहराना चाहता हूं.
1: எனக்கு உங்கள் திறமைகள் மீது நம்பிக்கை இருக்கிறது, உங்களுடைய திறன்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை மீது நம்பிக்கை இருக்கிறது. ஆகையால் இன்று சில உறுதிப்பாடுகளை நாம் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது.
0: அப் மே ஜோ போலுங்கா உஸ்கே பாத் ஆப்கோ தோஹரானா ஹை, வி வில் டூ இட். தோஹராயேங்கே பக்கா? டெவலப் இந்தியா பை 2047. Develop India by 2047.
1: We will do it.
0: Say it with me. We will do it. Develop India by 2047. Top three economy. Self-reliant India. Global manufacturing hub. Hosting the Olympics and Indian on the moon. Yes, we will do it. We will do it. Develop Tamil Nadu. Develop Tamil Nadu. Develop India.

0: இதுவரை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெயகோபால் கரோடியா வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்ட தொடக்க விழா இனிதே நடைபெற்றது. பொன்விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்று நமது பாரத பிரதமர் அவர்கள் உலக பொதுமறையாம் திருக்குறள் மகாகவியின் படைப்புகள் மாணவர்களின் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எவ்வாறு வளர்ப்பதில் உதவுகின்றன என்பதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் முன்னேற்றத்தில் எப்போதும் அக்கறை கொண்டு கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்திக் கொண்டிருப்பார் நமது பிரதமர் அவர்கள். நமது கலை கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டிய அவசியத்தை மாணவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துபவர் நமது மரியாதைக்குரிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கை நோக்கி நமது பாரதம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. நமது நாட்டின் முன்னேற்றத்துடன் உலக அரங்கில் பல்வேறு வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு முன்னுதாரணமாக நம் நாடு இருக்கும் என்பதில் ஐயமில்லை என்று பகிர்ந்தார் நமது பிரதமர் அவர்கள்.
1: முத்தாய்ப்பாக சொல்ல வேண்டுமென்றால், குறைந்த விலையில் எளிதில் கிடைக்கும் மருத்துவம், தற்சார்பு இந்தியா, மகளிர் தலைமையிலான வளர்ச்சி, அதிவிரைவு உள்கட்டமைப்பு மேம்பாடு, ஆயுஷ்மான் பாரத், இதுபோன்ற எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களை வகுத்தும், தொழில்நுட்பத்தில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு முக்கியத்துவம் அளித்து அதில் வெற்றி கண்டும், உலக அரங்கில் தனக்கென தனி முத்திரை பதித்து வீறுநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நம் தேசம் என்று சொல்லி இந்த நேரலை நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் சேவையின் இரண்டாம் கட்ட வழித்தடத்தை தொடக்கி வைத்த நிகழ்வு, சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் முடிவுற்ற திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தல் விழா, சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடைபெற்ற ஜெய்கோபால் கரோடியா ஹிந்து வித்யாலயாவின் பொன்விழா கொண்டாட்டங்களின் தொடக்க நிகழ்வுகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேரலை நிகழ்ச்சியை இதுவரை கேட்டீர்கள். வர்ணனையாளர்கள் எம் சித்ராதேவி, சி சிவகுமார் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாகும்.
3: மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். அறிவியல் மற்றும் உட்கட்டமைப்பு வளர்ச்சியால் நாடு மேம்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டு பணி தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இன்று தொடங்கப்பட்ட இத்திட்டங்கள் போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றார். இதன் மூலம் தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாவதோடு தமிழக மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும் என்றார். நாட்டின் மின்னணு ஏற்றுமதி பன்மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறிய பிரதமர், செல்போன் ஏற்றுமதியில் உலகின் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். சிறப்பான போக்குவரத்திற்கு நகரங்களின் கட்டமைப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், இத்தகைய திட்டங்களின் மூலம் மக்களின் பயணம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். தமிழகத்தின் தொழில்துறையை இத்திட்டங்கள் வலுப்படுத்தும் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், தமிழக இளைஞர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றார். இந்நிகழ்ச்சியில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்ட பழனி, வேலூர், கண்டோன்

0: அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ரயில் நிலையங்களை பிரதமர் திறந்து வைத்தார். தமிழகத்தில் கடல்சார் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவும் சரக்கு கையாளும் திறனை அதிகரிக்கும் வகையிலும் தூத்துக்குடி வஉசி துறைமுகம் உட்பட 282 கோடி ரூபாய் மதிப்பிலான துறைமுகம் தொடர்பான பல்வேறு திட்டங்களையும் பிரதமர் தொடங்கி வைத்தார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் மணலி சுத்திகரிப்பு நிலையத்தில் 1620 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கும் அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து ஜெயகோபால் கரோடியா பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு செயற்கை நுண்ணறிவு மற்றும் அட்டல் ஆய்வகத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், நம் நாட்டு இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கிற்கு வலுவூட்ட விரும்புவதாக கூறினார். உலகளாவிய சவால்களுக்கான தீர்வுகள் மாணாக்கரிடம் உள்ளதாக குறிப்பிட்டார். நம் தேசத்தின் எதிர்காலம் மாணாக்கரின் கையில் உள்ளதாக கூறிய பிரதமர், 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த தேசமாக அனைவரும் உறுதியேற்க அழைப்பு விடுத்தார். மாணாக்கர் நாடு முழுவதும் பயணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பிரதமர், விளையாட்டுத் துறையில் நம் நாடு புதிய உச்சத்தை எட்டும் என்று குறிப்பிட்டார். இடமெல்லாம் நம் தேசத்தின் கலாச்சாரத்தை மாணவர்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாணவர்களை அறிவுறுத்தினார். முன்னதாக சென்னை போரூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் 4900 கோடி ரூபாய் மதிப்பிலான பூந்தமல்லி வடபழனி மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைத்த பிரதமர், போரூர் பூந்தமல்லி இடையே மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து பயணித்தார். அதனைத் தொடர்ந்து சென்னை ஐஐடி வளாகத்தில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் அங்குள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தை நாட்டிற்கு அர்ப்பணித்தார். சென்னை ஐஐடி வளாகத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனர்களுடனும் பிரதமர் கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், மக்கள் சேவையில் 25 ஆண்டுகளாக சிறப்பாக பங்காற்றி வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் முன்முயற்சிகளால் நாட்டில் தற்போது 2.5 லட்சம் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முன்னதாக இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நாட்டின் தொழில் மேம்பாடு, அறிவியல், கல்வி முன்னேற்றத்திற்கு தமிழகம் சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்றார். தமிழக இளைஞர்களுக்கு உலக அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 1.5 டிரில்லியன் வளர்ச்சி இலக்கை நோக்கி தமிழகம் பயணித்து வருவதாக தெரிவித்தார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டார். சென்னை திருச்சி, திருச்சி கரூர், கரூர் கோவை 6 வழிச்சாலையை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும், ஒசூர் பெங்களூரு இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் முதலமைச்சர் பிரதமரிடம் கேட்டுக் கொண்டார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் நாமக்கல் ரயில் நிலையம் 17 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சேலம் கரூர் ரயில் வழித்தடத்தில் அமைந்துள்ள நாமக்கல் ரயில் நிலையம் மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் 17 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைக்கப்பட்டுள்ளது. இந்த புதுப்பிக்கப்பட்ட வசதிகளை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாட்டு மக்களுக்கு சென்னையிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக அர்ப்பணித்தார். மத்திய அரசின் அம்ரித் பாரத் ரயில் நிலையம் மறுசீரமைப்பு திட்டத்தில் நாமக்கல் ரயில் நிலைய கட்டடம் புதுப்பிக்கப்பட்டு தரைத்தளம் மற்றும் முதல் தளத்தில் விரிவாக்கப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதிய நுழைவு பகுதி, வளைவு அமைப்பு, புதுப்பிக்கப்பட்ட காத்திருப்பு அறை, உயர்தர பயணிகள் ஓய்வு அறை, 2 பயணச்சீட்டு முன்பதிவு மையங்கள் ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இந்த சேவைகள் மூலம் நாமக்கல் ரயில் நிலையத்தை பயணிகள் மிக இலகுவாக அணுக முடியும். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இத்திட்டத்தின் கீழ் வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு இன்று பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணி ஒருவர் தெரிவிக்கையில்,
2: என்னோட பேரு நரேஷ். நம்மளோட வேலூர் கண்டோன்மெண்ட் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழே 8 கோடியே 40 லட்சம் மதிப்பீட்டில் வேலூர் மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கோங்க. பயணிகளோட பாதுகாப்பு அறை, லிப்ட் வசதி அனைத்துமே இருக்கு. ஒரு வழி பாதையா இருந்த இந்த வழித்தடம் இன்னைக்கு இரு வழி பாதையா பிளாட்ஃபார்ம்களோட அமைச்சு அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதத்துக்கு பிரதமர் அமைச்சு
3: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தின் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறை வெளிப்படை தன்மையுடனும் ஜனநாயக முறைப்படியும் மாற்றப்பட்டது குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. நாட்டின் மிக உயரிய விருதான பத்ம விருதுகளுக்கான தேர்வு நடைமுறையில் 2014 ஆண்டிற்கு பின்னர் நாட்டின் எந்த ஒரு குடிமகனும் தகுதியான ஒருவரை இவ்விருதுக்கு பரிந்துரைக்க முடியும். மக்கள் தங்களையே பரிந்துரைத்துக் கொள்ளும் வாய்ப்பும் தற்போது நடைமுறையில் உள்ளது. தொலைதூர கிராமப்புறங்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்கள் சிறப்பான பணிகளை செய்து வரும் அறியப்படாத சேவகர்களை கௌரவிப்பதில் புதிய அளவுகோலை இவை உருவாக்கியுள்ளன. நாட்டின் உண்மையான சேவகர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. எந்த ஒரு துறையிலும் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் தற்போது பத்ம விருதை பெற முடியும் என்ற நம்பிக்கை மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக தேசிய கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீவித்யா தெரிவிக்கையில்,
4: பத்ம விருது என்பது ஒருவருக்கு வழங்கப்படும் பாராட்டு மட்டுமல்ல, அவருடைய நீண்ட கால உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைக்கும் அங்கீகாரம். பெண்கள்,

0: பின்தங்கிய சமூகங்களை சேர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், தன்னலமற்ற சேவை செய்பவர்கள் என பல்வேறு தரப்பினரிடையே மறைந்திருக்கும் திறமைகளையும் சாதனைகளையும் கண்டறிந்து அங்கீகரிக்க வேண்டும் என்ற நோக்கமும் இந்த விருதுகளுக்கு இருக்கிறது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இவ்விழாவை ஒட்டி பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து நேர்த்தி கடன் செலுத்துவது வழக்கம். விழாவின் முக்கிய நிகழ்வான மகிஷாசுர சம்ஹாரம் வரும் 20ஆம் தேதி நள்ளிரவு நடைபெறுகிறது. நெல்லை பாளையங்கோட்டையில் தசரா விழாவின் முதல் நாளான இன்று முத்தாரம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் சப்பார ஊர்வலம் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பாளையங்கோட்டையில் 12 முக்கிய அம்மன் கோவில்களில் தசரா திருவிழா கோலாகலமாக சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியதை தொடர்ந்து ஆயிரத்தம்மன், முப்புலாதியம்மன், தெற்கு முத்தாரம்மன், வடக்கு முத்தாரம்மன், உச்சினி மாகாளி அம்மன் உள்ளிட்ட 12 அம்மன் கோவில்களிலும் அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் பிரம்மாண்ட மின் ஒளியில் அமைக்கப்பட்டிருந்த ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மேளதாளம் முழங்க அம்மன் சப்பரங்கள் வீதி உலா நடைபெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் தேவையான அனைத்து வசதிகளும் கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்க மோதிரம் திட்டம் மிகவும் பயனளிக்கும் என்று குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் 70க்கும் மேற்பட்ட பயனாளிகளுக்கு அவர் பட்டா வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக சிறப்பாக பணியாற்றியவர்கள் தமிழக அரசின் விருது பெற வரும் 22ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பெரம்பலூர் மாவட்டம் சமூக நல அலுவலகத்தில் முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் முதிர்வு தொகை பெற வேண்டிய பயனாளிகளின் விவரம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு அப்துல் ரசீக் தெரிவித்துள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இந்தூரில் இன்று 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இரு அணிகளும் தலா 1 போட்டியில் வெற்றி பெற்றுள்ளன. நாமக்கல் மாவட்டம் கிராம்பூரில் தென்னிந்திய அளவிலான வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிகள் இன்று நிறைவடைகின்றன. பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 160க்கும் மேற்பட்ட வீர வீராணிகள் பங்கேற்றுள்ள இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச வில்வித்தை சாம்பியன் பட்ட போட்டிக்கு தகுதி பெறுவர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை ரயில் துறைமுக மேம்பாட்டுப் பணிகளை சென்னை ஐஐடி வளாகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்தி தொழில் வர்த்தகத்தை வலுப்படுத்த இப்புதிய திட்டங்கள் வழிகோலும் என்று பிரதமர் அப்போது கூறினார். கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை மத்திய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோவில் தசரா திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இணைந்தர்கள் மகிழ்ந்தர்கள், இது காரை பண்பலை 100.3. நேரம் 5:05. உற்சாகமான மாலையில் காரைக்கால் ஷேகர்ஸ் டெக்ஸ்டைல்ஸ், நியூ ஷேகர்ஸ் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ ஷேகர்ஸ் வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ்.
4: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
5: 1 கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3,000க்கும் மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சய பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.

0: மரியாதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220544255.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: இன்றைய ஜாலி ஜங்ஷன் எங்க நடக்க போகுது தெரியுமா? நம்ம காரைக்கால் கடற்கரையில் இருந்துதாங்க நேரலையா. அங்க கூட்டத்தோட கூட்டமா நேர்களோட இணைய போறது யாரு தெரியுமா? நம்ம அறிவிப்பாளர் கே பிரபாகரன் அவங்கதான். வாங்க நேயர்களே, காரைக்கால் கடற்கரைக்கு போவோம்.
5: மாலை வணக்கம் நேயர்களே. நன்றிலதா ஜாலி ஜங்ஷன் காரைக்கால் பண்பலை வழங்கும் புத்தம் புதிய இந்த நிகழ்ச்சியாக நாம இப்ப காரைக்கால் எஃப்எம்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு நம்ம காரைக்கால் பீச்சுக்கு வந்திருக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த சண்டே ஜாலி மூட்ல விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்க காரைக்கால் கடற்கரைக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த பூங்காவில் இருந்து நம்முடைய அன்பு நேயர்களை இந்த வங்கக்கடல் காற்றோடு நாம ஜாலியாக சந்திக்க இருக்கிறோம். நிறைய நேயர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க, அவர்களை இப்போது சந்திக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா
6: வணக்கம் சார்.
5: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு பிரகாஷ் ஜெயராமன்.
5: பிரகாஷ் ஜெயராமன், எங்க இருந்து வந்துருங்க பீச்சுக்கு? அடிக்கடி பீச்சுக்கு வருவீங்களா?
6: வாரத்துல ஒரு நாள் வருவோம் சார். இப்ப மாசம் ஆயிட்டு. இப்ப
5: வேற எந்தெந்த பீச்சுக்கு எல்லாம் போயிருக்கீங்க தமிழ்நாட்டுல?
6: தமிழ்நாட்டுல இந்த பக்கம் வேளாங்கண்ணி.
5: சரி,
6: கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போயிருக்கேன்.
5: எல்லா ஊரும் போயிருக்கீங்க?
6: ஆமா சார்.
5: சென்னை மெரினா பீச் பாத்தீங்களா?
6: இன்னும் பாக்கல சார்.
5: காரைக்கால் பீச்சுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா?
6: சொல்லுங்க சார்.
5: என்ன பீச்? இது என்ன பீச் நீங்க பாத்துட்டு இருக்கிறது?
6: காரைக்கால் பீச் தான் சொல்லுங்க.
5: காரைக்கால் பீச். என்ன கடல்? வடகிழக்கு கடலா? வங்காள விரிகுடா கடல். அதோட இன்னொரு பேர் இருக்கு, எமரால்டு பீச். ஒரு பேர் இருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க?
6: நான் வந்து ஒரு இசேவை மையம் வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார்.
5: என்ன ஊர்ல நடத்துறீங்க?
6: நடத்துறேன் சார்.
5: சரி, மக்களுக்கு தொடர்ந்து சேவை நல்லபடியா செஞ்சிட்டு இருக்கீங்களா?
6: கண்டிப்பா செய்யறேன் சார்.
5: சரிங்க.
6: இது வந்து பல சேவைகள் சொல்றேன்.
5: எத்தனை வருஷமா செஞ்சிருக்கீங்க?
6: நான் ஒரு 10 வருஷமா செய்யறேன் சார்.
5: சரிங்க, ரொம்ப நன்றிங்க. அடுத்து நம்ம சந்திக்கும் நேர் அடுத்த நேர சந்திப்போம். ஐயா வணக்கம்.
7: ஐயா வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
7: நாங்களும் பூந்தோட்டம் தாங்க.
5: பூந்தோட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க. பூந்தோட்டத்துல இருந்து காரைக்கால் பீச்சுக்கு வரதுக்கு என்ன காரணங்க?
7: காரைக்கால் ஃபேமிலியோட வந்தோம்னா ஒரு ஜாலியா அப்படி இருந்து அதெல்லாம் இது பண்ணிட்டோம்.
5: மாசம் மாசம் வருவீங்களா?
7: வருவாங்க. மாசம் 2 மாசத்துக்கு ஒருக்க வருவோம். ஃப்ரீயா இருந்தா வருவோம்.
5: நிறைய டூர் எல்லாம் போவீங்களோ?
7: டூர் எல்லாம் போக மாட்டாங்க.
5: டூர் எல்லாம் போனது இல்லையா? எங்கேயாவது போய் பாக்கணும்னு ஆசை இருக்கு.
7: நம்ம ஊருக்கு பக்கம் தாங்க. நெகட்டிவ் வந்து பழனி.
5: பழனி. ஓகே.
7: நாங்க இங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால இங்க பண்ணிட்டு இருக்கோம்.
5: கொடைக்கானல் போயிருக்கீங்களா?
7: போயிருக்கேன்.
5: ஜாலியா இருக்கணும்னா என்ன செய்வீங்க நீங்க?
7: ஜாலியா
5: மூடு வந்து
7: ஜாலி மூடு.
5: நல்லா சாப்பிடுவீங்களா?
7: நல்லா ஜாலியா இருப்போம். ஜாலியா இருப்போம்.
5: நல்லா சாப்பிடுவீங்களா?
7: நல்லா சாப்பிடுவேன்.
5: என்ன என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு?
7: எனக்கு சாப்பிடுறதுக்கு நான்வெஜ் எல்லாமே பிடிக்கும்.
5: இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க?
7: இன்னைக்கு ஒன்னும் சாப்பிடலைங்க. இன்னைக்கு பாவக்காய் குழம்பு தான் சாப்பிட்டோம்.
5: பார்த்தா அப்படி தெரியலையே, நல்லா தெம்பால இருக்கு.
7: தெம்பா பாவக்காய் குழம்பு வர சாப்பிட்டு தெம்பா வந்துட்டாங்க.
5: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படியே இணைந்திருங்கள். நேயர்களுக்கு இன்னைக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட இருக்கிறது. நம்ம காரைக்கால் 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூஸ் சேகர் வழங்கக்கூடிய அன்பு பரிசுகள் சிறப்பாக பேசக்கூடிய நேயர்களுக்கு நம்ம வழங்க இருக்கிறோம். அடுத்து நம்மளுடைய இணையம் நேயர். ஐயா வணக்கம்.
8: ஐயா வணக்கங்க.
5: உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் தினேஷ்குமார்.
5: தினேஷ்குமார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: நான் ஃபைனான்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நீங்க என்ன ஊருங்க?
8: நாங்களா? நான் மேட்டூருங்க, சேலம் மேட்டூர்.
5: சொந்த ஊர் வந்து மேட்டூர்.
8: சொந்த ஊர் மேட்டூர், சேலம் மேட்டூர்ல
5: இருந்து. ஊட்டிக்கு அடிவாரத்துல இருந்து காரைக்காலுக்கு வந்திருக்கீங்க?
8: ஊட்டி அடிவாரம் இல்லைங்க, காவேரி. காவேரி மேட்டூர்ல இருந்து.
5: சேலம் மேட்டூர்ல இருந்து.
8: மேட்டூர்ல இருந்து வந்திருங்க.
5: நான் வந்து மேட்டுப்பாளையத்தை நினைச்சிட்டேன்.
8: மேட்டுப்பாளையில மேட்டூர் டேம். டேம்னு சொன்னல, மேட்டூர் அணை.
5: மேட்டூர். மேட்டூர் அணைக்கு அடிக்கடி போவீங்களா?
8: காரைக்கால் வந்து சொந்த ஊர் அங்க. ரெண்டு பூந்தோட்டத்தில் இருக்காப்ல, அவர் பாக்கலாம்னு
5: இருந்தேன். காரைக்கால் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
8: காரைக்கால் ரொம்ப பிடிச்சிருக்கு.
5: காரைக்கால் என்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு?
8: என்ன சரக்குதான் ரொம்ப பிடிச்சிருக்கு?
5: நீங்க அதை கேக்கலாம். சாப்பிடுறது உங்களுக்கு பிடிக்குதுன்னு
8: கேக்கு. சிக்கன், மட்டன், மெயினா மீன் நல்லா இருக்குங்க.
5: சரி, ஓகேங்க. இதுக்கு மேல பேசுனா நன்றிங்க.

0: நேயர் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம். மாலை வணக்கம் சார்.
0: மாலை வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: அகாண்டிஷேரி என் பேர்.
0: நீங்க என்ன ஊருமா?
1: நான் வேளாங்கண்ணி. கட்டி கொடுத்த ஊர் வந்து வேளாங்கண்ணி. அம்மா வீடு வந்து டிஆர் பட்டம்.
0: ஓ, டிஆர் பட்டம் காரைக்கால் மாவட்டம். வேளாங்கண்ணில கல்யாணம் பண்ணி?
1: ஆமா சார். ஆமா சார். தேங்க்யூ சார்.
0: உங்களுக்கு வீட்டுல எத்தனை பேருங்க?
1: நானு, அம்மா, இங்க அங்க எங்க வீட்டுக்காரங்க, எங்க மாமா, மாமனாரு, எங்க பாப்பா.
0: ஓகே. தீபாவளி வந்துருச்சா உங்களுக்கு?
1: ஆ, வந்துட்டே இருக்கு சார்.
0: தீபாவளிக்கு என்னென்ன பலகாரம் எல்லாம் செய்வீங்க?
1: தீபாவளிக்கு முறுக்கு, அதிரசம், குலோப் ஜாமுன், ரசகுல்லா.
0: எல்லாமே நீங்களே செய்வீங்களா?
1: இல்ல இல்ல, பாதி மாமியார் பாதி நாங்க. மாத்தி மாத்தி சேம் செஞ்சுக்கணும்தான்.
0: ரொம்ப சந்தோஷங்க. நிறைய நேயர்கள் இருக்கிறதால அடுத்த நேயரை சந்திக்கிறோம். அடுத்து நம்முடைய நேயர், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வனிதா சிவசக்தி.
0: வனிதா சிவசக்தி, சொல்லுங்க வனிதா, நீங்க காரைக்கால இல்ல வெளியூரா?
2: நாங்க வெளியூர், நேட்டிவ் பழனி.
0: பழனி. ஓகேங்க. காரைக்காலுக்கு இப்ப பிசினஸ் விஷயமா வந்துருங்களா, டூரா வந்துருக்கீங்களா?
2: நாங்க பூந்தோட்டம், நாங்க வந்து பிசினஸ் விஷயமா வந்திருக்கோம்.
0: சரி, எங்க ஊர் பிடிச்சிருக்கா உங்களுக்கு காரைக்கால்?
2: ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நான் இங்கேயே செட்டில் ஆகலாம்னு எனக்கு ஒரு மைண்ட் செட்.
0: எதனால காரைக்கால் ரொம்ப பிடிக்குது உங்களுக்கு?
2: இங்க நல்லா இருக்கு. அங்க இருக்க இங்க கொஞ்சம் பார்க் இதெல்லாம் இருக்கு, அங்க அவ்வளவு இருக்காது. விளையாடு நல்லா இருக்கு. குழந்தைகளுக்கு இங்கேயே செட் ஆயிடுச்சு. பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கு, அதனால இங்கேயே செட்டில் ஆகலாம்னு மைண்ட் செட்ல இருக்கும்.
0: சூப்பருங்க, ரொம்ப நன்றி. அடுத்து ஒரு பாப்பா வந்து பாட்டு பாடுறேன்னு சொல்லிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட நம்ம பேசலாம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. பாட்டு பாடுறீங்களா? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்க? பாட்டு பாடுங்க பாக்கலாம். பாட்டு பாடுங்க.
2: மாம்பழம், சாலட்டு மாம்பழம், இட்லி குருமா மாம்பழம்.
0: இட்லி குருமா வைக்கிற மாம்பழமா? இட்லிக்கு மாம்பழமா? சரி சொல்லு.
2: உங்களுக்கு வேணுமா பங்கு போட்டு?
0: சூப்பரா பாட்டீங்க. அத கேட்டுட்டு இன்னொரு பாட்டு வந்துட்டாங்க. உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க உங்க பேர் சொல்லுங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? கீர்த்தனவா? என்ன படிக்கிறீங்க? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? சரி, இப்ப வந்து என்னென்ன விளையாட்டீங்க இங்க காரைக்கால் பீச்ல? ஜாலியா இருந்ததா? அடிக்கடி வருவீங்களா காரைக்கால் பீச்சுக்கு? இப்பதான் இப்பதான் வந்துருக்கீங்களா? சரி, ஓகே, நல்லா படிக்கணும். சரியா? நேர்களே, நாம் தொடர்ந்து இணையலாம் ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
3: ஒரு கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர் சில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3000 மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சயம் பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர் சேகர் சேகர்ஸ். அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்கை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
8: Ding!

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர் சேல் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3000 மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சய பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
4: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
3: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
5: ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின்

0: திருவிழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.

0: ஞாயிற்றுக்கிழமை நாளே சந்தோஷத்துக்கு குறைச்சலேல இருக்காது. அதுலேயும் அந்த சந்தோஷத்தை நம்ம கடற்கரையில் காரைக்கால் கடற்கரையில் கடக்க போகிறோம் அப்படின்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். அதுலேயும் நம்ம பண்பலை அங்கே இருக்குன்னா சந்தோஷத்துக்கு குறைச்சலாக இருக்கும். இனிலா நேர்களே,
1: இன்னைக்கு ஜாலி ஜங்ஷன் நிகழ்ச்சிக்காக நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 மிக அருகாமையில் வங்கக்கடல் தாளாட்டி கொண்டிருக்கும் காரைக்கால் பீச்ல பார்க்குக்கு வந்திருக்கிறோம். அடுத்த நண்பர் நம்மள்ட்ட பேசுறாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: என் பேர் வந்து அப்ராஸ், மயிலாடுதுறை இருந்து வரேன்.
1: மயிலாடுதுறை இருந்து அடிக்கடி காரைக்கால் வருவீங்களா?
2: வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும்.
1: வருஷத்துக்கு ஒரு தடவை? என்ன கணக்குல வரீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை? சின்ன பிள்ளைல இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருக்கீங்களா?

0: வீட்டுல கூட்டிட்டு போறதுதான்.
1: வீட்டுல எப்ப கூப்பிட்டு போறாங்களோ அப்படி அப்ப வருவீங்க.
0: ஆமா.
1: வெளியூர் எல்லாம் போயிருக்கீங்களா? டூர் எல்லாம் போயிருக்கீங்களா?
0: என்னென்ன
1: ஊர் எல்லாம் போயிருக்கீங்க நீங்க?
0: கேரளா, மூணார், அந்த சைடு எல்லாம் போயிருக்கோம்.
1: கேரளா எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? காரைக்கால் பீச் பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு.
1: என்னென்ன பாத்தீங்க காரைக்காலுக்கு வந்துட்டு?
0: இந்த பார்க் பார்த்தேன், பீச்.
1: நல்லா விளையாண்டீங்களா?
0: விளையாண்டேன்.
1: நல்லா செல்லுல கேமரா எல்லாம் எடுப்பீங்களா நீங்க? யார் சொல்லி கொடுத்தாங்க கேமரா எடுக்கிறதுக்குலாம்? என்ன பாட்டு பாடுறீங்க? திருக்குறள் சொல்றீங்களா? வேற என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பிடுறதுக்கு? என்னென்ன ஃப்ரூட் பிடிக்கும் உங்களுக்கு?
0: ஆப்பிள், பனானா.
1: பனானாவா?
0: ஸ்ட்ராபெர்ரி.
1: பனானா அடிக்கடி சாப்பிடுவீங்களா? காரைக்கால் பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
0: ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: என்னென்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு பீச்ல?
0: இங்க பார்க் இருக்குறதெல்லாம் சூப்பரா இருக்கு, பீச்சும் இருக்கு, சூப்பரா இருக்கு.
1: பீச்ல போய் கால் நனைச்சிட்டு வந்தீங்களா?
0: குளிச்சுட்டே வந்துட்டேன்.
1: பீச்ல குளிச்சிட்டியா? அதான் ஃப்ரெஷ்ஷா இருக்கியா?
0: ஆமா.
1: ஜாலியா இருந்துச்சா?
0: சூப்பரா இருந்துச்சு. சரி,
1: பார்த்து பாதுகாப்பா பிடிச்சீங்களா?
0: நல்லா பாதுகாப்பா தான் எங்க அக்கா குளிச்சேன்.
1: சூப்பரா பேசுறீங்க. நம்ம நேயர்களுக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கக்கூடிய பரிசுகளும் இன்னைக்கு காத்திருக்கிறது. இதுவரைக்கும் பேசிய நம்ம நேயர்களுக்கு இப்போது நம்முடைய பரிசுகளை இப்போது வழங்கலாம். முதல்ல பேசிய நேயர், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: வனிதா.
1: வனிதாவுக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் ஒரு அன்பு பரிசு. அடுத்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற உங்க பேர் சொல்லுங்க. அகிலாண்டேஸ்வரிக்கு நம்முடைய காரைக்கால் பண்பலையின் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்து காரைக்கால் நியூ சேகர்ஸ் வழங்கும் அன்பு பரிசு. அடுத்து காரைக்கால் பண்பலை 100.3 நியூ சேகர்ஸ் அண்ட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் இணைந்து வழங்கக்கூடிய அன்பு பரிசை இப்போது நாம் வழங்குகிறோம். தொடர்ந்து நம்மள கேமரா எடுத்த தம்பி, உங்க பேர் சொல்லுங்க.
3: அஃப்ராஸ்.
1: அஃப்ராஸுக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அன்பு பரிசை இப்போது வழங்குகிறோம். அதே போல கலகலப்பாக நம்மோடு உரையாடிய நம்முடைய அன்பு நேயர், உங்க பேர் சொல்லுங்க.
4: சிவசக்தி.
1: அவர்களுக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அன்பு பரிசு. அடுத்தது இப்ப நம்மோட உரையாடிய சிறுமி, கடற்கரையில குளிச்சுன்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் அன்பு பரிசு. இன்னும் கூட நேயர்கள் காத்திருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம பேசலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: என் பேர் ஆயிஷா.
1: ஆயிஷா, என்ன ஒரு ஆயிஷா உங்களுக்கு? மயிலாடுதுறையில இருந்து. அடிக்கடி வருவீங்களா காரைக்கால்
5: பீச்சுக்கு? அப்பெல்லாம் வரும்.
1: ஓகே. பீச்ல உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குங்க?
5: கடற்கரை, அப்புறம் பார்க்கு.
1: காரைக்கால் கடற்கரை கிட்ட போனீங்களா? கடல்ல போய் கால் நினைச்சீங்களா?
5: குளிச்சுட்டே வந்துட்டோம்.
1: எப்படி இருந்துச்சு காரைக்கால் கடற்கரை?
5: ரொம்ப ஹாப்பியா, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
1: இதுவரைக்கும் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க காரைக்காலுக்கு?
5: ரெகுலரா இப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்துருவோம்.
1: அப்பெல்லாம் வந்துட்டு இருக்கீங்க. வேற வெளியில வெளியூர் எல்லாம் போயிருக்கீங்களா டூரு?
5: அதிகமா போனாலும் எங்களுக்கு காரைக்கால் கிடைக்கிற திருப்தி வேற எங்களுக்கு கிடைக்காது.
1: ஆனா நிறைய ஊர் போயிருக்கீங்களா?
5: போயிருக்கோம். நாகூர், நாகப்பட்டினம், பூம்புகாரு, எல்லாமே.
1: எல்லா ஊர் கடற்கரைக்கும் போயிருக்கீங்க. அப்படி என்ன ஸ்பெஷல் நம்ம கடற்கரையில? நேயர்கள் சொன்னா தெரிஞ்சுப்பாங்களே.
5: இங்க வந்தா மட்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம எவ்வளவு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இங்க குழந்தைங்க விளையாடுறது அந்த மாதிரி பாக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கும்.
1: பீச் வந்தா எவ்வளவு நேரம் இருப்பீங்க இங்க?
5: நாங்க குறைஞ்சது 3 மணி நேரமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்.
1: இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இங்க இருப்பீங்க? ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய பேர் சொல்லுங்க மறுபடியும்.
5: ஆயிஷா.
1: ஆயிஷாவுக்கு காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஒரு அன்பு பரிசை இப்போது வழங்குகிறோம். அடுத்து நம்ம நிகழ்ச்சியில நம்ம நேயர்களை ஒருங்கிணைக்கிறதுலயே நம்ம கூட உதவி செய்து கொண்டிருக்க நம்ம அன்பு நேயர் ஒருத்தரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: அனைவருக்கும் மாலை வணக்கம். காரைக்கால் மேல ஓடுதலை இசை பூஜாராகவன். ஜாலி ஜங்ஷன் காரைக்கால் கடற்கரையில நம்ம ஏரியால நடக்குது. அதாவது நம்ம காரைக்கால், நம்ம காரைக்கால் சொல்லுவோம். இது எங்க ஏரியா, இது எங்க ஏரியான்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மள்ட்ட போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இவ்வளவு கூட்டங்கள் இருக்கு.
1: வாங்கன்னு சொல்றோம்.
6: ஆமா, எல்லா ஏரியாலயும் சொல்ற மாதிரி எங்க ஏரியாக்கு எல்லாம் வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிட்டு இருக்கோம்.
1: காரைக்காலுக்கு வெளியூர்ல இருந்து நிறைய பேர் டூர் எல்லாம் வராங்க. அவங்க காரைக்கால் என்னென்ன இடம்லாம் பாக்கணும்னு முக்கியமா நீங்க நினைக்கிறீங்க?
6: ஏன்னா முக்கியமான இடம் வந்து காரைக்கால் அம்மையார், புரிந்தோஜி அம்மையார், காரைக்கால் அம்மையார், திருநள்ளாறு சனீஸ்வரர் பகவான், பக்கத்துல பாத்தீங்கன்னா அம்பவர்த்தூர் காளியம்மன். இங்க மாங்கனி திருவிழா காரைக்கால் மிகவும் புகழ்பெற்ற ஒரு திருவிழா. அதுல திருமலைராயம்பட்டத்துல 108 கோயில், 108 கோலம் உள்ள ஒரு ஆயிரங்கலியம்மன் கோயில். 5 வருடத்துக்கு ஒரு முறை அந்த கோயில் வந்து மிக சிறப்பாக ஒரு விழா நடக்கும். 1008 பொருள்களை வைத்து, 1000 பொருட்களை வைத்து செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு காரைக்கால் மாவட்டத்துல மிக சிறப்பாக உலகங்களும் உள்ள ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு

0: தேர்வு நடக்கும்.
1: அதே போல நெடுங்காட்டுல வந்து தாண்டோன்றீஸ்வரர் ஆலயம், அதே போல சேத்தூர்ல ஏகாம்பரேஸ்வரர்,
0: மனோன்மணி நெடுங்காடு மாரியம்மன் கோயில் திமுக மிக சிறப்பாக நடக்கும்.
1: தொல்லியல் துறையில வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இரண்டு கோயில்கள் காரைக்கால் மாவட்டத்துக்குள்ள இருக்கு, ஒன்னு ஒன்னு நெடுங்காடு, இன்னொன்னு சேத்தூர்.
0: அதே போல மூன்று மேல ஓடுதலைக்கு வந்து ஒரே ஒரு மாரியம்மன் கோயில் எங்க மேல ஓடுதல இருக்கு, எங்க ஊர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது.
1: சூப்பரா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க, நேயர்களுக்கு பயனுள்ள பல புள்ளி விவர குறிப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க. அடுத்த பரிசை நம்ம சேப்பு விஜயராகன் அவர்களுக்கு வழங்குறார்கள். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்
0: வழங்கிய சேகர் டெக்ஸ்டைல், நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
1: நன்றி. உண்மையா காரைக்கால் நேயர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக காரைக்கால் வானொலி நேயர்களுக்காக நம்ம காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நிறுவனத்தார் இந்த பரிசுகளை அன்போடு வழங்கி இருக்கிறார்கள். அடுத்து நம்மோட இணையம் நேர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: மலர்மதிங்க.
1: மலர்மதி என்ன பண்ணிட்டீங்கம்மா?
2: கள்ளக்கரைக்கு வந்தவங்க பீச்சை பார்த்தோம், குளிச்சோம்.
1: என்ன வரும் உங்களுக்கு?
2: எங்களுக்கு மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை. நீங்களும் குளிச்சீங்களா
2: பீச்சில?
1: பீச்சில் குளிக்கிறதுக்கு எல்லாம் பயப்பட மாட்டீங்க?
2: நாங்க எல்லாம் பயப்பட மாட்டோம், வேளாங்கல்ல குளிப்போம்.
1: பாதுகாப்பா குளிச்சீங்களா?
2: பாதுகாப்பா குளிச்சோம்.
1: சரி,
2: வேளாங்கல்ல குளிப்போம், நாகூர்ல குளிப்போம்.
1: அடிக்கடி வருவீங்களா பீச்?
2: வாரம் வாரம் வருவோம்.
1: எல்லா ஊருக்கும் போறீங்க, எந்த ஊர் பீச் ரொம்ப பிடிச்சிருக்கு?
2: நாங்க இப்ப பிடிச்சிருக்கேன், ரெண்டு மூணு.
1: என்ன காரணம்? காரைக்கால் ரொம்ப
2: நல்லா நல்லா பிடிச்சிருக்கு எங்களுக்கு.
1: நல்லா அகலமா இருக்கு, சுத்தமா இருக்குல்ல பீச்?
2: நல்லா இருக்கு.
1: கிளீனா வச்சிருக்காங்க,
2: சுத்தமா இருக்கு, நல்லா கண்டவே எதுவுமே.
1: மாதிரி விளையாடுறதுக்கு பார்க்க எல்லாமே இருக்கு.
2: அதை விளையாண்டது.
1: அடுத்து நம்ம அன்பு பரிசை வந்து நம்ம அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. வளர்மதி அவர்களுக்கு பரிசை வழங்குகிறார்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர். அதே போல அடுத்த பரிசை வழங்குகிறார்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர். உங்க பேர் சொல்லுங்க சார்.
3: ரொம்ப நன்றி சார்.
1: நன்றிங்கம்மா. அடுத்து நம்மளுடைய இணையம் நேயர், வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
4: மயிலாடுதுறையில் ரமேஷ் பாத்திமா.
1: சொல்லுங்கம்மா, இப்ப எப்ப வந்தீங்க பீச்சுக்கு?
4: காரைக்காலுக்கு வந்துகிட்டு இருப்போம் எங்க ஃபேமிலியோட. எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பீச்சுக்கு வர்றதுக்கு.
1: உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான பொழுதுபோக்கு என்னங்கம்மா?
4: இந்த பார்க், பசங்களை அழைச்சிக்கிட்டு இந்த பார்க் எல்லாம் நல்லா வச்சிருப்பாங்க, டைம் பாஸ் ஆகும். கொஞ்சம் லேட்டா
1: பேர் வந்துருங்க. நீங்க?
4: நாங்க ஒரு ஏழு பேர் வந்திருக்கோம்.
1: அடிக்கடி வருவீங்களா காரைக்கால்?
4: நாங்க அடிக்கடி வருவோம்.
1: கார்ல வந்தீங்களா?
4: இல்ல, எனக்கு பஸ்ல தான்
1: வந்தோம். வந்து நடந்து வாக்கிங்ல வந்தீங்களா?
4: இல்ல, ஆட்டோல வந்தோம்.
1: அடிக்கடி காரைக்காலுக்கு வாங்க, நம்ம காரைக்காலை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துங்க. ரொம்ப நன்றி. அடுத்து நம்மளுடைய இணையம் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
5: ரெஜினா பேசுறேன் சார்.
1: ரெஜினா, என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க?
5: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறையில தான் இருக்கீங்களா? சரி, ஓகே. காரைக்காலுக்கு எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க நீங்க?
5: ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கோம் சார், டயம் இருக்கும்போது எல்லாம் வரும்.
1: காரைக்கால் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
5: ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: என்ன பிடிச்சிருக்கு காரைக்கால்ல?
5: பிடிச்சிருக்கு.
1: அப்புறம் வேற என்னென்ன இடம் எல்லாம் பாத்துருக்கீங்க?
5: எல்லாம் போயிருக்கோம்.
1: வேற என்னென்ன இடம் எல்லாம் பாத்தீங்க
5: நீங்க? தர்காவுக்குலாம் டவர் இருக்கு. தர்காவுக்கு
1: டவர் மேல ஏறி பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் தெரிஞ்சது டவர் மேல?
6: காரைக்கால் பீச் கழிஞ்சு வரேன். எல்லா கடற்கரையோட காரைக்கால் பீச் ரொம்ப பாக்கிறதுக்கு நல்லா இருக்கு. முன்னோட இப்ப நல்லா டெவலப்.
1: என்ன வேலை செஞ்சிருக்கீங்க நீங்க?
6: நான் ஒரு டீ கடை தான் வச்சிருக்கேன்.
1: எத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க சார்?
6: ஒரு ஆறு ஏழு வருஷமா நடத்திட்டு இருக்கோம். சமாளிக்க
1: முடியல.
6: காலையில 6 மணிக்கு தொடர்ந்து சாயந்தரம் 5 மணிக்கு மூடிடுவேன். ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்களை சொந்தக்காரங்களாம் அழைச்சிட்டு வரும் காலக்கணி.
1: சரி, இப்ப எத்தனை பேர் வந்திருக்கீங்க?
6: ஏழு பேர்.
1: ரொம்ப சந்தோஷம், நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா இருங்க. அடுத்த நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
7: ஜெயலட்சுமி.
1: ஜெயலட்சுமி, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்கம்மா?
7: வாணியம்பாடியில இருந்து வந்திருக்கீங்க.
1: வாணியம்பாடியில இருந்து வரீங்களா? மலை மேல இருந்து கடலுக்குள்ள வந்திருக்கீங்களா?
7: பசங்க இதெல்லாம் வந்து இயற்கை வந்து சுத்தி பாக்கிறதுக்கு ஆசை இருக்கு.
1: என்னென்ன ஊர்லாம் பாத்துட்டு வந்திருக்கீங்க?
7: வேளாங்கண்ணி பாத்துட்டு, அப்புறம் இந்த பக்கம்
1: வாணியம்பாடியில ஏலகிரி மலைக்கு எல்லாம் போவீங்களா? ஏலகிரி மலையில என்னென்னலாம் பாக்குற மாதிரி இருக்கு? உங்க ஊர்ல டூர் வந்தா எங்கெங்கெல்லாம் போகணும்? நாங்க வந்தோம்னா
7: நீங்க வந்தீங்கன்னா ஏலகிரி வருவீங்க. அப்புறம் வந்து எங்க ஊர் பக்கம் வந்து கனநாச்சன கோயில்னா அங்க கொஞ்சம் நல்லா இயற்கையான இது எல்லாம் கூட்டம்.
1: ஜவ்வாது மலை,
7: அதெல்லாம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பாக்கணும். அதெல்லாம் எங்களுக்கு அந்த இடம் வந்து பாத்துனே இருக்கு, நல்லா போர் அடிக்குது. இந்த பக்கம் கடல்,
1: அங்க கடல் இல்லையேன்னு வருத்தப்பட்டுட்டு மலையில இருந்து கடலுக்கு வந்திருக்கீங்க.
7: இதெல்லாம் வந்து பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க எல்லாம் ஒரு 18 பேர் வந்திருக்கிறோம்.
1: 18 பேர் வந்திருக்கீங்க. எப்படி பஸ்ல வந்தீங்களா? சரி, ஓகேங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பாதுகாப்பான பயணமாக உங்களுடைய பயணம் அமையட்டும். காரைக்கால் பண்பலையில் அடுத்த இணையும் நம் நேயர், வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ரிஹானா.
1: ரிஹானா, என்ன ஊர் ரிஹானா உங்களுக்கு?
8: நாங்க வந்து மயிலாடுதுறையில இருந்து வரோம்.
1: மயிலாடுதுறையில இருந்து. அடிக்கடி வருவீங்களா காரைக்கால்?

0: இதே போது
1: காரைக்கால் பீச் பிடிச்சிருக்கா?
0: பிடிச்சிருக்கு.
1: பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கூப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா பேர் வந்திருக்கீங்க. சரி, ஓகே. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரிகானா?
0: நான் வந்து 11th படிக்கிறேன்.
1: 11th படிக்கிறீங்க. மேற்கொண்டு என்ன படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு?
0: எனக்கு வந்து ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசை.
1: ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னா ரொம்ப சந்தோஷமா. எப்படி உங்களுக்கு இந்த ஆசை வந்தது?
0: என்னோட ஃபேமிலியில சொன்னாங்க, உங்களுக்கு எங்க விருப்பமா தான்.
1: வேற யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச அவங்க அந்த துறையில இருக்காங்களா? ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்ல
0: இல்ல, அப்பா தான் ஃபாரின்ல இருக்காங்க. அதனால
1: ஐடியா கொடுத்துருக்காங்க. உனக்கு உங்க பேர் சொல்லுங்கம்மா.
2: சகுபான்.
1: சகுபான், என்ன ஊருங்க உங்களுக்கு?
2: மயிலாடுதுறை.
1: மயிலாடுதுறை. காரைக்கால் பீச்சுக்கு அடிக்கடி வருவீங்க?
2: அடிக்கடி வருவோம்.
1: சரி, என்ன பிடிச்சிருக்கு காரைக்கால்ல உங்களுக்கு?
2: காரைக்கால்ல கடல், பார்க், பீச் எல்லாமே.
1: காரைக்கால் சாப்பாடு எல்லாம் பிடிக்குமா?
2: சாப்பாடு எல்லாம் பிடிக்கும். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்.
1: காரைக்கால் பிரியாணி, மந்தி பிரியாணி எல்லாம் பிடிக்குமா?
2: மந்தி பிரியாணி சாப்பிடுவோம்.
1: நீங்க வீட்டுல எல்லாம் செய்வீங்களா?
2: வீட்டுல செய்வோம், அடிக்கடி காரைக்கால் வந்து சாப்பிடுவோம்.
1: காரைக்கால் வந்து சாப்பிடுவீங்க. பொழுதுபோக்கு என்ன உங்களுக்கு?
2: பொழுதுபோக்கு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கும், வீட்டு வேலை எல்லாம் பிள்ளைங்களை பாத்துக்கிறதா.
1: ரொம்ப சந்தோஷங்க. அதோட சரி, காரைக்கால் வானொலியும் தொடர்ந்து கேளுங்க நேர்களே. நாம இன்னைக்கு ஜாலி ஜங்ஷன் நிகழ்ச்சியில ரொம்ப ரொம்ப ஜாலியா காரைக்கால் பீச்சில இருந்து இங்க வந்திருக்கக்கூடிய நேயர்களை சந்தித்தோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற, சிறப்பாக பங்களிப்பை வழங்கிய நேயர்களுக்கு 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர் வழங்கிய அன்பு பரிசுகளையும் நாம வழங்கி இருக்கிறோம். தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஜாலி ஜங்ஷன் நிகழ்ச்சியில நம்ம நேயர்களை இது போல நேரலையில் சந்திக்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, நிலையத்திலிருந்து சூப்பராக இந்த ஒளிபரப்பில் பணியாற்றிய லதா அவர்களுக்கு நன்றி கூறி நிலையம் திரும்புவது நெடுங்காடு கா பிரபாகரன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
5: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
4: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
5: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
4: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
5: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
4: கோட்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
6: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர் சில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3000க்கும் மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சய பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். 8220542555.

0: ஆக்ஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர் சில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3000 மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சய பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: ஒரு ஆபரணம் மட்டும் அல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
5: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ், நியூ ஷேகர்ஸ், வைக்கிங் பனியன் பிரீஸ் வழங்கிய ஜாலி ஜங்ஷன். காரைக்கால் கடற்கரையிலிருந்து நேரலியாக மலர்ந்தது. இந்நிகழ்ச்சியும் நம்பர்தார காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல், நியூ ஷேகர்ஸ் அண்ட் வைக்கிங் பனியன் பிரீஸ்
6: கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
1: ஒரு கிலோ தங்கம் வழங்கி உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர் சில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தீபாவளி ஆடைகள் வாங்கிட நம்பிக்கையான இடம். 3000 மேல் ஜவுளிகள் வாங்குபவர்களுக்கு நிச்சய பரிசு. காரைக்காலின் பெருமை உங்கள் சேகர் சேகர் சேகர்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3. அந்தி வேளையில் இறை தேடலில் இசையால் பக்தி ஒளி ஏற்று வருகிறது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
2: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43-inch LED TV 19,990 மட்டுமே, 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்ல இந்த தீபாவளி வைப்ஸ் வேற லெவல்.
6: ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ், வேற லெவல் டிசைன்ஸ்.
5: ₹1,500 மேல் ஷாப்பிங் செய்வோருக்கு பரிசு நிச்சயம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம்.
7: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. ₹2,000 மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: விலக்கேற்றும் வேளையில் முதல் பாடல் வருகிறது மகாநதி சோபனா குரலில்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: ரைசாக்ட் இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம்.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
8: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2,000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே. 1.5 டன் 3 ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5 சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
12: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
13: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
2: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
1: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
2: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
1: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
2: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
1: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
3: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது விலக்கேற்றும் வேலை. விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரும் பாடல் பி.வி. சீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி குரலில்.

0: இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன் கோவில் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை 43 இன்ச் எல்இடி டிவி 19,990 மட்டுமே, 1.5 டன் 3-ஸ்டார் ஏசி 29,990 மட்டுமே, மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம், 5-சீட்டர் சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம், தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
1: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: ரொம்ப நன்றி டாக்டர்.

0: உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: அன்பான
3: விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
4: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம். இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
2: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
6: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
7: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
6: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
8: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
9: விலக்கேற்றும் வேளையில் நிறைவான பாடல் ஒலிக்கவிருக்கிறது. EM ஹனீஃபாவின் குரலில்.

0: ஜெயின் ஜுவல்லரி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலை கலைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிருஷ்ணல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிருஷ்ணலின் சிகோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களை கொல்லியாகும்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
6: மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம் நம்பிக்கை வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. 43-inch LED டிவி 19,990 மட்டுமே. 1.5-ton 3-star AC 29,990 மட்டுமே. மற்றும் 4,000 வரை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். 7 kg ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டாப் லோட் வாஷிங் மெஷின் 14,990 முதல். வாங்கும் அனைத்து மொபைல்களுக்கும் ஆக்சசரிஸ் இலவசம். 5-seater சோஃபா வாங்கினால் ஏர் ஃப்ரையர் இலவசம். தரம் நம்பிக்கை வசந்தன் கோ.
5: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.
9: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220 5 4 2 5.
5: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
10: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
2: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
11: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
2: தொடர்புக்கு 8925936936.
12: நேயர்கள் கேட்க இருப்பது நாளும் நம் நலம் போற்றும் நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவ கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
13: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் அருள்குமார், எலும்பியல் துறை நிபுணர், ஜிப்மர் காரைக்கால். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு பொதுவான ஒரு டயக்னோசிஸ் இருக்குது, அப்படின்னா என்ன, இதை எப்படி வந்து மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து மூட்டுகள் அப்படின்றது இருக்குது. அந்த மூட்டுக்குள்ளே வந்து நீர்கள் இருக்குது, சைனோவியல் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவோம், அதை சுற்றி ஜவ்வுகள் இருக்குது, கார்டிலேஜஸ் இருக்குது. ஸோ இதில் எல்லாமே என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட காரணங்களால் அதில் வந்து வீக்கம் ஏற்படுறது, வலி ஏற்படுறது, அதில் தேய்மானங்கள் ஏற்படுறது, இதை தான் நம்ம பொதுவாக ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். இதில் நம்ம என்ன ஸ்பெசிஃபிக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்த்ரைட்டிஸ்ன்றது ஒரு சிம்டம்ஸ். அந்த சிம்டம்ஸுக்கு என்னென்ன காரணங்கள்னால இது வருது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக நம்மளுடைய சொசைட்டியில் காமனாக இருக்கக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம காமனாக இருக்கக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு பார்ப்போம். ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்றது என்னென்னா, ரொம்ப வயசு அதிகமாகிறதுனால வரக்கூடிய மூட்டு தேய்மானம் அப்படின்ற மாதிரி மட்டும்தான் மக்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது முழுமையான விளக்கம் கிடையாது. மூட்டில் இருக்கக்கூடிய கார்டிலேஜு, எலும்பு, மூட்டில் இருக்கக்கூடிய உரை, மெனிஸ்கஸ்ன்னு சொல்லுவோம், இது எல்லாமே அதை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் எல்லாம் நாளடைவில்

கொஞ்சம் கொஞ்சமாக வலு இழந்து போகிறதுனால வரக்கூடிய விளைவு தான் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்னால் ரொம்ப வயசானவங்களுக்கு தான் வரும், சின்னவங்களுக்குலாம் அந்த மாதிரி எதாவது வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இன்னொன்று ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னு ஒன்று இருக்குது, இது வந்து வயதானவங்களுக்கு வர்றது கிடையாது, ரொம்ப இளம் வயசுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்கு ரொம்ப காமனாகவே இருக்கும், மிடில் ஏஜ் உமன் சொல்லுவோம், நடுத்தர வயதினர்களுக்கு ரொம்ப காமனாக வரும். கூட வந்து தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. இதனுடைய தொந்தரவுகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் வந்து கால்

0: நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. இதனுடைய தொந்தரவுகள்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து நமக்கு வயதானவங்களுக்கு வரக்கூடிய ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் வந்து கால் முட்டியில் வலி இருக்கும், இடுப்பில் வலி இருக்கும், அந்த மாதிரி தொந்தரவு தான் இருக்கும். ஆனால் இதில் நேர்மாறாக வந்து பார்த்தீங்கன்னா, கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மூட்டுகள் எல்லாமே இருக்கும். நம்ம கை மணிக்கட்டாக இருக்கட்டும், கட்டவிரல் பக்கத்தில் இருக்கிற மூட்டாக இருக்கட்டும், இதில் வந்து வீக்கங்கள் ஏற்பட்டு காலையில் நம்ம எழுந்திருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதீத வலிகள் இருக்கும். நாளடைவில் அந்த வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், வலியும் குறையும். பட் மார்னிங்கில் நம்ம வந்து தூங்கி எழுந்தும்போது நம்ம ஒரு டம்ளர் கூட நம்மளால் கையில் பிடிச்சி ஒரு தினசரி வேலைகளை நம்ம சிறப்பாக செய்ய முடியாது. அது மாதிரியான அறிகுறிகள் ரொம்ப நாளுக்கு நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கும். இது வந்து ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸுக்கு உண்டான அறிகுறிகள். இதை தாண்டி நூற்றுக்கணக்கான ஆர்த்ரைட்டிஸ்க்கு உண்டான டயக்னோசிஸ் பிரச்சனைகள் எல்லாமே வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டில் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அண்ட் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை பற்றி முழு கவனம் தரணும். ஏன்னா இதனுடைய முக்கியத்துவம் நம்ம அறிஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கிட்டு நம்ம நலம் பெறலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வாதம் குறித்து விளக்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. காரைக்கால் உங்கள் கடை தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் சரி.

0: மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அப்பா 3000 கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஒருநாள் அரசுமுறை பயணமாக சென்னை வந்துள்ளார். சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த திட்டங்களில் சாலை மற்றும் ரயில்வே போக்குவரத்து, துறைமுக உள்கட்டமைப்பு, பெட்ரோலியம் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். சுமார் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை துறைமுகம் மற்றும் வஉசி துறைமுகம், காமராஜர் துறைமுகம் ஆகியவற்றில் முன்முயற்சிகள் மற்றும் அமிர்த பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகள் ஆகியவை இதில் அடங்கும். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், தமிழகத்தில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்கள் தொடங்கப்பட்டிருப்பது ஒரு வரலாற்று சாதனை என்று குறிப்பிட்டார். இந்த முயற்சிகள் தொழில் மற்றும் வர்த்தகத்தை வலுப்படுத்தும் என்றும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் என்றும் தெரிவித்தார். பிரதமராக பதவியேற்பதற்கு முன்பு கடந்த 2001 அக்டோபர் மாதத்தில் குஜராத் முதலமைச்சராக தாம் பதவியேற்ற பிறகு அரசு பொது சேவையில் தாம் 25 நிறைவு செய்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்தியாவின் வளர்ச்சி மற்றும் நவீன உள்கட்டமைப்பை சார்ந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். பாரம்பரியமும் நவீன வளர்ச்சியும் எவ்வாறு கைகோர்த்து செல்ல முடியும் என்பதற்கு தமிழ்நாட்டின் கோவில்கள் மற்றும் அறிவியல் நிறுவனங்கள், மெட்ரோ ரயில் திட்டங்கள் சான்றாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார்.

0: மாநில மக்களுக்கு நவராத்திரி விழா வாழ்த்துக்களையும் பிரதமர் தெரிவித்துக் கொண்டார். நிகழ்ச்சியில் சென்னை ஐஐடியில் அமைக்கப்பட்டுள்ள சுதா கோபாலகிருஷ்ணன் மூளை ஆராய்ச்சி மையத்தையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். இந்த மையம் 100க்கும் மேற்பட்ட மனித மூளைகளை வரைபடமாக்குவதற்கும் முப்பரிமாண வடிவத்தை உருவாக்குவதற்கும் முன்னோடியாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட மனித மூளையின் தனித்துவமான வரைபடத்தையும் பிரதமர் வெளியிட்டார். முன்னதாக அவர் சுமார் 4,900 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ம் கட்ட பூவிருந்தவள்ளி வடபழனி வழித்தடத்தையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடன் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தார். தொடர்ந்து போரூர் புறவழிச்சாலை ரயில் நிலையத்திலிருந்து பூந்தமல்லி புறவழிச்சாலை ரயில் நிலையம் வரை பிரதமர் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டார். அவரது இந்த ரயில் பயணத்தின் போது தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயும் உடனிருந்தார். இந்த வழித்தடம் இரட்டை அடுக்கு முறையில் கட்டப்பட்டதாகும். அம்ரித் பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் பழனி, வேலூர், அம்பாசமுத்திரம், பரமக்குடி, நாமக்கல் ஆகிய 5 ரயில் நிலையங்களையும் பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். தொடர்ந்து போரூர் ஏரி அருகே அமைந்துள்ள ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் பிரதமர் சுவாமி தரிசனம் செய்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கோவை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலங்களையும் மக்கள் பயன்பாட்டிற்கு பிரதமர் திறந்து வைத்தார். மேலும் தமிழகத்தில் துறைமுகம் சார்ந்த உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படுவதாக பிரதமர் தெரிவித்தார். தொடர்ந்து கல்வித்துறையில் மகத்தான பணிகளை மேற்கொண்டுள்ள ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா மெட்ரிகுலேஷன் பள்ளி பொன்விழா கொண்டாட்டங்களிலும் பிரதமர் பங்கேற்றார். நவராத்திரி பண்டிகையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். துர்கா தேவியின் ஆசிர்வாதம் அனைவருக்கும் வலிமை, தைரியம் மற்றும் நல்ல ஞானத்தை வழங்கும் என்றும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். அன்னை ஜெகதாம்பா தேவியின் கருணையுடன் வலுவான, வளமான மற்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் உறுதிப்பாட்டை அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். நவராத்திரி பண்டிகை இன்று தொடங்கியதை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடியும் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக செய்தியில் கற்பூர நாயகியே என்ற தமிழ் பக்தி பாடலின் வீடியோவையும் பகிர்ந்துள்ளார். தேவியின் ஆசிர்வாதம் மக்களிடையே பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் ஊக்குவிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னையின் தெய்வீக ஆசிர்வாதம் நாட்டு மக்கள் மீது எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 11ம் தேதியன்று தன் தானியா கிருஷி யோஜனா என்னும் திட்டத்தை விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக தொடக்கி வைத்தார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: நாடு முழுவதும் ஆர்வமுள்ள 100 விவசாய மாவட்டங்களில் விவசாயத்தை வலுப்படுத்த கடந்த ஆண்டு பிரதமரின் தன்தானிய கிருஷி யோஜனா திட்டம் தொடங்கப்பட்டது. மாவட்டம் சார்ந்த விவசாய தேவைகளை நிவர்த்தி செய்வதற்காக இத்திட்டம் தொடங்கப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை மாதம் மத்திய அமைச்சரவையால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட இத்திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்தார். இத்திட்டம் 11 அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் உள்ள 36 மத்திய திட்டங்கள் மற்றும் மாநில திட்டங்கள் மற்றும் தனியார் துறை பங்கேற்புடன் செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டம் தொடங்கப்பட்டு ஓராண்டு காலம் நிறைவடைந்துள்ளது. முதல் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 மாவட்டங்களும் தங்கள் செயல் திட்டங்களை தயாரித்து செயல்படுத்தி வருகின்றன. இந்த மாவட்டங்களில் சராசரி செயல்திறன் 18.85 இருந்தது. இது கடந்த ஆகஸ்ட் மாதம் 46.89 அதிகரித்துள்ளது.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி பொது சேவையில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். மக்கள் சேவையே தேச சேவை என்ற தாரக மந்திரத்தாலும் தனது அயராத உழைப்பாலும் இந்த பயணத்தை அவர் கடந்து வருகிறார். வருகிற 2047ம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய அரசும் அவரது தலைமையில் கடுமையாக உழைத்து வருகிறது. அவரது இந்த தொலைநோக்கு பார்வை எவ்வாறு செயல்பாடாக மாறியுள்ளது என்பதற்கான உதாரணத்தை இன்றைய சிறப்பு செய்தியில் காண்போம்.
2: புதுடெல்லியில் கடந்த செப்டம்பர் மாதம் 17ம் தேதியில் செமிகான் இந்தியா என்ற மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். உலகளாவிய

0: தயாரிப்பாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், முதலீட்டாளர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர். உலகளாவிய மின்சாதன உற்பத்தியில் முக்கிய அடித்தளமாக செமிகண்டக்டர் விளங்குகிறது. இது தற்போது 4.3 மில்லியன் டாலர் மதிப்பை கொண்டுள்ளது. இந்திய மின்னணு பொருட்கள் உற்பத்தி 2014-15 1.9 லட்சம் கோடியாக இருந்த நிலையில் 2025-26 7 மடங்கு அதிகரித்து 13.11 லட்சம் கோடியை எட்டியுள்ளது. மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி 38,000 கோடியிலிருந்து 11 மடங்கு உயர்ந்து 4.24 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. ஸ்மார்ட் போன் உற்பத்தி 33 மடங்கு உயர்ந்து 18,000 கோடியிலிருந்து 6.27 லட்சம் கோடியாகவும் ஏற்றுமதி 165 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பயன்படுத்தப்படும் கைபேசிகளில் 99.2% இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகிறது. உலக அளவில் இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. இத்துறையின் மூலம் தற்போது 25 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மின்னணு பொருட்கள் உற்பத்தியின் அடுத்த கட்டமாக கடந்த 2021 76,000 கோடி நிதி ஒதுக்கீட்டுடன் செமிகான் இந்தியா 1.0 திட்டம் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 2026 ஜூலை மாதத்தில் 1,27,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செமிகான் இந்தியா 2.0 திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தின் மூலம் செமிகண்டக்டர் உபகரணங்கள், மூலப்பொருட்கள் தயாரிப்பு, ஆராய்ச்சி மேம்பாடு, திறன் மேம்பாடு ஆகிய முக்கிய திட்டங்கள் இதன் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன.
1: இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐநாவுக்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மனித உரிமைகள் ஆணையம் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடத்தி வரும் ஆர்ப்பாட்டங்கள் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என கூறியுள்ள தூதரகம் அமைதியான முறையில் ஒன்று கூட அரசியல் சாசனம் அனுமதித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறையும் ஊடகமும் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுவதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று சென்னையில் 3,700 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய நெடுஞ்சாலை பணிகள், துறைமுகப் பணிகள், அமிர்த பாரத் ரயில் திட்டத்தின் கீழ் ரயில் நிலையங்களின் மேம்பாட்டுப் பணிகளையும் தொடக்கி வைத்தார். நவராத்திரி விழா இன்று தொடங்கியதை முன்னிட்டு குடியரசுத் துணைத்தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தேவையின்றி தலையிடுவதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:20.
3: உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
5: क्या आपको किसी सरकारी विभाग से जुड़ी कोई शिकायत दर्ज करनी है
6: तो आपकी सहायता करेगी भारत सरकार के प्रशासनिक सुधार और लोक शिकायत विभाग के सीपी ग्राम्स पोर्टल पर समाधान दीदी।
5: समाधान दीदी 22 भारतीय भाषाओं में आपकी बात सुनती और समझती है। आपको बस अपनी शिकायत को बोलना है। समाधान दीदी की AI तकनीक आपकी शिकायत को सीधे सही मंत्रालय तक पहुँचाती है।
6: आज ही www.pjportal.gov.in पर जाएं और अपनी शिकायत दर्ज करें।
5: सारी शिकायतों का समाधान सीपी ग्राम्स की समाधान दीदी।
2: நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமராஜர் ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லாமது. இந்நிகழ்ச்சி விளம்பரதாரர் நாச்சியர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
7: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
8: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
7: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில். வீட்டு உபயோக பொருட்கள்
8: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
9: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. 140 ஆண்டுகள் பாரம்பரியம் ARC காமாஜி ஜுவல்ஸ்.
10: 906 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள்,
9: தங்கம் மற்றும் வெள்ளி ரதம், கவசம் மற்றும் கலசம் எங்களின் தனிச்சிறப்பு. கைராசியான ஸ்தாபனம்
10: ARC காமாஜி ஜுவல்ஸ், பஜனை மடத்தெரு, பஸ் நிலையம் அருகில், மயிலாடுதுறை
9: மற்றும் தி நகர், சென்னை.
11: இன்சொல் அமுது வழங்குகிறார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன்.

0: அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நல்லவர்களின் சிந்தனையும் செயலும் உலகம் இன்பமாக இருப்பதற்கு வழிவகை செய்திருக்கிறது. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கால் கரையோரம் வாழ்ந்தவர்கள் தங்களின் பயிர்களையும் உயிர்களையும் இழந்தனர். திருமாவளவன் என்ற இயற்பெயரையும் கரிகாலன் என்ற சிறப்பு பெயரையும் கொண்ட சோழ மன்னன் மக்களின் இன்னலை போக்கி இன்ப வாழ்வுக்கு வழி செய்ய எண்ணினார். தன் ஆட்சி பரப்பில் அணையை கட்டுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்தார். நெடுந்தொலைவில் இருந்து எடுத்து வந்த கருங்கற்களை கொண்டு அணையை கட்டினார். கருங்கற்களை கொண்டு கட்டியதால் அது கல்லணையானது. 2500 ஆண்டுகள் கடந்தும் கல்லணை ஆற்று நீரை தேக்கி வைத்து தேவைக்கு பயன்படுத்துவதற்கும் மழைக்காலங்களில் தோன்றும் வெள்ளப் பெருக்கை தடுப்பதற்கும் பேர் உதவியாக உள்ளது. கல்லணையில் மேல்பகுதி போக்குவரத்திற்கு ஏற்ற சாலைகளை இணைக்கும் பாலமாக அமைந்துள்ளது. பழங்காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள் பலர் மக்களின் தேவைகளை அறிந்து நாட்டின் வளத்தை பெருக்க செய்த நற்செயல்கள் இன்று வரை வாழுகின்ற மக்களுக்கு பயன்படுகின்றன. அவருக்கு பின் ஆண்ட மன்னர்களும் மக்களும் அவரை பின்பற்றி பல நீர்நிலைகளை உருவாக்கினர். மக்களின் இன்றியமையா தேவையான உணவும் நீரும் தட்டுப்பாடியின்றி கிடைப்பதற்கு வழிவகை செய்தனர். நம் முன்னோர்கள் மன்னர்களாக இருந்து ஆட்சி செய்த போதும் மக்களுக்கு எது நன்மை பயக்கும் என்று ஆராய்ந்து அறிந்த சான்றோர்களின் அறிவுரைகளின்படி செயல்பட்டனர். சான்றோர்களும் புலவர்களும் மன்னனுக்கு தகுந்த அறிவுரைகளை தன்னலம் கருதாது கூறினர். மக்கள் தங்களுக்கு முறையான வாழ்வாதாரங்களை செய்கின்ற மன்னர்களை தெய்வமாக கருதினர். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். மன்னர்களால் மக்கள் இன்ப வாழ்வு பெற்ற போது நாடும் வளம் பெற்றது, நாட்டு மக்களும் நலம் பெற்றனர். செயற்கரிய செயல்களை செய்த கரிகாலன் சோழன் போன்றவர்களின் நல்ல சிந்தனைகளும் செயல்களும் என்றும் மக்களுக்கு இன்பம் தருவதால் அவர்களை போன்று நம்மால் முடிந்த நல்ல செயல்களை நாளும் செய்து இன்பமாக வாழ்வோம். நேயர்களே, நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ் வழங்கி என் சொல்லாமது.
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நேரம் 6:25. பாட்டு பெட்டி. ஒரு திரைப்பட பாடல் ஒலிக்கும் போது நம் மனம் இசையில் மயங்குகிறது, காட்சிகளில் அழகில் லயிக்கிறது. ஆனால் அந்த 3 அல்லது 4 நிமிட பாடலுக்கு பின்னால் எத்தனை நாட்கள் உழைப்பு இருக்கிறது என்று நாம் எப்போதாவது யோசித்திருக்கிறோமா? அப்படி ஒரு சவாலான பாடலை தான் இப்பொழுது கேட்க இருக்கிறோம். எந்திரன் படத்திலிருந்து ரஜினிகாந்த் நடித்த, ஐஸ்வர்யா ராய் அவர்களோடு நடித்த படம். இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான், நடன இயக்கம் பார்த்தீங்கன்னா ராஜு சுந்தரம். ஏன் இந்த பாடலை சவாலானது அப்படின்னு சொல்கிறோன்னா, இந்த பாடல் பெருவில் உள்ள புகழ்பெற்ற மச்சு பிச்சு வரலாற்று சின்ன பகுதியில் படமாக்கப்பட்டது. அங்கு படப்பிடிப்பு நடத்துவது, அனுமதி வாங்குவது மிகவும் சிரமமான காரியம் என்பதால் அதை படக்குழு அழகாக செய்தது. வரலாற்று சின்னத்தில் சூழலுக்கு ஏற்றவாறு படப்பிடிப்பை திட்டமிடுவது பல சவால்களாக இருந்தது. பிரேசிலிருந்து அழைந்து வரப்பட்ட சுமார் 100 துணை கலைஞர்களுடன் பாடலில் இடம்பெற்றனர். அவர்களது இயற்கையான மலைப்பகுதியில் மட்டுமல்லாமல் அவர்களது குரல் வளத்தையும் அதில் பதிவு செய்யப்பட்ட பாடல் இது.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: எங்க இருக்க
2: பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
1: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு.
3: மத்த சேஞ்சஸ்க்கு
1: வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது ஆதார் ஓடிபி அடிப்படையிலான இ கேஒய்சி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேஒய்சியை புதுப்பிக்கணும்.
3: இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
4: கேஒய்சி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னை ஐஐடி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக மாநிலத்தின் வளர்ச்சிக்கான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் அவர் பேசினார்.
6: இந்து தமிழ் சகோதரர் சகோதரிகளே வணக்கம். It is a pleasure to be in Chennai with all of you.
7: இன்று சென்னையில் உங்களுடன் இருப்பது எனக்கு பேருவகையை அளிக்கின்றது. இது நமது நாட்டிற்கும் நமது தமிழ்நாட்டிற்கும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நாளாகும். இன்றைய நிகழ்ச்சி 13,000 கோடி ரூபாய் பெருமானமுள்ள திட்டங்கள் தொடர்பானது. புதிய திட்டங்களுக்கு அடித்தளம் நாட்டும் அதே நேரத்தில் நாம் பல நிறைவடைந்த திட்டங்களை தொடக்கியும் வைக்கின்றோம். இவற்றில் சில அன்றாட பயணத்தை மேலும் விரைவாக்கும், மற்றவை தொழில்துறையையும் வர்த்தகத்தையும் பலப்படுத்தும். இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு பல வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த தருணத்திலே நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து பயணித்து புதிய சிகரங்களை தொடும் தமிழ்நாட்டை படைக்க நாங்கள் விரும்புகின்றோம். இதற்காக மத்திய அரசாங்கத்திடமிருந்து தேவையான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். தமிழ்நாட்டு மக்களின் உழைப்பும் ஆற்றலும் தேசத்தின் எதிர்காலத்திற்கு திசையளிப்பதில் பெரும் பங்காற்ற வேண்டும். நாம் வளர்ச்சியடை

0: இந்த தமிழ்நாட்டிலிருந்து வளர்ச்சியடைந்த பாரதம் படைக்கும் உறுதிப்பாட்டை மெய்யாக்குவோம்.
1: மக்களின் நல்லாசையுடன் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது சேவையில் தலைமை பொறுப்பை ஆற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார்.
2: நண்பர்களே, அக்டோபர் 2001 முக்கியமந்திரி சபத் லி தி.
0: அக்டோபர் 2001 நான் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டேன். அப்போதிலிருந்து முதல்வராகவும் பிரதமராகவும் சேவை புரிய எனக்கு வாய்ப்பளித்தார்கள். 25 ஆண்டுகள் என்ற இந்த காலகட்டத்திலே ஜனநாயகத்தின் 2 சக்திகளின் மீது பலமான நம்பிக்கை மேலும் மேலும் பலப்பட்டு வந்திருக்கின்றது. முதலாவது நாட்டின் குடிமக்களான நீங்கள், இரண்டாவது கூட்டுறவு கூட்டாட்சி. நான் எப்போதுமே மாநிலங்களின் வளர்ச்சியிலே தேசத்தின் முன்னேற்றம் என்ற மந்திரத்தை மனதில் தாங்கி பயணித்து வந்திருக்கின்றேன்.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழகத்தின் வளர்ச்சிக்காக கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக கூறினார்.
3: இந்த 12 ஆண்டுகள்ல 25 கோடி மக்களை வறுமை கோட்டுக்கு மேலிருந்து மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. 4 கோடி பேருக்கு பிரதமருடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்துல வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் 11 கோடி விவசாயிகளுக்கு விவசாய சன்மான நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய சகோதரிகளுக்கு இலவச கேஸ் இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 12 ஆண்டுகள்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக மட்டும் 15 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அது ரயில்வே திட்டமாகட்டும், ஹைவேக்கள் திட்டமாகட்டும், மதுரவாயில் பறக்கும் சாலையாகட்டும், சென்னை ஏர்போர்ட், கோயம்புத்தூர் ஏர்போர்ட், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, சேலம், வேலூர் ஏர்போர்ட், சென்னை மெட்ரோ உண்டே இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல வந்தே பாரத் ரயில், ஆத்ம நிர்பர் பாரத் நம்மளுடைய பிரதமரனுடைய கனவு நச்சியம் எல்லாமே. நம்ம சென்னை ICFல தயாரிக்கப்படுகின்ற ரயில்கள் இன்றைக்கு உலகமென்றும் சென்றிருக்கிறது.
1: இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் திரு விஜய், நதிநீர் இணைப்பு திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். வளர்ச்சியின் பலன்கள் மாநிலம் முழுவதும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு விஜய் தெரிவித்தார்.
4: தமிழ்நாடு தொழில், அறிவியல், கல்வி, கலை, இலக்கியம், சமூக நீதி ஆகிய துறைகளில் இந்தியாவின் முன்னேற்றத்திற்கு தொடர்ந்து பங்களித்து வரும் மாநிலமாகும். தமிழ்நாடு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி 2036 ஆண்டில் $1.5 trillion எக்கானமி என்ற இலக்கினை நோக்கி வேளாண்மை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தீட்டி வருகிறது. இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல இனோவேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகிய 3க்கும் நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருகிறோம். அதே நேரத்தில் வளர்ச்சியின் பயன் சென்னை மாநகரத்தை தாண்டி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு வருகிறோம். தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நமது மிகப்பெரிய பலம். அவர்களின் திறமை, தொழில்நுட்ப அறிவு, புதுமை சிந்தனை ஆகியவற்றை உலக அளவிலான வாய்ப்புகளுடன் இணைப்பதே நமது இலக்கு. இன்று நாம் தொடங்கும் மற்றும் நிறைவேற்றும் திட்டங்கள் அடுத்த தலைமுறைக்கான முதலீடுகளாக அமைய வேண்டும்.
1: இந்த நிகழ்ச்சிக்கு பின்னர் பிரதமர் ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து திரு நரேந்திர மோடி புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda கூறியுள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகிச்சையை இலவசமாக பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார். இதன் மூலம் ஏழை மக்கள் மிகவும் பயனடைந்துள்ளதாக திரு J.P. Nadda கூறினார். சர்வதேச பெண் குழந்தைகள் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 5 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளது.

0: அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் வரும் 16ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாவட்ட செய்திகள். சேலத்தில் பாரம்பரிய உணவு மற்றும் விதை திருவிழாவை மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் இன்று தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தொடங்கி வைத்தார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் மலைப்பகுதியில் சிறுத்தை தாக்கியதில் 2 பசுமாடுகள் உயிரிழந்தன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆட்சியர் திருமதி பத்மஜா ஆய்வு செய்தார். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூரில் உள்ள கனரா வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையத்தில் சான்றிதழுடன் கூடிய தேனீ வளர்ப்பு மற்றும் மதிப்பு கூட்டு பொருட்கள் தயாரிக்கும் இலவச பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை அந்த பயிற்சி நிலையத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. மகளிர் ஒற்றையர் பிரிவில் அன்மோல் கர்ப் தங்கப்பதக்கத்தையும் ஆகாஷி காஷ்யப் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் கோலா நிக்கோலஸ் ராஜ் இணைக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்தது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக ஸ்கேட் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் அனிருத்தன் வினோத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். பராகுவேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் 200 மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் கியூ விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியின் பில்லியர்ட்ஸ் ஆடவர் பிரிவில் ரயான் ரஸ்மியும், மகளிர் பிரிவில் அனுபமா ராமச்சந்திரனும், ஆடவர் ஸ்னூக்கர் பிரிவில் ஆதித்யா மேத்தாவும் தங்கப்பதக்கங்களை வென்றனர். கீர்த்தனா பாண்டியன் வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்திற்கு கடந்த 12 ஆண்டுகளில் 15 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் வழங்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நதிநீர் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் உதய்வீர் சித்து தங்கப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம். இது ஒரு நர்ஸ் மற்றும் அவளது உள்மனதின் கதை. சம்பளம் வந்துடுச்சா? அப்ப புது ஜிம்மிக்கு
2: இல்ல, முதல்ல சேமிப்பு.
1: முதல்ல ஜிம்மிக்கு கேளுங்க. ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் சேமியுங்க, கொஞ்சம் முதலீடு செய்யுங்க, ஏதாவது எமர்ஜென்சிக்காகவும் சேமியுங்க, அப்புறம் டென்ஷன் இல்லாம இருங்க.
3: ஆனா அந்த ஜிம்மிக்கு
2: ஓ போறியா இல்ல ஊசி போடவா?
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி சென்னை.
7: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3.
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
9: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில்ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
7: நேர்கள் இனி கேட்கலாம். பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ்.
10: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி. பல்லத்து பத்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி, ஸ்ரீ சண்முக விலாஸ், SV ஜுவல்லர், பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
11: வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பொது வாழ்வில் குறித்த நேரத்தை கடைபிடிப்பதிலே லேனா சரியானவர் என்று ஒரு பெயரை தமிழ்கூறு நல்லுலகத்திலே எடுத்திருக்கிறேன். அதற்கான சான்றிதழ் பெறாத குறைதான். இதற்கு நான் ஒன்றும் காப்பிரைட் வைத்துக் கொள்ளவில்லை. நான் மட்டும்தான் நேரத்தை கடைபிடிப்பேன் என்று நான் சொல்ல வரவில்லை. நம்முடைய மூத்த தலைமுறை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், தவத்திரு குன்றக்குடியலார் அவர்கள், முத்தமிழ் காவலர் கீயாப்பி அவர்கள் போன்றவர்களெல்லாம் இந்த மல்டிநேஷனல் கம்பெனி என்று சொல்லப்படுகிற பன்னாட்டு கலாச்சாரம் வருவதற்கு முன்பாகவே நேர உணர்வு கொண்டவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே வெள்ளைக்காரர்கள் இதை கற்றுத்தந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோருக்கும் இது சாத்தியமா? இதுதான் கேள்வி. சாத்தியம்தான் என்று சொன்னால் இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது என்று சில பேர் சுலபமாக சொல்வார்கள். ஆனால் இது சாத்தியம் என்று நான் எப்படி சொல்லுகிறேன் என்றால், ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு அதை விளக்க விரும்புகிறேன். நம்முடைய இலக்கு அலுவலகமாக இருந்தால் 10 மணி என்று வைத்துக் கொண்டால், பள்ளிக்கூடம் கல்லூரி என்று அமைத்துக் கொண்டால் 9 மணி என்றால், நாம் அந்த 9 மணி என்பதையும் 10 மணி என்பதையும் அன்புகோர்ந்து மறந்துவிட வேண்டும். எப்படி என்றால், அதை 8:45 ஆகவும் 10:39 நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிக்கொண்டால் நம்முடைய இலக்கு நேரம் என்பது 15 நிமிடங்கள் குறைகிற பொழுது வேலை சுலபமாகிவிடும். என்னலேனா சொல்லுகிறீர்கள், 9 மணிக்கும் 10 மணிக்கும் போவதே அவ்வளவு கடினமாக இருக்கிறது, எங்கிருந்து போவது 15 நிமிடங்கள் முன்னதாக என்று நீங்கள் கேட்டால், நம்முடைய வாழ்க்கை பார்வைகளை மாற்றிக்கொண்டால்தான் நம்முடைய இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் மிகச் சரியாக இருக்கும். ஏன் இருதய துடிப்பும் நாடி துடிப்பும் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய இதயம் சரிவர வேலை செய்ய வேண்டுமென்றால், நாம் நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவையற்ற சந்தர்ப்பங்களில் இரத்த அழுத்தத்தை உயர்த்திக் கொள்வது, நாடி துடிப்பை உயர்த்திக் கொள்வது இவையெல்லாம் நல்லதல்ல என்று மருத்துவர்களே ஆதாரபூர்வமாக நமக்கு சொல்லிக் கொடுத்து விட்டார்கள். பதற்றமற்ற வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை. இன்னும் 10 நிமிடம் இருக்கிறது, இன்னும் 5 நிமிடம் இருக்கிறது என்று அலுவலகத்திற்குள்ளோ அல்லது இங்க செல்ல வேண்டிய இடத்திற்கோ பள்ளிக்கோ கல்லூரிக்கோ நீங்கள் செல்ல வேண்டும் என்றால், இந்த சுகானுபவத்தை அனுபவிக்க வேண்டும். ஐயோ நேராச்சு, என்ன பண்றேன்னு தெரியல, உள்ள விடுவாங்களா, நம்ம வந்து ரயில கோட்டை விட்டுட்டோமா, இந்த மாதிரியான பதற்றம் வந்தால் அது இருதயத்துக்கு நல்லதல்ல என்பதாகத்தான் மருத்துவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். நாடி துடிப்பு சரியாக இயங்குவதற்கு நான் இன்னொரு வழிமுறையும் சொல்லுகிறேன். ECG என்கிற முறையை நாம் பின்பற்ற வேண்டும். அதென்ன ECG? எக்கோ கார்டியோகிராமா? அது மருத்துவர்கள் சொல்வது, லேனா சொல்வது வேறு. எக்ஸ்ட்ரா டைம், குஷன் டைம், கிரேஸ் டைம் என்று சொல்லப்படுகிற இந்த 3. எக்ஸ்ட்ரா டைம் என்பது நாம் புறப்படுகிற இடத்தில் நமக்கு நேரக்கூடிய ஒரு சில தடங்கள். உதாரணமாக சாவியை காணோம், அல்லது நமக்கு முன்னாலே ஏதோ ஒரு வண்டி இருக்கிறது. அப்படி குஷன் டைம் என்பது நாம் சாலையிலே செல்லுகிற பொழுது எதிர்பாராத விதமாக ஒரு மிகப்பெரிய VIP நம்மளை கடந்து செல்கிறார் என்று சொன்னால் நம்மை நிறுத்தி விடுவார்கள். அது போக நாம் வேறொரு இடர்பாடையும் சந்திக்கிறாப்புல இருக்கு, அடிக்கடி பாதை மாற்றி விடுகிறார்கள். 3வதாக குஷன் டைம், போகிற இடத்தில் சில நேரங்களில் நாம் துன்பப்பட நேரும். அதற்காக இந்த ECG முறையை பின்பற்றினால் வெகு முன்னதாக நாம் சென்றால் மிகச்சரியாக இலக்கை நாம் அடைந்துவிட முடியும். நம்புங்கள்.
1: வெற்றிக்கு வழி. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது பண்ருட்டி மற்றும் நெய்வேலி டவுன்ஷிப் SV ஜுவல்லர்ஸ் வழங்கிய வெற்றிக்கு வழி.
3: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட SV ஜுவல்லரி. பல்லத்து பக்தர் பரம்பரையில் 5 தலைமுறைகள் கண்ட தங்க பாரம்பரியம், உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட தரம். பண்ருட்டி ஸ்ரீ சண்முக விலாஸ், SV ஜுவல்லர், பண்ருட்டி மற்றும் நெய்வேலி.
2: இணைந்திரங்கள் மகிழ்ந்திரங்கள். இது காரை பண்பலை 100.3. நேரம் 6:46. இனி நேயர்கள் கேட்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ், வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: சுபமுகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: பாரம்பரியமும் கைராசியும் நிறைந்த வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
1: சுபமுகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் அனைத்து வகையான பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ் மேலவீதி வேதாரண்யம்
1: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: பாரம்பரியமும் கைராசியும் நிறைந்த வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
1: சுபமுகூர்த்த பட்டு புடவைகள் ஜவுளி ரெடிமேட் அனைத்து வகையான பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ் மேலவீதி வேதாரண்யம்
1: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
3: நலம் தரும் நவராத்திரி அம்பிகையின் அருள் உலா சிறப்பு தொடரில்
4: மகிஷாசுர சம்ஹித்யை
3: இன்று இடம்பெறுவது வேதாரண்யம் திருமறைக்காடர் துர்க்கையம்மன் திருக்கோயில்.
5: ஆன்மீக அன்பர்களுக்கும் காரைக்கால் பண்பலை நேர்களுக்கும் வணக்கம். யாழை பழித்தன்ன மொழிமங்கை ஒருவாகன் பேழை சடை முடிமேர் பிறவைத்தான் இடம்பேனில் தாழை பொழிலூடே சென்று பூழை தலைநுழைந்த வாழை கனி கூழை குரங்குண்ணும் மறைக்காடே என்று தேவார பாடல் பெற்ற அருள்மிகு திருமறைக்காடு துர்க்கையம்மன் ஆலயத்திலிருந்து காரைக்கால் பண்பலையின் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் நேர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உமையவளாய் உலகத்தவர் போற்றும் உன்னத தெய்வமாய் வணங்கும் அன்னை சக்தியானவள் ஒன்பது கோள்களையும் ஆட்சி செய்யும் அன்னபூரணியாய் நவகிரக நாயகியாய் விளங்கும் அன்னை உமையவளுக்கு நவராத்திரி விழா இன்று தொடங்கும் வேளையில் நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சியாக காரைக்கால் பண்பலை படைத்தளிக்கும் நலம் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில் இன்று வேதாரண்யம் அருள்மிகு தென்முக துர்க்கையம்மனை தரிசிக்கவிருக்கிறோம். நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தேவார தலமான வேதங்கள் நான்கும் செடி கொடிகளாக தோன்றி இறைவனை வழிபட்டதால் வேதவனமென்றும் மான்கள் நிறைந்த பகுதிகள் என்பதால் மறைக்காடு என்றும் வேதங்கள் வசித்ததால் மறைக்காடு என்றும் அழைக்கப்பட்ட புண்ணிய தலமானது திருமறைக்காடு என்னும் வேதாரண்யம் திருமறைக்காடர் ஆலயம். சிவத்தலங்களில் 242வது தலமாகவும் 64 சக்தி பீடங்களில் ஒன்றான சுந்தரி பீடம் அமையப்பெற்ற திருக்கோயிலாகவும் இந்த திருமறைக்காடர் ஆலயம் திகழ்கிறது. பொதுவாக சிவாலயங்களில் மூலவர் கருவறையின் சுற்றுச்சுவரில் வடக்கு நோக்கிய பரிவார தேவதையான துர்க்கையம்மன் எழுந்தருளி இருப்பாள். ஆனால் இந்த வேதாரண்யம் திருமறைக்காடர் ஆலயத்தில் துர்க்கையானவள் தென் திசை நோக்கி அழகாக காட்சி தருகிற அம்மையை நாம் பார்க்க முடிகிறது. இதனால் எழுந்தருளிய துர்க்கையம்மனானவள் தென்முக துர்க்கை என்று அழைக்கப்படுகிறாள். அதாவது மூலவரை நோக்கிய துர்க்கையம்மனாக காட்சி அளிப்பதை காண முடிகிறது. நவராத்திரியின் 9 நாட்களில் முதல் 3 நாட்கள் வீரமும் சக்தியும் அருளும் துர்க்கை வழிபாடும், அடுத்த 3 நாட்கள் செல்வம் வளத்தை தரும் மகாலட்சுமி வழிபாடும், கடைசி 3 நாட்கள் கல்வியும் ஞானமும் அருளும் சரஸ்வதி வழிபாடும் நவராத்திரியின் சிறப்பு வழிபாடுகளாக நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றன. அன்னை சக்தியானவள் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட 9 நாள் போர் செய்து 10வது நாள் வெற்றி பெற்றதை விஜயதசமி என்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதில் முதல் 3 நாட்களில் அம்மை துர்க்கையின் வழிபாடு மிகச் சிறப்பாக வழங்கப்படுகிறது. நவராத்திரியின் 9 நாட்களில் துர்க்கையம்மனின் 9 முக்கிய வடிவங்கள் வழிபடப்படுகின்றன. அதாவது நவ துர்க்கை வழிபாடு என்று அழைக்கப்படும் நவராத்திரி விழாவில் துர்க்கையம்மன் சைலபுத்திரி, பிரம்மச்சாரிணி, சந்திரகாண்டா, கூஷ்மாண்டா, ஸ்கந்தமாதா, காத்தியாயினி, காலராத்திரி, மகாகௌரி, சித்திதாத்திரி என்று ஒவ்வொரு வடிவமும் சக்தியின் வெவ்வேறு அம்சத்தை பிரதிபலிப்பதாக பக்தி இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. அப்படி புகழ்பெற்ற இந்த நவராத்திரி விழாவில் வேதாரண்யம் திருமறைக்காடர் ஆலய துர்க்கையானவள் ஏன் தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் என்றால், ராமபிரான் ராவணனை வதம் செய்ய இலங்கையை நோக்கி சென்றபோது வேறெங்கும் காண முடியாத தென்முக துர்க்கையை அங்கு வணங்கி தனக்கு வீரமும் சக்தியும் அருள வேண்டி இந்த துர்க்கையம்மனை வணங்கியதாக தல வரலாறுகள் சொல்கின்றன. இந்த துர்க்கையானவள் மூலவரை நோக்கியபடியும் காட்சியை தருகிறாள், அதே நேரம் இலங்கையை நோக்கியபடியும் காட்சி தருவதாக இங்கு வருகை தருகிற பக்தர்கள் சிலிர்ப்போடு சொல்ல கேள்விப்படுகிறோம். திருமறைக்காடர் ஆலயத்தின் தென்முக துர்க்கையானவள் விஷ்ணு துர்க்கையாக காட்சியளிப்பதை காண முடிகிறது. சங்கு சக்கரம் திருமாலுக்கு மட்டுமே உரியது. இந்த வேதாரண்யம் துர்க்கையம்மன் கைகளில் சங்கு

0: அவதாரத்தோடு விஷ்ணு துர்க்கையாக காட்சியளிப்பதை நாம் இங்கே காண முடிகிறது. ஒரு அழகான பெண் சாந்த சுரூபியாய் நிற்பது போன்ற காட்சி தரும் அம்மையவளின் அழகை காண கண்கோடி வேண்டும். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் சூழ் மறைக்காட்டுரை மைந்தா இது நான்கிதரை வைத்தருள் செய்க வெனக்குன் கதவும் தெருக்காப்பும் கொள்ளும் கருத்தாலே என்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இந்த திருமறைக்காடர் ஆலய துர்க்கையம்மனின் தோற்றமே வியப்புக்குரியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் தலை லேசாக சாய்த்து அம்மன் இடைநெளிந்து மூன்று நளின வடிவாக நிற்கின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். அம்மையை நோக்குகிற போது ஒரு நடன தெய்வமாக திரிபங்கி வடிவம் என்று சொல்லக்கூடிய மூன்று நளினங்களில் காட்சியளிக்கிறாள். அதிலும் அம்மையின் அழகிய புன்முருவலை பார்க்கிற பொழுது துர்க்கை அம்மனானவள் நம்மை ஆட்கொண்டு விட்டாள் என்கிற உணர்வை சிலிர்ப்பை தருகிற அற்புத கோலமாக காட்சியளிக்கிறாள். இந்த ஆலயத்தின் திருமறை காடரோடு உடனுரைகின்ற அம்மையானவளான யாழை பழித்த மொழியம்மையானவள் வீணாவாத விதூஷணி அம்பாள் என்று அழைக்கக்கூடிய அம்மனானவள் நவராத்திரி காலங்களில் விஷ்ணுவின் தங்கையாக வேணுகோபால அலங்காரத்தில் ஒவ்வொரு நாள் இரவும் தோன்றி பக்தர்களுக்கு அருள் புரிகின்ற அந்த காட்சி மிக அற்புதமானது. மெய்யன்பர்களே, திருமறைக்காடர் ஆலய அருள்மிகு துர்க்கையம்மனின் சிறப்பை சொல்ல நம்மோடு இணைகிறார் ஆலய அர்ச்சகர் எஸ் சிவராஜ குருக்கள்.
1: ஓம் ஹரஹரண பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா. தென்னாடு சிவனே போற்றி, எந்நாட்டுவர்க்கும் இறைவா போற்றி. அன்பு சார்ந்த பெருமக்களே, நமது நாகை மாவட்டத்தில் எழுந்து அருள்வாளித்தோடும் மிகவும் தொன்மையான அருள்மிகு ஸ்ரீ வீணாபாத விதூஷணம் விகாசமேத வேதாரண்யேஸ்வர ஆலயமானது மிகவும் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் இவைகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயமாகும். இத்திருக்கோயிலில் சிவபெருமான் பார்வதி அகத்தியர்க்காக திருமண கொடுத்தர் காட்சி கொடுத்த இடம். இங்க வேதங்கள் வழிபட்டதாக புராணங்கள் சொல்கின்றது. வேதங்கள் நான்கு வேதங்களும் இறைவன் வழிபட்டதனால் வேதாரண்யம் என்றும் வேதனாகி என்றும் இந்த திருக்கோயிலுக்கு பெயர் ஏற்பட காரணமாக இருந்தது. அதே போல இங்கு வந்து அம்பாளானது மிகவும் சுந்தரி பீடம், 64 சக்தி பீடங்களிலே சுந்தரி பீடங்களும் முதன்மையானது. அந்த பீடத்திலே அம்பாள் வீற்றிருக்கிறாள். ஒவ்வொரு நவராத்திரியும் சிறப்பான முறையிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம், சக்தி அலங்காரம், இரண்டாம் நாள் காளிங்க நடத்தனம், மூன்றாம் நாள் மகாலட்சுமி அலங்காரம், நான்காம் நாள் கிருஷ்ண வேணுகோபால் அலங்காரம், ஐந்தாம் நாள் மகா சிவலிங்க பூஜை அலங்காரம் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அம்பாள் காட்சி அருள்பாலித்து வருவாள். எங்கும் இல்லாத சிறப்பு இங்கே என்னவென்றால், நவராத்திரி அன்று மட்டும் இங்கே மகாலட்சுமி உள் பிரகாரம் சுற்றி வருவார்கள். எந்த திருக்கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பான அம்சமாக இந்த திருக்கோயில் நடைபெற்று வருகின்றது. ஒவ்வொரு நவராத்திரி தினமும் மகாலட்சுமி திருக்கோயிலை வளம் வந்து சாமி தரிசனம் செய்வதாக ஐதீகம். ஆனால் திருக்கோயில் வளம் வந்து அம்பாள் விட்டிருப்பாள். அதே போல இங்கே துர்க்கையம்மன் மிகவும் பிரசித்தி பெற்ற துர்க்கையாகும். எல்லா ஊர்களும் இல்லாத போல் இங்கே துர்க்கை தென்முகம் நோக்கி அருள் வாழ்த்து வருகிறாள். இங்க தெற்கு நோக்கி ஏன் அம்பாள் வீட்டு இருக்காள் என்றால், இங்கே ராமர் பிரான் இங்க வந்து இலங்கைக்கு போகும்போது இந்த துர்க்கையை வழிபட்டதா அதிகம். அதனால் தெற்கு நோக்கி இந்த அம்பாள் அருள்பாலித்து வருகிறாள். அம்பாள் வந்து திருபங்கி வடிவம் என்று சொல்லக்கூடிய மூன்று வடிவமாக அம்பாள் வடிவமாக இருக்கிறாள். அதே போல சரஸ்வதியும் இங்கு தனியாக வீணை இல்லாத சரஸ்வதியாக இங்கு வீட்டிருக்கிறாள். காரணம் என்னவென்றால், சரஸ்வதி வீணையை மீட்டும் போது அம்பாள் சபாஷ் என்று ஒரு சொல் சொல்லுகிறாள். அந்த சொல் வந்து வீணை நாளத்தை விட ஒலி அதிகமாக இருந்ததால் இந்த வீணையை வந்து விட்டுவிட்டு அம்பாள் நோக்கி தவம் இருக்கிறதாக அதிகம். அதனாலதான் இங்க சரஸ்வதிக்கு வந்து வீணை இல்லாமல் சரஸ்வதி இருக்கும். வீணா அம்பாளுக்கு பேரே வந்து முன்னூறு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீணாவாத விதூஷணி என்று அம்பாளுக்கு முன்னூறு பேரும் உண்டு. வேதனாகி என்று ஒரு பேரும் உண்டு. வீணையை வாதமேனி ஜெயித்ததுனால வீணாவாத விதூஷணி என்று அம்பாளுக்கு சிறப்பான பெயரிலே அமையப்பட்டிருக்கிறாள். இந்த திருமறை காட்டிலே ஸ்ரீ வீணாவாத விதூஷணி அம்பாளானது ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு சாயங்காலம் ஒரு 7 மணி பல அளவில் காளிங்க நடத்தினம் என்று சொல்லக்கூடிய வேணுகோபால் அலங்காரமானது வீட்டிருப்பாள். இந்த அம்மனுக்கு அரளிப்பூவினால் அலங்காரம் செய்து, அரளிப்பூவினால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் என்னவென்றால் சக்கர பொங்கல், வெண்பொங்கல், கொண்டகட சுண்டல், இது வந்து அம்பாளுக்கு மிகவும் பிரீத்தமானவை. அதனால் இந்த முதல் நாள் மண்டபடி அலங்காரம் மிக சிறப்பாக இருக்கும். அனைவரும் வந்திருந்து இந்த அம்பாளின் அருளுக்கு பாத்திரமாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பக்தர்களாகிய ஒவ்வொரும் இந்த ஆலயத்திற்கு வந்திருந்து இந்த இறைவனை வேண்டி உங்கள் வேண்டும் வரம் பிரார்த்தனை செய்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக நிறைவேறும். ஓம் ஸ்ரீ
0: மெய்யன்பர்களே, நவராத்திரியில் பராசக்தியான துர்கா தேவியை மூன்று மூர்த்திகளாக பிரித்து வணங்கினாலும் அத்தனையாகவும் இருப்பது அன்னை பராசக்தி தான். அகில உலகங்களையும் படைத்து ரட்சிக்கும் ஜெகன் மாதாவான பராசக்தி கருணை கொண்டு உயிர்க்கெல்லாம் அருளை அள்ளித்தரும் அற்புதமான காலம்தான் நவராத்திரி காலம். தீய சக்தி மேலோங்கும் போதெல்லாம் காத்திட வேண்டினால் அம்பாள் சண்டிகையாக 9 கோடி வடிவங்கள் எடுத்து தீமையை அழித்து நன்மை செய்வாள் என்கிறது தேவி மகாத்மியம். அதனையே உள்ளத்தில் ஏற்றி நாம்

0: ஆன்மாவை சுத்தப்படுத்தும் ஆதிசக்தியின் அவதாரங்களில் ஒன்றான துர்காதேவி தென்முக துர்க்கையாக காட்சியளிக்கும் திருமறை காடர் ஆலயத்தில் அம்பாள் இந்த பகுதியில் பிரசித்தி பெற்ற தெய்வமாக பரிவார தேவதையாக காட்சியளித்து அருள் புரிகின்றாள். இந்த ஆலயத்தில் நீராடினால் முக்தி என்பது ஐதீகம். இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடினால் சகல தோஷங்களும் நீங்க பெற்று இம்மையில் பலன் அடையலாம் என்கிறது ஐதீகம். இந்த நவராத்திரியின் 9 நாட்களிலும் திருமறைக்காடர் ஆலயத்தில் மணிகர்ணிகை தீர்த்தத்தில் நீராடிவிட்டு அம்பாள் துர்க்கையம்மனை வணங்கிய பின் யாழை பழித்த மொழியம்மையின் வேணுகோபால அலங்காரத்தையும் தரிசித்தால் நவராத்திரி தேவியரின் அருள் கடாட்சம் ஆயுள் முழுக்க கிடைக்கும் என்கிறது தெய்வ நம்பிக்கை. தூய்மை, தவம், வீரம், கருணை, உயிர் சக்தி, காக்கும் பலம், ஆற்றல், பயமின்மை, அமைதி, மன்னிப்பு, ஞானம் ஆகியவற்றை தரும் நவராத்திரியின் முதல் நாளான இன்று அன்னை துர்காதேவியை வணங்கி ஞானமும் வீரமும் பெறுதலே நம் வாழ்வில் நலம் பயக்கும். நவராத்திரியின் முதலாம் நாளில் அன்னை சக்தி தேவியை சாமுண்டியாக வணங்குகிறோம். நீதியை காக்க அன்னை கோபமுகத்தோடு அன்றைய தினம் காட்சியளிக்கிறார். இரண்டாம் நாளில் அன்னையை வராகி தேவியாக கருதி வழிபடுகிறோம். அன்னையின் சேனாதிபதியாக கருதி வராகி தேவியை வணங்குகிறோம். மூன்றாம் நாளில் சக்தி தேவியை இந்திராணியாக வழிபடுகிறோம். நான்காம் நாளில் வைஷ்ணவி தேவியாக, ஐந்தாம் நாளில் மகேஸ்வரி தேவியாக, ஆறாம் நாளில் வீரத்தை அருளும் கௌமாரி தேவியாக, ஏழாம் நாளில் சகலத்தையும் தரும் மகாலட்சுமியாக, எட்டாம் நாளில் சத்துருக்களின் தொல்லையை நீக்கும் நரசிம்ம வாகினியாக, ஒன்பதாம் நாளில் ஞானம் தரும் அன்னை பிராமியாக வழிபட்டு நவராத்திரியின் பலனை பெற்று நவகிரக நாயகியின் அருளை பெற்று இந்த பூ உலகில் வாழ்வாங்கு வாழ திருமறைக்காடர் ஆலய தென்முக துர்க்கையம்மனின் அருள் கிடைக்கட்டும். நன்றி.
1: நலம் தரும் நவராத்திரி அம்பிகையின் அருள் உலா சிறப்பு தொடரில்
2: மகிஷாசுர சம்ஹித்யை
1: இன்று இடம்பெற்றது வேதாரண்யம் திருமறைக்காடர் துர்க்கையம்மன் திருக்கோயில்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ், வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர் வழங்கிய நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
4: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிசெட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: இப்பகுதியை வழங்கியோர் மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசெட்டியா ஜுவல்லர்ஸ்.

0: அழகு கைராசி, புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: மேடம் பதிய வழங்கியோர் ஸ்ரீ வேதாம்பிகா வேதாரண்யம் ஸ்டோர்,
2: கைராசியும் நிறைந்த வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்,
3: சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகள், ஜவுளி, ரெடிமேட் அனைத்து வகையான பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ், மேல வீதி வேதாரண்யம்.
3: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்,
2: பாரம்பரியமும் கைராசியும் நிறைந்த வேதாரண்யம் ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்,
3: சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகள், ஜவுளி, ரெடிமேட் அனைத்து வகையான பாத்திரங்கள் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.
2: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ், மேல வீதி வேதாரண்யம்.
3: ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ், சுபமுகூர்த்த பட்டுப்புடவைகள், ஜவுளி, ரெடிமேட் வாங்க அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ வேதாம்பிகா ஸ்டோர்ஸ்.

0: தீபாவளி ஆரா சிமாட்டியில் ஜோரா. சிமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி 2000 ரூபாய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதமான மாலை இசைமீட்டும் வேலை. நேய நெஞ்சங்களை கொள்ளை கொள்ள வருகிறது காய் பண்பலையின் இசை தென்றல்.
2: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளை கட்டுப்படுத்த
3: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
2: கிறிஸ்டலின் சிகோசா
3: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: இசைத்தன்றலில் இடைக்கால பாடலை நீங்க கேட்டு ரசிக்க கடிதம் எழுதுங்க. அந்த வகையில் நமக்கு வந்திருக்கும் கடிதம் வெண்குறும்பூர் நேரு கொள்ளிடம் காமராஜ் செங்கம், புனிதன் வடகரை சின்னதுரை, விருதச்சலம் விருதகிரி பெண்ணாடம் சுமதி இவர்களது விருப்பமான பாடல், தர்ம சக்கரம் படத்திற்கான பாடல்.

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: இசைத்தின்றலின் நிறைவான பாடல் ஒழிக்கவிருக்கு சேரன் பாண்டியன் படத்திற்காக. இந்த பாடலை விரும்பி கேட்டிருப்போம். வானவன் மகாதேவி, தமிழ்ச்செல்வன், வைரச்செல்வன். இந்த பாடலுக்கு பாடியிருப்போம் எஸ்பி பாலசுப்ரமணியன், இசை சவுந்தர்.

இந்த பாடலோடு நிறைவு பெறுவது இசைத்தென்று. தொடரவிருப்பது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தனியார் பள்ளி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், மாணவர்களுக்கு உகந்த கருத்துக்களை திருவள்ளுவர் கூறிச் சென்றிருப்பதாக குறிப்பிட்டார்.
1: நண்பர்களே, மகான் சந்த் திருவள்ளுவர் ஜி கோ பி யாத் கருங்கா.
2: மகான் திருவள்ளுவர் மாணவர்களுக்கு மிக உகந்த கருத்துக்களை அறிவுரைகளை அவர் விட்டுச் சென்றிருக்கிறார். வாழ்க்கை முழுவதும் புதிது புதிதாக கற்க விரும்பும் அனைவருக்கும் திருக்குறள் அற்புதமான ஒரு வழிகாட்டி. மகான் திருவள்ளுவர் தனது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற குறளிலே நாம் எப்படி சிறப்பான முறையிலே கற்க வேண்டும் என்று நமக்கு கற்பிக்கிறார். மேலும் நாம் கற்றவற்றின்படி வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிறார். இதெல்லாம் மாணவர்களுக்கு ஒரு கற்பித்தல் தானே.
0: தமிழ் இலக்கியத்தின் ஆளுமையாக திகழ்ந்த மகாகவி பாரதியார் காசியில் வாழ்ந்த காலத்தில்தான் அவரது மனதில் மகத்தான தாக்கம் உருவானதாகவும் பிரதமர் தெரிவித்தார்.
1: ஆப் சபீனே மகாகவி பாரதியார் கோ பி கூப் படா ஹோகா. அச்சமிலை அச்சமிலை.
2: தமிழ் இலக்கியத்திலே மேலும் ஒரு மகத்தான ஆளுமை என்று சொன்னால் மகாகவி பாரதியார் தான் அது. அவருடைய ஆளுமை அமைவிலே காசிக்கு மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கின்றது. இளம் வயதிலே அவர் காசியிலே வசித்து கல்வி கற்றார். இன்றும் கூட காசி வாழ் மக்கள் அனைவரும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை மிகவும் அன்போடும் பாசத்தோடும் நினைவு கூறுகின்றார்கள். அவருடைய சொற்களான அச்சமில்லை அச்சமில்லை என்பவை அச்சமின்றி வாழ நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன.
0: உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் ஆற்றல் இந்திய இளைஞர்கள் மற்றும் மாணவர்களிடம் இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர், நாட்டின் எதிர்காலத்தை வழிநடத்திச் செல்லும் வலிமை மாணவர்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் மாணவர்களின் பங்களிப்பு அவசியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு தங்களுக்கு வழங்கியுள்ள வாய்ப்புகளை பயன்படுத்தி நாட்டின் முன்னேற்றத்திற்கு பாடுபடுமாறும் மாணவர்களை அவர் கேட்டுக் கொண்டார். கல்விச் சூழல் மாறிவரும் வேளையில் நாட்டின்

0: இல் புதிய ஐஐடி, ஐஐஎம் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டு வருவதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டுமென்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணத்தின் ஒரு பகுதியாக வாரணாசியில் இன்று சைக்கிள் பயணம் மேற்கொண்ட அவர், இளைஞர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். உடற்பயிற்சியை நாள்தோறும் மேற்கொள்வதன் அவசியத்தையும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்ப்போம் என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் நடைபெற்ற இந்த சைக்கிள் பயணத்தின் முடிவில் போதைப்பொருள் ஒழிப்பு உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீரில் முழு அளவிலான வளர்ச்சியை ஏற்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த திரு ராம்தாஸ் அத்வாலே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளில் முறைகேடு ஏதும் நடைபெறவில்லை என்றார். நியாயமான காரணங்களின் அடிப்படையிலேயே வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டிருப்பதால் தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக தேவையில்லை என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறினார். ரயில்வேயில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சாராத பணியிடங்களுக்கான அறிவிப்பை அந்தந்த மண்டல ரயில்வே தேர்வு வாரியங்கள் வெளியிட்டுள்ளன. இதன்படி பட்டதாரி நிலையிலான டிக்கெட் பரிசோதகர், சரக்கு ரயில் மேலாளர், இளநிலை கணக்காளர் மற்றும் முதுநிலை கணக்காளர் உள்ளிட்ட 3548 பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக INS சஹ்யாத்ரி ரஷ்யாவின் வெலாடிவோஸ்டோக் சென்றடைந்தது. மத்திய அரசின் மகாசாகர் கொள்கையின் அடிப்படையில் கடல்சார் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த கூட்டு பயிற்சி மேற்கொள்ளப்படுகிறது. இந்திரா 2026 என்ற பெயரிலான இந்த பயிற்சி நாளை மறுநாள் தொடங்கி வரும் 18ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த பயிற்சியின் இடையே இருநாட்டு கடற்படையினரும் தத்தமது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதுடன் தற்போதைய சூழலில் பின்பற்ற வேண்டிய நவீன போர் முறைகள் குறித்தும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே கடற்படையின் மற்றொரு கப்பலான INS திரிசூல் இந்தியா இங்கிலாந்து கடற்படை கூட்டு பயிற்சியில் பங்கேற்பதற்காக இங்கிலாந்தின் பிளைமவுத் சென்றடைந்துள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் செல்லப்பிராணிகள் மற்றும் பறவைகளுக்கான மருந்துகளை விற்பனை செய்வதற்கென 375 நியாய விலை மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மேற்குவங்க கால்நடை பராமரிப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில், மத்திய அரசின் கால்நடை சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் இந்த மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவிலும் 30 மாவட்ட தலைநகரங்கள் மற்றும் 344 வட்டாரங்களிலும் தலா 1 வீதம் இவை திறக்கப்பட உள்ளன. இந்த மருந்தகங்களில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசிகள் மற்றும் இதர மருந்து பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்டின் ராசல் கைமா கடற்பகுதியில் தீ விபத்துக்குள்ளான எண்ணெய் கப்பலில் பணியாற்றிய இந்திய மாலுமிகள் 22 பேரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக துபாயில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கப்பலில் தீப்பற்றிய தகவல் அறிந்ததும் ஐக்கிய அரபு எமிரேட்டின் கடலோர காவல்படையினர் சம்பவ பகுதிக்கு சென்று மாலுமிகளை மீட்டு வந்திருப்பதாக தூதரக செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட் அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் இந்திய மாலுமிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட மாலுமிகளுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதோடு அனைவரும் நல்ல உடல்நிலையுடன் இருப்பதாகவும் இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஆண்ட்ரூஸ் ராணுவப்படை தளத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், யுக்ரைனுடன்

0: மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்ய அதிபர் அக்கறை செலுத்தினாலும் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளாமல் தாமதித்து வருவதாக குற்றம் சாட்டினார். ரஷ்யாவுடனான மோதல் குறித்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே உடன்பாடு எட்டப்பட்டிருந்தால் யுக்ரைனுக்கு சாதகமாக இருந்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஈரான் பிரச்சினை காரணமாக சர்வதேச அளவில் நிலவும் எரிபொருள் பற்றாக்குறை மற்றும் விலை உயர்வை சமாளிக்க அமெரிக்காவுக்கும் பிற உலக நாடுகளுக்கும் டீசல் விநியோகம் செய்ய ரஷ்யாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதையும் திரு டொனால்ட் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. ரஷ்யாவின் துலாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 11 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ராஜேஸ்வரி மற்றும் யக்ஷினியும் தங்கப்பதக்கம் வென்றனர். 9 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அன்வி ஹிஞ்ச் 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆடவர் 7 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் விமலன் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 1-நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 49 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. புதுச்சேரியில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஏ அணி 47.3 ஓவரில் 275 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ஏ அணி 46.2 ஓவரில் 226 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா தற்போது மலேசியாவை எதிர்த்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்வதற்கு திருக்குறளில் ஏராளமான கருத்துகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்கள் போதைப்பொருள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். யுக்ரைன் உடனான மோதலுக்கு சுமூக தீர்வு காண ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் விரும்புவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஆசிய ஸ்கூல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரி பண்பலை 100.3. நேரம் 7:25.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். Get ready for a grand celebration. ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம். மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நௌலெக், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
4: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
3: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
4: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
3: நௌலெக் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
4: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
3: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்.
5: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி. நமது
3: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சி வரும்போது காரைக்கால் கே

0: கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு எம்டி பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன் மங்கள்யான் சூப்பர் கோல்டு. உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: உழவர்களுக்கு
0: நேத்து முட்டை எடுத்துட்டு வரேன்னு சொன்ன பூங்கொடி இப்பதான் வருது. வரட்டும்
5: அக்கா. இந்தாங்க முட்டை கேட்டீங்களே.
0: முட்டை கேட்டது இருக்கட்டும், உடனே எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் நேத்து, இப்பதான் கொண்டு வர்ற.
5: நானும் எங்க வீட்டு கோழி கிட்ட ரேவதி அக்கா முட்டை கேட்டாங்கன்னு உடனே முட்டை போட்டு கொடுன்னு எங்க கோழி கிட்ட கேட்டேன். ஆனா அது இப்பதான் போட்டுச்சு.
0: இந்த பூங்குடிக்கு வாய பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் பூங்குடி, இது உண்மையிலேயே கோழி முட்டை தானா இல்ல குருவி முட்டை ஏதாவது எடுத்துட்டு வந்துட்டியா?
5: அது ஏன் ரேவதி அக்கா நீங்க கேக்குறீங்க? நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா கோழியுமே இந்த சைஸ்லதான் போட்டுட்டு இருக்கு.
0: நாட்டு கோழிங்க அத்தனையும் கட்டாந்தறையில வச்சு குருணையும் அரிசியும் போட்டா இப்படிதான் சத்து இல்லாம போகும் முட்டைக்கு. 40-50 கோழி வளர்க்குறீங்களே, முட்டை அத்தனையும் இந்த சைஸ்ல விட்டா எப்படி வேலை போகும்?
5: அப்பனா நம்ம ஒரு வேலை பண்ணுவோமா?
0: என்ன?
5: எங்க வீட்டுல இருக்கிற எல்லா கோழியையும் உங்க கொல்லையில விட்டுறேன்.
0: எதுக்கு? வச்சிருக்கிற 4 செடியும் சீச்சு பறிக்கிறதுக்கா?
5: வேற என்ன தங்க பண்ண சொல்றீங்க?
0: நாட்டு கோழிங்களை வளமா வளர்க்கறதுக்கு பல வழி இருக்கு. இப்ப கூட புதுசா கொஞ்ச காலமா இந்த நாட்டு கோழி வளர்க்கறவங்க எல்லாம் அதுங்களுக்கு ஒரு அருமையான உணவை கொடுத்துட்டு வராங்க.
5: அது என்னக்கா? அது ஏதாவது ஸ்பெஷல் தீவனமா என்ன?
0: அதான் இல்ல பூங்கொடி, அங்கங்க வீட்டுல இருக்கிற குப்பை கூளங்களை சேர்த்து கரையான உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம். இல்லன்னா அதை விட பல மடங்கு சத்து உள்ள கருப்பு சிப்பாய் புழுக்களை கொடுக்கலாம்.
5: அக்கா அக்கா நிறுத்துங்க நிறுத்துங்க, கரையா தெரியுது, கருப்பு சிப்பாய் புழுன்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா
0: என்ன பொங்குடி? உனக்கு இத பத்தி விவரமே தெரியல. கருப்பு சிப்பாய் புழுன்றது தென் அமெரிக்கால இருந்து பல நாடுகளுக்கு இப்ப கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம்.
5: அதான் எனக்கு தெரியல, நம்ம இந்தியாவுனா எனக்கு தெரியாமலே இருக்கும்.
0: இந்தியானா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்ப.
5: சரி சரி அதை விடுங்க, அந்த கருப்பு சிப்பாய் புழு எப்படி இருக்குன்னு அதை சொல்லுங்க.
0: இது பாக்குறதுக்கு குலவி மாதிரி இருக்கும். இதுவும் ஈ வகையை சேர்ந்ததுதான். ஆனா இது புழு பருவத்துல இருக்கும் போதே உணவு கழிவுகளை விரும்பி உண்ணு கொழுத்து போயிருக்கும்.
5: ஏங்கா, அது ஈயா போனா சாப்பிடாதான் என்ன?
0: ஆமா பொங்குடி, சாப்பிடாதுதான். அதனாலதான் இது புழு பருவத்திலேயே கோழிகளுக்கு உணவா கொடுத்துடலாம். இந்த கருப்பு சிப்பாய் புழுவோட ஊட்டச்சத்து பத்தி சொல்றேன் கேளு.
5: சொல்லுங்க சொல்லுங்க.
0: இதுல புரதம் மட்டுமே 40-45 விழுக்காடு இருக்கு, கொழுப்பு சத்து 14-16% இருக்கு. த அமினோ அமிலோன்னு சொல்லுவாங்கல்ல,
5: ஆமா,
0: அந்த மெத்தியோனில், லைசின், வாலின், அர்சினைன் இதெல்லாம் 2-3 மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது.
5: அடேங்கப்பா இவ்வளவா இருக்குது அதுல.
0: இந்த புழுக்களை கோழிங்களுக்கு கொடுத்தா கோழிங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிற?
5: நீங்க சொன்ன சத்துக்களை வச்சே தெரியுதுக்கா, இத கோழிங்களுக்கு போட்டா கோழி எப்படி வளரும்னு. சரி ரேவதி அக்கா, இந்த புழு எங்க கிடைக்கும், இது யாரு போய் வாங்கிட்டு வர்றது, அதெல்லாம் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன்.
0: பூங்குடி, இது சில குறிப்பிட்ட அறிவியல் நிலையத்துல கிடைக்கும், அதுக்காக அக்கா நீங்களே போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்லாத, அதையாச்சும் நீ போய் வாங்கிட்டு வா, சரியா?
5: சரி ரேவதி அக்கா, இது எப்படி போய் வாங்கிட்டு வர்றது?
0: நீ இப்படியே கேட்டு இருந்தா என்னைக்கு சாப்பாடு செய்ய விட மாட்ட போல இருக்க.
5: சரி சரி ரேவதி அக்கா, நீங்க ரொம்ப கோமா பேசுறீங்க, நான் கொடுத்த முட்டைக்கு மட்டும் காசு கொடுங்க, நான் பிறகு வந்து உங்ககிட்ட கேட்டுக்கிறேன்.
0: ஏன் பூங்குடி, நீ திரும்பி வரும்போதே இந்த காசை வாங்கிக்க கூடாதா? காசை வாங்குறதுல மட்டும் கருத்தா இரு.
4: கேட்டது உழவர்களுக்கு.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பகுதியை வழங்கியோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
3: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயி.

0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்துக்கான வளம். ONGC.
3: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
4: அது ONGC-யோட சின்ன வகை ரிகம்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு?
3: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
4: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
3: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
4: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
3: தாத்தா, ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
5: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
3: அப்போ ONGC நல்லதா கொடுத்தது நமக்காக கொடுத்தது?
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
1: என்ன பானு, எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, இத கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம்ல?
6: என்ன சுபாக்கா, வந்ததும் வராதுமா இப்படி சொல்றீங்க?
1: ஓ, நான் எதை பத்தி சொல்றேனே உனக்கு தெரியலையா?
6: அது ஒண்ணும் இல்ல பானு, உங்க வீட்டு வாசல போட்டு வச்சிருக்கீங்களே காலடிங்க தீவன மூட்டை, அத பத்தி தான் சுபாக்கா கேக்குறாங்க.
1: இப்பயாவது ஞாபகம் வருதா பானு?
6: ஞாபகம் வந்துருச்சுக்கா, எப்போதும் சொல்லுவீங்க நாமளே தயாரிச்சு கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்கணும்னு. அத நான் தான் கேக்குறதே இல்ல
1: பானு. சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்க, அந்த கால்நடை தீவனம் தயாரிக்கிறத பத்தி கொஞ்சம் யோசிச்சா என்ன பானு?
6: சுபாக்கா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அதை எப்படி தயாரிக்கணும்னு எனக்கு தெரியணும்ல.
1: அதை கேட்டிருந்திருக்கலாம்ல.
6: சரி, இப்ப கேக்குறேன், சொல்றீங்களா பானு? நீ இப்ப சுபாக்கா கிட்ட கேக்குறத விட ரேடியோ ஆன் பண்றதுதான் சரியா இருக்கும்.
1: ரேடியோவா?
6: ஆமா சுபாக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கால்நடை வளர்ப்புல கூடுதல் வருமானம் வரத்துக்கு இணைத்தீவன கட்டி தயாரிக்கிறத பத்தி நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஜே சத்யா அப்படின்றவங்க பேச இருக்கிறாங்களாம்.
1: சரி சரி, ரேடியோ போடுங்க.
0: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இன்றைய விவசாய நிகழ்ச்சியில நம்மோட கால்நடை தீவனமும் மதிப்பு கூட்டலும் செய்து வர ஒரு பெண் தொழில் முனைவரை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா.
7: வணக்கம் மேடம்.
0: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்வுகிட்ட பகிர்ந்துக்கோங்க.
7: ஜே சத்யா ஜெகன், ஒரத்தூர் ஊராட்சி, நாகப்பட்டினம் மாவட்டம் மேம்.
0: இதுக்கு முன்னாடி எந்த வகையான தீவனத்தை உங்க கால்நடைகளுக்கு கொடுத்தீங்கம்மா?
7: நம்ம பசும்புல் கொடுப்போம், அடர் தீவனம், வைக்கோல், இது மட்டும்தான் நாங்க கொடுத்துட்டு.
0: இதுக்கு மாற்றா எத்தனை ஆண்டுகளாக நீங்க தயாரிச்சிட்டு வர தீவனத்தை கொடுத்துட்டு வரீங்க?
7: இப்ப ரீசெண்டா 1 இயரா நாங்க இந்த தீவனத்தை இணை தீவன கட்டியே நாங்க மாட்டுக்கு கொடுத்துட்டு வரோம்மா.
0: இணை தீவன கட்டி?
7: ஆமா மேம்.
0: என்னென்ன உட்பொருட்கள்லாம் இந்த இணை தீவன கட்டியில இருக்குங்க?
7: இந்த இணைத்தீவனக்கட்டில தவிடு, மொலாசிய, யூரியா, தாது உப்பு, சமையல் உப்பு. தவிடுங்கிறது நம்மளுக்கு வீட்டில் இருக்கும், தாது உப்பு வந்து கால்நடை மருத்துவ முகாம்லாம் நம்மளுக்கு தருவாங்க, சமையல் உப்பு நம்மள்கிட்ட இருக்கும். இந்த மொலாசிஸ் மட்டும் நம்ம வந்து கால்நடை மருத்துவ முகாம் அன்னைக்கு தான் மேம் நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம்.
0: அங்கே போய் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களாவே இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கீங்க?
7: பயிற்சி எடுத்துக்கிட்டோம், அந்த பயிற்சியில இந்த இணைத்தீவன கட்டி செய்யறது எப்படின்றத வந்து சொல்லி கொடுத்தாங்க, அதை நாங்களும் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறம் நாங்களுமே அதை வீட்டில் தனியாவே உற்பத்தி பண்ணி அதை விற்பனை பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரி, இப்போ முதல்ல இந்த கால்நடைகளுக்கு இந்த தீவை தயாரிக்கணும்னு ஒரு எண்ணம் எப்படி வந்துச்சு உங்களுக்கு?
7: அதாவது கால்நடை வந்து பாரம்பரியமா நம்ம எங்க வீட்டுல இருந்துட்டு இருக்கு, அப்பா வச்சிருந்தாங்க, அடுத்து கணவர் வீட்டுல வந்தும் பாரம்பரியமா அது இருந்துட்டு இருக்கு. அதுல எனக்கு அப்பையிலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட், மாடை வந்து குழந்தை மாதிரியே தான், அதை நாங்க தயாரிச்சு அதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நான் இன்ட்ரெஸ்டா எடுத்து கத்துக்கிட்டேன், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன்.
6: இப்போ நீங்க எந்தெந்த கால்நடைகளை வளர்த்துட்டு வரீங்க உங்க வீட்டுல?
7: எங்க

0: வீட்டில் ஒரு 10 மாடு இருக்கு மேம். அதோட சேர்ந்து ஆடு இருக்கு, 60 கோழி இருக்குது.
1: ஓஹோ,
0: 60 கோழியும் கேவிக்கே மூலியமாக நம்மளுக்கு கொஞ்சம் கோழி கொடுத்தாங்க. மேக்ஸிமம் வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி எக்ஸ்ட்ரா அது ஒரு 10 இருக்கு மட்டும். என்னைக்கேன்னு சொல்ல போனால் 70-80 தாண்டிடும்.
1: அப்படியே என்னென்ன ரகங்கள்லாம் வச்சிருக்கீங்க உங்கள் கால்நடை வளர்ப்பில் அதையும் சொல்லிடுங்களேன்.
0: கால்நடை வளர்ப்பில் வந்து நாட்டு மாடு இருக்கு, சிந்து மாடு இருக்கு எங்கள் வீட்டில், ஜெரி மாடு வச்சிருக்கோம்,
1: ஜெர்சி
0: அப்படியே அதை வச்சுருக்கோம். ஆடு வந்து சாதாரணமாக நாட்டு ஆடுகள் தான் நாங்கள் வளர்த்துட்ருக்கோம். கோழி வந்து நாட்டு கோழி நம்ம வீட்டில் ஒரு 10-15 இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கேவிக்க முகாம்லாம் அடிக்கடி போகிறதுனால அதில் கிராமப்பிரியா, வனராஜா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரகங்கள் கோழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த கோழியும் நாங்கள் சேர்த்து வளர்த்துட்டு வரோம் மேடம் எங்கள் பண்ணையில்.
1: இப்போ இதுக்கு முன்பு நீங்கள் இந்த தீவனங்களும் கொடுத்தது இல்லை, இப்போ கேவிக்க மூலமாக பயிற்சி போய் தான் இந்த இணை தீவனம்னு சொல்லப்படுற இந்த தீவனத்தை தயாரித்து விற்பனை பண்ணிட்டு வரோம்.
0: ஆமாங்களா,
1: இப்போ இந்த காலணிகளுக்கான இணை தீவனத்தில் இந்த மூலப்பொருட்களும் நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவமனை கிட்ட இருந்து தான் நீங்க வாங்குறீங்க. அங்க வாங்குறப்போ எத்தனை நாள் பயிற்சியில் நீங்க அட்டன் பண்ணீங்கம்மா?
0: நாங்க வந்து ஒரு மாசம் பயிற்சி போனோம் மேம்.
1: ஓ, ரொம்ப பெரிய ப்ராசஸ் அது.
0: தீவனம் வந்து பண்றதுக்காக வந்து 15 நாள் 1 மாசம் அந்த பயிற்சி நாங்க போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் அதில் கிளாஸ் எடுத்துட்டு சார் வந்து டாக்டர் வெட்டினரி சார் சுரேஷ் சார் வந்து எங்களுக்கு இந்த பயிற்சி கட்டி செய்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக பண்ணி அதை எல்லா கலவையும் மிக்ஸ் பண்ணி அதை மைண்டில் வர்றதே கொஞ்சம் பெரிய விஷயமாயிட்டு அதை எல்லா கலவையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கட்டியாக அதை செஞ்சோம். ஒரு டைம் அந்த கட்டி நம்ம செஞ்சிட்டோம்னா அது வெயிலில் நம்ம காய வைக்கணும். அது 3-4 நாள் காய வச்சிட்டோம்னா கேக்கு மாதிரியே இருக்கும். அதை எடுத்து நம்ம பாக்ஸாக அடுக்கி வச்சுக்க வேண்டியதுதான்.
1: இப்போது நம்ம செடி வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் நார் கழிவை வந்துட்டு கோகோபிட்டுன்னு சொல்லி மடக்கி வச்சிடுறாங்க, கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிடற மாதிரி. அந்த மாதிரி நம்ம தீவனத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க.
0: செல்ஃபில் நம்ம அடுக்கி வச்சிடலாம் காஞ்சோன்னு. அந்த தீவனத்தை வந்து 4 பகுதியாக பிரித்து கால் பகுதி மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். நம்ம எப்போதும் போல் தீவனம் புல் இதெல்லாம் மாட்டு கொடுக்குறப்ப இதையும் நம்ம அந்த பாக்ஸில் போட்டு மாடு சாப்பிடும்ல, அந்த தீவனத்தட்டில் நம்ம போட்டோம்னா அது 1/4 கிலோ அளவுக்கு சாப்பிடும்.
1: இப்போ உதாரணமா இந்த இணை தீவனத்தை எப்படி தயாரிக்கிற முறைய சொல்லுங்கம்மா.
0: அதை 4 கிலோ தவிடு சொல்லியிருக்கேன், 3 கிலோ மொலாசிஸ் சொல்லியிருக்கேன், 1 கிலோ யூரியா, தாது உப்பு 100 கிராம்.
1: யூரியா கால்நடைகளுக்கு கொடுக்கலாமா?
0: கொடுக்கலாமா. 10 கிலோல வந்து அது தயார் பண்றப்ப 1 கிலோ கட்டி தானே, அது 1 கிலோ கட்டிக்கு எவ்வளவு போயிட போகுது அப்படிங்கறதுனால யூரியா வந்து கால்நடை கொடுக்கலாம் அப்படின்னு சார் மூலியமா தானே நாங்க பண்றோம். நல்லாதான் இருக்கு, மாடு சாப்பிடுது. அதாவது கால் பகுதி தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாட்டுக்கு, ஆனா எங்க மாடலாம் கட்டியே சாப்பிடுறது, 1 கிலோவே சாப்பிடுறது, ஒன்றும் பண்ண மாட்டேது. பால் வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கிறதுனால 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா வருது எங்களுக்கு.
1: அதுக்கு மாற்றா ஏன்னா ரசாயன உரங்கள் வேண்டான்னு நம்ம தவிர்க்கிறோம், மாட்டுக்கும் நம்ம அதே கொடுக்குறோம்னா பின்விளைகள் எதுவும் வரலையா?
0: அதெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரா எல்லாமே கலக்கிறதுனால எந்த ஒரு பின்விளைவுகளும் வரல.
1: இப்போ நீங்க இந்த சொன்ன அளவு ஒரு மாட்டுக்கு தர தீவன அளவுங்களா?
0: தீவன அளவு அதாவது 10 கிலோ கட்டிக்குள்ள தீவனம், அதில் 10 கட்டி செய்யலாம். அந்த 10 கட்டியில வந்து 1 கட்டியை 4 பகுதியா பிரிச்சு கால் பகுதி மட்டும்தான் நம்ம கொடுக்க போறோம். 4 நாளைக்கு ஒரு மாசத்திலே என்ன செய்யுது, சாயந்தரம் 6 கறக்கும் அப்படின்னா 7.5 கறக்குது. அதே மாதிரி 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பால் வருது.
1: வேற எந்த தீவனமும் நீங்க இது தவிர வேற கொடுக்கலையா? இப்போ
0: புண்ணாக்கு நாங்க கொடுப்போம் மேம், எப்போதும் போல மூட்டை புண்ணாக்கு தீவனம் இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். இதையும் சேர்த்து கொடுக்குறோம். வைக்கோல், பசும்புல் இப்படி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
1: நீங்க காலையில புண்ணாக்கோட சேர்ந்து இந்த தீவனத்தை கொடுப்பீங்களா? இல்ல
0: பால் கறந்த கையோட புண்ணாக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே வெறுசா தீவன தட்டுல அதை போட்டுருவோம். அதை நக்கி நக்கி சாப்பிடணும். அது வெறும் வயிற்றுல ஃபர்ஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நாங்க
1: வெறும் வயிற்றுல கொடுப்பீங்க இந்த தீவனத்தை?
0: வெறும் வயிற்றுல கொடுக்கணும், பால் கறந்த கையோடயே அதை நாங்க கொடுத்துருவோம். அடுத்தது ஈவினிங்க்கு அந்த பால் கறவை வரணும் இல்லையா, அதுக்காக
1: குறிப்பா இந்த தீவனம் பால் உற்பத்தியை அதிகரிக்கும்.
0: பால் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்காக தான் இதை நாங்க பண்ணி கொடுத்துட்டு.
1: இந்த இணை தீவனத்துல புரதச்சத்தும் நார்ச்சத்தும் எவ்வளவு தாது உப்புகள் இருக்குதுன்னு தெரியுங்களா?
0: இப்ப தவுடெல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் நார்ச்சத்து தான். தாது உப்பு ஏற்கனவே கால்நடைக்கு கொடுக்கறதான். நம்மளோட சமையல் உப்புல வந்து சத்து இருக்கு. அந்த மொலாசிஸ் சொல்றது வந்து சர்க்கரை பாவுன்னு சொல்லுவாங்க, அதுல நிறைய சத்துகள் இருக்கு அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா சத்துமே சேர்ந்து அந்த இணை தீவன கட்டியில கிடைக்கும்.
1: இப்போ நீங்க அந்த யூரியாவோட அளவு வந்துட்டு காவாசி தான் சொல்லிருக்கீங்க,
0: 1 கிலோ சொல்லிருக்கேன்.
1: 10 கிலோவுக்கு
0: 1 கிலோ சொல்லிருக்கேன்.
1: ஒரு விதம் சொல்லிருக்கீங்களா?
0: அதை 1 கிலோ தான் போட சொல்லியிருக்காங்க. சராசரியா 1 கிலோங்கிறது அளவு, அதுக்கு 10 கிலோக்கு 1 கிலோ கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே அதை போடக்கூடாது, ஏன்னா அது வந்து நம்மளுக்கு யூரியாங்கிறதுனால
1: ரசாயனம்,
0: அதோட ரசாயனங்கிறதுனால அதோட அளவு வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கணும். அதையும் அந்த உணவில் சேர்க்கணுங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு

0: மாற்றா வேற எதுவும்
1: இதுக்கு மாற்றவதில்லை, இந்த மூலப்பொருட்கள் அடிப்படையில தான் இந்த பொருளை நாங்கள் தயாரிக்கிறோம்.
0: இப்போ கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட்டு நீங்கள் எப்படி நிர்ணயிக்கப்படுறீங்க? ஒரு இந்த 10 கிலோ தீவனம் தயாரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு, அது எப்படி மெஷர்மெண்ட்டோட
1: கரெக்டாக? அந்த மெஷர்மெண்ட் வந்து டாக்டர் ப்ரொஃபஸர் சார் வந்து சுரேஷ் சார் போட்டு கொடுத்துருக்காங்க மேம். இவ்வளோதுக்கு இவ்வளோ தான் அளவு, அவ்வளோது போட்டால் கரெக்டாக அது எல்லாமே நம்ம ப்ளஸ் பண்ணி பார்த்தோன்னா 10 கிலோ வந்துடுது நம்மளுக்கு. அதான் சொல்லிட்டாங்களே, ஒவ்வொன்றா அளவு சொல்லிடுறாங்க, அந்த மெஷர்மெண்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ 20 கிலோ செய்யணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி, 30 கிலோ செய்யணுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளஸ் பண்ணிகிட்டே போகலாம்.
0: இப்போ இந்த தீவனம் தயாரிக்கிறதுக்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள்லாம் நமக்கு தேவைப்படுங்களா?
1: ஆமாம் மேம், அந்த தீவனம் தயாரிக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஒன்று இருக்குது.
0: என்ன மிஷின் அது?
1: அந்த கட்டியை தயார் பண்ணி நீட்டாக இருக்கும் அந்த மிஷினு, அதுக்குள்ளே வந்து நம்ம அள்ளி வைக்கணும், அது படி மாதிரி இருக்கும், அது உள்ளுக்கு அள்ளி வச்சுட்டு மேலேருந்து அந்த மிஷினை எடுத்து லாக் பண்ணி நம்ம அடிக்கணும். அடிச்சதுக்கு அப்புறம் அடிச்சுட்டு திருப்பி அந்த படியை வந்து நம்ம கட்டி வச்சிட்டோம்னா அழகாக கேக் மாதிரி வந்துடும், அது பெரிய கேக்கு 1 கிலோ சைஸில் வந்துடும். அதை நாங்கள் பாக்ஸ் பாக்ஸாக பண்ணி வெயிலில் போய் காய வச்சுட்டு 2-3 நாள் மேக்ஸிமம் அதை காயணும். காஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் ஸ்டோர் பண்ணிடலாம். அதை நம்ம
0: மழை காலத்தில் என்ன பண்ணுவீங்க?
1: அதை மழை காலத்தில் ஸ்டோர் பண்ணிக்கணும் நம்ம, அதாவது வெயில் காலத்தில் அதை உற்பத்தி பண்ணி மழை காலத்தில் அதை நம்ம
0: கெடாமல் இருக்குங்களா?
1: கெடாமல் இருக்கும், அது கெடாமல் இருக்கும்.
0: எத்தனை மாதம் வரைக்கும் இது கெடாமல் பார்த்துக்கலாம் நம்ம?
1: அதாவது 5 மாதம் 6 மாதம் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்குது.
0: இப்போ இந்த கருவி வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுங்க? இது மானியத்தில் ஏதாவது கிடைக்குதுங்களா?
1: அது 25,000 எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பயிற்சியில் போய் நாங்கள் பங்கேற்றுறதுனால நாகப்பட்டினம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து டாக்டர் சுரேஷ் சார் மூலயமா ஒரத்தூர் ஊராட்சிக்கு வந்து அந்த மிஷின் ஒன்று எங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
0: இலவசமா
1: கொடுத்துருக்காங்க. அது 25,000 அந்த மிஷின்.
0: அதாவது ஒரு ஆளுக்கு தான் அது, இல்ல பொதுவா உள்ளது?
1: ஒரு ஆளுக்கு எனக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. பட் நாங்க எல்லாம் ஊராட்சியில எல்லாம் சேர்ந்து செய்யறதுனால ஒரு டீமா நாங்க பண்றோம். அது அவங்களுக்கு இவங்களுக்குன்ற பாகுபாடு இல்ல, யார் வேணாலும் வந்து நாங்க சேர்ந்து கம்ஃபர்டபுளா பண்ணி அதை நாங்க சார்ட்ட கொடுத்துருவோம். அந்த கட்டிய அவங்க சேல்ஸ் பண்ணி தராங்க.
0: இந்த கருவியை வீட்டிலேயே வச்சு இணைத்தீவன கட்டியை தயாரிக்க முடியுமா, இல்ல பெரிய பண்ணைகள்ல தான் இந்த கருவியை வச்சு பயன்படுத்த முடியுங்களா?
1: இல்ல மேம், வீட்டுல நம்ம வந்துட்டு நம்ம வாங்கிட்டோம்னா வீட்டிலேயே தயாரிக்கலாம். ரொம்ப எல்லாம் பெருசா இல்ல, ஒரு 25,000 தான் அந்த மிஷினோட விலை.
0: அகலம் எவ்வளவுங்க இருக்கும்?
1: ஒரு 6 அடி இருக்கும். மேல வந்து உயரமா அப்படி நிக்கிற மாதிரி ஸ்டாண்டிங்ல தான் இருக்கும் அது. அது நம்ம பண்றதுக்கு ஈஸியா தான் இருக்குது. அது வந்து பண்றதுனாவே இது 2 பேர் 3 பேர் வேணும் இந்த தீவன கட்டி செய்யறதுக்கான. ஒருத்தரா பண்ணா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், 2-3 பேர் சேர்ந்து செய்யறதுனால எங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல.
0: இப்போ இந்த தீவனத்தை உருண்டை வடிவம் அப்படி இல்லைன்னா சாதாரண பொடியா கூட நமக்கு கால்நடைகள் தரலாம், அதை ஏன் கம்ப்ரெஸ் பண்ணி தான் தரணும் அப்படின்னு வச்சிருக்கீங்க?
1: அதை வந்துட்டு எல்லாமே தீவனத்தை நம்ம வந்து கலந்து ஒரு மாதிரி காய வச்சோம்னா அது ஒரு மாதிரி அரிசி மாதிரியோ இல்லை நெல் மாதிரியோ ஒரு மாதிரி பொலப்பொழப்பா இருக்கும். நம்ம வந்து ஒரு எடுத்து போடுறப்ப ஒரு கம்ஃபர்டபுளா நம்மளுக்கு இருக்காது. அது ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம அதை வச்சு அடிக்கிறதுனால நல்லா இறுக்கமாயிடுது மேம். அதை படியில் வச்சு நம்ம அடிக்கிற மாதிரி அதனால் ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை பண்ணுவாங்க. அந்த மிஷினே வந்து இப்படி தூக்கி நல்லா அடிக்கிற மாதிரி இருக்கும்.
0: பெண்களே
1: பண்ணலாம். அது மேலேருந்து அந்த ஸ்டாண்டிங்கில் இருக்கும், கீழே வந்து அது குழியாக இருக்கும், தூக்கி இப்படி அடிக்கிறப்ப ஃபோர்ஸ் பண்ணுறப்ப அது போய் நல்லா புஷ் பண்ணும். அதாவது 1 கிலோங்கிறது அப்படி வைக்கிறப்ப நம்ம அமுக்கிறப்ப நல்லா 3/4 கிலோ அளவு அந்த கட்டி வந்துடும். ஆனால் வெயிட்டு தான் 1 கிலோ இருக்கும், 3/4 கிலோ அளவுக்கு வந்துடும். அதை காய வைக்கிறப்ப காய வச்சு நம்ம எடுத்துட்டோமோ அது ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கும்ல, அதுக்காக தான் அது அப்படி பண்ணுறாங்க.
0: அப்போ வைக்கோல்லாம் தரதில்லை உங்கள் கால்நடைகளுக்கு?
1: அதாவது வைக்கோல் வந்து இரவுல சாப்பிடும், புல்லு சாப்பிடும். வந்து இது வந்து ஒரு இணை தீவனம் தான், அது பேரே வந்து இணை தீவனம் கட்டி தானே சொல்கிறாங்க. புண்ணாக்கு இதெல்லாம் நம்ம வைக்கிறோம். எப்போதும் போல் கஞ்சி தண்ணி இந்த மாதிரி மாட்டுக்கு எல்லா தீவனங்களும் நம்ம கொடுக்குறப்ப இது இணையாக கொடுக்குறோம் நம்ம.
0: இந்த இணை தீவன கட்டியை கறவை மாடுகளுக்கு தீவனம் அளிக்கிற முறையையும் கன்றுகளுக்கு அளிக்கிற முறையும் எப்படி வேறுபடுதுங்க?
1: கண்ணுக்குட்டிக்கு வந்து நாங்கள் மேக்ஸிமம் கொடுக்கறதே இல்லை மேம், கறவை மாட்டுக்கு மட்டும்தான் இதை நாங்கள் கொடுக்கோம். கன்றுக்கெலாம் எக்ஸ்ட்ரா நாங்கள்.
0: அப்போ எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை கன்றுகளுக்கெல்லாம்?
1: அதாவது அடர் தீவனம், பசும்புல்லு, புல்லு வைப்போம், மேய்ச்சிட்டு வருவோம், நைட்டில் வைக்கோல் வச்சு கட்டுவோம். ஆனால் வந்து இந்த இணை தீவனம் மட்டும் கறவை மாட்டுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம்.
0: இந்த கன்றுகளுக்கெல்லாம் இந்த கால்நடைகளுக்கு வயதுக்கு ஏற்ப நம்ம இந்த தீவன கட்டியே கொடுக்கணுமா? இல்ல
1: மேம், கறக்குற மாட்டுக்கு வந்து கால் பகுதி கொடுக்க சொல்லிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த வயசு 3 வயசு அந்த கண்ணு போடும் இல்லையா மாடு, அதனால அந்த கறவை மாட்டுக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம்.
0: இப்போ இதுக்கு முன்பே நீங்க இந்த தீவனம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடியே மாடு வளர்த்த அனுபவம் இருக்குங்க இல்லைங்களா? எத்தனை ஆண்டுகளாக இந்த மாடு வளர்த்துட்டு வரீங்க?
1: பாரம்பரியமா அப்பா வீட்டுல மாடு இருந்தது, அடுத்து வீட்டு கணவர் வீட்டுலயும் எனக்கு மாடு இங்க இருந்துச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 18 வருஷம் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட பராமரிப்பில் 18 வருஷமா அந்த மாடு வச்சிருக்கேன் மேம்.
0: ஓ, இந்த 18 வருஷத்துல பசுந்தீவனம், முலர் தீவனம், இணை தீவனம் இது எப்படி சமநிலைப்படுத்தி தந்தீங்க?
1: இணை தீவனத்துக்கு தராதுக்கு முன்னாடி வந்து புண்ணா

0: புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க, அடர் தீவனம் புண்ணாக்கு. அது வைப்போம் நாங்கள் ஒரு கிலோ காலையில் ஈவினிங் வைப்போம். பசும்புல் வைப்போம், புல் வந்து அறுத்துட்டு வந்து வைப்போம். மழை டைமில் புல் அறுத்துட்டு வந்து வைப்போம். நைட்டு வைக்கோல் வைப்போம். இது மட்டும்தான் ரெகுலராக பால் கறந்துட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் இந்த இணை தீவனங்கிறது கால் கிலோ கால் கிலோ வைக்கிறதுனால எங்களுக்கு இது எக்ஸ்ட்ரா பூஸ்ட் மாதிரி இருக்கு, மாட்டுக்கு எக்ஸ்ட்ரா பால் கறவையும் கிடைக்கும்.
1: நீங்க இந்த தயாரிக்கிற இந்த இணை தீவன கட்டி இப்போ 10 கிலோ தயாரிக்கிறீங்க, அந்த கட்டி மூலமா இந்த 1 கிலோ கட்டி தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுங்க?
0: 1 கிலோ கட்டி வந்து நாங்க 80 ரூபான்னு சார் வாங்கிக்கிறாங்க எங்கள்ட்ட.
1: ஓ, நீங்க தயாரிக்கிறது
0: 80 ரூபான்னு வாங்கிக்கிறாங்க. இதுல வந்து அதிகமா என்ன செலவாகும் அப்படின்னு, மூலப்பொருள் என்ன செலவாகும்னு சொன்னா, இந்த மொலாசிஸ்ங்கிற ஒரு சர்க்கரை பாகு தான் வந்து அது அதிகமான ரேட்டா இருக்கும். பாக்கி எல்லாமே மேக்சிமம் நம்மளுக்கு கிடைக்கிறதானே, தாது உப்பு யூரியா மெட்டீரியல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்ல தான் நம்மளுக்கு கிடைக்குது. அதிகமா இதுக்கு செலவு ஆகாது, ஆனா விக்கிறப்ப நிறைய லாபம் வரும். தவிடெல்லாம் வந்து மேக்சிமம் 1 கிலோ 10 ரூபா தான், 4 கிலோ 40 ரூபா தானே. இப்ப ஈஸியான மூலப்பொருட்கள் நம்மளுக்கு கிடைக்குது. திருப்பி அதை நாங்க பண்ணையம் பண்ணி விக்கிறப்ப நல்ல ஒரு உற்பத்தி பொருளா வெளியில வந்து கஸ்டமர் வாங்குறாங்க. பக்கத்து பக்கத்துல உள்ளவங்க நாங்க போறத பார்த்து ஃபர்ஸ்ட் டைம்ல ஃப்ரீயா தான் நாங்க கொடுத்தோம். ஃப்ரீயா கொடுத்ததுக்கு அப்புறம் அதை அவங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு காசுக்கே வாங்குறாங்க. 80 ரூபான்ற வரைக்கும் ஒரு கட்டி வாங்குறாங்க. அந்த தீவனத்துக்கு இணையான கட்டி தான் அது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியில இருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: என்ன பானு, நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஜே சத்யா அவங்க கால்நடைகளுக்கான இணை தீவன தயாரிப்பை பத்தி அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்காங்களே, இனிமையாவது நீ தயாரிச்சு கொடுப்பியா?
6: கண்டிப்பாக்கா. நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கும் போது எனக்கும் ஒரு ஆர்வமும் ஐடியாவும் நிறைய கிடைச்சிருக்கு. இணை தீவனம் தயாரிக்கிறதுக்கு மூலப்பொருள்லாம் எங்க வாங்குறாங்க, எப்படி அந்த மூலப்பொருட்களை பயன்படுத்தி தீவனம் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் எவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காங்க.
5: அந்த தயாரிப்புல என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க பானு, அதை நீ நல்லா கவனி.
6: அக்கா இன்னொரு விஷயத்த கவனிச்சிங்களா, அவங்க இந்த தீவனம் தயாரிக்கிறதுக்கு உந்து சக்தியா இருந்ததே அவங்க வீட்டுல வளர்க்கிற ஆடு மாடு கோழி இதுங்கெல்லாம் தானாமே.
7: கேட்டியா பானு, என்னதான் இல்லத்தரசியா இருந்தாலுமே 1 மாத பயிற்சிக்கு போய் கால்நடை தீவனத்தை கத்துட்டு வந்து கால்நடை தீவனமான இந்த இணை தீவன கட்டிய தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய கால்நடைங்களோட உற்பத்தி திறனை அதிகரிச்சிருக்காங்க.
5: பானு, கால்நடைங்களுக்கான இணை தீவன உற்பத்திய பத்தி பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்களே. சரி வாங்க நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியை கேட்போம்.
1: நம்ம சந்தையில வாங்கிட்டு வர தீவனத்துக்கும் நீங்க தயாரிச்ச அந்த தீவனத்துக்கும் என்னென்ன வித்தியாசம்?
0: பால் வந்து எக்ஸ்ட்ரா வர்றதாமா,
1: வேற எந்த வித்தியாசமும் இல்லை.
0: அதாவது 1-5 லிட்டர் கறக்குற மாடு வந்து இப்ப எங்களுக்கு 6-7 லிட்டர் பால் கறக்குதுன்னா இந்த இணை தீவன கட்டியால தான் கறக்குது. இவ்வளவு நாளா நாங்க அந்த அடர் தீவனம் பசுந்தீவனம் வைக்கோல் இப்படிதான் வச்சிட்டு வந்தோமே, எங்களுக்கு அதே பால் தானே இருந்துச்சு. இதை எக்ஸ்ட்ரா பண்ணதுக்கு அப்புறம் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பால் வரும். 5 லிட்டர்னா 5 லிட்டர் அவ்வளவுதான் அப்படியே இருக்கும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா 50 மில்லி 50 மில்லி வந்து அது 2 மாசத்துக்கு அப்புறமே 1.5 லிட்டர் எக்ஸ்ட்ரா கிடைக்க ஆரம்பிச்சிட்டு.
1: இப்போ மொலாசஸ் வந்து வெளியில வாங்கி தான் தரீங்க, இப்போ உள்ளூர்ல நம்ம கிராமங்கள்ல கிடைக்கிற தீவனத்தை வச்சு நீங்க தீவனம் உற்பத்தி பண்றது ஒரு யோசனை வந்திருக்குங்களா இது வரைக்கும் உங்களுக்கு?
0: இல்ல மேம், இந்த பயிற்சிக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கட்டி இருக்குமா தீவனம் இருக்குமா தயாரிக்கலாமான்றது.
1: கால்நடைங்க வளர்த்துட்டு வர விவசாயிங்க சந்திக்கிற பெரும் சவாலே வந்துட்டு கால்நடை தீவனம் அதிகமா இருக்கு அப்படின்றது தான். இந்த தீவன செலவை குறைக்கிறதுக்கு விவசாயிகள் என்னென்ன பண்ணலாங்க?
0: தீவன செலவு குறைக்கிறதுக்கு வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு விடணுமா, கொஞ்சம் நம்ம அடர் தீவனம் போடுறது வந்து வெளியில பணத்து காசுக்கு வாங்கி போடுற தீவனம் வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கலாம் மாட்டுக்கு. ஏன்னா பசும்புல் தான் நிறைய நம்ம மேய்ச்சிட்டு வந்துடும்ல, அதனால அடர் தீவனம் கொஞ்சம் கம்மியா வச்சா.
1: கால்நடைங்களுக்கு நோய் மேலாண்மை எல்லாம் நீங்க பண்ணுவீங்களா?
0: பண்ணுவோம்.
1: இந்த தீவனம் கொடுத்து நோய்கள்லாம் எதுவும் வந்தது இல்லைல்ல?
0: தீவனம் கொடுத்து நோய்கள் எதுவும் வராது. அந்த பால் கற இப்போ இந்த மடி நோய் அந்த மாதிரி நோய் எல்லாம் வரும்.
1: அப்போ என்ன பண்ணுவீங்க மடி நோய்க்கு?
0: அந்த மஞ்சள் கற்றால இது மாதிரி எல்லாம் குழச்சி அந்த மடியில் அப்படின்னு நாங்கள் தடவி வச்சிருவோம். அந்த இயற்கை முறையில வைத்தியம் பண்றதுனால அது போயிடும்.
1: போதுமான அளவு நீங்க உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு பால விற்பனையும் வாடிக்கையாளர்களுக்கும் கொடுத்துட்டு வரீங்க இல்லைங்களா? வாடிக்கையாளருக்கும் போக மிச்சம் இருக்கிற பால மதிப்பு கூட்டுதல் ஏதாவது பண்றீங்களாமா?
0: தயிர் போட்டுருவோம், கொடுப்போம். தயிர் போட்டு கொடுத்துருவோம், மோர் போட்டு கொடுத்துருவோம்.

0: அதுலேருந்து வெண்ணெய் எடுப்போம் நாங்கள்.
1: ஓ,
0: பாலாவும் கறந்து 6 லிட்ரு 1 லிட்ரு. இப்போ சாதாரண பால்காரவங்க வந்து கறந்தாங்கன்னா 28 ரூபா 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி இல்லை, நம்ம 6 லிட்ரு 30 ரூபா, 1 லிட்ரு 60 ரூபா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போவாங்க.
1: மதிப்பு கூட்டுதலுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு அப்படின்னு நல்ல ஒரு யுக்தியை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: பாலை வந்து சாதாரணமாக நம்ம விற்கிறதுக்கும் ஒரு ஒரு பொருளையும் மதிப்பு கூட்டி நம்ம விற்பனை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய லாபம் இருக்குது. அதாவது தீவனம் வந்து அதிகமாக செலவாகுதுன்னு சொல்கிறாங்களே, அதை வந்து ஏன் 30 ரூபாய்க்கு அந்த பாலை நீங்கள் போய் கொடுக்குறீங்க? அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம என்னென்ன என்கரேஜ் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணி பண்ணோன்னா நம்மளுக்கு லாபம் அதிகமாக இருக்கும். கால்நடைகளால் லாபம் தான் அதிகமாக வருது, ஒழிஞ்சு நஷ்டம் கிடையாது.
1: இப்போ இந்த இணை தீவிர தயாரிக்கிறது மூலமா கூடுதல் வருமானம் உங்களுக்கு இருக்குங்களா?
0: வருது மேம். அதாவது இந்த இணை தீவனம் தயாரிக்கும் மூலமா ஒரு கட்டி 80 ரூபான்னு மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்கல்ல, அப்போ வந்து எங்களுக்கு அதுல லாபமா இருக்கு.
1: எந்தெந்த கிராமங்கள்ல இருந்து உங்ககிட்ட இருந்து தீவன கட்டியும் வாங்கியிருக்காங்க?
0: பக்கத்துல குறிச்சி, கருவலங்கடை, மகாதனம், அகரவரத்தூர், இதெல்லாம் நம்மளுக்கு ஒரத்தூரை சுத்தி உள்ள கிராமங்கள் தான். நம்ம வீட்டுல இருக்கிறது தெரிஞ்சே மக்கள் வந்து வாங்குறாங்க மேம்.
1: அவ்வளவு உற்பத்தி பண்ண முடியுதுங்களா?
0: எங்களால உற்பத்தி பண்ண முடியுது மேம்.
1: ஒரே ஒரு கருவி தான் வச்சு,
0: ஒரு மிஷின் தான். எங்களுக்கு ஆபீஸ்ல நாங்க உற்பத்தி பண்றோம்ல மேம், சாரு வந்து எங்களை உற்பத்தி பண்ண.
1: ஓ, அங்க
0: சுரேஷ் சார் வந்து ஆபீஸ்க்கு நாங்க போயிடுவோம், அங்க உற்பத்தி பண்ணி சார் மூலமா சேல்ஸ் பண்ணி.
1: வீட்டுல இருந்து இந்த தொழிலை சிறு அளவுல தொடங்க முடியுங்களா?
0: கண்டிப்பா முடியும்.
1: அதுக்கு செலவு எவ்வளவுங்க ஆகும்?
0: அந்த மிஷின் தான் நம்மளுக்கு மெயின்.
1: மிஷின் 25,000 ரூபாய். மூலப்பொருட்கள்
0: தேவையான அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். இப்ப ஒரு முட்டை தவிட எல்லாம் கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மெல்ல மெல்ல பண்ணிக்கலாம்.
1: ஒரு 30,000 இருந்தா போதுங்களா?
0: சரிங்க.
1: இப்போ இந்த பணியில நீங்க என்னென்ன சவால்கள் சந்திச்சீங்க?
0: எங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பொருளை வந்து நம்ம பண்றப்ப வந்து யாருமே வாங்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல். இது ஒரு கட்டியாட்டா இருக்குதே, இது என்னது தீவனம், அடர் தீவிரம்னா இப்ப 1 கிலோன்றது வந்து நம்மளுக்கு அதிகமா தெரியும். இதை கட்டி 80 ரூபானுங்கிறப்ப கொஞ்சம் மக்கள் வந்து யோசிச்சாங்க. அதுக்கப்புறமா சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீயா தான் அதை கொடுத்தோம். இதை பண்ணி பாருங்க, சாப்பிட்டு பாக்கட்டும், மாடு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் இது நல்லா மாடு சாப்பிடுது, பால் அதிகமா இருக்கு, 50 கிராம் 100 கிராம் அதிகமா வருதுன்ட்டு மக்கள் வந்து டைரக்டாவே நம்மள்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
1: சரிங்கம்மா, இப்போ நீங்க கால்நடை வந்துட்டு போதுமான அளவு வளர்த்துட்டு வரீங்க, நீங்க மிச்சம் இருக்கிற இந்த ஆடு கோழி இதுங்கெல்லாம் நீங்க விற்பனை செய்யறது உண்டுங்களா இல்ல வீட்டு தேவைகளுக்காகங்களா?
0: இல்ல மேம், ஆடெல்லாம் நாங்க விற்பனை செய்வோம். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல் இது மாதிரி வர்ற காலங்கள்ல நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அப்ப நாங்க ஆடு விற்பனை பண்ணுவோம், கோழி விற்பனை பண்ணுவோம். கோழி வந்து முட்டை விடுது, குழந்தைங்களுக்கும் தேவையான முட்டை வச்சுப்போம், குஞ்சு பொறிக்கிறதுக்கும் வச்சுப்போம். எக்ஸ்ட்ராவும் ஒரு முட்டை 10 ரூபா 15 ரூபான்னு சொல்லிட்டு மக்கள் வாங்குவாங்க. எங்க வாழ்வாதாரத்துக்கு நாங்க அதை பயன்படுத்திக்கிறோம்.
1: முட்டைகளை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் இல்ல.
0: முட்டையை வந்துட்டு கிராமத்திலே வந்து வாங்கிக்கிறாங்களே மேம், ஒரு முட்டை 15 ரூபான்னு வாங்குறாங்களே நாட்டுக்குள்ளேயும்.
1: எவ்வளவு பரப்பளவுல இவ்வளவுத்தையும் வளர்த்துட்டு வரீங்கம்மா நீங்க?
0: நம்ம வந்துட்டு ஒரு ஷெட்டு ஒன்று, ஒரு 60,000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு வச்சிருக்காங்க.
1: இப்போ உங்களை மாதிரி இல்லத்தரசி தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நீங்க அவங்களுக்காக என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நம்ம வந்து அந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் நம்ம குழந்தைங்க மாரியே நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த இது என்னையே சொல்லுவாங்க, நீங்க எப்படி இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றேன். எனக்கே அது பிடிச்சிருக்கு எனக்கு, அதனால அதுங்க அப்படி சுணங்கி படுத்திருந்தாவே அது என்ன செய்யுன்றதை வந்து என்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட முடியும். அதனால எனக்கு பிடிக்கிறது, பிடிச்சா யாருமே எந்த தொழிலுமே ஈஸியாக பண்ணிடலாம்.
1: சரிங்கம்மா, இன்னைக்கு கால்நடை வளர்ப்புல தீவனத்தோட முக்கியத்துவமும் உங்களுடைய இணை தீவன கட்டியை பற்றியும் இங்கே கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற நேர்களாக இருக்கட்டும், விவசாயிகளாக இருக்கட்டும், ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் உங்களை அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்வாங்க. உங்களை அலைபேசி எண் கொடுக்கலாமா? குறித்து கொள்ளுங்கள் நேர்களே. நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஜே சத்ய ஜெகன் அம்மா அலைபேசி எண் 9500807988. மீண்டும் ஒரு முறை 9500807988. மிக்க நன்றி அம்மா.
0: தேங்க்யூம்மா.
2: பூங்குடி, இன்னைக்கு நீ நிகழ்ச்சியை பத்தி என்கிட்ட சொன்னதுனாலதான் கால்நடை வளர்ப்புல கூடுதல் வருமானம் தர இணை தீவன கட்டி தயாரிக்கிறது எப்படின்னு நாகப்பட்டினம் மாவட்டம் ஒரத்தூர் ஜே சத்யா அவங்க சொன்ன தகவலை ரொம்ப தெளிவா தெரிஞ்சுகிட்டேன்.
3: தெரிஞ்சுகிட்டா மட்டும் பத்தாது பானு, அது செயல்படுத்து.
4: சரியா சொன்னீங்க சுபாக்கா.
2: செயல்படுத்துறது மட்டும் இல்ல சுபாக்கா, இத நான் தயாரிக்க கத்துக்கிட்டு விற்பனைக்கும் வெளியில கொடுக்கலான்னு இருக்கேன்.
3: பாத்துக்க பூங்குடி, இன்னைக்கே நிகழ்ச்சியை கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு விற்பனை வரைக்கும் போயிட்டு நம்ம பானு.
5: இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணை செய்தி.
1: ரேதிகா, ரேதிகா, இங்க பாருங்களேன் நான் என்ன வச்சிருக்கேன்னு.
6: பூங்குடி, நீ ஊருக்கு போயிட்டு வந்துட்டியா? என்னமோ அக்காவுக்கு எடுத்து வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது காட்டு?
1: இங்க பாருங்க, இது எவ்வளவு

0: அழகா இருக்குதுன்னு.
1: ஆடு பொங்கனூர் குட்டமாடு பொம்மை.
0: இது என்ன மாடுன்னு எனக்கு தெரியாதுக்கா, ரொம்ப அழகா இருந்துச்சா, அதான் வாங்கிட்டேன்.
1: பொங்குடி, ஒரு காலத்துல நம்ம ஊர் சைட்லாம் காங்கேயம், உம்பளச்சேரி, புலிக்குளம், மணப்பாறை, பர்கூர், இப்படி தமிழ்நாட்டு பாரம்பரிய மாட்டு இனம்லாம் இருந்த மாதிரி இது ஆந்திராவில ரொம்ப சிறப்பான மாடு, பொங்குனூர் குட்டைன்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த இனம் அத்தனையுமே அழிஞ்சிட்டு வர்றதா சொல்றாங்க.
0: அக்கா, அப்போ இந்த மாட்டு இனம் வழக்கமா இல்லையா அப்ப இங்க?
1: ஆமா பொங்குடி, அங்கொன்னு இங்கொன்னா யாரோ ஒருத்தவங்க தான் வளர்க்குறாங்க.
0: இவ்வளோ அழகா இருக்கிற இந்த மாட்டு இனத்தை எப்படிக்கா வளர்க்காம விட்டாங்க? இதை பத்தி வேற ஏதாவது சுவாரஸ்யமா இருந்துச்சுன்னா அதையும் சொல்லுங்கக்கா.
1: பொங்குடி, இந்த மாட்டோட பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திராவில உள்ள சித்தூர் மாவட்டம். பொதுவா இதோட உயரம் எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிற? 2-3 அடி வரைதான் இருக்கும். நீளம் 4-5 அடி இருக்கும்.
0: ரேவதியக்கா, நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இந்த மாட்டு எடை 50-60 கிலோ தான் இருக்கும் போல இருக்கே.
1: அதுதான் இல்ல பொங்குடி, இது 100-200 கிலோ வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது சாப்பிடுற பசந்தி உணவு மட்டுமே ஒரு நாளைக்கு சராசரியா 5 கிலோ.
0: ஓ, அப்ப நல்ல கொலு கொலுன்னு இருக்கும் போல இருக்குக்கா.
1: ஆமா பூங்குடி, இது பொதுவா எல்லார் வீட்லயும் வச்சு வளர்க்க மாட்டாங்க. அந்த பகுதிகள் உள்ள பெரிய பெரிய பண்ணைகள்ல வச்சு பராமரிப்பாங்க இத.
0: ஏங்கா, இந்த மாட்டு பொம்மை வெள்ளக்கல்ல இருக்குல்ல, இதே மாதிரிதான் எல்லா மாடும் இருக்குமா?
1: அப்படிலாம் சொல்லிட முடியாது பூங்குடி, இதுலயே வெள்ளை, பழுப்பு, கருப்பு, சாம்பல், இப்படி 4 நிறம் இருக்கு.
0: ஏங்கா, இவ்வளவு குட்டியான மாடு எவ்வளவு பால் கறக்கும்? 1.5 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் கறக்குமா?
1: இது சராசரியா 3-5 லிட்டர் வரைக்கும் பால் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல இந்த மாட்டை உழவுக்கு கூட பயன்படுத்தினாங்க. இதோட பாலு கூட நல்ல சத்து மிக்கதா, உடம்புக்கு ஏத்ததா, பலரால விரும்பப்படுறதா இருக்கும்.
0: அட, இந்த மாடு நல்ல சிறப்பான மாடா இருக்கு போல இருக்கு.
1: இதோட கூடுதல் சிறப்பு ஒண்ணு சொல்றேன் கேளு.
0: எங்க சொல்லுங்க.
1: இந்த மாடு உண்மையிலேயே அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட மாடு. அதனால இந்த மழை, வெப்பம், இதுல எல்லாம் இந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனையும் வராது.
0: அப்படியாக்கா?
1: ஆமா பூங்குடி, இப்போ பொதுவா இந்த கலப்பன மாட்டுக்கு ஒருவேளை தீவனம் வைக்கிறோம்ல.
0: ஆமா,
1: அந்த தீவனத்தை இந்த மாட்டுக்கு 1 நாள் முழுக்க வச்சிடலாம்.
0: அதாவது தீவன செலவு குறையுன்னு சொல்ல வரீங்களா?
1: நிச்சயமா பூங்குடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சித்தூர் மாவட்டத்துல இந்த குட்ட மாடு கண்ணில் பட்ட இடத்துல எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு கலப்பின மாட்டோட உற்பத்தி அதிகரிச்சதுனால இந்த மாட்டோட இனமே அழியிற தருவாயில வந்துருச்சு.
0: அப்போ இந்த மாட்டு இனத்தை மீட்டெடுக்கிறதுக்கு வேற வழி இல்லையாக்கா?
1: அந்த முயற்சியில தான் பூங்குடி, செயற்கை கருவூட்டல் ஊசி மூலமா இனப்பெருக்கம் செஞ்சு இந்த மாட்டோட இனத்தை அழியாம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பாதுகாத்துட்டு வராங்க. இதுல இன்னொரு பிரமிப்பான ஒரு விஷயத்த சொல்றேன் கேளு.
0: நீங்க சொல்றது எல்லாமே பிரமிப்பாதாக்கா இருக்கு.
1: அதாவது பூங்குடி, 2021 ஆண்டுல ஆந்திர அரசு இந்த குட்டையின மாட்டை மீட்டெடுக்கும் நோக்கத்துல சுமார் 70 கோடி நிதி வழங்கி இருக்கிறதா தகவல் சொல்றாங்க.
0: அக்கா, இந்த பொம்மை மாட்டுக்கு இவ்வளவு பெரிய கதை இருக்குன்னு தெரியாமலே நான் அதை வாங்கியிருக்கேனே.
1: பூங்குடி, இத திரும்ப திரும்ப பொம்மை மாடுன்னு சொல்லாத, பொங்கனூர் குட்டை மாடுன்னு சொல்லு.
2: கேட்டது பண்ணை செய்தி. நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
4: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலையின் 100.3.
5: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி. மீண்டும் நேயர்கள் அனைவரையும் தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று உலக பெண் குழந்தைகள் தினம். கடந்த 2011 டிசம்பர் மாதம் ஐநா சபை மூலமாக இந்த தினம் அறிவிக்கப்பட்டது. முதன் முதலாக 2012 அக்டோபர் 11 தேதி உலகமெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிறகு ஒவ்வொரு வருடமும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது. பாலின பாகுபாடு இல்லாமல் பெண் குழந்தைகளுக்கும் இந்த சமுதாயத்தில் அனைத்து உரிமைகளும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பெண் குழந்தைகள் தினம் என்பது பெண் குழந்தைகளை கொண்டாடும் நாளாக இல்லாமல் அவர்களின் கண்ணியம், உரிமைகள் மற்றும் முன்னேற்றத்திற்கு ஆதரவாக நிற்கும் ஆண் குழந்தைகளை அங்கீகரிக்கும் நாளாக இருக்க வேண்டும். குழந்தைகள் ஆசிரியர் தினத்தை கொண்டாடுவதும்

ஆசிரியர்கள் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதும் போல் பெண் குழந்தைகள் தினத்தை ஆண் குழந்தைகள் கொண்டாட வேண்டும். இது பெண் குழந்தைகள் மீதான மரியாதை, அவர்களுக்கு வழங்கும் ஆதரவு மற்றும் பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கான உறுதிப்பாட்டின் அடையாளமாக அமைய வேண்டும். இந்த சிறப்பான நாளில் பெண் குழந்தைகளின் சம வாய்ப்புகளை பாதுகாப்பதற்காக சிறப்பாக செயல்படும் ஆண் குழந்தைகளை அடையாளம் கண்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட வேண்டும். எங்கள் துறையின் மூலமாக வருகின்ற பெண் குழந்தைகள் தினங்களில் இது போன்ற ஆண் குழந்தைகள் அடையாளம் காணப்பட்டு நிச்சயமாக கௌரவிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய அங்கீகாரம் ஆண் குழந்தைகள் பொறுப்புள்ள ஆதரவாளர்களாக உருவாகவும் ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் இடையே பரஸ்பர மரியாதையை வளர்க்கவும் ஊக்கமளிக்கும் என்பது நிச்சயம். ஆண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் உங்கள் மகன்களுக்கு சிறு வயது முதலே பெண் குழந்தைகளை மதிக்கவும் அவர்களின் கருத்துக்கு மதிப்பளிக்கவும் அவர்களின் உரிமைக்கு இடம் கொடுக்கவும் கற்றுக் கொடுங்கள். பெண்கள் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக பிறந்தவர்கள் அல்ல. சுயமரியாதையுடன் வாழவும் தங்களுக்கான முடிவுகளை எடுக்கவும் உரிமை பெற்றவர்கள் என்பதை உணர்த்துங்கள். ஒவ்வொரு பெண் குழந்தையும் மதிக்கப்படுவதற்கும் பாதுகாக்கப்படுவதற்கும் வெற்றி பெறுவதற்கு சமமான வாய்ப்புகள் வழங்கப்படுவதற்கான ஒரு சமூகத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உருவாக்குவோம். ஆண் குழந்தைகளுக்கு மரியாதையையும் அன்பையும் கற்றுக் கொடுப்போம். பெண் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையையும் சுயமாக முடிவெடுக்கும் ஆற்றலையும் வளர்ப்போம் என்று அனைவரும் உறுதியேற்போம். வருகின்ற காலங்களில் நிறைய ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் தினத்தில் கௌரவிக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: காதோடும் மனதோடும் உறவாடும் காற்றலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள், இனி கேட்கலாம் திருவாரூர் சீமாட்டிசில்ஸ், கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூலின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருவாரூர் சீமாட்டிசில்ஸ். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தாநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
1: மாவட்ட கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தாநல்லூர். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக்க கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தாநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.

0: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவெடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: நேர்களே, இன்றைய காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில பங்கெடுத்து நீங்க பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 043-638 என்ற முன்னிணைப்பை தொட்டு 231-231 என்ற எண்ணில் இணையலாம். 299-480 என்ற எண்ணில் இணையலாம். 299-580 என்ற எண்ணில் இணையலாம். இது மட்டும் இல்லாமல் அலைபேசி எண்ணான 9566-42-723-1 என்ற எண்ணையும் இணைந்து

ஜி இடைக்கால பாட்டில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இந்த பாடல் வழியாக நாங்களால் கேட்க முடியல, எங்களுக்கு தொலைபேசி இணைப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணணும் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம எஃபி பக்கத்தில் ஒரு கேள்வியோட ஒரு போஸ்டர் பண்ணியிருக்கோம். அந்த போஸ்டரில் என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் நிறைய கிழிஞ்சல்கள்லாம் பொறுக்கிற வழக்கம் இருக்கும் இல்லையா. சின்ன வயசில் மட்டும் இல்லை, இந்த வயசில் மட்டும் என்ன, எந்த வயசாக இருந்தாலும் கிழிஞ்சல்கள் பொறுக்கிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது தான் நம்ம கேள்வியாக வச்சுருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் அதில் போடுங்க, நாம் படிக்கலாம்.

ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அது மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்றது தான் நம்ம கேள்வியாக வச்சுருக்கோம். உங்களோட கமெண்ட்ஸ் அதில் போடுங்க, நாம் படிக்கலாம். உங்கள் பேரும் இடம் பெறலாம். இது காற்றில் வரும் கானம்.

0: செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பார்ந்த விவசாயிகளே, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல் கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைக்கொல்லி.
3: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
4: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
8: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
7: 1 ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
8: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளிலிருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
7: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
8: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
7: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
9: எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
11: தீபாவளி ஆரா சீமாட்டி ஜோரா.
10: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
12: நேர்களின் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் ஷேக டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
13: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
12: நாளை காலை
14: புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
12: நேர்களை நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதா சித்தா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல் அமுது.
15: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
12: இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைப்பது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலணி குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசும் தளிர்.
16: வலைகள் முள் கம்பி வாங்க ஸ்ரீ அபிநயா ட்ரேடிங் மேலணி குழி குடிகாடு அரியலூர் மாவட்டம்.
12: மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனின் அக்கறை கொண்டது சைபால். இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி. உங்கள் கடை கும்பகோணம், தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
17: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
18: ABC கோல்டு பேலஸ் திருத்திருப்பூண்டி.
12: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர், ஹலோ வணக்கம்.
19: வணக்கம் மேடம். இரவு வணக்கம் மேடம்.
12: இரவு வணக்கங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
19: நாகப்பட்டினம் செல்லூர்ல இருந்து அம்சவல்லி பேசுறேன் மேடம்.
12: அம்சவல்லியம்மாவுக்கு இந்த நேரத்துல பிடிச்ச பாட்டு?
19: ஊர்காவலம் படத்துல இருந்து மாசி மாசம்தாங்கிற பாட்டு வேணும் மேடம்.
12: கொடுத்துடலாம்.
20: ஓடுகிற மேகங்களா ஓட தண்ணி மீனங்களா

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸி

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
3: நேர்களே, நாளை காலை 7 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்எஸ் நடேசர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் மாப்பிளை மன்னாசாமி விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை மாலை 5 மணிக்கு நாச்சர்கோயில் வசந்தா மளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர் வழங்கும் உலா வரும் நேரம் விளம்பரதார நிகழ்ச்சி, நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார

0: 个事。காதோடு மனதோடும் உறவாடும் காற்றலை, இது காரைக்கால் 100.3 பண்பலை. நேயர்கள் இணைந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சியில் காற்றில் வரும் கானம். காற்றில் வரும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யாரேங்க இதுமா?
1: அகரமில்லிருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இந்த இரவு நேரத்தில் என்ன?
1: கிழக்குக்காரை படத்துல இருந்து நந்தவனம் இந்த மனம்ங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: கொடுத்துடலாமா? கேட்டு ரசிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: சேமிப்பு நாளைய பாதுகாப்பு அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ் இ பாண்ட்ஸ் வசதி ஆன்லைன்ல பிரீமியம் ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ் அதோட வருமான வரி விலக்கும் உண்டு அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம் கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்
1: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன் கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன் ரிச்சா எடுங்க ரீல்ஸ் போடுங்க பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள் பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம் மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
2: தஞ்சை மக்களே ரெடியா இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன் ஆமாங்க ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் ஃபார் புக்கிங் கால் 8220544255
3: ரொம்ப நன்றி டாக்டர் உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்

0: நேயர்கள் மனதில் ரிங்க ஆரம்பித்தது. திருவாரூர் சீமா டிஸ்ட்ரிக்ஸ், கூத்தநல்லூர் டெல்டா சிபிஎஸ்இ பப்ளிக் ஸ்கூலின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் திருவாரூர் சீமா டிஸ்ட்ரிக்ஸ்.
1: தீபாவளி கொண்டாட்டம் சீமா டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர். தீபாவளி ஆரா சீமா டியில் ஜோரா. சீமா டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமா டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கூத்தநல்லூர் டெல்டா பப்ளிக் சிபிஎஸ்இ ஸ்கூல்.
2: கரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி கூத்தநல்லூர். மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. சிபிஎஸ்இ ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிக கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா சிபிஎஸ்இ ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
0: தொடர்ந்து கேட்கலாம், மகிழலாம். இது நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மோராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: மோராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மோராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மோராசன்ஸ் நாகப்பட்டினம்.
4: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
5: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
1: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
7: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
0: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் காற்றில் கலக்க வரும் அடுத்த நேயர்

0: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, கர்ப்பியம்மா.
0: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு?
1: ரொம்ப குட்டி அம்மாவில் குயிலே குயிலே குயில காமன் பாட்டுமா.
0: குயிலை கோவ விட்டுறலாம். அவங்க கேட்ட பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடி நாம ஒரு கேட்டோம் இல்லையா, ஒரு கேள்வி, கடற்கரையில் கிளிஞ்சல்கள் தேடி சேர்த்த அனுபவம் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இதை எஃபியில் நம்ம பதிவிட்டிருக்கோம். அந்த பதிவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் நமக்கு வந்திருக்கு. இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 35 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த வகையில் கடகடகடன்னு அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சிடலாம். இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க. ஜோதி அண்ணம்பேட்டிலேருந்து இதை சொல்லியிருக்காங்க. என்ன எப்படி கேட்டுட்டீங்க? கலர் கலராக கிளிஞ்சல்கள் சங்கு மாடலில் ஒரு கிளிஞ்சல் இருக்கும், அது எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். கடலுக்கு போனால் கிளிஞ்சல்களோடு தான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கடற்கரையில் கிளிஞ்சல் தேடியது இல்லை, ஆனால் கரையோரத்தில் சிறிய நண்டு பிடித்து விளையாடி இருக்கிறேன், மணல் வீடு கட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னாரப்பாளையத்திலிருந்து சுரேஷ் ராஜேந்திரன் சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டிமணம் கார்த்திகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது கடற்கரைக்கு போகும்போது கிளிஞ்சல்களை தேடி சேர்த்து வைத்த அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலலாம் பண்ணியிருக்க முடியும், ஏன்னா இப்பெல்லாம் கிளிஞ்சல்களே கிடைக்க மாட்டேங்குதுங்க. திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க உங்களுக்கும். நிகழ்ச்சிகள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்களையும் உயர்த்துக்கிறோம். கடற்கரை மணலில் நடந்து சொல்லும்போது அலைகள் கரைக்கு வந்து சேர்க்கும்போது அழகான கிளிஞ்சல்களை தேடி சேர்ப்பதில் ஒரு தனி மகிழ்ச்சி இருக்கிறது. சிறு வயதில் கடற்கரை மணலில் ஓடி ஓடி கிளிஞ்சல்களை சேமித்த அனுபவங்கள் ஏராளம். அந்த அழகான தருணங்கள் இன்றும் மனதில் இளமையாக, நினைவுகளாக, பசுமையாக இருக்கின்றது. கடல் அலைகளின் ஓசையும் கால்களை தொட்டு செல்லும் குளிர்ந்த நீரும் கிளிஞ்சல்களை சேகரித்த மகிழ்ச்சியும் மறக்க முடியாதவை. இப்படி ஒரு அழகான தலைப்பை கொடுத்து சிறு வயதில் மறந்து போன பல இனிய நினைவுகளை மீண்டும் மலரச் செய்தமைக்கு மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த கிளிஞ்சல்கள்லாம் எவ்வளோ அழகு தெரியுமா, அந்த இளமை பருவம் அவ்வளோ அழகு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்காக தான் நமக்கு இந்த ஒரு தலைப்பு தேவைப்பட்டுச்சு. நன்னிலம் சுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு வயதில் கடற்கரைக்கு சென்றால் முதலில் கிளிஞ்சல்கள் சேகரிப்பதுதான் என் வேலை. அன்று ஆசையோடு சேகரித்த கிளிஞ்சல்களை இன்று பத்திரமாக வைத்திருக்கிறேன். அடடா சூப்பருங்க, அவை வெறும் கிளிஞ்சல்கள் அல்ல, என் சிறு வயது மகிழ்ச்சியும் அழகான நினைவுகளும் சுமந்து நிற்கும் பொக்கிஷங்கள். உண்மையிலேயே பொக்கிஷம் தாங்க. இப்போல்லாம் எங்கே கிடைக்குது அந்த கிளிஞ்சல்கள்லாம்? ஜெயங்கொண்டம் ரித்து, கிளிஞ்சல்கள் தேடிய அனுபவம் இல்லை, எங்கள் தோழியின் செயினை தேடிய அனுபவம் தான் இருக்கு. என்னங்க, கிளிஞ்சலுக்கு பதிலாக செயினை கொடுத்துட்டு வந்தீங்களா கடற்கரையில்? கடற்கரை விளையாடும் போது வெள்ளிச்செயின் மிஸ் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிக்காங்க. இன்னைக்கு வெள்ளி விற்கிற விலையில தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்றத நீங்க சொல்லவே இல்லை. அன்புள்ள அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லி இரவு வணக்கத்தை சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க. நிறைய நடந்து இருக்குது. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லர் நிறைய நடந்திருக்குதுன்னா, சரி கிளிஞ்சல்கள் எடுத்ததான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, கிளிஞ்சல்கள் பார்த்துள்ளேன், சேகரித்தது இல்லை அப்படின்னு என்ன போங்க, ஒரு அருமையான சான்ஸை விட்டுட்டீங்க. இதை யார் சொல்லியிருக்காங்கன்னா, அலெக்சாண்டர் வரதராஜன் பேட்டையிலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. காற்றில் வரும் பானம், நேற்றிரவு நேரலையில் வந்த நேயர்கள் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க. சரிங்க, இந்த நேயர்கள்லாம் பார்த்து அவங்க வராமல் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம், சரிங்களா? இதை சொல்லியிருக்காங்க சேப்பு விஜயராகவன் மேலே ஓடுதுறை. ஒரு ஃபோட்டோ அழகாக கொடுத்துருக்குறாங்க, கிளிஞ்சல்கள் கிடைக்கிறது, புவனகிரி சுமதி பாபு. இது எங்கே கிடைக்குது அப்படின்னு தான் தெரியல. சங்கு இதெல்லாம் அந்த ஃபோட்டோ எடுத்து அழகாக கலர் கலராக போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, புவனகிரி சுமதி தான் நிறைய ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருக்கிறாங்க. கிளிஞ்சல்களை தேடி எடுப்பது மட்டும் இல்லாமல் அதை புகைப்படமும் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளோ புகைப்படத்தை அனுப்பிச்சிருக்கீங்களா? சரி சரி சூப்பர். காற்று சிவகுமார் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுனா கிளிஞ்சல் சேகரித்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சிவகுமார் தான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருக்கிறாங்க. சரி, நேயர் காத்திருக்கிறாங்க, பாட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவோமா?

0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
1: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
0: விபிஎன் கண் மருத்துவமனையும்.
2: நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகிறார்கள்
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நாளை காலை 9:00 காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் 6 என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரிய ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளார் ரோட் காரைக்கால். செங்கல் சூளை மற்றும் விதநெட் விடுவதற்கான தாழ்ப்பைகள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கொண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
4: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் நலமே மனமா, உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர்.
5: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
2: காற்றில் வரும் காணும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: கலைஞர்ல இருந்து ஜெகதீஷ்.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு
6: என்ன? அம்மன் கோயில் கிழக்காழை படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடிய சின்ன

0: குயிலா அந்த பாட்டு கொடுங்க.
1: கண்டிப்பா கொடுத்துடலாம். கேட்டு ரசிங்க. கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் காத்துருங்க. நம்ம எஃபி பக்கத்தில் போஸ்ட் போட்டிருக்கோம் இல்லையா, கிளிஞ்சல்கள்லாம் நீங்கள் போருக்கு அனுபவம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதெல்லாம் படிக்கணும் இல்லையா, அதை படிச்சுட்டு வந்துடுறோம். நீங்கள் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வகையில் நம்ம வந்து அடுத்த கமெண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இரவு வணக்கங்க. நான் கடற்கரையில் கிளிஞ்சல்கள் தேடியதில்லை, ஆனால் அலைகளோடு விளையாடி இருக்கிறேன். மணல் பரப்பில் வரும் நண்டுகளை பிடித்து விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இரவு வணக்கங்க. என்னங்க தோழி இப்படி கேட்டுட்டீங்க, காரைக்கால் பீச்சில் என் குழந்தைகள் சிப்பி போருக்கும் அழகு, அதை நானும் என் மனைவியும் பார்ப்போம் ரசிப்போம், அது ஒரு அலாதியான அனுபவம், நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க, நிறைய சிற்பிகளை நான் பொறுக்கி நிறைய அதை வந்து ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, சில சிற்பிகள்லாம் இப்போ கண்ணிலேயே படுறதில்லை, ரொம்ப கலர்ஃபுல்லான கிளிஞ்சல்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காலத்தில் ரொம்ப குட்டி குட்டி குட்டி கூட இருக்கும். இப்பெல்லாம் ஒன்று ரெண்டு கிடைக்குது, அதுவும் ரொம்ப உடஞ்சி உடஞ்சி போன நிலைமையில கிடைக்குது. கலர்ஃபுல்லான அந்த கிளிஞ்சல்கள்லாம் இப்போ காணாமலே போச்சுன்னு தான் சொல்லலாம். எங்க என்னோட அனுபவத்தை சொல்லிட்டேனா, அடுத்து இவங்க குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, என் மனைவியும் குழந்தையாக மாறிவிடுவார்கள், கரைக்கு கொண்டு வந்து வர்றதுக்குள்ள படாத பாடுதான் படணும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப அழகாக அதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்பா இலக்கிய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடலின் மடையில் பிறந்து வந்து கரையின் மணலில் தூங்குதடா, அலைகள் தந்த பரிசுகளாய் அழகாய் கரையில் கிடக்குதடா, வண்ண வண்ண வடிவங்களாய் வாரி இறைத்த முத்துக்களாய் காதுக்குள்ளே பேசுகின்ற கடலின் ரகசிய கிளிஞ்சல்களாய் சிறுவர் கையில் சேர்த்திடவே காத்து கிடக்கும் கரைகளிலே. இந்த கவிதை பார்த்தாதா கிளிஞ்சல்கள் எடுத்ததை இதைவிடவா நான் அழகா உங்களுக்கு சொல்லிவிட போகிறேன் அப்படின்னு சூப்பரா அழகா ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க புவனகிரி இன்பா இலக்கியா. உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க. காரைக்கால் நளினி அருள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷாலீரியா சிறு வயதில் மட்டுமல்ல, எப்பவுமே நான் போய் பொறுக்கி எடுத்து வந்து சேர்த்து வச்சு அதை அழகு பொருளாதாரம் கொண்டு நிறைய செஞ்சிருக்கேன். ஓ, பொருட்கள்லாம் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கைவினை பொருட்களை அதை மாத்திருக்காங்களாம். சூப்பருங்க, சூப்பருங்க. ரசிக்கிறதா பெரிய விஷயம், அதை இன்னும் ரசனைக்குள்ளாக்குறது தான் பெரிய விஷயம் இல்லையா, அதை அவங்க அழகா செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இரவு வணக்கங்க. காட்டிலூரும் காணும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூங்க. அடுத்தது இந்த பாட்டுக்காக நேர் காத்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுத்துடலாமா பாட்டை?

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இன்றைய சேமிப்பு, நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ பான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
6: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: அன்பான விவசாயிகளை, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைக் கட்டுப்படுத்த
8: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிகோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
7: கிறிஸ்டலின் சிகோசா
8: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
9: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
10: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
11: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
10: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர்

0: மற்றும்
1: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
2: காற்றில் வரும் கானம் நிகழ்ச்சியில் நிறைவான நேயர், ஹலோ வணக்கம்.
3: இனிய இரவு வணக்கம் அன்பு சகோதரி. நலமா இருக்கீங்களா சகோதரி?
2: சூப்பரா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் உங்களை போலவே சூப்பரா இருக்கேன் சகோதரி.
2: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன?
3: கதிராமங்கலம் காவேரி மேட்டத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சகோதரி. என் ஜீவன் பாடுற திரைப்படத்துல இருந்து கட்டி வச்சிக்கும் அந்த அன்பு மனசு. வாய்ப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி, வணக்கம்.
2: நன்றி, நன்றி. நம்ம கிளிஞ்சல்கள் கடற்கரையில் நீங்கள் தேடி சேர்த்த அனுபவம் உண்டா அப்படின்னு கேட்டிருக்கோம். நிறைய நேயர்கள் வந்து பதில் கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ பெரிய படிக்க முடியுமான்றது தெரியல, இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு படிச்சிடலாம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க, கடற்கரையில் கிளிஞ்சல்கள் தேடியது இல்லை, ஆனால் வாய்க்கால் கரையோரும் சின்ன சின்ன கிளிஞ்சல்கள் எடுத்து விரல் இடுக்கில் வைத்து விரல் மடக்கி ஊதினால் சங்கு ஊதுற சத்தம் வரும். திருமூலஸ்தானத்திலிருந்து வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஷாகுல் ஹமீது நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க, யார் சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர் பண்ணதில் நளினி சங்கர் சொல்லியிருக்காங்க. நான் சிறுவயதாக இருக்கும்போது பூம்புகார் கடற்கரைக்கு ஆடி அமாவாசை என்று செல்வது வழக்கம். அப்போது கிளிஞ்சல்கள் எடுத்து வருவேன், பத்திரமாக வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவு வணக்கங்க, யார் இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவித்ர மாநிலத்திலேருந்து ரகுபதி சொல்லியிருக்காங்க. கடற்கரை கிளிஞ்சல்கள் சேகரித்த அனுபவங்கள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி செல்லும்பொழுது அங்கு கிளிஞ்சல்கள் மூலம் பல அழகிய பொருட்கள் நிறைய வாங்கி வீட்டில் சேகரித்து உள்ளேன். அதை பார்க்கும்போது எல்லாம் மனது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லம்பள் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடற்கரையில் குளித்த அனுபவம் உண்டு, இயற்கை காற்றை ரசித்த அனுபவம் உண்டு, ஆயர்பாடி உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிளிஞ்சல்களை சேர்த்தது மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேள்விக்கு பதில் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுது எனக்கு கிளிஞ்சல்களை சேகரிக்கும் பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பொழுதும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் இரவணக்கம் சொல்லியிருக்காங்க. இரவணக்கம் உங்களுக்கு. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனுபவம் நிறைய உண்டு, கிளிஞ்சல்களை தோராயமாக கட்டி வாசலை தொங்க விட்டு இருக்கிற அழகு இருக்கே அப்படின்னு சொல்லி மாளாது அப்படின்னு ரசித்து அழகாக சொல்லியிருக்காங்க. சிறு வயதில் எடுத்து விளையாடியது உண்டு, பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இது சொல்லியிருக்காங்கன்னா, ரவி பாப்பா கோயிலேருந்து சொல்லியிருக்காங்க. பொறையர் லாத்தா, எனக்கு மிகவும் பிடிக்கும் கிளிஞ்சல்கள் கூழாங்கற்கள் தேடி அலைந்தது இல்லை, கடற்கரை ஓரத்தில் கிடப்பதை எடுத்துக்கிறேன். சின்ன வயதில் விளையாடுவது கரண்டியாக பயன்படுத்துவோம். ஓ, அந்த பெரிய கிளிஞ்சல் அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது வந்து குட்டி குட்டி கிளிஞ்சல்கள்ங்க. வானவில்லை எத்தனை கலர் இருக்கோ அத்தனையும் அந்த கிளிஞ்சல்களில் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். திருக்கண்ணபுரம் ஆனந்த் நிகழ்ச்சி சேர்க்க வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சண்முகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீர்காழியிலிருந்து கடற்கரை சென்றாலே எனக்கு கிளிஞ்சல் பொறுக்கி அந்த பொறுக்கி வைத்ததை வந்து ஆடு புலி ஆட்டம், பல்லாங்குழி இது போன்ற விளையாட்டுகள் சின்ன வயதில் விளையாடின அனுபவம் ஏராளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொன்னியின் மேடு வண்ண கணேசன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிளிஞ்சல்கள் எங்களுக்குள் போட்டியே நடக்குமா, அந்த அதிகம் கிளிஞ்சல்கள் எடுப்பது யாரு அப்படின்னு சொல்லிட்டு, நேரம் ரொம்ப குறுகி இருக்கிறதுனால கட கட கடன் படிக்க வேண்டியதாக இருக்குது. செந்தில்கண்ணன் பேர்லம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆண்டிபுரம் சரவணன் சொல்லியிருக்கிறாங்க. பிரதாமராமபுரம் கவியரசன் சொல்லியிருக்காங்க. சித்ரா தேவி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாட்டுக்காக கொடுத்துடலாம்.

0: கேட்ட கேள்விக்கு நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா, கடைசியாக ஒரு மூணு கமெண்ட்ஸ் இருக்குது, அதையும் படிச்சிடலாம். நான் லேட்டாக போட்டதாக செல்லமாக கோபித்து பண்ணியிருக்கிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூத்தூர்லேருந்து சித்ராதேவி. நான் வந்து லேட்டெல்லாம் போடலைங்க தலைப்பை, முன்னாடியே போட்டு நீங்கள் தான் லேட்டாக பார்த்துருக்கீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருக்கிருப்பு மணிகண்டன் உண்டு அனுபவம் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் பூத்தூர் சித்ராதேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி நடலாம் நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நன்றிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, விஜய் ராகவன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வந்தனையர்கள் வரலைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கும் நன்றிங்க. இது என்னோட எந்த விஷயமும் இல்லை, நேயர்கள் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்கள வராமல் இருக்காங்க, நன்றிங்க.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
2: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
3: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
2: மேலும் 25 மின் உற்பத்தி, 5 இலவச பராமரிப்பு என பல பயன்களை பெற இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள். www.pmsuryagar.gov.in.
4: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
5: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருத்தாச்சலம்.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறது. நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸின் காற்றில் வரும் காணம் இந்நிகழ்ச்சி விளம்பரத்தால் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரை பண்பலை 100.3
7: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: பதினான்கு லோகத்தின் அதிபதி பாரா.
1: துர்கா பரமேஸ்வரி கோயில் மண்டபத்தில் எப்படி பழுவேட்டரையரை தேவராளன் பார்த்து மிரண்டு போனான் என்பதை அவன் ரவிதாசன் மந்திரவாதிரியிடம் விவரித்துக் கொண்டிருந்தான். பழுவேட்டரையன் தலையிலே கல்லை போட்டோ அல்லது பெருவெள்ளத்தில் தள்ளிவிட்டோ கொண்டிருக்கலாம் என்று நினைத்து அப்படி தள்ளாமல்

0: கொல்லாமல் விட்டுவிட்டு வந்துவிட்டோமே என்று தேவராளன் கவலைப்பட்டான். அதற்கு மந்திரவாதி ரவிதாசன்,
1: ஒரு கவலையும் வேண்டாம். ஒரு விதத்தில் பெரிய பழுவேட்டரையன் உயிரோடு இருப்பது நல்லது. அப்போதுதான் சுந்தர சோழனும் அவனுடைய பிள்ளைகளும் இருந்து விழுந்த பிறகு சோழ நாட்டு சிற்றரசர்கள் இருபிரிவாய் பிரிந்து நின்று சண்டை போடுவார்கள். பழுவேட்டரையர்களும் சம்பவரையர்களும் ஒரு பக்கத்திலும், குடும்பாளூர் வேளானும் திருக்கோவலூர் மலையமானும் இன்னொரு பக்கத்திலும் இருந்து சண்டையிடுவார்கள். அது நம்முடைய நோக்கத்துக்கு மிக்க அனுகூலமாயிருக்கும். அவர்கள் தங்களுக்குள் சண்டையிடும் போது நாம் பாண்டிய நாட்டில் ரகசியமாக படை திரட்டி சேர்க்கலாம்.
2: ரவிதாசா, அத்தைக்கு மீசை முளைத்தால் சித்தப்பா என்ற கதையாக பேசுகிறாய்.
1: சுந்தர சோழனுக்கும் அவனுடைய இரு புதல்வர்களுக்கும் நாளைக்கு இறுதி நேர்ந்தால் அல்லவா நீ சொன்னபடி சோழ நாட்டு தலைவர்கள் சண்டை போட்டுக் கொள்வார்கள்?
2: முன்பு பேருக்கும் நாளைக்கே முடிவு வரும் என்பது என்ன நிச்சயம்? உனக்கு ஒரு செய்தி தெரியுமா?
1: எதை சொல்லுகிறாய்?
2: நாகைப்பட்டினத்தில் அருள்மொழிவர்மன் உயிரோடு இருக்கிறாராம். மக்கள் அவனை சூழ்ந்து கொண்டு அவனே சோழ நாட்டின் சக்கரவர்த்தியாக வேண்டும் என்று ஆர்ப்பரிக்கிறார்களாம். நீ கேள்விப்பட்டாயா?
0: ரவிதாசன் மறுபடியும் சிரித்துவிட்டு,
1: நான் கேள்விப்படவில்லை. எனக்கே அது தெரியும். அருள்மொழிவர்மனை புத்த விகாரத்திலிருந்து வெளிப்படுத்தியது யார் என்று நினைக்கிறாய்? நம் ரேவதாச கிராமவித்தனுடைய மகள் ராக்கம்மாள்தான். அவள்தான் படகோட்டி முருகையனுடைய மனைவி என்றார்.
2: அதனால் என்ன? அருள்மொழிவர்மன் வெளிப்பட்டதனால் என்ன லாபம்? அதனை இனி எப்போதும் லட்சக்கணக்கான ஜனங்கள் அல்லவா சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஈழ நாட்டில் அவன் இரண்டு மூன்று பேருடன் இருந்த போதே நம்முடைய முயற்சி பலிக்கவில்லையே
0: என்றான் தேவராளன்.
1: அதுவும் நல்லதுதான் என்று சொன்னேனே. மூன்று பேருக்கும் ஒரே நாளில் யமன் வருவதற்கு இருக்கும் போது,
2: ரவிதாசா, லட்சம் பேருக்கு மத்தியில் உள்ள இளவரசனிடம் யமன் எப்படி நெருங்குவான்? அதை நீ சொல்லவில்லையே.
1: நெருங்குவான் அப்பனே, நெருங்குவான். யானை பாகனுடைய அங்குசத்தின் நுனியில் யமன் உட்கார்ந்திருப்பான். சரியான சமயத்தில் இளவரசனுடைய உயிரை வாங்குவான். பரமேஸ்வரா, சோழ நாட்டு மக்கள் இளவரசனை யானை மீது ஏற்றி வைத்து ஊர்வலம் விட்டுக் கொண்டு தஞ்சையை நோக்கி வருவார்கள். அந்த யானையை ஓட்டும் பாகனுக்கு வழியில் ஏதாவது ஆபத்து வந்துவிடும். அவனுடைய இடத்தில் நம் ரேவதாச கிரமவித்தன் யானைப்பாகனாக அமருவான். அப்புறம் என்ன நடக்கும் என்பதை நீயே ஒருவாறு ஊகித்துக்கொள்.
2: ரவிதாசா, உன் புத்தி கூர்மைக்கு இணையில்லை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன் அப்பா. கிரமவித்தன் எடுத்த காரியத்தை முடிப்பான் என்று நாம் நம்பி இருக்கலாம். சுந்தர சோழன் விஷயம் என்ன? அவனுக்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய்
0: என்றான் தேவராளர்.
1: பழுவேட்டரையனுடைய கருவூல நிலவரையில் சோமன் சாம்பவனை விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். கையில் வேலாயுதத்துடன் விட்டு வந்திருக்கிறேன். அங்கே இருந்து சுந்தர சோழன் அரண்மனைக்கு சுரங்க பாதை போகிறது. சுந்தர சோழன் படுத்திருக்கும் இடத்தையே சோமன் சாம்பவனுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். இரண்டு கண்ணும் தெரியாத ஒருவன் கூட நான் குறிப்பிட்ட இடத்தை நின்று வேலை எறிந்து சுந்தர சோழனை கொன்றுவிடலாம். சோமன் சாம்பவனை அவசரப்படாதே, நாளை வரையில் பொறுத்து கொண்டிரு என்று எச்சரித்து விட்டு வந்திருக்கிறேன்.
2: அது எதற்காக? சமயம் நேரும்போது காரியத்தை முடிப்பதல்லவா நல்லது?
1: முட்டாள், சுந்தர சோழன் முன்னதாக கொலையுண்டால் அந்த செய்தி கேட்டதும் அவன் குமாரர்கள் ஜாக்கிரதையாக விடமாட்டார்களா? அந்த நோயாளி கிழவன் இறந்துதான் என்ன உபயோகம்? அதற்கட்டும், நீ என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? கடம்பூர் மாளிகையில் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள்? அங்கே நாளை இரவு நடக்கப் போகிற காரியமல்லவா எல்லாவற்றையும் விட முக்கியமானது?
2: கடம்பூரில் எல்லாம் கோலாகலமாகத்தான் இருந்து வருகிறது. கல்யாண பேச்சும் காதல் நாடகங்களுமாயிருக்கின்றன. நீ என்னவோ அந்த பழுவூர் அணியை நம்பி இருப்பது எனக்கு பிடிக்கவே இல்லை.
1: பழுவூர் அணி ஆவள், பாண்டிமாதேவி என்று சொல். வீரபாண்டியர் இறப்பதற்கு இரண்டு நாளைக்கு முன்னால் அவளை தம் பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டதை மறந்து விட்டாயா? வீரபாண்டியர் மரணத்துக்கு பழிக்கு பழி வாங்க அவள் சபதம் செய்திருப்பதை மறந்து விட்டாயா? ஒரு வாரத்துக்கு முன்னால் இதே இடத்தில் அவள் பாண்டிய குமாரன் கையில்

0: இருந்து பாண்டிய குலத்து வீரவாளை பெற்றுக்கொள்ளவில்லையா? ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆனால் நேற்று மாலை உன் பாண்டிமாதேவி வீரநாராயண ஏரியில் உல்லாச படகு யாத்திரை செய்துவிட்டு திரும்பி வந்ததை நீ பார்த்திருக்க வேண்டும்.
1: உல்லாசமாயிராமல் பின் எப்படி இருக்க வேண்டும் என்கிறாய்? மனத்தில் உள்ளதை மறைத்து வைக்கும் வித்தையை நந்தினியைப் போல கற்றிருப்பவர் யாரும் கிடையாது. இல்லாவிட்டால் பழுவேட்டரையரின் அரண்மனையில் 3 வருஷம் காலந்தள்ள முடியுமா? அங்கே இருந்தபடி நம்முடைய காரியங்களுக்கு இவ்வளவு உதவிதான் செய்திருக்க முடியுமா? ஆமா, பழுவேட்டரையனை நீ சற்று முன் கொள்ளிடக்கரை துர்க்கையம்மன் கோவிலில் பார்த்ததாக கூறினாயே, அவனை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூரிலிருந்து புறப்பட்டான்? ஏன்
0: என்று எனக்கு உறுதியாக தெரியாது. மதுராந்தக தேவனை கடம்பூருக்கு அழை

0: அவனை ஏற்றி வந்த படகு கவிழ்ந்ததை பற்றி நானும் கேள்விப்பட்டேன். பழுவேட்டரையன் எப்போது கடம்பூலிருந்து புறப்பட்டான்? ஏன் என்று எனக்கு உறுதியாக தெரியாது. மதுராந்தகத்தேவனை கடம்பூருக்கு அழைத்து வர புறப்பட்டதாக சொன்னார்கள். நேற்று காலை பழுவேட்டரையன் கிளம்பி சென்றான். அவன் சென்ற பிறகு இளவரசர்கள் வேட்டையாடி சென்றார்கள். இளவரசிமார்கள் வீரநாராயணகிரிக்கு ஜலக்கிரீடை செய்ய சென்றார்கள். இளவரசர்களும் இளவரசிகளும் திரும்பி வந்த குதூகலமான காட்சியை நீ பார்த்திருந்தாயானால் இவ்வளவு நம்பிக்கையோடு பேச மாட்டாய்.
1: அதை பற்றி நீ கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். பழுவேட்டரையனை தஞ்சைக்கு அனுப்பி வைத்ததிலிருந்து பாண்டிமாதேவியின் மனதை அறிந்து கொள்ளலாமே.
0: பெண்களின் மனதை யாரால் அறிய முடியும் அப்பா? அந்த கிழவனை ஊருக்கு அனுப்பியது பழிவாங்கும் நோக்கத்துக்காகவும் இருக்கலாம், காதல் நாடகம் நடத்துவதற்காகவும் இருக்கலாம்.
1: என்ன உளறுகிறாய் பரமேஸ்வரா?
0: நந்தினி
1: அந்த பழைய கதையை அடியோடு மறந்து விட்டாள். கரிகாலனை அவள் இப்போது விஷம் போல தூஷிக்கிறாள், துவேஷிக்கிறாள்.
0: கரிகாலனை பற்றி நான் சொல்லவில்லை. அவனுடைய தூதன் வந்தியத்தேவனை பற்றி சொல்லுகிறேன். இரண்டு மூன்று தடவை நந்தினி அவனை தப்பிச் செல்லும்படி விட்டதை மறந்து விட்டாயா? மந்திரவாதி கலகலவென்று சிரித்துவிட்டு,
1: ஆமாம், வந்தியத்தேவன் எதற்காக பிழைத்திருக்கிறான் என்பது சீக்கிரத்திலேயே தெரியும். அது தெரியும் போது நீ மட்டும்தான் ஆச்சரியப்படுவாய் என்று எண்ணாதே. இன்னும் ரொம்ப பேர் ஆச்சரியப்படுவார்கள். முக்கியமாக சுந்தர சோழரின் செல்வக்குமாரி குந்தவை ஆச்சரியப்படுவாள். அவள் எந்த சுகுமார வாலிபனுக்கு தன் உள்ளத்தை பறிகொடுத்திருக்கிறாளோ அவனே அவளுடைய தமையன் ஆதித்த கரிகாலனை கொன்றவன் என்று அறிந்தால் ஆச்சரியப்பட மாட்டாளா
0: என்றான். என்ன சொல்லுகிறாய் ரவிதாசா? உண்மையாகவே வந்தியத்தேவனா கரிகாலனை கொல்ல போகிறான்? அவன் நம்மோடும் சேர்ந்து விட்டானா என்ன?
1: அதெல்லாம் இப்போது கேட்காதே. கரிகாலனை கொல்லும் கை யாருடைய கையாக இருந்தால் என்ன? பாண்டிய குலத்து மீன் சின்னம் பொறித்த வீரவாள் அவனை கொல்ல போகிறது. அவனை கொன்ற பழி வந்தியத்தேவன் தலைமீது விடப் போகிறது. நம்முடைய ராணியின் சாமர்த்தியத்தை பற்றி இப்போது என்ன சொல்லுகிறாய்?
0: நீ சொன்னபடி எல்லாம் நடக்கட்டும். பிற்பாடுகள் சொல்லுகிறேன்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கடம்பூர்ல அய்யனார் கோவில் அடுத்த காட்டு பகுதியிலேயே இருக்குது தேவராளனா நடிச்ச பரமேஸ்வரனின் வீடு. அங்கிருந்தபடி கண்காணிப்பது அவன் வேலை. அதனால மற்ற ஏற்பாடுகளை பத்தி ரவிதாசன் இப்ப அவனுக்கு விளக்கிக்கிட்டு வர்றது பழுவேட்டரையருக்கு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிட்டுது. ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் இடையே நடந்துகிட்டு இருக்கிற உரையாடல் அவருக்கு என்னென்ன வகைகள்ல மர்மங்களை உடைச்சுக்கிட்டு வருதுன்னு பாக்குறோம். அவர் காது கேட்கவே பெரிய பழுவேட்டரையன் உயிரோட இருந்தாதான் நம்ம நோக்கத்துக்கு அனுகூலம்னு ரவிதாசன் சொன்னான். அனுகூலம் உகந்தது, நன்மை தருவது. கூலம்னா கரை, ஆற்றங்கரை, நீரோட்டம். அணு என்கிற முன்னொட்டு வழியே செல்வது என்ற பொருளை கொண்டது. அனுகூலம் சாதகமான போக்கு, எதிர்ச்சொல் பிரதிகூலம், சாதகமற்ற நிலை. ஆற்றின் ஓட்டத்தை எதிர்த்தோ குறுக்காக கரையை கடக்க முயல்வதையோ குறிக்கும். சுந்தர சோழனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் ஒரே நாளில் இறுதி நேரணும். அதை தொடர்ந்து சிற்றரசர்களுக்கு இடையே சண்டை மூண்டா நம்ம நோக்கம் நிறைவேறும். நீ சொல்றது அத்தைக்கு மீசை முளைச்சா சித்தப்பா என்ற கதையாயிருக்குதேன்னு அவநம்பிக்கையோட பரமேஸ்வரன் கேட்டான். இப்படி நடக்க வாய்ப்பு இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி பேசுவதை குறிக்க பூனைக்கு இறக்கை முளைத்தால் பறவை இப்படின்னும் வேடிக்கையா சொல்லுவாங்க. கரிகாலனை நந்தினி இப்போ விஷம் போல துவேஷிக்கிறாள்னு ரவிதாசன் சொன்ன போது பழுவேட்டரையர் முகபாவத்தை பார்த்தோம். துவேஷம், வெறுப்பு, பகைமை. இதன் வேர்ச்சொல் துவிஷ், வெறுத்தல். மனத்தை அலக்கழிக்கிற விருப்பையும் வெறுப்பையும் ராக துவேஷம்னு பௌத்தமும் சமணமும் குறிப்பிடும். ராகம் பற்று, துவேஷம் பகைமை. வந்தியத்தேவனை ரவிதாசன் சுகுமார வாலிபன்னு குறிப்பிட்டான். இந்த இடத்துல நந்தினிய வல்லவரையன் முதன் முதலா சந்திச்ச நிகழ்ச்சி நினைவுக்கு வருது. அந்த பேரழகியின் பல்ல

நகர்ந்ததும் நரை திரை மூப்பு கண்டவரும் தேகமெல்லாம் போர்க்காயங்களுடன் கடூரமான தோற்றம் கொண்டவருமான பழுவேட்டரையர் எங்கே, சுக்குமாரியும் கட்டழகியுமான இந்த இளம் அங்கு எங்கேன்னு அதிர்ச்சி கலந்த வியப்புடன் சிந்தனையில் ஆழ்ந்துட்டான்லவா. இளமையும் மிடுக்கும் வந்தியத்தேவனை சுக்குமாரன் ஆக்கினா இளமை அழகு மென்மை இவையெல்லாம் இணைஞ்ச கவர்ச்சி நந்தினிய சுக்குமாரின்னு வர்ணிக்க வைக்கிறது. நேயர்களே, ரவிதாசன் சொல்லி வர்ற ஏற்பாடுகள்ல தேவராளனுக்கு அத்துணை நம்பிக்கை இல்லையோன்னு தோணுது. என்ன காரணம்?

0: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது காரைப்பண்பின் பாடலோடு பயணம்.

0: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: இது பாடலோடு பயணம். பாடலோடு பயணத்தில் முதல் பாடல் வருகிறது. மீரா படத்திலிருந்து

0: இளையராஜா இசையில் கேஜ்தாஸ் இணைந்து பாடியது இந்த பாடல்.
1: தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மஹால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220 5 4 2 5.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
3: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: தீபாவளி ஆரா சீமாட்டியில் ஜோரா. சீமாட்டியின் தீபாவளி கொண்டாட்டம் சீமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நம்முடைய பயணங்களை பல வேளைகளில் சுகமாக்குவது சுகமான ராகங்கள். அந்த ராகங்கள் இப்பொழுது பாடலோடு பயணமாக வளம் கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பாடல் சின்ன மாப்பிள்ளை படத்திற்காக மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடியது

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
3: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
4: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
5: அன்பார்ந்த விவசாயிகளை, நடவு மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
6: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம், நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
5: ரைசாக்ட், இது கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன தலைகொல்லி.
7: தீபாவளி கொண்டாட்டம் சிமாட்டி, கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
0: அன்பு நேயர்கள், இணைந்து கொண்டிருப்பது காரைப்பண்பின் பாடலோடு பயணத்தில். இசையும் பயணமும் ஒன்றோடொன்று கலந்தது. அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் நாடோடி பாட்டுக்காரன் படத்திற்காக இளையராஜா எஸ் ஜானகி பாடியது. இளையராஜா இசையில்

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர்தரத்தில் ஓர் பள்ளி, டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல் மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல், கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
3: பாடலோடு பயணம். அடுத்த பயணத்திற்கான பாடல் அருண்மொழி ஸ்வர்ணலதா பாடியது, இளையராஜா இசையில். படம் சக்திவேல்.

0: வணக்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நௌலெக்ட், உங்கள் நெல் வயல்களில் தோன்றும் அனைத்து வகை களைகளுக்குமான ஒரே தீர்வு.
6: களைகளின் 3 இலை பருவத்திலிருந்து 5 இலை பருவத்தில் தெளிக்க வேண்டும்.
5: ஒரு ஏக்கருக்கு 500 மில்லி மருந்தை 150 லிட்டர் தண்ணீரில் பயன்படுத்த வேண்டும்.
6: தெளித்த மறுநாளிலிருந்து தண்ணீர் விட்டு 7 நாளில் இருந்து 10 நாள் வரை பராமரிக்க வேண்டும்.
5: நௌலெக்ட் தெளித்து 1 மணி நேரம் கழித்து மழை பெய்தாலும் மருந்தின் செயல்திறன் குறைவதில்லை.
6: பாட்டிலில் பனைமரம் படம் உள்ளதா என பார்த்து வாங்குங்கள்.
5: கோர்டிவா அக்ரி சயின்ஸின் புதிய படைப்பு நௌலெக்ட்.
7: அன்பார்ந்த விவசாயிகளை, நிரகம் மற்றும் நீரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
5: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நீரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள்
7: பயன்படுத்தவும்.
8: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இ-பாண்ட்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608200777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: சுகமான இசை பயணத்தை நடத்தி கொண்டு வருகிறது காரைக்கால் பண்பலை 103.3.

மூராசன்சின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன். கெட் ரெடி ஃபார் எ கிராண்ட் செலிபிரேஷன். ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க. பட்டு மில் ஜவுளி ரெடிமேட் ஆடைகள், பட்டாசு கிளப்பும் தீபாவளி அறிமுகம், மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்ப்பைகள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபுராஜன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்ருட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லரி.
0: நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடிசத்யா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
3: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆர்சி நடிசத்யா அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
4: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பாடலோடு பயணம். காரை பண்பலை இணைத்துக் கொள்கிறது அடுத்த பயணத்தை. தீர்த்தக்கரன் நிலைப்படத்திற்காக மனு பாடிய பாடலை.

0: நேர்களே, நாளை இரவு 7:35 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
1: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் ஒரு கதை சொல்லட்டா. தார்பைகள் கிரீனட்ஸ் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பியசா தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம் சரோ சங்கரா CBC மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
3: சரோ இன்டர்நேஷனல் CBSE ஸ்கூல் மற்றும் ஸ்ரீ சங்கராவில் விஜயதசமி அட்மிஷனுக்கான முன்பதிவு நடைபெறுகிறது.
0: பாடலோடு பயணத்தின் நிறைவு பகுதியை அடைந்துவிட்டோம் நேர்களே. நிறைவாக வரும் பாடல் நம்ம ஒரு நல்ல ஒரு படத்திற்காக சித்ரா மலேசிய வாசுதேவன் பாடியது கங்கை அமரன் இசையில்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பாடலோடு பயணம்.
1: உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம். நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட். உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: தஞ்சை மக்களே, ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு

0: திருவிழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: நேர்கள் இனி கேட்கலாம் மகிழலாம். நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டா. தரமான தற்பைகள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்ப்பாய்கள், வெல்பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
5: ஒரு கதை சொல்லட்டா.
6: ஒரு ஊர்ல முத்துவேலன் அப்படின்ற பணக்காரன் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் முக்கிய வேலையா அவன் வெளியூர் போக வேண்டி இருந்தது. அதனால தன் நண்பன் மணிவேலன் வீட்டுக்கு வந்து, நண்பா நான் வணிக வேலையா வெளியூர் போறேன், திரும்பி வர ஒரு வருஷம் ஆகும், என்கிட்ட விலை உயர்ந்த ரெண்டு முத்துக்கள் இருக்கு, அதை நீ பாதுகாப்பா வச்சுக்கோ, நான் திரும்பி வந்ததும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு முத்துக்களை மணிவேலன் கிட்ட கொடுத்தான். ஒரு வருஷம் கழிஞ்சது. ஊர் திரும்பிய முத்துவேலன் தன் நண்பன் கிட்ட வந்து, நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன்ல ரெண்டு முத்துக்கள், அதை வாங்கிட்டு போக தான் வந்தேன், தரியா மணிவேலா அப்படின்னு கேட்டான். அவனை ஏமாத்த நினைச்ச மணிவேல, முத்துக்களா, என்கிட்ட எப்ப தந்த அப்படின்னு கேட்டான். தகச்சு போன முத்துவேலன், நம்மளோட நட்பு மறந்து ஏன் இப்படி பேசுற, முத்துக்களுக்கு ஆசைப்பட்டு நண்பனை ஏமாத்தலாமா, முத்துக்களை என்கிட்ட தந்துடு அப்படின்னு சொன்னான். நான் உங்ககிட்ட முத்துக்களை வாங்கவே இல்லை, இல்லாத பொருளை கேட்டா நான் எப்படி தருவேன் அப்படின்னு கேட்டா மணிவேலன். ரெண்டு பேரும் நீதிபதி கிட்ட போனாங்க. ஐயா நீங்க தான் என் ரெண்டு முத்துக்களையும் மணிவேலன் கிட்ட இருந்து வாங்கி தரணும் அப்படின்னு சொன்னா முத்துவேலன். இவங்கிட்ட நான் முத்துக்களை வாங்கவே இல்லை, வீணா என் மேல பழி போடுறான் அப்படின்னு சொன்னா மணிவேலன். முத்துவேலனை பார்த்த நீதிபதி, நீ முத்துக்களை மணிவேலன் கிட்ட தந்தப்ப சாட்சிகள் யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாரு. இல்ல அப்படின்ட்டு அவன் சொன்னான். ரெண்டு பேரோட பேச்சையும் ஆராய்ஞ்சா முத்துவேலன் முத்துக்களை தந்திருக்கணும், மணிவேலன் ஏமாற்றி இருப்பான் அப்படின்னு தோணுது. எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சிந்திச்சாரு நீதிபதி. ஒரு நல்ல வழியும் அவருக்கு கிடைச்சது. அவர் மணிவேலனை பார்த்து, உன்னை குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்க சாட்சிகள் இல்ல, நீ ரொம்ப நல்லவன் மாதிரி இருக்க, அதனால உன்னை விடுதலை செய்யறேன், நாளைக்கு இங்க வந்து என்ன பாரு, உங்ககிட்ட பெரிய பொறுப்பு ஒண்ணு ஒப்படைக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படியே செய்யறையா அப்படின்னு சொன்ன மணிவேலன் மகிழ்ச்சியோட அங்கிருந்து போயிட்டான். இங்கேயும் நீதி கிடைக்கலையே அப்படின்னுட்டு ஏமாற்றத்தோட சென்றான் முத்துவேலன். அரசவைக்கு சென்ற நீதிபதி மன்னன் கிட்ட போயிட்டு, அரசே கருவூலத்திலிருந்து 98 முத்துக்கள் எனக்கு தேவைப்படுகின்றன அப்படின்னு கேட்டாரு. வியப்படைந்த அரசர், அவ்வளவு முத்துக்களை எதற்காக கேக்குறீங்க அப்படின்னு கேட்டாரு. அரசே ஒரு வழக்குல உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்கணும், அதற்காக தேவைப்படுது அப்படின்னு சொன்னாரு நீதிபதி. கருவூலத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட 98 முத்துக்களை அரசன் நீதிபதி கிட்ட கொடுத்தாரு. அரசரை வணங்கிட்டு அவர் அங்கிருந்து போனாரு. நைந்த நூல் ஒன்றுல அந்த முத்துக்களை எல்லாம் கோத்து மாலையாக்கினாரு. மறுநாள் அங்கு வந்தான் மணிவேலன். உனக்காக தான் காத்திருந்த, உன்னை பார்த்த உடனே நேர்மையும் நற்பண்புகளும் உடையவன் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட. முத்து மாலையை அவன் கிட்ட காட்டின நீதிபதி, இதுல 100 முத்துக்கள் உள்ளன, இந்த மாலையை கூத்திருக்கும் நூல் நைந்திருக்கு, என்கிட்ட அரசியார் தான் இதை தந்தாரு, விலை உயர்ந்த முத்துக்கள் இதுல இருக்கு, நம்பிக்கைக்கு உரிய ஒருவர்கிட்ட தந்து நல்ல முத்து மாலையை ஆக்க சொன்னாங்க, இந்த வேலைக்கு பொருத்தமானவன் நீ தான் அப்படின்னு நான் முடிவு செஞ்சிட்டேன், ஒரு வாரத்துக்குள்ள 100 முத்துக்களையும் கோத்து அழகான முத்து மாலையாக்கி கொண்டுட்டு வா அப்படின்னு சொன்னாரு. மகிழ்ச்சியோட அந்த முத்து மாலையை பெற்றுக்கிட்டான் அவன். அதுல 100 முத்துக்கள் இருக்கும் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். இந்த மாலையில 100 முத்துக்கள் இருக்கு, ஏதாச்சும் தவறு நடந்தா கடுமையான தண்டனை கொடுப்பேன், கவனமா செய் அப்படின்னு எச்சரிச்சாரு நீதிபதி. கவனமா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் அவன். வீட்டுக்கு வந்த அவன் முத்து மாலையை பிரிச்சான், ஒவ்வொரு முத்தா எடுத்து மெருகேற்றினான். வேலை முடிஞ்சதும் அந்த முத்துக்களை எண்ணினான். அதுல 98 முத்துக்களை இருந்தன. அவனுக்கு ஒரே பயம், 2 முத்துக்களை எங்க தவறு விட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடு முழுக்க தேடனா எங்கேயும் கிடைக்கல, நான் இப்ப என்ன செய்வேன்.

0: யார் இதை நம்புவாங்க? அந்த முத்துக்களை நான் திருடுன அப்படின்னு தானே நினைப்பாங்க. என்ன செஞ்சு இதுல இருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சிந்திச்சான் அவன். அப்போதான் முத்துவேலன் கிட்ட ஏமாத்தி வச்சிருந்த ரெண்டு முத்துக்களோட நினைப்பு அவனுக்கு வந்தது. அந்த ரெண்டு முத்துக்களையும் அரசியாரோட மாலையில கோத்துட்டான். அந்த முத்து மாலையை எடுத்துக்கிட்டு நீதிபதி கிட்ட வந்தான். மாலைய அவங்கிட்ட இருந்து வாங்கின அவரு அதுல இருக்கிற முத்துக்களை எண்ணி பார்த்தாரு. நான் உன்கிட்ட தந்த மாலையில 98 முத்துக்கள் தானே இருந்தது, ஆனா இதுல 100 முத்துக்கள் இருக்கு, எப்படிப்பா ரெண்டு முத்துக்கள் கூடுதலா வந்துச்சு அப்படின்னு கேட்டாரு. அவன் என்ன செய்யறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். உண்மைய சொல் அப்படின்னு அதட்டினாரு நீதிபதி. ஐயா ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் உண்மையை ஒப்புக்கிறேன். முத்துவேலை என்கிட்ட தந்த முத்துக்கள் தான் இவை அப்படின்னு சொன்னா மணிவேலன். நீதிமன்றத்துக்கு முத்துவேலனை வரவழைத்தார் நீதிபதி. இரண்டு முத்துக்களை அவனிடம் தந்தார். ஏமாற்ற முயன்றதற்காகவும் நீதிமன்றத்தில் பொய் சொன்னதற்காகவும் மணிவேலனுக்கு 6 மாத சிறை தண்டனை விதிச்சாரு நீதிபதி. நீதி கிடைச்சிருச்சு என்ற மகிழ்ச்சியில நீதிபதியை வணங்கிட்டு புறப்பட்டான் முத்துவேலன். நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான கதையோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஏ பிரியா.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் ஒரு கதை சொல்லட்டார். தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நேர் நெஞ்சங்களை நெகிழ்ச்சியும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ரசிக்கலாம் விருதச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதச்சலம்.
5: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
6: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதச்சலம்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நம்ம ஊர் தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
1: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அலங்கரிக்க வரும் முதல் பாடல் அன்பீவா படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது, MS விஸ்வநாதன் இசையில்.

0: இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்பு. அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மற்ற நிறுவனங்களை விட குறைந்த பிரீமியம் மற்றும் அதிக போனஸ். இபான்ஸ் வசதி, ஆன்லைன்ல பிரீமியம், ப்ரீ பேமெண்ட்ஸ்ல டிஸ்கவுண்ட்ஸ், அதோட வருமான வரி விலக்கும் உண்டு. அரசின் உத்தரவாதம் பெற்ற காப்பீட்டு திட்டம் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்தை அணுகலாம். கூடுதல் தகவல்களுக்கு 8608207777 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
1: HIV பரவும் வழிகளை தெரிந்து கொள்ளுங்கள். பலருடன் பாதுகாப்பற்ற உடலுறவு, பரிசோதிக்கப்படாத ரத்தத்தை செலுத்துதல், சுத்திகரிக்கப்படாத ஊசியை பயன்படுத்துதல், HIV பாதிக்கப்பட்ட கருவுற்ற தாயிடமிருந்து குழந்தைக்கு பரவுதல்.
2: மேலும் விவரங்களுக்கு 1097 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வெளியிடுவோர் பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம், சுகாதாரத்துறை, புதுச்சேரி.
3: எரும் மலரும் நிகழ்ச்சிக்காக அடுத்து வரும் பாடல் பாசம் படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருள் பிரசஸ் வழங்கும் நலமாய் வாழ வைர விழா கண்ட காரைக்காலில் பாரம்பரியம் ட்ரெண்டிங் கலெக்ஷன்களோடு அழைக்கிறது ரத்னா ஜுவல்லர்ஸ் திருநள்ளர் ரோட் காரைக்கால். செங்கல் சுலை மற்றும் விதநடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஹை ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனை தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை பிற்பகல் 12 மணிக்கு ஜெயங்கண்ணம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் இருமலர்கள் படத்திற்காக.

நேர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் உங்களது ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் எங்களுக்கு அளவில்லாமல் அள்ளி கொடுத்திருக்கிறீர்கள், அள்ளி கொடுத்து கொண்டும் இருக்கிறீர்கள், இன்னும் அள்ளி கொடுக்க காத்திருக்கிறீர்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் ஏற்க நாங்கள் காத்திருக்கிறோம். இடைவிடாத இசைமழை, இது இரவும் மலரும்.

0: நாளை காலை 7:30 மயிலாடுதுறை உங்கள் கடை அணு மருத்துவமனை தஞ்சாவூர் வழங்கும் மனமே நலமா உலக மனநல நாளையொட்டிய சிறப்பு தொடர். தரமான தற்பைகள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை மயிலாடுதுறை.
1: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.
0: நாளை மாலை 6:20 நாச்சர் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது. காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் ஹாஸ்டிங் 100.3. நாளை மாலை 5:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வசந்தன் கோ.
3: இந்தியாவின் நம்ம வண்டியில் வசந்தன் கோவின் நவராத்திரி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தரம், நம்பிக்கை, வசந்தன் கோ.

0: இன்று மாலை 4 மணிக்கு. நாளையும் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் நியூ சேகர்ஸ் வழங்கும் ஜாலி ஜங்ஷன்.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் அடுத்து மலர காத்திருக்கும் பாடல் சர்வ சுந்தரம் படத்திற்கானது.

0: ஒழிக்கவிருக்கும் குரல் டி எம் சவுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி.
1: அவனுக்கென்ன அழகிய

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளே, நிரம்ப மற்றும் நேரடி நெல் விதைப்பில் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: கிறிஸ்டல் நிறுவனத்தின் ரைசாக்டை ஏக்கருக்கு 90 கிராம் வீதம் நடவு செய்த 7 நாட்களுக்குள் மற்றும் நேரடி நெல் விதைப்பில் முளைத்த 10 நாட்களுக்குள் பயன்படுத்தவும்.
1: கிறிஸ்டல் நிறுவனத்தின் அதிநவீன கலைகொல்லி.

இருமலரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது, கே வி மகாதேவன் இசையில். முகராசி படத்திற்காக.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மகிழ்ந்தது. விருத்தாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் விருத்தாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: தொடர்ந்து கேட்கலாம், ரசிக்கலாம். தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் இரவும் மலரும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர்.
3: ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம். தஞ்சை மக்களே ரெடியா? இந்த 11ஆம் தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாமான விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542255.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
0: இரவு மலரும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரவிருக்கும் பாடலின் படம் தேனிலவு. ஏ.எம். ராஜா பி. சுசிலா பாடியது.

0: திருவாரூர் மாவட்டம் கூத்தநல்லூரில் உயர் தரத்தில் ஓர் பள்ளி டெல்டா பப்ளிக் பள்ளி. CBSE ஆரம்ப கல்வியை ஆற்றல்மிகு கல்வியாக கொடுக்க விரும்பும் பெற்றோர்களின் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் டெல்டா CBSE ஸ்கூல். இப்பொழுது விஜயதசமி சேர்க்கை நடைபெறுகிறது. டெல்டா CBSE ஸ்கூல் கூத்தநல்லூர். தொடர்புக்கு 7358444333.
1: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
2: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: நாம் வழங்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சி குறித்தும் தன்னுடைய மேலான கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் நிறைய நேயர்கள் சொல்லிய வண்ணமே உள்ளார்கள். அந்த வகையில் அவர்களுடைய பெயரை மட்டும் இப்பொழுது வாசிக்கலாம். நன்னிலம் அம்பலவாணன், ஜோதி சதீஷ், கொடிக்கல்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, ராஜேந்திரன் சுரேஷ், தில்லை வளாகம் ராஜன், கோவி இளவரசன், கடலூர் துறைமுகம் சுரேஷ், பாரிவள்ளல், செந்தில்கண்ணன் பேரளம், மேட்டுப்பாளையம் நாகராஜன், அதம்பார் கலைச்செல்வி செல்வம், நெடுஞ்செழியன் வேல்கவி, பொறையார் சுகுணாதேவி, பாபு முள்ளக்காடு. வாழ்த்திய

அனைவருக்கும், கருத்துக்கள் கூறிய அனைவருக்கும் நன்றி. உங்களுடைய ஆக்கங்களும் பதிவுகளும் எங்களை மேன்மேலும் உற்சாகப்படுத்தும். இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களே, 10:40 இரவு மலரும் நிகழ்ச்சிக்காக. இதில் வரும் அடுத்த பாடல் புதையல் படத்திற்காக பி. சுசிலா குழுவினரோடு பாடியது.

0: நம்ம ஊரு தீபாவளி சரண்யா ஷாப்பிங் சரவடி. 2000 ரூபாய்க்கு மேல ஷாப்பிங் பண்ற எல்லாருக்கும் அட்டகாசமான ஸ்பெஷல் கிஃப்ட், உங்கள் ரசனைக்கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள். சரண்யா டெக்ஸ்டைல்ஸ், நாகப்பட்டினம்.
1: அன்பான விவசாயிகளே, நெல் நடவு வயலில் தோன்றும் புல், கோரை மற்றும் அகன்ற இலைகளைகளை கட்டுப்படுத்த
2: நெல் நடவு செய்த 3 நாட்களுக்குள் கிறிஸ்டல் நிறுவனத்தின் சிக்கோசாவை ஏக்கருக்கு 500 மில்லி வீதம் நேரடியாக தெளித்தோ உரம் அல்லது மணலுடன் கலந்தும் பயன்படுத்தலாம்.
1: கிறிஸ்டலின் சிக்கோசா
2: இதுவரை இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த களைக்கொல்லியாகும்.
3: புதிய பறவை படத்திற்காக பி. சுசிலா பாடியது.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு. நாளை மாலை 6 மணிக்கு காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தற்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்படும் மருத்துவமனை. அனைத்து அவசர சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. நாளை மாலை 6:40 பண்டுட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
1: தரமான தங்க நகைகளை குறைந்த சேதாரத்தில் வாங்கிட எஸ்வி ஜுவல்லர்கள்.
0: நாளை மாலை 6:45 மயிலாடுதுறை ஏஆசி நடசெட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர்.
2: அழகு கைராசி அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூல் இல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். மனதோறும் இழும் மகிழ்வலை. இது காரைக்கால் 100.3 பண்பலை. 10:51 இணைந்திருக்கிற இந்த வேளையில் அடுத்து வரும் பாடல் இரவு மலர் நிகழ்ச்சியில் இதயக்கனி படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியது.

0: தங்கம் என்பது ஒரு ஆபரணம் மட்டுமல்ல, அது ஒரு உணர்வு.
1: அந்த உணர்வை அழகாக மாற்றும் நம்பிக்கையான நகை மாளிகை ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பேரளம்
4: மாளிகையில் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
2: நேர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வார் நாகப்பட்டினம் சரண்யா டெக்ஸ்டைல்ஸ்.
5: உங்கள் ரசனை கேற்ற ஆடைகள், மனதை மயக்கும் பரிசுகள், சரண்யா டெக்ஸ்டைல்ஸ் நாகப்பட்டினம்.
2: நேர்களுக்கு உளம் கடிந்த நல்வாழ்த்துக்களை சொல்வார் மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ் நாகை.
6: நாகை மூராசன்ஸின் வேற லெவல் தீபாவளி கலெக்ஷன், ரிச்சா எடுங்க, ரீல்ஸ் போடுங்க.
2: இரவு மலர் நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் வருகிறது, நினைத்ததை முடிப்பவன் படத்திற்காக.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் வழங்கிய இரவும் மலரும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தஞ்சாவூர் ரியோ சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல்.
1: ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு இசை நிகழ்ச்சி அனுமதி இலவசம்.

0: மக்களே, ரெடியா? இந்த 11 தேதி ஈவினிங் 4 மணிக்கு தஞ்சையில நடக்க போகுது ஒரு சூப்பர் செலிபிரேஷன். ஆமாங்க, ரியோ மருத்துவமனையின் முதலாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு சூப்பர் சிங்கர் ஸ்ரீநிஷா அண்ட் சாம் விஷால் கூடவே சாதக பறவைகளின் இசை நிகழ்ச்சி அண்ட் மேஜிக் மகாவின் மேஜிக் ஷோ எல்லாமே மகாராஜா மகால் தஞ்சாவூர்ல நடக்க இருக்கு. அனுமதி இலவசம், முன்பதிவு அவசியம். ஃபார் புக்கிங் கால் 8220542555.
1: நெஞ்சங்களே, நிகழ்ச்சியும் பேரலை ஒன்று. இது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. இனி கேட்கலாம் காற்றலையில் நாளை. நாளை நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றியது. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பியசா தங்க மாளிகை, பேரளம் சரோ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். மயிலாடுதுறை உங்கள் கடை, தஞ்சாவூர் அணு மருத்துவமனையின் மனமே நலமா, நாளை காலை 7:30 உலக மனநல நாளையொட்டி சிறப்பு தொடர் வழங்குகிறார் காரைக்கால் மனநல ஆலோசகர் எம் ரூமிலா அவர்கள். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க. முனைவர் சு தில்லைவனன் அவர்கள் படிப்பு, புதுச்சேரி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட், காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லும்போது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மேலனிக்குடிக்காடு ஸ்ரீ அபிநயா ட்ரேடர்ஸ் வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எம் சிவசூரி. 7:35 சைபால் வழங்கும் தகவல் நேரம், 7:35 புதுப்பொழுது, 8:05 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் பாட்டு பட்டாசு, 8:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகை வைக்கிங் பனியம் பிரீப்ஸ் வழங்கும் பாட்டு பட்டாசு, 9:00 காரைக்கால் ரத்னா ஜுவல்லரி திருவாரூர் அருள் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருள்குமார் அவர்கள். 9:05 பேரளம் சரோ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் உங்கள் பதிவு எங்கள் குரல். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் 3 சங்கரா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி 9:35 உங்கள் பதிவு எங்கள் குரல். 10:00 காரைக்கால் மாவட்டம், இது எங்க ஏரியா. 11:00 வணக்கம் தோழி. 12:00 ஜெயங்கண்ட ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் தளிர் எம் சிவசூரி. 12:10 பரிமாற்றம், பகுத்தாய்வை பகிர்ந்து கொள்கிறதா கல்வி. 12:50 ரெட்ரோ ரிதம்ஸ், 1:00 பேரளம் சரோ சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வழங்கும் ரெட்ரோ ரிதம்ஸ். 1:55 பாட்டு பெட்டி, 2:05 மெலடி மெட்டுக்கள், 3:00 விருதாச்சலம் ஸ்ரீஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 காரைக்கால் பியசா தங்க மாளிகையின் எல்எஸ்சி, 4:00 ஹேஷ்டாக் 100.3, 4:30 வைக்கிங் பனியன் பிரீஃப்ஸ் வழங்கும் ஹேஷ்டாக் 100.3, 5:15 அலையோசை, 6:00 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுரஞ்சன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இதில் மூட்டுவாதம் குறித்து விளக்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி எலும்பியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் எலும்பியல் அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் என் அருண்குமார் அவர்கள். 6:00 நாச்சர்கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லப்பது வழங்குபவர் காரைக்கால் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள். 6:25 பாட்டு பெட்டி, 6:40 பண்டுட்டி நெய்வேலி டவுன்ஷிப் எஸ்வி ஜுவல்ஸ் வழங்கும் வெற்றிக்கு வழி வழங்குகிறார் எழுத்தாரல் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 6:45 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேஷ் செட்டியா ஜுவல்லர்ஸ் நலம் தரும் நவராத்திரி சிறப்பு தொடர் வழங்குகிறார். இதில் தஞ்சாவூர் மாவட்டம் கதிரமங்கலம் ஸ்ரீ வனதுர்கா பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உலாவர கேட்கலாம். 7:00 இசைத்தன்றல், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்களியம் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவருக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், தென்னை சாகுபடி திருவாரூர் மாவட்டம் திருக்கொட்டாரம் கேசவர்த்தன் அவர்களுடன் நேர்முகம். இதுவரை அறிவிக்கப்பட்டவை காற்றலையில் நாளை. தொடரவிருப்பது ஆங்கிலத்தில் செய்திகள்.